மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி இசை அமுதம். எந்த ஒரு செயலில் செய்கிறதா இருந்தாலும் சரி, முயற்சிகள் நிறைந்த தன்னம்பிக்கையோடு அந்த செயலில் ஈடுபட்டோம்னா நிச்சயம் நமக்கு வெற்றி தாங்கிற விஷயத்தோடு இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியை துவங்கலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவ்யா.

5:35 ஆயிட்டிருக்க வேலையில் இசையமதம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். நல்ல சோனை பெஞ்சிட்ருக்கக்கூடிய மழை காலத்தில் ரெண்டு தவளைகள் வந்துட்டு

நெருங்கிய நண்பர்களாக வாழ்ந்து வந்துக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக அதிகமாக மழை பெஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. மழையில் நினைஞ்சுக்கிட்டு எங்கேயாவது ஒரு பக்கம் போகணும் இல்லையா? அந்த இடத்தினுடைய சூழலை ரொம்ப அழகாக அனுபவித்து ரசிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய அந்த இரண்டு தவளைகளும் திடீர்னு பெய்த அந்த மழையால் ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்க. எங்கே போகிறது ரெண்டு பேரும் இப்போ? சரி, எந்த இடத்துக்கு வந்துட்டு நம்மளால் விரைவில் போக முடியுதோ அந்த இடத்துல போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணி அங்கே ஒரு வீடு தெரியுது. அந்த வீட்டுக்குள்ளே ரெண்டு பேரும் போயிடுறாங்க. போன இடத்துல ரொம்ப இருட்டாக இருக்குது, ஏன்னா அதிகமான மழை பெய்யுது அப்படிங்கிற சமயத்தில் மின்சாரமும் வந்து இருக்காது இல்லையா? அந்த நேரத்தில் வந்து மின்சார துண்டிப்பும் இருக்குது. வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க, இரவு நேரம் வேறு. அது ரெண்டு தவளைகளும் வந்துட்டு முட்டி மோதி ஒரு இடத்துல அப்பாடா நினையாமல் வந்து சேர்ந்துட்டோமே அப்படின்னு நிம்மதி அடைகிறாங்க. வீட்டுக்குள்ளே போன அவங்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி என்ன? வீட்டிலருந்து வெளியில் வந்துட்டாங்களா? என்ன பண்ணாங்க தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள், இது இசை அமுதம்.

5:40 ஆயிட்டிருக்க வேலையில இசையமதம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கும். ஜோனு பெய்யக்கூடிய அந்த மழையில மழை தண்ணியில மிதந்தவாறே வந்துட்டு அந்த ரெண்டு தவளைகளும் ஒரு வீட்டுக்குள்ள போய் தஞ்சம் அடையுது. தஞ்சம் அடைந்த இடத்துல அந்த தவளைகள்லாம் தண்ணிக்குள்ளேயே மிதந்துட்டு இருந்தது இல்லையா, அதே சமயத்துல வந்துட்டு வீட்டுக்குள்ளேயும் ஃபுல்லா தண்ணியா இருக்கு போல இருக்கு. என்னடா அது, ரொம்ப தூரம் பயணம் பண்ணிட்டோம், இதுக்கு மேல நம்மளால முடியல, ஏதோ தண்ணிக்குள்ள மிதந்துகிட்டே இருந்தாலும் மேலிருந்து கொட்டக்கூடிய தண்ணி இப்ப வரல இல்ல அப்படின்னு நிம்மதி பெற மூச்சை விடுது ரெண்டு தவளையும். வீட்டுக்குள்ள ரொம்ப இருட்டு, வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் அந்த சமயத்தில் உறங்கியிருப்பாங்க இல்லையா. ஆனால் இந்த ரெண்டு தவளைகளும் வந்துட்டு தத்து அழிக்கிறது, எப்படியாவது வந்துட்டு உயிரை பிடிச்சிக்கணுமே, நம்ம எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சு போயிடணுமே, ரொம்ப அழகான இடமாச்சே நம்மளுடைய இடம், நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குமே, ரொம்ப சுதந்திரமா நமக்கு பிடித்த மாதிரியான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருந்தோம், எதிர்பாராத சமயத்தில் இப்படி வந்துட்டு எல்லா பக்கமும் தண்ணி வந்துருச்சு, என்ன ஆச்சு நம்ம ஊருக்கு, இல்லை நம்ம விளையாடிட்டே வேற எங்காவது தள்ளி வந்துட்டோமான்னு பல யோசனைகள் அந்த ரெண்டு தவளைகளுக்குள்ளும் வருது. ரெண்டு பேரும் வந்து அதை தீவிரமாக பேசவும் செய்கிறாங்க, ஏன் இப்படி நம்ம இங்கே வந்துட்டோம் அப்படின்னு. சரி பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு இன்னொரு நண்பர் தவளை வந்து சொல்லுது. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு இருந்தாலுமே ரெண்டு பேருக்கும் அந்த தண்ணியிலிருந்து மீண்டு எப்படியாவது வெளியில் வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்து தான் செய்யுது. அதில் ஒரு தவளை மட்டும் இல்லை, இதுக்கு மேலே என்னவோ எனக்கு சரியாக படலை அப்படின்னு சொல்லுது. சரியாக படலைன்னு சொன்ன தவளை வேறு என்ன பண்ணுச்சு, எப்படி ரெண்டு பேரும் உயிர் பிழைச்சி வராங்க, என்ன நடக்குது, தெரிஞ்சுக்கலாம் விரைந்திருங்கள். இதை இசை அமுதம்.

5:46 ஆயிட்டிருக்க வேலையில் இசையமுதம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். இரண்டு தவளைகளுமே எப்படியாவது இங்கே இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடணும். நம்மளுடைய இடத்துக்கு, நமக்கு ரொம்ப சொந்தமான பிடித்தமான அந்த இடத்துக்குள்ளே எப்படியாவது போயிடணும் நண்பா அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டே தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு தவளையால் முடியல, இல்லை நான் ரொம்ப முயற்சி பண்ணிட்டேன், இதுக்கு மேலே என்னால் எதுவும் முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதோடைய ஹோப்பை நம்பிக்கையை விட்டுடுது. அதுக்கப்புறமா அது இல்லாமையே போயிடுது, அந்த தண்ணீரிலேயே மிதந்துட்டு. ஆனால் இன்னொரு தவளை என்ன பண்ணுது, அடடா கூட வந்த நண்பன், இவ்வளோ வருஷமாக ஒன்றாவே தான் இருந்தோமே, நம்ம ஒன்றா தான் வளர்ந்தோம், ஒன்றாவே இருந்தோம், இப்போ திடீர்னு இப்படி ஆயிடுச்சே, நம்ம இனி என்ன செய்கிறது, எப்படியாவது பண்ணி தப்பிச்சு போயிடணும். இது மாதிரி நம்மளுடைய நமக்கு பிடித்தமான இடங்கள் நிறையா இருக்குது, நானும் நண்பனும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது எல்லாமே நமக்கு நிறைவேறணும், நம்ம எல்லாத்தையுமே நிறைவேற்றணும், நம்மளுடைய இடத்தை இன்னும் ரொம்ப அழகாக வச்சுக்கணும், இன்னும் அழகாக மாற்ற நம்மளால் முடிஞ்ச முயற்சிகளை பண்ணணும்னு நானும் நண்பனும் நிறைய பேசியிருக்கோம்ல, அதுக்காகவாவது நான் வெளியில் போயே ஆகணுமே, இந்த தண்ணீர்லேருந்து எப்படியாவது தப்பிக்கணுமேனு சொல்லி தத்தளிச்சுக்கிட்டே இருக்க, கடைசியில் என்ன ஆச்சு தெரிஞ்சுக்கலாம். விரைந்திருங்கள், இது இசை அமுதம்.

5:52 ஆயிட்டு இருக்க வேலையில நாம கேட்டுக்கிட்டே இருக்கோம் இசை அமுதம். தவளைகள் ரெண்டுமே தண்ணீரில் தத்தளிச்சுக்கிட்டு, ஒரு தவளை இல்லை இதுக்கு மேலே வந்துட்டு என்னிடம் எந்த மாதிரியான சக்தியும் இல்லை அப்படின்னு தன்னுடைய நம்பிக்கையை இழந்துருது. அதனால் அதனுடைய முயற்சி கைவிடப்படுது. அடுத்த இந்த தவளை இல்லை நமக்காக நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு, நம்ம இன்னும் பண்ண வேண்டிய விஷயங்களும் நிறையா இருக்குதுன்னு தன்னுடைய முயற்சியிலிருந்து கொஞ்சம் கூட கைவிடாமல் தத்தளிச்சுக்கிட்டே இருக்கு. எப்படியும் நான் வந்து கண்டிப்பாக மேலே வந்துடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை 1% கூட அதுக்கு குறையவே இல்லையா. நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே இருக்கே நண்பா, நம்ம நிறைய பேசியிருக்கோம்ல, நீ வந்து உன்னுடைய முயற்சியை கைவிட்டுடவே செஞ்சிடாதன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பன் தவளைக்கும் வந்து அதிகமான அறிவுரையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு இந்த தவளை. ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுடைய பிளான் எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாங்களா, என்ன பண்ணுறாங்க, வெளியில் முதல்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குதா, என்ன நடந்திருக்கும் தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள், இது இசை அமுதம்.

இசையமுதம் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இரண்டு தவளைகளும் என்ன பண்ணுச்சு? ஒரு தவளை முயற்சியை கைவிட்டதால் முடிஞ்சே போயிடுச்சு. இன்னொரு தவளை முயற்சியை கைவிடவே இல்லை. எப்படியாவது வெளியில் போயிடலாங்கிற நம்பிக்கையோடு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தது. தத்தளிச்ச தண்ணியிலேருந்து திடீர்னு ஏதோ அதுக்குன்னு ஒரு பாறை கிடச்சிருக்கு. அதிலிருந்து தவி குதிச்சு வெளியில் வந்துடுது. வெளியில் வந்ததும் அப்பாடா, மழை தண்ணியிலேருந்து தப்பிச்சு எப்படியோ ஒரு வழியாக வெளியில் வந்துட்டோன்னு நிம்மதி பெருமூச்சு விடுது தவளை. ஆனால் அவ்வளவு நேரமாக அந்த மழையில் இருட்டில் ஒரு வீட்டுக்குள்ளே மோர் பானைக்குள்ளே தான் ரெண்டு தவளையும் சிக்கிக்கிட்டு இருந்திருக்கு. இதில் தத்தளிச்சு முயற்சி பண்ணி முடியாமல் ஒரு தவளை முடிஞ்சே போயிடுச்சா? ஆனால் இந்த தவளை முயற்சி பண்ணி தத்தளிச்சுக்கிட்டே இருந்ததில் அந்த மோரில் இருந்த வெண்ணையெல்லாம் திரண்டு வர அதுக்கு ஒரு பாறையாக கிடச்சி அதிலிருந்து குதிச்சு வெளியில் வந்து தன்னுடைய எல்லா விஷயங்களையும் நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு முயற்சி நிறைந்த நம்பிக்கையோடு வெளியில் வந்துருச்சான். பாருங்களேன், கண்ணை கட்டி காட்டில் விட்டுட்டா கூட தன்னம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கும் பொழுது நம்மளால் முடியுங்கிற எண்ணம் அதிகமாக வச்சுட்டோம் அப்படின்னா சரி, எந்த ஒரு இடத்துல கொண்டு போய்விட்டாலும் எப்பேற்பட்ட சூழலா இருந்தாலும் சரி, தப்பிச்சு வெளியில வந்துடலாம். இந்த விஷயத்தோட இன்னைக்கு நம்ம இசை அமுதம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாயிருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவ்யா.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். இந்தியா ஜெர்மனி இடையே வர்த்தக முதலீடு, பாதுகாப்பு, தூய்மை எரிசக்தி, நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதென பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இயற்கை பேரிடர்களின்போது உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் முற்றிலும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய விதை சட்டம் கொண்டுவரப்படவுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நிதித்துறையில் புதிய கண்டுபிடிப்புகளை செயல்படுத்துவதுடன் அதன் பாதுகாப்பு அம்சங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தின் தலைவர் திரு துகின் கந்தா பாண்டே தெரிவித்துள்ளார். ஆசியாவிலேயே முதலீடுகளுக்கு உகந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உருவெடுக்கச் செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. புதிய தலைமைச் செயலகம் அமைப்பதற்கு 1200 கோடி

தா பாண்டே தெரிவித்துள்ளார். ஆசியாவிலேயே முதலீடுகளுக்கு உகந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உருவெடுக்கச் செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. புதிய தலைமைச் செயலகம் அமைப்பதற்கு 1200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அரசு மாணவர் விடுதிகளின் பராமரிப்பிற்கான நிதி 50,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே மந்தி கிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள தேவாலயத்தின் கட்டுமான பணியின் போது மேற்கூரை இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த 3 மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்தனர். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மகா கும்பாபிஷேக விழாவை ஒட்டி பொற்றாமரை குளத்தில் பேரொளி வழிபாடு வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 40 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:03. சேவை செய்திகள் கேட்கலாம். விருதுநகர் மாவட்டத்தில் 2026-27 நிதியாண்டிற்கான வேளாண் இயந்திரமாக்கல் துணை இயக்கம் திட்டத்தின் கீழே வேளாண் இயந்திரங்கள் அதோடு கருவிகள் வழங்கிட 392 நபர்களுக்கு 478.32 லட்சம் மானியம் வேளாண்மை பொறியியல் துறை மூலமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. விருதுநகர் மாவட்டத்தில் விவசாயிகள் பற்றாக்குறையை வந்து நிவர்த்தி செய்திடவும், குறித்த காலத்தில் பயிர் சாகுபடி செய்யறதுக்காகவும், விவசாயிகள் நிகர் லாபத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் தமிழக அரசு சார்பில் வேளாண்மை இயந்திரமாக்கல் திட்டம் வேளாண்மை பொறியியல் துறை மூலமாக செயல்படுத்தப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த திட்டத்தின் கீழ் சிறு குறு அதிதிராவிட மற்றும் பெண் விவசாயிகளுக்கு 50% மானியமும், இதர விவசாயிகளுக்கு 40% மானியம் அரசால் நிர்ணயம் செய்யப்பட அதிகபட்சமாக மானிய தொகை வழங்கப்பட ஒரு அறிக்கை வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க. இப்போ இந்த திட்டத்தின் கீழ் பயனடைய விரும்பக்கூடியவங்க தனிப்பட்ட விவசாயிகள் தங்களுடைய விண்ணப்பத்தின உழவன் செயலி அப்படிங்கிற செயலியில் பதிவு செய்த இந்த மாதத்தினுடைய இறுதிக்குள்ளே வந்து அந்த விண்ணப்பத்தை பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான என்னென்ன சலுகைகள்லாம் இருக்கு, எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணுங்கிற விவரங்கள் அந்த இணையத்திலேயே இருக்கும். அந்த இணையதளத்தின் வாயிலாக நீங்கள் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம்.

0: நேரம் 6:10. இனி கேட்கலாம்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.
2: மகிழ்ச்சி, அழகான இந்த காலை பொழுதை மகிழ்ச்சி என்ற புள்ளியிலிருந்து தொடங்குவோம். இன்று நாம் பேச எடுத்துக்கொண்ட

0: தலைப்பு மனித குலம் பிறந்தது முதல் இன்று வரை தேடிக்கொண்டே இருக்கும் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது? விலை உயர்ந்த காரிலா, பெரிய பங்களாவிலா, அல்லது வங்கி கணக்கில் இருக்கிற தொகையின் எண்களிலா? மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை. ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாடக்கடவன் என்பவை மகிழ்ச்சி பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் இடம்பெற்றுள்ள தொடர்களில் சில. நம்மை படைத்த கடவுள் நாம் மகிழ்ச்சியாயிருப்பதையே விரும்புகிறார். எந்த பெற்றோராவது தன் பிள்ளைகள் துக்கமாய் கவலையாயிருப்பதை விரும்புவார்களா? பிள்ளைகள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இரவு பகலாய் கஷ்டப்பட்டு உழைத்து பொருளை தேடி தன் பிள்ளைகள் கேட்கும் விரும்பும் பொருட்களை வாங்கி கொடுத்து அதனால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவதைக் கண்டு தாங்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இவை விவிலியம் சந்தோஷம் பற்றி கூறும் சில தொடர்கள். மகிழ்ச்சி என்பதும் சந்தோஷம் என்பதும் ஒன்றுதான். பிள்ளைகள் நன்றாக படித்து பலரும் பாராட்டும்படி உயர்ந்த நிலைக்கு வரும்போது பெற்றோர் தாங்கள் அனுபவித்த கஷ்டங்களையெல்லாம் மறந்து மகிழ்ச்சி அடைகின்றனர். மக்கள் மகிழ்ச்சியை கொண்டாட உறவுகளுக்கு விருந்து செய்கின்றனர். நன்மையோ தீமையோ எல்லாம் கடந்து போகும். கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். ஒரு குட்டி நாய் தன் வாலை தானே பிடிப்பதற்காக வட்டமடித்து வட்டமடித்து ஓடிக்கொண்டிருந்தது. எவ்வளவு வேகமாக ஓடினாலும் வால் அதற்கு முன்னே ஓடிக்கொண்டிருந்தது. இதை பார்த்த பெரிய நாய் ஒன்று, ஏன் இப்படி ஓடுகிறாய் என்று கேட்டது. அதற்கு அந்த நாய்க்குட்டி, மகிழ்ச்சி என் வாலில் தான் இருக்கிறது என்று கேள்விப்பட்டேன், அதனால் அந்த வாலை பிடிக்க முயல்கிறேன் என்றது. பெரிய நாய் உரக்க சிரித்தது. தம்பி, நானும் உன்னை போல இளமையாக இருந்த போது இதே தவறைத்தான் செய்தேன். வாலில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்று அதை துரத்தி துரத்தி ஓடி களைத்து போனதுதான் மிச்சம். ஆனால் நான் ஒரு உண்மையை கண்டுபிடித்தேன். நாம் நம் லக்கை நோக்கி நேராக நிதானமாக நம் கடமையை செய்து நடந்து போய்கொண்டே இருந்தால் நம் வாலாகிய மகிழ்ச்சி நமக்கு பின்னால் நம்மை தொடர்ந்து கொண்டே வரும் என்றது. மகிழ்ச்சி என்பது ஒரு லக்கு அல்ல, அது ஒரு பயணம். நாளைக்கு கார் வாங்கினால் மகிழ்ச்சியாக இருப்பேன், அடுத்த வருடம் சம்பளம் கூடினால் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று மகிழ்ச்சியை தள்ளி போடாதீர்கள். அப்படி தள்ளி போட்டால் வாழ்க்கை முழுவதும் ஓடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். மகிழ்ச்சியை தேடி நாம் ஓட வேண்டியதில்லை. நாம் மகிழ்ச்சியாக இருக்க குடும்பத்துடன் சுற்றுலா செல்கிறோம். செல்லும் இடத்தில் பூந்தோட்டங்கள், அருவிகள், ஏரிகள், மரங்கள், பறவைகள், விலங்குகள் ஆகியவற்றை கண்டு மகிழ்கிறோம். அருவிகளில் நீராடி மகிழ்கிறோம். படகு சவாரி செய்து மகிழ்கிறோம். ஆனால் இவையெல்லாம் நிரந்தரமான மகிழ்ச்சியை தருவதில்லை. புதிய ஆடைகள், ஆபரணங்கள் இவற்றை வாங்கும் போதும் அணியும் போதும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த மகிழ்ச்சியும் நிரந்தரமானதல்ல, அந்த நேரத்தில் மட்டுமே மகிழ்ச்சியை தருகிறது. மகிழ்ச்சி என்பது மன நிறைவு, அமைதி, ஒட்டுமொத்த வாழ்க்கை திருப்தியை குறிக்கும் ஒரு நேர்மறையான உணர்ச்சி நிலையாகும். ஆனந்தம், இன்பம், உவகை, மகிழ்வு போன்ற பல இணையான சொற்கள் மகிழ்ச்சியை குறிக்கின்றன. இன்று நாம் செய்யும் வேலையை முழு மனதோடு ரசித்து செய்தாலே மகிழ்ச்சி நம்மை தேடி வரும். மகிழ்ச்சியை தேடாதீர்கள், அதை இன்றே இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் அனுபவியுங்கள். இந்த நாளை ஒரு அழகான புன்னகையோடு தொடங்குங்கள். உங்கள் நாள் சிறக்க வாழ்த்துக்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இனித்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.
2: நேரம் 6:15. இனி கேட்போம்.
3: செப்டம்பர் 11 இந்நாளின் சிறப்பு.
4: தமிழக கவிஞரும் ஊடகவியலாளரும் விடுதலை போராட்ட செயற்பாட்டாளருமான சுப்ர

0: இளைய பாரதியார் அவர்களின் நினைவு தினம் 1921 செப்டம்பர் 11.
1: 1893 செப்டம்பர் 11 முதலாவது உலக சமய நாடாளுமன்ற மாநாடு சிகாகோவில் ஆரம்பமானது. இதில் சுவாமி விவேகானந்தர் அவர்களின் உரை உலக புகழ் பெற்றது.
0: 1906 செப்டம்பர் 11 மகாத்மா காந்தி சத்தியாகிரகம் என்ற சொற்பதத்தை தென்னாப்பிரிக்காவில் வன்முறையற்ற இயக்கத்தின் செயல்பாடுகளுக்கு பயன்படுத்த ஆரம்பித்தார்.
1: 1978 செப்டம்பர் 11 பெரியம்மை நோயினால் இறந்த கடைசி நபராக ஐக்கிய ராஜ்யத்தை சேர்ந்த ஜானட் பார்க்கர் அறியப்படுகிறார்.
0: 1997 செப்டம்பர் 11 நாசாவின் மார்ஸ் சர்வேயர் விண்கலம் செவ்வாய்க்கோளை அடைந்தது.
1: 1997 செப்டம்பர் 11 ஐக்கிய ராஜ்யத்தினுள் அடங்கிய தனியான நாடாளுமன்றத்தை அமைக்க ஸ்காட்லாந்து மக்கள் வாக்களித்தனர். இந்திய மெய்யியலாளரும் காந்தியவாதியுமான வினோபா பாவே அவர்களின் பிறந்த தினம் 1895 செப்டம்பர் 11.
0: தமிழக மிருதங்க கலைஞர் காரைக்குடி மணி அவர்களின் பிறந்த தினம் 1945 செப்டம்பர் 11.
1: தமிழக எழுத்தாளர் சாண்டில்யன் அவர்களின் நினைவு தினம் 1987 செப்டம்பர் 11. ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.
2: இப்ப கணேசா ஒரு காபி போடு, உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
3: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
4: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதிப்பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
5: 8-300-37-27-57
6: மதுரை மாவட்ட சட்ட பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள். இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
7: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
8: இசையோடு என்றும் நீங்கள்.
9: நேரம் 6:20. இனி நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். இன்று காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர். உமாதேவி அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர். இன்று பெரு செய்தி, கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி எம் மணிவண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:55 பூந்தளிர். காலை 7:00 காந்தி அஞ்சலி. தொடர்ந்து 7:02 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரிமார் வழங்கும் ஆலய அற்புதங்கள். சென்னை குரோம்பேட்டை நவசக்தி துர்காமயம் கோவில் அதன் பற்றிய சிறப்புகளை வழங்குகிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். துர்கையம்மன் கோவில் பற்றிய சிறப்புகளை அறிந்து கொள்வோம். காலை 8:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 8:02 பாட்டு வேணுமா, இன்று ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்போம். ஒன்பது 9:02 திண்டுக்கல் ஸ்ரீ அன்னை சித்தா ஆயுர்வேத மருத்துவ மையம் வழங்கும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நினைவு நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இரவாப்புகழ் பாரதி சிறப்புரை வழங்குபவர் சித்த

மருத்துவர் சுந்தரமீனாள் அவர்கள். காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்போம். 10:02 விருப்பகானங்களில் என் விருப்பம். 10:30 இருபட பாடல்கள், 4:30 மற்றும் அயலான் திரைப்பட பாடல்களை கேட்கலாம். முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் இன்று ஊட்டச்சத்து மாதவிழாவை முன்னிட்டு சிஎஸ்ஐ மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவிகளுடனான நேரலை நிகழ்ச்சி. உடன் ஆர்.பி. பரிமலாதேவி, பி. வைலட் மேரி. தொடர்ந்து 12 மணிக்கு செய்திச் சுருக்கம். அதைத் தொடர்ந்து 12:02 சிநேகிதிய நிகழ்ச்சியில் இன்று தேனி வளர்ப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் டி.ஆர். பீம்சிங். உடன் உரையாடுகிறார் ஆர். செல்வமீனா. பிற்பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள், 2 மணிக்கு தெம்மாங்கு பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக, 3 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 3:02 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:32 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 4:02 வசந்தன்கு வழங்கும் ஆட்டக்களம், மாலை 4:30 ஆட்டக்களம், மாலை 5 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்போம், 5:02 மாலை தென்றல், மாலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்போம், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள். இரவு 7 மணிக்கு பாட்டு இது ஹிட்டு. 7:30 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் 2026 மகளிர் ஆசிய கோப்பை டி20 கிரிக்கெட் ஸ்ரீலங்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையேயான 2வது அரையிறுதி ஆட்டத்தின் நேர்முக வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் கேட்கலாம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்திட. தொடர்ந்து எமது வழக்கமான நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிள் செயலியில் கேட்டு மகிழ்வோம். மாலை 7:30 பாட்டு இது ஹிட்டு, 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 இலக்கிய உலா, கலிங்கத்து பரணியில் கற்பனை வளம், பேருரை வழங்குபவர் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் ஏ. சிந்தியாதேவி அவர்கள். 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒளிபரப்பு நிறைவு பெறும், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz பண்பலையில் நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்திட நாம் கேட்டு மகிழ்வோம். இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம்.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவனா, அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புட்டு சொல்றியலே, நாளைக்கே என் பேர காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: நேரம் 6:30. இனி கேட்போம்
5: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள். வழங்குகிறார் ஆர். உமாதேவி அவர்கள்.
6: இரும்பு, அலுமினியம், தங்கம் போன்ற தாதுக்கள் உலகின் பல பகுதிகளில் காணப்படுகின்றன. ஒருமுறை இந்த தாதுக்கள் பூமியிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டால் அவற்றை மீண்டும் புதுப்பிக்க இயலாது. நிலக்கரி, எண்ணெய், இயற்கை வாயு, இரும்பு தாது, யுரேனியம், தோரியம் ஆகியவற்றை தொடர்ந்து

0: எடுத்துக்கொண்டே இருந்தால் அவை ஒரு நாள் தீர்ந்துவிடும். தாதுக்கள் உலோக தாதுக்கள் மற்றும் உலோகமற்ற தாதுக்கள் என வகைப்படுத்தப்படுகின்றன. இந்தியாவில் இரும்பு தாது ஒரிசா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் மற்றும் கர்நாடகாவின் பெல்லாரி பகுதிகளில் கிடைக்கின்றது. அலுமினியத்தின் முக்கிய தாதுவான பாக்சைட் ஒரிசா, குஜராத், ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிராவில் பெருமளவு காணப்படுகிறது. மாங்கனீஸ் ஒடிசா, மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவில் உள்ளது. செம்பு மற்றும் துத்தநாகம் ராஜஸ்தான் மற்றும் ஆந்திர பிரதேச பகுதிகளில் காணப்படுகிறது. மேலும் சுண்ணாம்புக்கல், மைக்கா, டோலமைட், ஜிப்சம், நிலக்கரி, பெட்ரோலியம், யுரேனியம், தோரியம் போன்றவையும் நம் நாட்டில் கிடைக்கின்றன. ஆதிகாலம் தொட்டே சுரங்கத் தொழில் நடைபெற்று கொண்டு வருகிறது. தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படும் எந்த ஒரு பொருளிலும் சுரங்க தொழில் மூலம் பெற்ற ஏதாவது ஒரு தனிமம் இருக்கும். சுரங்கங்கள் திறந்தவெளி அமைப்பாகவோ அல்லது பல நூறு அடி தோண்டப்பட்ட பூமிக்கு கீழே உள்ள சுரங்க அமைப்பாகவோ இருக்கலாம். பொதுவாக தாமிரம், அலுமினியம் போன்ற உலோகப் பொருட்கள், தாது பொருட்கள், ஜல்லி, மண் போன்ற கட்டுமான பொருட்கள் வெட்டி எடுக்கப்படுபவை என சுரங்கங்களை வகைப்படுத்தலாம். மக்கள் தொகை பெருக்கத்தால் தாது பொருட்களின் தேவை தற்போது பல மடங்கு அதிகரித்துள்ளது. புதிய புதிய மூலங்களை கண்டுபிடித்து வெட்டுவதாலும் மறுசுழற்சி மூலமாகவும் கனிம வளங்கள் முழுவதுமாக வெட்டி எடுப்பது தாமதப்படுத்தப்படுகிறது. நாட்டின் நீடித்த வளர்ச்சிக்கும் பொருளாதார மேம்பாட்டிற்கும் ஏற்ற வகையில் இத்தொழில் நடைபெற வேண்டும். குவாரிகளில் கல் வெட்டி எடுக்கப்படும் பொழுது மிகப்பெரிய பள்ளங்கள் ஏற்பட்டு பூமியின் சமநிலை பாதிக்கப்படுகிறது. இவற்றில் மழைநீர் தேங்கி செயற்கை குளம் போல் ஆகிறது. இது பேராபத்தை விளைவிக்கும். குவாரிகளில் கல் உடைக்கப்படும் பொழுது தூசி பறந்து சுவாச கோளாறுகளை ஏற்படுத்தும். சுரங்கங்களில் வேலை பார்க்கும் மக்கள் மிக அபாயகரமான சூழலில் வேலை செய்கின்றனர். இங்கு விபத்துகளும் உயிரிழப்புகளும் அதிகம். தற்போது கூட ஒரு சுரங்கத்தில் ஏற்பட்ட மீத்தேன் வாயு வெடிப்பால் சிலர் உயிரிழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த தேவாலா, நாடுகாணி, பந்தலூர் பகுதிகளில் கைவிடப்பட்ட சுரங்க பகுதிகளில் சிலர் தொடர்ந்து தங்கம் தேடி வருகின்றனர். வனப்பகுதியில் வனவிலங்குகள் உலாவும் இடத்தில் உயிரை பணயம் வைத்து தேடி வருகின்றனர். நிலக்கரி சுரங்கங்களில் அடிக்கடி தீ விபத்து ஏற்படுவதால் நிலங்கள் பெருமளவில் சேதமடைகின்றன. இத்தீயினை எளிதில் அணைக்க முடியாததால் நிலக்கரியும் எரிந்து வீணாகிறது. சுரங்க நடவடிக்கையால் நீர்வளம் பாதிக்கப்படுகிறது. சுரங்க கழிவு வழியாக பாய்ந்து ஓடும் மழைநீர் ஆறுகளிலும் ஓடைகளிலும் கலப்பதால் நீர் மாசுறுகிறது. தாதுக்களை சுத்தப்படுத்தும் நீர் கழிவு நீராக நதிகளிலும் குளங்களிலும் கலக்கிறது. சுரங்கங்கள் அமைக்க காடுகள் அழிக்கப்படுகின்றன. இதனால் நில அரிப்பு ஏற்படுகிறது. நிலத்தடி நீர் மட்டமும் குறைகிறது. இவை அனைத்திற்கும் மேலாக இவற்றின் அருகில் வசிக்கும் மக்களுக்கு உடல்நலக் குறைவு விரைவில் ஏற்படுகிறது. மலைவாழ் மக்களும் பாதிக்கப்படுகின்றனர். காவேரி போன்ற நதிப்படுகைகளில் மணல் அள்ளுவதால் மணல் குறைந்து உள்ளூர் விவசாயம் பாதிக்கின்றது. சுரங்க தொழில் கனிம உற்பத்தியை பெருக்கி நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தினாலும் நில நீர் மாசுபாடு, புலம்பெய்ந்த மக்களின் வாழ்வாதார பாதிப்பு ஆகியவற்றை ஏற்படுத்தும். தகுந்த புனரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு நில இழப்பு தவிர்ப்பு, சுரங்க தொழிலாளர்களின் உடல்நலம், வாழ்க்கை தரம் உயர்த்துதல் மற்றும் சூழல் மேம்பாடு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நீடித்த வளர்ச்சியை கொடுக்கும் சுரங்க தொழில் செய்வோம்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் ஆர். உமாதேவி.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: நேரம் 6:35. இன்று பராபவ வருடம், ஆவணி மாதம் 25 நாள், வெள்ளிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி.

0: அன்பார்ந்த தேனி மாவட்ட விவசாய பெருமக்களே, தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டக் வேளாண் அறிவியல் மையத்தில் கிராமப்புற இளைஞர்களுக்கான வணிக ரீதியான அடுமனை பொருட்கள் தயாரிப்பு பயிற்சி, அதாவது ட்ரெய்னிங் ஆன் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் பேக்கரி ப்ராடக்ட்ஸ், இன்று அதாவது செப்டம்பர் 11 வெள்ளிக்கிழமை அன்று காலை 10 மணி முதல் சென்டக் வேளாண் அறிவியல் மையத்தில் நடைபெற உள்ளது. 40 வயதுக்குட்பட்ட ஆர்வமுள்ள இளைஞர்கள் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். பயிற்சியில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9578884432. அலைபேசி எண் மீண்டும் ஒரு முறை 9578884432. இவ்வாறு தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டக் வேளாண் நிலைய அறிவியல் மையம் தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த சிவகங்கை மாவட்ட விவசாய பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் ஒரு நாள் பயிற்சியாக வரும் 16ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 16 புதன்கிழமை அன்று நெல்லிக்காய் மதிப்பு கூட்டுதல் பயிற்சி, 2 நாள் பயிற்சியாக 22 மற்றும் 23ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 22 மற்றும் 23ஆம் தேதி ஊறுகாய் மற்றும் தொக்கு தயாரித்தல் பயிற்சியும், ஒரு வார பயிற்சியாக 21 முதல் 25 வரை கால் மிதியடி தயாரித்தல் பயிற்சியும், 3 நாள் பயிற்சியாக செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை சணல் பைகள் தயாரித்தல் பயிற்சி ஆகியவை நடைபெற உள்ளது. இப்பயிற்சி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். இப்பயிற்சியில் பங்கு பெற முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9488575716. அலைபேசி எண் மீண்டும் ஒரு முறை 9488575716. இந்த அலைபேசியில் வாட்ஸ்அப் மூலம் தகவல் தெரிவித்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். இவ்வாறு பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, ராமநாதபுரம் மாவட்டத்தில் தமிழக அரசின் வேளாண்மை துறை மூலமாக நுண்ணீர் பாசன திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியத்திலும், இதர விவசாயிகளுக்கு 75% மானியத்திலும் தெளிப்பு நீர், மழை தூவான் மற்றும் சொட்டு நீர் பாசன அமைப்பு கருவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் விவரங்களுக்கு வட்டார வேளாண்மை துணை இயக்குநரை அணுகுமாறு பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த கால்நடை வளர்ப்பாளர்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் கால்நடை பண்ணை களப்பயிற்சி வரும் 18ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. இப்பயிற்சி காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும். பயிற்சியில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9488575716. அலைபேசி எண் மீண்டும் ஒரு முறை 9488575716. வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, நெல் மற்றும் இதர பயிர்களுக்கு இரும்பு, மாங்கனீஸ், துத்தநாகம், தாமிரம், போரான், மெக்னீசியம் போன்ற நுண்ணூட்ட சத்துக்களை வழங்கக்கூடிய நெல் நுண்ணூட்டம் மற்றும் இதர பயிர்களுக்கான நுண்ணூட்ட உரங்கள் குலை நோய், வாடல் நோய், அழுகல் நோய், இலை உரை கருகல் நோய், கழுத்தழுகல் நோய் போன்ற பூஞ்சாணங்களால் ஏற்படக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்தும் இயற்கை பூஞ்சாண கொல்லிகளான சூடோமோனாஸ், டிவிரிடி போதுமான அளவு வேளாண் விரிவாக்க மையங்களில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. இவைகளை வாங்கி விவசாயிகள் பயன்படுத்துமாறு பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் சவல்பட்டி விவசாயி மணிவண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: இப்ப வந்து நீங்க எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜாவே அந்த கோழிகளை வாங்கி வளர்ப்பீங்களா? இப்ப ஒரு செட்டு வாங்கி வச்சிருக்கீங்க, இப்ப அது 14 நாள் அப்படின்ற விதத்துல இருக்கு. இப்ப அதை வளர்த்தி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த செட்டை வாங்குவீங்களா?
2: ஆமா மேடம். 3000 கோழினா பண்ணையில எவ்வளவு கெப்பாசிட்டி? இப்ப இந்த வெயில் காலத்துக்கு 2800, குளிர்காலத்துக்கு 2800 வரைக்கும், 2900 வரைக்கும் இறக்குவாங்க. 3000 கோழி கெப்பாசிட்டி நான் சொல்றேன், ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். 5000 கோழி கெப்பாசிட்டினா இப்ப 4800 வரைக்கும் இறக்கலாம் குளிர் காலத்துல. ஏன்னா அதோட கோழிக்கு வளர்ப்பு வந்து இடம் வந்து எப்படின்னா 2×2 2 அடி அகலம், 2 அடி நீளம் வேணும். ஒரு கோழி வந்து அது பெருசாகி அதை எடுக்கிற வரைக்கும் அந்த அகலம் அதோட இடம் இருந்தால் தான் ஃப்ரீயாக இருக்கும் கோழி, வெயிட்டு நமக்கு ஏறும். நெருக்கடியாக இருந்தால் வெயிட் ஏறாத வைக்காது, சாவு அதிகமாகிடும். கோழி ரொம்ப உன்னோட நெருக்கடியாக இருந்து ரொம்ப ஹீட்டு, அது வந்து ஹீட்டு கோழியை பிடிச்சி

0: பார்த்தா ஹீட்டாக இருக்கும் மேடம், ஹீட்டோடைய வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. ஒட்டு ஒட்ட ஒட்ட ஒட்டு நம்ம செய்யணும்னா அந்த காற்று ஃப்ரீயாக இல்லாமல் இருக்கும், அது இறக்க ஆரம்பிச்சு வேஸ்ட் நமக்கு லாஸ் ஆகும். அதுக்கு வந்து இப்போ 100 கோழி இறக்குறதுக்கு பார்த்தா 100 கோழி கம்மியாக இறக்கிட்டோம்னா அது லாபத்தில் வந்துடும் மேடம்.
1: கிட்டத்தட்ட 3500 கோழி நீங்கள் இறக்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அந்த 3500 கோழியோட அப்படியே நீங்கள் திருப்பி கொடுத்துட முடியுமா? இல்லை
0: முடியாது மேடம். அந்த 3500 கோழி நம்ம இறக்கணும்னா நம்ம எடுக்கும் போது ஒரு எப்படி பார்த்தாலும் குறைஞ்ச 40 நாளைக்கு 100 கோழியிலேருந்து மினிமம் 100 கோழி இறந்துடும் மேடம். இப்போ 3500 அது போகுது வீக்ஸ்ன்னு சொல்லி வரும், இந்த காலை இழுத்துக்கிட்டு இந்த மாதிரி வீக்ஸ்ன்னு வரும், அதில் ஒரு 10-20 கோழி போயிடும். மேக்சிமம் இழுக்கணும் 3500 கோழின்னா 300-350 கோழி இறக்கி ஏற்றிடலாம். நாங்கள் ஏற்றும் போது 3350 கோழி ஏற்றிடும்.
1: ஒரு தடவை கோழியை நீங்கள் வாங்கிட்டு அதை முழுமையாக விற்பனைக்கு கொண்டு போகிறதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அடுத்த செட்டை வாங்குவீங்க.
0: அடுத்த செட்டை நம்ம வந்து கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ 30 வந்து ஒரு கோழி இறக்கி ஏற்றினா 2 மாதம் ஆகும் மேடம். வருஷத்துக்கு 6 பேஜும் இறக்க முடியும். அது எப்படின்னா இப்போ நம்ம கோழி 40 நாள் எடுத்துருவாங்க மேடம். 40 நாள் எடுத்ததுக்கப்புறம் அந்த கோழி பண்ணையை கிளீன் பண்ணணும். உள்ளே இருக்க குப்பை மஞ்சி இறக்க போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மஞ்சப்பெல்லாம் எடுத்துடணும். குப்பை மஞ்சள் மாதிரி இருக்காது, அந்த எச்சம் போட போட குப்பையை மாறிடும். அதைப்புறம் அள்ளி கிளீன் பண்ணணும். அதை வந்து எப்படின்னா சில பேர் வந்து தென்னன் தோப்பு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த குப்பையை வாங்கிட்டு போய் தென்னை மரத்துக்கு போடுவாங்க, நல்லா இருக்கும். அது வந்து அந்த கிளீன் பண்ணிவிட்டு கழுவணும் மேடம். பண்ணை அப்புறம் ஃபுல்லாக கழுவணும், டிங்கர் தீவனம் தட்டு தண்ணி தட்டு எல்லாத்தையும் கழுவணும். கழுவி முடிச்சுட்டு வெள்ளை அடித்து திருப்பி இறக்க 60 நாள் ஆயிரும். ஒரு பேச்சு 2 மாதம் 2 மாதம் முடிஞ்சு திருப்பி இறக்கணும். திருப்பி பண்ண எப்படி புதுசாகவே எந்த ஒரு கிருமி இதுமே இல்லாத அளவுக்கு ஃபுல்லாகவே கிருமி நாசி மருந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே இறக்குவோம் மேடம்.
1: இந்த சுத்தப்படுத்துகிற வேலை, அதே சமயம் இந்த கிருமி நாசினி இதெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறீங்கல்ல, இது எல்லாமே நீங்கள் எங்கே வாங்குறீங்களோ அவங்க உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்களா, இல்லை நீங்கள் தான் அதுக்கான எல்லா செலவையும்?
0: கிருமி நாசிங்கிற மருந்து மட்டும் அவங்க வாங்குவோம் மேடம், மற்றபடி எல்லாமே நம்ம தான் கிளீன் பண்ணிக்கிறோம். மஞ்சி குப்பை அள்ளுறதுலேருந்து அனைத்து வேலையும் மஞ்சி அடிக்கிறது நம்ம தான் பண்ணணும் மேடம்.
1: அந்த காயர் நீங்கள் சொல்கிற அந்த காயர் மஞ்சு,
0: ஆமாம் செடி வளர்க்கறதுக்காக இப்ப அதனால தான் மஞ்சள் ரேட் அதிகமாயிருச்சு. இல்லைன்னா முன்னுக்கு வந்து சும்மா வேஸ்ட்டாக கொண்டு கொட்டுவாங்க மேடம். கொட்டும் போது என்ன செய்வாங்கன்னா வண்டி வாடகை மட்டும் கொடுங்க, நாங்கள் வீட்டில் பண்ணையில் கொட்டி விடுன்னு சொல்லுவாங்க.
1: இப்போ இது எல்லாமே உங்களோட செலவில் வந்துடும்.
0: ஆமாம் மேடம்.
1: அந்த கிருமி நாசினி இந்த சுத்தம் பண்ணுறதுக்கான செலவு நீங்கள் எங்கே வாங்குறீங்களோ அந்த இடத்துலேருந்து கொடுத்துட்றாங்க.
0: அவங்க கொடுத்துருவாங்க, கொடுத்துருவாங்கன்னா அதுலேருந்து ஆரம்பம் தான் அந்த மருந்துடைய செலவு வந்து கோழிக்கு வளர்ப்பு கூலி இருக்குல்ல, கிருமி நாசி வாங்குறதுலேருந்து கடைசி கோழி வளர்த்து முடிக்கிற வரைக்கும் அதோடைய செலவு மருந்து செலவு போனால் நம்மளை ஏற்றுருவாங்க. அந்த மருந்து செலவு தீவன செலவு எல்லாம் சேர்த்து தான் எஃப்சிஆர்னு ஒரு கணக்கு போடுவாங்க. மருந்து இவ்வளோ வந்துருக்கு வாங்கியிருக்கீங்க, தீவனம் இவ்வளோ சாப்பிட்ருக்கு, இந்த எவ்வளோ சாப்பிட்ற ஒரு கோழிக்கு வந்து இப்போ செலவாயிட்டம் வந்து 20 ரூபா செலவாயிட்டம் வரணும் அப்படின்னா நான் 25 ரூபாய் கொண்டு விட்டு நான் நஷ்டம் தானே, அது உங்களுக்கு 5 ரூபா நஷ்டமாகி போச்சு. அதனால் 20 ரூபா எடுத்து 5 ரூபாய்க்கு வளர்த்துட்டு நமக்கு லாபம் தானே. அப்போ அந்த 5 ரூபா சேர்த்து போனஸ் மாதிரி கொடுப்பாங்க நமக்கு. 6.50ங்கும்போது 5 ரூபா சேர்த்தா 11.50 அந்த மாதிரி கொடுப்பாங்க.
2: இதுவரை இன்று ஒரு செய்தியில் கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் சவல்பட்டி விவசாயி மணிவண்ணன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம்.

0: நான் நான் எங்கும் தனி ஒருவன்.
1: தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை.

0: அழித்து வதையைகள் அச்சம் தவிர்ப்பான்மை கொள் தீமை அழித்து வதையைகள்
1: அச்சம் தவிர்ப்பான்மை கொள் தீயதை எதிர்த்து வகையைகள் அச்சம் தவிர்ப்பான்மை கொள் தீயதை எதிர்த்து வகையைகள்

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: வணக்கம், நான் சிங்கர் சுப்லாஷினி பேசுறேன். எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: நேரம் 6:55.
1: காலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த நாள் இன்னைக்கு ரொம்பவே உற்சாகத்தோட மகிழ்ச்சியோடையும் துவங்கியிருக்கு இல்லையா? இந்த நாளை இன்னுமே மகிழ்ச்சியாக ஒரு அழகான குழந்தையோட பேச்சை கேட்டா அந்த நாள் இன்னுமே சூப்பரா இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு பாப்பா காத்துட்டே இருக்காங்க. எங்க இருந்து பேசுறாங்க, என்ன கிளாஸ் படிக்கிறாங்க, எல்லாமே கேட்கலாமா? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: ஹர்ஷா.
1: சூப்பர் பேரா இருக்கே. சரி, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க ஹர்ஷா?

0: ஹர்ஷா பாப்பா வந்து நம்ம நேயர்களுக்காக என்ன சொல்ல போறாங்கன்னு எல்லாரும் காத்துட்டே இருக்காங்க. என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
1: தம்பி தம்பி சார், தம்பி தம்பி தம்பி தம்பி தஞ்சி
0: சூப்பர் சூப்பர், இவ்வளவு பெரிய ரைம்ஸா இருக்கு. இது எப்படி பாப்பா அழகா மனப்பாடம் பண்ணி யாரு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க?
1: எங்களோட மேம்.
0: மேம் சொல்லி கொடுத்தாங்க. வீட்டுல வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு யாரு ஹெல்ப் பண்ணாங்க பாப்பாக்கு?
1: எங்களோட அக்கா.
0: அக்கா இருக்காங்களா உங்களுக்கு? அக்கா பேர் என்னன்னு சொல்றீங்களா?
1: சௌந்தர்யா.
0: சரி, நான் உனக்கு இப்ப உண்மையா சொல்லணும், அக்காவும் நீங்களும் சண்டை போடுவீங்களா?
1: ஆமா.
0: இப்ப நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கவா? இப்ப நீங்க ஒரு குட்டி பறவையா மாறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும், எப்படி என்ன பண்ணுவீங்க, எங்க பறந்து போகணும்னு ஆசைப்படுவீங்க?
1: வேகத்துல.
0: இதே மாதிரி குட்டி சிறகுகளை விரிச்சு வானத்துல இன்னுமே பெரிய உயரங்களை எட்டணும்னு சொல்லிக்கலாம். சரி, உங்களோட வருங்கால கனவு, எதிர்கால திட்டம் என்ன இருக்கு? நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: போலீஸ்.
0: சூப்பர்மா சூப்பர். ஹர்ஷா பாப்பாவோட அந்த கனவு நிறைவேறதுக்காக நம்ம நேயர்கள் எல்லாரும் சார்பாவும் நம்ம ஒரு வாழ்த்துக்களை சொல்லிருக்கலாம். அழகா ரைம் சொன்ன பாப்பாக்காக உங்களுக்கு என்ன பாட்டு கொடுக்கலாம் ஹர்ஷா சொல்லுங்க? இன்னைக்கு பூந்தளிர் நிகழ்ச்சியில ஹர்ஷா பாப்பாவோட மழலை மொழியை கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். மீண்டும் ஒரு பூந்தளிர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி நேயர்களே.

0: இத்துடன் புதிய காலை நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் புதிய காலை நிகழ்ச்சி நாளை காலை 6 மணிக்கு கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 7 மணி.

தேசபிதா காந்தியடிகளின் சத்திய சோதனையில் இரண்டாம் பாகம் புனாவும் சென்னையும் எனும் அத்தியாயத்தின் தொடர்ச்சி.

கோகலேயை போய் பார்த்தேன். பெர்குசன் கல்லூரி மைதானத்திலேயே அவரை கண்டேன். அன்போடு அவர் என்னை வரவேற்றார். அவருடைய இனிய சுபாவம் அப்பொழுதே என் உள்ளத்தை கொள்ளை கொண்டு விட்டது. அவரை சந்திப்பதும் இதுதான் முதல் தடவை. என்றாலும் ஏதோ பழைய நட்பை மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதைப் போலவே தோன்றியது. சர் பிராஷோஷா எனக்கு இமயமலை போல் தோன்றினார். லோகமான்யரோ எனக்கு சமுத்திரம் போல் காணப்பட்டார். ஆனால் கோகலேயோ கங்கையைப் போல இருந்தார். அந்த புண்ணிய நதியில் யாரும் நீராடி இன்புற முடியும். ஹிமாலயம் ஏறி கடப்பதற்கு அரியது. கடலில் யாரும் துணிந்து எளிதில் இறங்கிவிட முடியாது. ஆனால் கங்கையோ அரவணைத்துக் கொள்ள எல்லோரையும் அன்புடன் அழைக்கிறது. கையில்

ஹிமாலயம் ஏறி கடப்பதற்கு அரியது. கடலில் யாரும் துணிந்து எளிதில் இறங்கிவிட முடியாது. ஆனால் கங்கையோ அரவணைத்துக் கொள்ள எல்லோரையும் அன்புடன் அழைக்கிறது. கையில் துடுப்புடன் படகில் ஏறி அதில் மிதப்பதே இன்பம். பள்ளிக்கூடத்தில் சேர வரும் ஒரு மாணவனை ஓர் உபாத்தியாயர் எவ்விதம் பரீட்சிப்பாரோ, அதே போல கோகலே என்னை நுட்பமாக பரீட்சை செய்தார். யாரிடம் போக வேண்டும் என்பதை அவர் எனக்கு சொன்னார். நான் செய்ய இருக்கும் பிரசங்கத்தை முன்னால் தாம் பார்க்க விரும்புவதாக கூறினார். கல்லூரி முழுவதையும் சுற்றி காட்டினார். தம்மால் ஆனதை செய்ய தாம் எப்பொழுதும் தயாராக இருப்பதாகவும் எனக்கு உறுதியளித்தார். டாக்டர் பந்தர்காரை சந்தித்ததன் முடிவை தமக்கு அறிவிக்கச் சொன்னார். மிக்க மகிழ்ச்சியுடன் என்னை அனுப்பினார். அன்று முதல் ராஜீய துறையில் அவர் ஜீவித்திருந்த காலத்திலும் அதற்கு பின்னர் இன்றளவும் முற்றும் என் உள்ளத்தில் இணையற்றதான பீடத்தில் கோகலே அமர்ந்துவிட்டார். டாக்டர் பந்தர்கார் தந்தைக்கு மகனிடம் இருக்கும் அன்புடன் என்னை வரவேற்றார். நான் அவரை பார்க்க போனது மத்தியான வேளை. அந்த நேரத்தில் கூட ஓய்வின்றி நான் எல்லோரையும் சந்தித்து வந்தது சோர்வு என்பதையே அறியாத அப்பண்டித மணிக்கு என் மீது அதிக பரிவை உண்டாக்கியது. பொதுக்கூட்டத்திற்கு ஏகக்கட்சியையும் சேராதவரே தலைவராக இருக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்தியதை உடனே அவர் ஏற்றுக்கொண்டார். அதுதான் சரி, அதுதான் சரி என்றும் அவராகவே ஆனந்தத்தோடு கூறினார். நான் கூறியதையெல்லாம் கேட்டுக்கொண்ட பிறகு அவர் கூறியதாவது, ராஜீய விஷயங்களில் நான் சம்பந்தம் வைத்துக் கொள்வதில்லை என்பதை எல்லோரும் உங்களுக்கு சொல்லுவார்கள். ஆனால் உங்கள் கோரிக்கையை மறுக்க என்னால் முடியாது. உங்கள் கட்சி மிகவும் நியாயமானது. உங்கள் முயற்சியோ அற்புதமானது. ஆகவே உங்கள் பொதுக்கூட்டத்தில் பங்கெடுத்துக் கொள்ள நான் மறுத்து விடுவதற்கில்லை. திலகரையும் கோகலேயையும் நீங்கள் கலந்து ஆலோசித்தது மிகவும் சரியானதே. அவர்களுடைய இரு சபைகளின் கூட்டு ஆதரவில் நடக்கும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை வகிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று தயவு செய்து அவர்களிடம் சொல்லுங்கள். கூட்டத்தின் நேரத்தை குறித்து நீங்கள் என்னை கேட்க வேண்டியதில்லை. அவர்களுக்கு சௌகரியப்படும் நேரம் எனக்கும் சௌகரியமானதே. இவ்விதம் கூறி எனக்கு வாழ்த்தும் ஆசீர்வாதமும் தந்து அவர் விடை கொடுத்து அனுப்பினார். புலமை மிக்கவர்களும் தன்னலமே இல்லாதவர்களுமான புனா தலைவர்கள் எந்தவித படோடாபமும் இன்றி ஆடம்பரமில்லாத ஒரு சிறு இடத்தில் கூட்டத்தை நடத்தினார்கள். நான் பெரும் மகிழ்ச்சியும் என் வேலையில் மேலும் அதிக நம்பிக்கையும் கொண்டவனாக திரும்பும்படி என்னை அனுப்பியும் வைத்தார்கள். அடுத்தபடியாக நான் சென்னைக்கு சென்றேன். அங்கே மக்கள் மட்டற்ற உற்சாகம் கொண்டிருந்தனர். பாலசுந்தரம் பற்றிய சம்பவம் பொதுக்கூட்டத்தில் எல்லோருடைய உள்ளத்தையும் உருக்கிவிட்டது. என் பிரசங்கம் அச்சிடப்பட்டிருந்தது. எனக்கு அது ஒரு நீண்டதொரு பிரசங்கமே. ஆனால் கூட்டத்தில் இருந்தவர்கள் ஒவ்வொரு சொல்லையும் கவனமாக கேட்டனர். கூட்டத்தின் முடிவில் பச்சை துண்டு பிரசுரத்திற்கு ஒரே கிராக்கி. சில மாற்றங்களுடன் இரண்டாம் பதிப்பில் 10,000 பிரதிகள் அச்சிட்டேன். அவை ஏராளமாக விற்பனையாகின. என்றாலும் அவ்வளவு அதிகமான பிரதிகளை அச்சிட்டிருக்க வேண்டியதில்லை என்று எண்ணினேன். என் உற்சாகத்தில் இருக்கக்கூடிய தேவையை அதிகப்படியாக மதிப்பிட்டு விட்டேன். நான் பிரசங்கம் செய்தது பொது ஜனங்களில் ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கே. சென்னையில் அந்த வகுப்பினர் இவ்வளவு பிரதிகளையும் வாங்கிவிட முடியாது. சென்னையில் எல்லோரையும் விட அதிகமாக உதவி செய்தவர் மதுரா ஸ்டாண்டர்ட் பத்திரிகையின் ஆசிரியரான காலில் சென்று ஸ்ரீ ஜி பரமேஸ்வரன் பிள்ளையாவார். இப்பிரச்சனையை அவர் கவனமாக ஆராய்ந்தார். அடிக்கடி தமது காரியாலயத்திற்கு என்னை அழைத்து

வேண்டிய யோசனைகளை கூறினார். ஹிந்து பத்திரிகையின் ஸ்ரீ ஜி சுப்பிரமணியமும் டாக்டர் சுப்பிரமணியமும் அதிக அனுதாபம் காட்டினார்கள். ஸ்ரீ ஜி பரமேஸ்வரன் பிள்ளை தமது மதராஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகையில் நான் எழுதுவதை எல்லாம் தாராளமாக பிரசுரிக்க முன்வந்தார். அந்த வாய்ப்பை நானும் தாராளமாக பயன்படுத்தி கொண்டேன். பொதுக்கூட்டம் பச்சையப்பன் மண்டபத்தில் டாக்டர் சுப்பிரமணியம் தலைமையில் நடந்தது என்றே எனக்கு ஞாபகம். நான் சந்தித்தவர்களிடமெல்லாம் ஆங்கிலத்திலேயே பேச வேண்டியிருந்த போதிலும் அந்நியர் நடுவில் இருப்பதாகவே எனக்கு தோன்றவில்லை. நான் சந்தித்த நண்பர்கள் எல்லோருமே என் மீது அன்பை பொழிந்தார்கள். நான் கொண்டிருந்த லட்சியத்திலும் அவர்கள் அதிக உற்சாகம் காட்டினர். அன்பினால் தகர்த்துவிட முடியாத தடையும் உண்டா என்றே அப்போது எனக்கு தோன்றியது.

0: இதுவரை காந்தி அஞ்சலி கேட்டோம்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு எல்லை அமைத்து வாழணும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய தீர்வா இருக்குங்க. ஆனா எல்லை அமைத்து வாழறதுங்கிறது ஓகே தான், ஒரு எல்லைக்குள்ளேயே வாழ்ந்து முடிச்சிருண்டா அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான ஷோ, எஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியை துவங்கலாம். மகள் வெப்போம் மகிழ்ச்சியா இருப்போம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நவ்யா.

சிகரெட் ஓகே. வெக்கம் மீசை

காதல்.

காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

7:15 ஆயிட்டு இருக்கக்கூடிய வேலையில நாம கேட்டுட்டே இருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இன்னைக்கு ஃப்ரைடே ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆயிருக்குல்ல எல்லாருக்கும். எஸ் எஸ் வீக்கெண்ட் அப்படின்னாலே ஒரு ஜாலி நமக்குள்ள எங்க இருந்து வருதுன்னு தெரியாது, பட் ஆனா எப்படியோ வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி செம வைபான டே இன்னைக்கு நம்ம கையில கிடைச்சிருக்கு. பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பா, தனி ஒரு ஆளா இருந்து எவ்வளவு சிறப்பா பண்றேங்கிறத மட்டும் பாருங்க அப்படின்னு நீங்க ஒரு கான்பிடென்டோட இன்னைக்கு டேவை ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. அது ரொம்ப சிறப்பாகவே போகும். ஆனால் அதே போல உங்களோட டூ வீலர் ஃபோர் வீலர்னு ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா டூ வீலர் டிரைவ் பண்ணக்கூடியவங்க சீட் பெல்ட் அப்படிங்கிறது டூ வீலருக்கு எங்கமா வருது, ஹெல்மெட் தான். எஸ் எக்ஸாக்ட்லி, ஹெல்மெட் வந்து வியர் பண்ணுங்க. பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறவங்களை வந்து கண்டிப்பாக ஹெல்மெட் வியர் பண்ணணும். ஃபோர் வீலர் டிரைவ் பண்ணக்கூடியவங்க சீட் பெல்ட் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அண்ட் அங்கங்கே வந்துட்டு டிராஃபிக்லாம் வந்து நிறைய இருக்க போது, ஸோ அந்த டிராஃபிக் அப்டேட்டும் அடுத்தடுத்து உங்களுக்காக சொல்ல ரெடியாக இருக்கேன். நீங்கள் டிரைவ் பண்ணும்போது சாலை விதிகள் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம மதிக்கணும். சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்த மனசில் வச்சுட்டு டிரைவ் பண்ணுங்கள். எங்கெந்த ஏரியாவில் எப்படியெல்லாம் டிராஃபிக் இருக்குது தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு அப்புறமா.

7:21 ஆயிட்டு இருக்கக்கூடிய வேலையில நாம கேட்டுட்டே இருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். எஸ் எங்கெல்லாம் வந்துட்டு டிராஃபிக் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. நம்மளுடைய ஊருடைய ஐகானிக் அப்படின்னா மீனாட்சி அம்மன் கோவில் தான். ஸோ அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய சித்திரை ஆவணி மாசி வீதிகளில் வந்துட்டு வெஹிக்கல்ஸ் எல்லாம் போகிறதுக்கு வந்துட்டு அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருக்கு. அண்ட் அதுலேயும் தாண்டி மதுரை நகருக்குள்ளேயே வந்து சரக்கு கனரக வாகனங்களுக்கெல்லாம் வந்துட்டு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலாக வந்து மாற்று வழியில் வந்து பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாட்டுத்தாவணியிலேருந்து ஆர்ப்பாளையம்லாம் போகணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த திண்டுக்கல் வழியாக போகக்கூடிய பஸ்ஸஸ்லாம் வந்து நம்ம ஏறிக்கலாம். அதே போல் பல மார்க்கெட் சந்திப்பு மேலும் சந்திப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஆவின் வழியெல்லாம் நம்ம போவோம் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆரப்பாளையம் போகணும் அப்படின்னாலுமே கூட ஆரப்பாளையத்துலேருந்து நம்ம மாட்டுத்தாவணி போகிறோம் அப்படின்னாலே வந்துட்டு அந்த பாலம் இருக்குது இல்லை நம்மளுக்கு ஆரப்பாளையம் பாலம், அதே மாதிரி தத்தநெறி ரோடு இந்த வழியாக வந்து வழக்கமாக வழித்தடங்கள் எல்லாம் நீங்கள் போயிட்டுருப்பீங்க அப்படின்னா அப்படிலாம் வந்து நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய வேஸ்லாம் வந்து மாற்றிருக்காங்கிறதுனால நீங்கள் கிளம்பும் போதே வந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு இந்தந்த வழியெல்லாம் போகலாமா ரூட்லாம் இருக்கா அப்படிங்கிறத ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிவிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பயணம் ரொம்ப சிறப்பான பயணமாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு, நிறைய இடங்களில் டிராஃபிக் இருக்குது அப்படிங்கிறதுனால முன்னாடியே வந்துட்டு கிளம்புங்க. அதுவும் இன்றைக்கி நிறைய இடங்களில் வந்துட்டு நமக்கு மாற்று வழிப்பாதைகள்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி உங்களோட ட்ராவலை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரன காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. 5 நிமிடம் இனி கேட்கலாம்.
4: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தியில் மதுரை.
5: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி விதி போத்தி செய்தியில் மதுரை.
4: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
6: அன்பர்களே, இன்று வெள்ளிக்கிழமை சென்னை குரோம்பேட்டை நவசக்தி துர்கை அம்மன் கோவிலுக்கு செல்கிறோம். சென்னை குரோம்பேட்டை லக்ஷ்மிபுரத்தில் வீரராகவன் தெருவில் இந்த கோவில் அமைந்துள்ளது. குரோம்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது. சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன் வயல்கள் சூழ்ந்த இந்த பகுதி

0: பகுதியில் விவசாயிகள் வாழ்ந்தார்கள். ஒரு விவசாயியின் நிலத்தை உழுத போது ஏற்காலில் ஏதோ இடறியது. அதனை கிளறி எடுத்து மண்ணை விளக்கினார். ஒரு குழவிக்கல் குத்திட்டு நின்றது. ஏற்கால் பட்ட இடத்திலே குருதி வடிந்தது. ஊர் மக்களை அழைத்து வந்து விவசாயி இதை காண்பித்தார். அப்போது அங்கு வந்த துறவி ஒருவர் அந்த கல்லை பார்த்து, மக்களே, அன்னை துர்கையே இந்த கல்லில் தோன்றி உள்ளாள், அவளை வழிபடுங்கள் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். இதனை அறிந்த மக்கள் அருவுருவ துர்கை அன்னையை வழிபட்டார்கள். வாழ்வில் பல நன்மைகளை பெற்றனர். தேவி துர்கை சுய உருவில்தான் வடிவத்தினை வளர்க்க தொடங்கினார்கள். சிரசு, திருமுகம், மார்பு, கரங்கள், திருவுடல், திருவடிவரை வளர்ந்தாள். இவ்வாறு வளர்ந்து மகிஷன் தலை மீது நின்றிடும் திருக்கோலத்தில் முழுமையாக அன்னை தோன்றி நின்றாள். திருவுருவம் முழுமையாக வளர்ந்த பின்னர் பக்தர்கள் தேவியின் அம்சம் அந்த சிலையில் நிறைந்திருப்பதை உணர்ந்தார்கள். முத்தேவியருக்கு நிகராக இந்த துர்கை அனைத்தையும் அருள்வதை உணர்ந்தனர். தங்கள் வேண்டிக் கொண்ட கோரிக்கைகளை நிறைவேறுவதையும் உணர்ந்தார்கள். எனவே மக்கள் நவசக்தி சுயம்பு துர்காதேவி என அழைத்தனர். ஆரம்பத்தில் சிறு குடிசை அமைத்து ஆலயம் அமைத்தனர். பின்னர் ஆலயம் விரிவாக்கப்பட்டு ஆலயம் அமைத்து 1993 மகா கும்பாபிஷேகம் செய்வித்தார்கள். பின்னர் அர்த்தமண்டபம், மகாமண்டபம், கருவறை அமைத்து திருப்பணிகள் செய்து 2010 கும்பாபிஷேகம் செய்தார்கள். விநாயகர், உலகநாதர், உலகம்மை, பைரவர், முருகன், நவதுர்கை, நவகிரகம், சண்டிகேஸ்வரர் சன்னதிகள் ஆலயத்திலே உள்ளன. அரசு, வேம்படி ராஜ விநாயகர், வடதிசை விநாயகர், கன்னிமூலை கணபதி, கலைமகள், திருமகள், திரௌபதி, நாகதுர்கை, தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, சப்தகன்னிமார்கள், நால்வர் முதலிய சன்னதிகளும் உள்ளன. 29/5/26 வெள்ளிக்கிழமை மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அமாவாசைக்கு முதல் நாளான சதுர்தசி தினத்தில் துர்கைக்கு இங்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்படுகின்றன. தமிழ் புத்தாண்டு, வைகாசி விசாகம், ஆடிப்பூரம், விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, திருக்கார்த்திகை, மார்கழி பூஜைகள், தைப்பொங்கல் போன்றவைகளும், சங்கடகர சதுர்த்தி, தேய்பிறை அஷ்டமி, சஷ்டி, வெள்ளி, செவ்வாய்க்கிழமைகளும் இங்கு விழா நாட்கள். நலம் பல அருளும் குரோம்பேட்டை, லக்ஷ்மிபுரம், சுயம்பு ஸ்ரீ நவசக்தி துர்கை அம்மனை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் சக்தி பராசக்தி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேல மசீதி, போத்தி செதில், மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், நீலமாசி வீதி, போத்தி செதில், மதுரை. நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர். மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

7:36 ஆயிட்டு இருக்க வெளியில பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இருக்கும். அஸ் வெளியில் அப்படியே வந்து கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இன்றைக்கும் மேகமூட்டத்தோடு வந்துட்டு வானம் காணப்படுது. இதே மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்குமே அப்படின்னு யோசிக்க தோணுது. பட் இருந்தாலும் இன்றைக்கி வந்துட்டு 36°C வரைக்கும் வெப்பநிலை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. காற்று வந்து மணிக்கு ஒரு 4 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும்

பிரதமர் 53% வரைக்கும் இருக்கும்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னைக்கு எப்படி இருந்தாலும் நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலத்த இடியோட கூடிய மழை பெய்யறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு நம்ம ஊர்லன்னு சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ மழையோ வெயிலோ எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக வந்துட்டு நம்ம உடல் வந்துட்டு வச்சுக்கணும். அதனால வந்துட்டு சுடு தண்ணியை வந்துட்டு காய வச்சு அதுக்கப்புறமா அதை ஆற வச்சு அப்புறமா வந்து குடிக்கிறதுங்கிறது இப்போ கிளைமேட் மாறி மாறி இருக்கிறதுனால அதுக்கு ரொம்பவே நல்லது. அதனால உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனம் செலுத்துங்க. கொஞ்சம் லைட்டாகவே வந்துட்டு சளி பிடிச்சிருக்கு, லேசான இருமல் இருக்குது, காய்ச்சல் இருக்குது அப்படின்னா உடனடியாக வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை அணுகி அதுக்கேற்ற மாதிரியான மெடிசன்லாம் எடுத்துகிட்டு உடம்பு வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நிறைய சத்தான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை வந்து சாப்பிடுங்க. இன்னைக்கு ஊட்டச்சத்துன்னு சொன்னதுமே நமக்கு வந்து அடுத்தடுத்து நிறைய நிகழ்ச்சிகள் நம்மளோட ஷோவில் நம்ம எஃப்எம் ரெயின்போவில் இருக்குது. இன்னைக்கு 11/2 வந்து ஊட்டச்சத்து மாத விழா இல்லையா இந்த மாதம். ஸோ அதனால் இந்த ஊட்டச்சத்து மாத விழாவை முன்னிட்டு சிஎஸ்ஐ மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவியர்களுடனான நேரலை நிகழ்ச்சி இருக்குது கண்ணாடி மாளிகையில் 11/2. கண்டிப்பாக எல்லாருமே கேளுங்க. இப்போ நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் பாடலுக்கு அப்புறமா.

7:43 ஆயிட்டிருக்கக்கூடிய வேலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இருக்கும். எஸ், ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்மளுடைய சர்வேயர் காலனி இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் வந்து குழந்தைகள் கற்றல் சிரமம் இலவச மருத்துவ முகாம் வந்து நடக்குது. ஸோ அது வந்து சாயங்காலம் 4 மணிலேருந்து 7 மணி வரைக்குமே வந்துட்டு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சர்வேயர் காலனியில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கூப்பிட்டு எக்ஸாக்டாக எங்கே அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போயிட்டு இந்த விஷயத்தை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு. அண்ட் தொடர்ந்து வந்துட்டு முதல்வருடைய கோப்பை விளையாட்டு போட்டிகள் வந்து ரேஸ் கோர்ஸ் மைதானம் மதுரையில் வந்து நடந்தது. அங்கே வந்துட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கபடி, கால்பந்து, எல்லாமே வந்து இறகு பந்து, கூடைப்பந்து, கேரம், செஸ்ஸு, கைப்பந்துன்னு சொல்லிட்டு பயங்கரமாக, அதுவும் இல்லாமல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நீச்சல் போட்டின்னு நிறைய போட்டிகள்லாம் வந்து நடந்தது. அதில் குழந்தைகள்லாம் ரொம்ப ஆர்வமாக வந்து கலந்துக்கிட்டாங்களாம். அண்ட் அதே போல் நிறைய ஏற்பாடுகள் எல்லாமே இதுக்காக இன்னும் தீவிரமாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. பங்கு பெறக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, பங்கேற்ற மாணவர்களுக்கும் சரி, நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் ரெயின்போ சார்பாக வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கலாம் நம்மளுடைய நேயர்கள் எல்லார் சார்பாகவுமே. இப்போ நம்ம பாடல் கேட்டுட்டு வந்து தொடர்ந்து பேசலாம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கள் பூக்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம்.

7:49 ஆகிற வேலையில் எனக்கு பிடித்த பாடல் அப்படின்னு ஜூலி கணபதி படத்துலேருந்து பாடல் கேட்டுட்டு வந்திருக்கோம். எஸ், அப்போ 8:02 நம்ம பாட்டு வேணுமா நிகழ்ச்சி இன்னைக்கு வந்துட்டு எந்த ஊரில் இருந்து எல்லாம் கால் பண்ண போகிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ரெகுலராக ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு மக்கள் வந்து ஒரு ஒரு ஊர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கால் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி இன்னைக்கு வந்துட்டு நம்ம ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நேர்கள் எல்லாம் வந்து பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கால் பண்ணலாம், 0452 இணைப்பெண்ணோட சேர்த்து 25 30 170 அல்லது 25 30 171 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இன்றைக்கி 8:02 கலந்துக்கலாம். என் தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள் வந்துட்டு வளம் வந்துகிட்டே இருக்குது. அந்த வகையில் வந்து நம்ம இன்றைக்கி 12 ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் வந்துட்டு என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, தேனி வளர்ப்பு அதை பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே நமக்கு கொடுக்குறதுக்காக டிஆர் பீம்சிங் வந்து வரப்போகிறாங்க. அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் கண்டிப்பாக நேரலையில் பேசி பங்கேற்றுக்கலாம் நிகழ்ச்சியிலையும். அந்த நிகழ்ச்சிக்கும் வந்து நீங்கள் இதே ஃபோன் நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இன்றைக்கு 12:02 இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி கேட்டுகிட்டே இருக்கோம். எஸ், ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது காலை உணவு அப்படிங்கிறது காலையில் கண்டிப்பாக ஒரு 8 10:30 அப்படின்லாம் போயிடாமல் 8 மணிக்கே ஷார்ப்பாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. தாண்டி கடைசிக்கு ஒரு 9:30 வரைக்கும் அதுக்குள்ளேயாவது வந்து முடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். விட்டமின்ஸை எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க. உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நம்மளுடைய உடல் ஆரோக்கியங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம், அதே போல் நம்மளை சார்ந்தவங்களுக்கும் நாம் ரொம்ப முக்கியம். மறந்துடாதீங்க.

7:55 கூடிய வேலையில பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே நம்ம வந்துட்டோம். ஏ ஸோ அதுக்குள்ளேயா 1 மணி நேரம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஆமாங்க, நேரம் வந்து எதுக்காகவும் யாருக்காகவும் வந்துட்டு வெயிட் பண்ணவே பண்ணாதுங்கிறது எவ்வளவு நிதர்சனமா இப்பெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. டக்கு டக்கு டக்குன்னு நாட்களும் மாதங்களும் ஓடிக்கிட்டே இருக்கு, வருஷங்களும் கூட. ஏ ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஊர் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஊர் தான். அந்த பெருமை வந்து என்னைக்குமே நம்மளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும்ல. அதே போலதான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு பாடின பாரதியார், அவர் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சேதுபதி ஸ்கூலில் தான் வந்து தமிழ் ஆசிரியராகவும் பணியாற்றினார். அப்படிப்பட்ட சுதந்திர போராட்ட தியாகி பாரதியார் அவருடைய நினைவு தினம் இன்னைக்கு. ஸோ மகாகவி பாரதியாருடைய நினைவை போற்றக்கூடிய வகையில் அவருடைய நினைவு தினத்தை வந்து மகாகவி நாள் அப்படின்னு சொல்லி தமிழக அரசின் சார்பாக 10/9/2021 வந்து அறிவிச்சது. ஸோ இன்றைக்கி பல தலைவர்கள் இந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, நம்மளுடைய வாழ்க்கையில் நீங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நமக்காக நிறைய விஷயங்களை பண்ணி நமக்காக பாடுபட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தியாகிகளை வந்து நினைவு கூறக்கூடிய வகையில் இன்றைக்கி பாரதியாருடைய நினைவு தினம். ஸோ இந்த தினம் வந்துட்டு அவரை நினச்சி அவர் செய்த தியாகங்கள் எல்லாத்தையும் போற்றக்கூடிய வகையில் நிறைய விஷயங்களும் நம்மளும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கோம், வெளியிலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும், அதுலேயும் பங்கேற்றுக்கிட்டும் இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தலைவர்களை வந்து நம்ம நினச்சி நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சுதந்திரத்தை போராட்டம் பண்ணி அவங்க வாங்கி கொடுத்த அந்த நாட்களை பொக்கிஷமாக நம்ம கையில் வச்சு கரெக்டான வழிபாதையில் வந்து நடைபோட்டுருக்கோம். இனியும் மேலும் அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கும் அதை சொல்லி கொடுத்து சிறப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தோட இன்றைக்கு நம்ம வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மீண்டும் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி நாளைக்கு காலையில் 7 மணிக்கு கேட்கலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவ்யா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். இந்தியா ஜெர்மனி இடையே வர்த்தக முதலீடு, பாதுகாப்பு, தூய்மை எரிசக்தி, நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இயற்கை பேரிடர்களின் போது உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் முற்றிலும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய விதை சட்டம் கொண்டுவரப்படவுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நிதித்துறையில் புதிய கண்டுபிடிப்புகளை செயல்படுத்துவதுடன் அதன் பாதுகாப்பு அம்சங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தின் தலைவர் திரு துகின்கந்தா பாண்டே தெரிவித்துள்ளார். இந்தியா மலேசியா இடையே கூட்டு கடற்படை பயிற்சியில் பங்கேற்பதற்காக இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஐஎன்எஸ் மைசூர் மலேசியாவின் லூமுட் துறைமுகம் சென்றடைந்தது. புதிய தலைமைச் செயலகம் அமைப்பதற்கு 1200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அரசு மாணவர் விடுதிகளின் பராமரிப்புக்கான நிதி 50,000 ரூபாயிலிருந்து 1,00,000 உயர்த்தப்பட்டுள்ளதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். ஆசியாவிலேயே முதலீடுகளுக்கு உகந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உருவெடுக்க செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே மந்தி கிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள தேவாலயத்தின் கட்டுமான பணியின்போது மேற்கூரை இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் 3 பேர் உயிரிழந்தனர்.

ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த 3 மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்தனர். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மகா கும்பாபிஷேக விழாவையொட்டி பொற்றாமரை குளத்தில் பேரொளி வழிபாடு வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 40 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எட்டு மணி 3 நிமிடம் ஆயிட்டிருக்க வேலையில் மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம கேட்க போற இந்த நிகழ்ச்சி பாட்டு வேணுமா. இன்னைக்கு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நேயர்கள் எல்லாம் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்கலாம். எல்லாரும் சேர்ந்து வந்து அந்த பாடல்களை கேட்டு மகிழ போறோம். கால் பண்ணுங்க 2530170 அல்லது 2530171 நம்பர்ஸ்க்கு. நீங்க உங்க மொபைல்ல இருந்து கூப்பிடுறீங்கன்னா 0452 இணைப்பினை சேர்த்து கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
2: என்ன
1: பாடல் வேணும்? எல்லாரும் சிறப்பா இருக்கும். என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு
2: உங்களுக்கு?
1: திருச்சிற்றம்பலம் அப்படியா? மழையெல்லாம் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வேண்டிப்போம் வரணும்னு. ஓகேங்க, நன்றி அழைத்ததற்கு. உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு, எல்லோரும் கேட்டு மகிழ்வோம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
2: என்ன, உண்மையாவா? உண்மையில், அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
3: மேலும் விவரங்களுக்கு
4: 1800-419-1800 and 1097.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
6: 8:10 நிமிடம் ஆயிட்டிருக்க வேலையில் பாட்டு வேணுமா நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இருக்கும். நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேர்கள் எல்லாருமே புது பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டு நம்மளும் வந்துட்டு பயங்கர ஒரு வைப்ல வச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததாக வரக்கூடிய நேர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
7: வணக்கம்.
6: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: வணக்கம், ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வெங்கடாசலபதி.
6: வெங்கடாசலபதிக்கு இன்னைக்கு என்ன பாட்டு வேணும்?
7: ஜனநாயகம் திறப்பு திறப்பிலிருந்து தளபதி
6: பாட்டு. ரொம்ப பொறுமையா பேசுறீங்களே. சரி, வாழ்த்துக்கள். நன்றி அழைத்ததற்கு. பொறுமை வாழ்க்கைக்கு முக்கியம்பா அப்படிங்கிறாங்க. பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: அண்ணா
1: நடா,
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா, போடே.
2: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
3: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
2: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார், 217 மேலமாசி வீதி, மதுரை.
6: நன்றி
7: அழைத்ததற்கு.

0: 8:20 ஆயிட்டிருக்கு. பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேரில் இன்னைக்கு காலையில் 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து மாத விழாவை முன்னிட்டு சிஎஸ்ஐ மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவியர்களுடனான நேரலை நிகழ்ச்சி இருக்குது, கண்டிப்பாக கேட்டு மகிழுங்கள். இப்போ பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய நேயர் யாருங்கிறதுன்னு பார்த்துருவோம். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்.
1: பரமக்குடியில இருந்து அலங்கார ராஜ்.
0: அலங்கார ராஜ், என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: கண்ணானே கண்ணே அப்படிங்கிற பாடல்கள்.
0: ஓகே, கண்டிப்பா வழங்கலாம். நன்றி அழைத்ததற்கு. பாடல் கேட்டு மகிழ்வோம்.

0: 8:25 ஆயிட்டு இருக்க வேலையில பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: ராமநாதபுரம் மாவட்டம்.
0: ராமநாதபுரம் மாவட்டம்ல இருந்து
1: எனக்கு ஜிவாஜி பாட்டுல ராஜீவ் பாட்டு.
0: இது புது பாடல்கள் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோங்க. ராமநாதபுரம் மாவட்டம்ல இருந்து யார் பேசுறீங்க, என்ன புது பாடல் வேணும்னு சொல்லுங்க.
1: சந்திரன் டெய்லர்.
0: சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? ஓகே, குட் நைட் படத்துக்காக பாடல் வந்துட்டு இருக்குங்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து பாட்டு வேணுமாலே நம்ம வந்து புது பாடல்கள் எல்லாம் கேட்டு மகிழ்ந்துக்கிட்டே இருக்கோம். எல்லாரும் வந்து உங்களுக்கு விருப்பமான 2012 அப்புறமா வந்த பாடல்கள், 15 அப்புறமா வந்த பாடல்கள்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் வந்த பாடல்கள்னு சொல்லி நல்ல ஒரு வைப்ல வந்து இன்னைக்கு பாட்டு வேணுமா நிகழ்ச்சி போய்கிட்டே இருக்கு. ராமநாதபுரம் நேயர்கள் எல்லாருமே, ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த நேயர்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே இந்த பாடல்களை கேட்டு மகிழ்ந்துகிட்டு இருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாட்டு வேணுமா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: 8:31 ஆயிட்டு இருக்க வெளியில பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில வந்திருக்க நேயர், வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
3: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடம் வடக்கு தெரியும். என் சண்முகவே.
3: சண்முகவேலுக்கு என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
4: ரொம்ப
3: சந்தோஷம், நன்றி அழைத்ததற்கும் கருத்துக்கும். பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு அறிந்தீர்கள்.

0: 8:36 ஆயிட்டு இருக்க வேலையில பாட்டு வேணுமா நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம். விக்னேஷ், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? புரியல.
1: என்ன
0: பாடல் வேணும் எல்லைக்கேல? நல்லா இருக்கே, அப்படியே கதை சொன்னீங்கன்னா நான் பாட்டு போடணுமா? என்ன பாட்டுன்னு சொன்னா நாங்க போடுவோம். உங்களாலதான் முடியும் போல இருக்கு. எனிவே பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

8:42 ஆயிட்டிருக்க வெளியில நிகழ்ச்சியில வந்திருக்க நேயர் வணக்கம். சொல்லுங்க உங்க பேரு. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? நன்றி அழைத்ததற்கு. எல்லாருக்காகவும் பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நின்றுங்கள்.

ஒன்னு ஒன்னு கண்ணு கண்ணு செல்லா குட்டி.

0: அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
1: பாட்டு வேணுமா நிகழ்ச்சி இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் எல்லாருமே பங்கேற்று அவங்களுக்கு விருப்பமான பாடல்கள் எல்லாம் கேட்டிருந்தாங்க. எல்லாருமே கேட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். மறுபடியும் பாட்டு வேணுமா நிகழ்ச்சி நாளைக்கு காலையில் 8 மணிக்கு கேட்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க. சிலருக்கெல்லாம் வந்துட்டு லைன் கிடைக்கல அப்படின்னா யாரும் உங்கள் வீட்டு பிள்ளையான எங்களெல்லாம் வந்து திட்டக்கூடாது. எஸ், இன்னைக்குலாம் என்ன மறுபடியும் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்கில் நம்மளோட ரொட்டீன் வரும்ல, அப்போ நம்ம வந்து கரெக்டாக கால் பண்ணி நமக்கான பாடல்களை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து எங்களை எல்லாத்தையும் வந்துட்டு உங்கள் வீட்டு பிள்ளையாக வந்து நினைக்கிறதுனால அந்த மாதிரி நினச்சி நெக்ஸ்ட் வீக் கால் பண்ணுவீங்கிற நம்பிக்கையில் வந்து இன்றைக்கி நிறைவே செய்கிறோம். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் எல்லாம் கேட்டிருந்தீங்க, கால் பண்ணி உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி கேட்ட எல்லாருக்குமே பெரிய பெரிய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நவ்யா.
2: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டுதான் பாப்போமே.
3: சாப்பிட்டுதான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
4: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
3: அக்கா, 2 காளான் சூப்பு தாங்க.
2: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
3: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
4: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
3: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
3: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
4: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
3: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
2: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
5: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:50.
6: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: முகத்தில்
8: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
9: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
10: பரமசிவன் வந்து வசிஷ்டருக்கு ஒரு விசேஷமான ஆசனத்தை கொடுத்துருந்தாராம். சரி, அப்படி என்ன அதில் விசேஷம்னா, வசிஷ்டர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும்னு நினச்சி புறப்படுறாருன்னு வச்சுக்கங்க, அவருக்கு முன்னாடியே இந்த ஆசனம் புறப்பட்டுரும். போய் ஒரு வசதியான இடமா பார்த்து இருந்துக்கும். வசிஷ்டர் போவார், அங்கே போனதும் எங்கே உட்காரலாம்ங்கிற இட பிரச்சனையெல்லாம் அவருக்கு ஏற்படுறதில்ல. அதுதான் இவருடைய இருக்கை வந்து அங்கே முன்னாடியே போய் காத்துக்கிட்டு இருக்குதே, நேராக போவார், அதில் உட்காந்துக்குவார். மற்ற முனிவர்கள்லாம் இதை பார்த்தாங்க, அவங்களுக்கு பொறாமையாக இருந்துதான். எல்லாரும் ஒரு இடத்துல கூடி இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. என்ன இது, நாமளும் அவரை மாதிரி தானே இருக்கிறோம், இருந்தாலும் நமக்கும் அது மாதிரி ஒரு ஆசனம் கிடைக்கலையே அப்படின்னு யோசனை பண்ணியிருக்காங்க. சரி, நேராக பரமசிவன்கிட்டே போவோம், இதை பற்றி கேட்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனாங்களாம். பரமசிவனை பார்த்துருக்குறாங்க. ஐயா, நாங்களும் முனிவர்கள் தானே, வசிஷ்டர் பண்ணுறது மாதிரி நாங்களும் உங்களை குறித்து கடும் தவம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு மட்டும் ஏன் இந்த விசேஷ சலுகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பரமசிவன் சொன்னாராம், முனிவர்களே, உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும்னாராம். என்ன செய்யணும் சொல்லுங்கன்ட்டுருக்காங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக போய் உங்களை விட உயர்ந்த ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு அதிதி பூஜை பண்ணி அவரை ஒரு மண்டலத்துக்குள்ளே என்கிட்ட அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னாராம். சரின்னு எல்லோரும் புறப்பட்டுருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறம் நந்தி தேவனை அழைச்சி வசிஷ்டரை கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னாராம். அவர் வந்தார், வணங்கினார். வசிஷ்டரே, இன்னையிலேருந்து ஒரு மண்டலத்துக்குள்ளே உங்களை விட தாழ்ந்தவர் ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு அதிதி பூஜை பண்ணி அவரை என்கிட்ட கூப்பிட்டுட்டு வாங்கான்னு விட்டார். சரின்னு இவரும் புறப்பட்டு போயிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு, முனிவர்கள்லாம் திரும்பி வந்தாங்க.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள்

0: பரமசிவன் முன்னாடி வந்து நின்னாங்க. ஐயா, எவ்வளவோ தேடி பார்த்துட்டோம், எங்களை விட உயர்ந்தவர்கள் யாருமே கிடைக்கல அப்படின்னாங்களாம். வசிஷ்டரும் வந்து சேர்ந்தார். ஐயா, எவ்வளவோ தேடி பார்த்தேன், என்னை விட தாழ்ந்தவர் யாருமே கிடைக்கல அப்படின்னாராம். அவரே தொடர்ந்து சொன்னார், என்னுடைய மனைவி எனக்கு அடங்கினவ தானே, அவளுக்காவது அதிதி பூஜை பண்ணி அழைச்சிட்டு வந்துடலாமான்னு யோசித்து பார்த்தேன். என்னோடய மனசு அதுக்கும் இடம் கொடுக்கல. ஏன்னா அவளோட பதிவு விரதத்துக்கு முன்னாடி நாம் எம்மாத்திரம் அப்படின்னு யோசித்து பார்த்தேன். அதனால் அந்த எண்ணத்தையும் கைவிட்டுட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னாராம். இதை கேட்ட உடனே மற்ற முனிவர்களுக்கு வெக்கமாக போச்சு. இந்த உலகத்தில் நம்மளை விட மேலானவங்க யாருமே இல்லைன்னு நாம் நினைச்சோம். வசிஷ்டரும் தன்னை விட தாழ்வானவங்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறார். பரமசிவன் ஏன் அந்த ஆசனத்தை அவருக்கு மட்டும் கொடுத்தார் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் அவங்களுக்கு கிடைச்சிட்டு தான். இந்த காலத்தில் நாம் எப்படி நினைக்கிறோம்னா, எல்லாரும் நம்மளை விட மட்டமானவங்கன்னு நினைக்கிறோம். அதனால் நாம் மட்டும் நாற்காலியில் உட்காந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏமாந்து போனவங்க சந்தர்ப்பம் பார்த்து காலை வாரி விட்டுடுறாங்க, கீழே விழுந்து காலை உடச்சிக்கிறோம். அதுதான் இன்றைக்கி நடக்கிறது. ஒரு அம்மா தன்னோட வீட்டுக்காரரை ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனாங்களாம். என்ன ப்ராப்ளம்னு கேட்டிருக்காரு டாக்டர். எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கடி நாற்காலியில் உட்காந்து காலை உடச்சிக்கிறார் அப்படின்னாங்களாம். அப்படின்னா அந்த நாற்காலியில் தான் ஏதோ கோளாறு அப்படின்னாராம் டாக்டர். அப்படி இருக்க முடியாது டாக்டர் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. அது எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்கார் அந்த டாக்டர். எங்கள் வீட்டில் நாற்காலியே கிடையாது டாக்டர், இவர் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு உட்காடுறார், அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். இந்தியா ஜெர்மனி இடையே வர்த்தக முதலீடு, பாதுகாப்பு, தூய்மை எரிசக்தி, நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இயற்கை பேரிடர்களின் போது உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் முற்றிலும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ரஷ்யாவுடனான வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய விதை சட்டம் கொண்டுவரப்படவுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். திரைப்படத்துறையில் இளம் படைப்பாளர்களை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியா மலேசியா இடையே கூட்டு கடற்படை பயிற்சியில் பங்கேற்பதற்காக இந்திய கடற்படைக்குச் சொந்தமான INS மைசூர் மலேசியாவின் லூமுட் துறைமுகம் சென்றடைந்தது. நவீன வசதிகளுடன் அரசு மருத்துவமனைகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அரசு மாணவர் விடுதிகளின் பராமரிப்புக்கான நிதி 50,000 ரூபாயிலிருந்து 1,00,000 உயர்த்தப்பட்டுள்ளதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். ஆசியாவிலேயே முதலீடுகளுக்கு உகந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உருவெடுக்கச் செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே மந்தி கிருஷ்ணபுரம் பகுதியில் தேவாலயத்தின் கட்டுமானப் பணியின் போது மேற்கூரை இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த 3 மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்தனர். காங்கோவில் உள்ள பட்டி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 26 மாணவர்கள் உயிரிழந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 40 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சே சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கொரியாவில் நடைபெற்று வரும் உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 9:17.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: திண்டுக்கல் ஸ்ரீ அன்னை சித்தா ஆயுர்வேதா மருத்துவ மையம் வழங்கும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நினைவு தின சிறப்பு நிகழ்ச்சி.
1: திண்டுக்கல் ஸ்ரீ அன்னை சித்தா ஆயுர்வேதா மருத்துவ மையம். நாட்பட்ட நோய்கள், மூட்டுவலி, முதுகுவலி, முழங்கால் வலி, மகளிர் மற்றும் ஆடவர் மருத்துவம், தோல் நோய்கள், சிறுநீரக பித்தப்பை கல் போன்ற நோய்களுடன் யோக முத்திரை பயிற்சிகளும் தரப்படும். தொடர்புக்கு சித்த மருத்துவர் சுந்தரமீனாள். ஸ்ரீ அன்னை சித்தா ஆயுர்வேதா மருத்துவ மையம், தெரசர் தெரு, RS சென்ட்ரல் ரோட், திண்டுக்கல். தொடர்புக்கு 9865606160.
0: இரவா புகழ் பாரதி சிறப்புரை வழங்குகிறார் சித்த மருத்துவர் சுந்தர மீனாள் அவர்கள். கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: திண்டுக்கல் ஸ்ரீ அன்னை சித்தா ஆயுர்வேதா மருத்துவ மையம். நாட்பட்ட நோய்கள், மூட்டுவலி, முதுகுவலி, முழங்கால் வலி, மகளிர் மற்றும் ஆடவர் மருத்துவம்.

0: சுந்தர மீனாள் அவர்கள். கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: திண்டுக்கல் ஸ்ரீ அன்னை சித்தா ஆயுர்வேதா மருத்துவ மையம். நாட்பட்ட நோய்கள் மூட்டுவலி, முதுகுவலி, முழங்கால் வலி, மகளிர் மற்றும் ஆடவர் மருத்துவம், தோல் நோய்கள், சிறுநீரக பித்தப்பை கல் போன்ற நோய்களுடன் யோக முத்திரை பயிற்சிகளும் தரப்படும். தொடர்புக்கு சித்த மருத்துவர் சுந்தர மீனாள். ஸ்ரீ அன்னை சித்தா ஆயுர்வேதா மருத்துவ மையம், தெரசர் தெரு, RS சென்ட்ரல் ரோட், திண்டுக்கல். தொடர்புக்கு 9865606160.
2: இன்று நாம் சிந்திக்க இருப்பது நமது பாட்டுக்கொரு புலவர் பாரதி பற்றி. பாரதம் ஏறி பாரதம் உய்விக்க வந்த மகாகவி நம் பாரதி. ஆயிரம் உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி என பாரத தேச விடுதலை போராட்ட காலத்தில் வீர கவிதையால், விடுதலை கவிதையால், எழுச்சி கவியால் பாரத மக்களை, முக்கியமாக தமிழக மக்களை அடிமை உறக்கத்தில் இருந்து தட்டி எழுப்பிய விடுதலை கவி பாரதி. தமிழ் மொழி வளர்ச்சிக்கும் மலர்ச்சிக்கும் வித்திட்டவர். தமிழ் கவிதைகளால் தமிழர் நலன், பெண் விடுதலை, பெண்ணுரிமை, விதவை மறுமணம், ஜாதி மறுப்பு, மத இன ஒற்றுமை, பல்வேறு சமயங்கள் பற்றிய கவிதைகளும் கட்டுரைகளும் புதுக்கவிதை நாயகராய் பாமர மக்களும் புரிந்து அறிந்து கொள்ளும் வகையில் எளிய புதுக்கவிதை பாடிய எளியவர் நம் கவி. உலக புகழ் கொண்ட பாரதியின் நினைவு நாளில் அவரின் நினைவுகளை கொஞ்சம் நாம் நினைக்கலாமா? 1882 December 11 எட்டையாபுரம் தனில் லட்சுமி சின்னச்சாமி ஐயர் ஈன்றெடுத்த கவி பிழம்பு நம் சுப்பிரமணி என்ற சுப்பையா. எட்டயபுரத்திற்கென்றே தனி சிறப்புண்டு. கட்டபொம்மன், ஊமத்துறை, புலித்தேவன், வ.உ. சிதம்பரம் பிள்ளை, வாஞ்சிநாதன் போன்ற ஆக சிறந்த சுதந்திர வீரர்களை தந்த மண் சுப்பையாவை தந்தது தனி சிறப்பு. சிறு வயதிலேயே தமிழ் மீது பற்றும் புலமையும் பெற்றிருந்தார் சுப்பையா. 7 கவி எழுதிய சுப்பையா 11 கவி பாடும் ஆற்றல் பெற்று சபைதனில் தமிழால் கவிதையால் பண்டிதர் பலரை சொற்றமிழ் கவிப்போரால் வென்றதால் தமிழ் சபை தந்ததே பட்டம் பாரதி என்றே. பள்ளி படிப்பு பயின்றதோ நெல்லை இந்து உயர்நிலைப் பள்ளியில் 9 மட்டுமே. அந்த வயதிலேயே பண்டிதர் தம்மோடு தமிழ் சொற்போரில் இணைந்து ஈடுபட்டதால் அவர் தம் புலமை மேலும் மெருகேறியது. நெல்லை சீமையே வியது.

1897 பாரதிக்கு பால்ய விவாகம், குழந்தை திருமணம். அகவை 14 சிறுமி செல்லம்மாவுக்கோ அகவை 7. 16 வயதில் தந்தையை இழந்தார். வறுமை வாட்ட சில காலம் எட்டயாபுரம் அரண்மனையில் பணிபுரிந்து விட்டு அங்கு சில காலம் எட்டயாபுரத்தில் வாழ்ந்திருந்தார். அப்பொழுது அரசரோடு சென்னை செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். செல்லம்மாவிடம் என்ன சொன்னார் தெரியுமா? நான் சென்னை சென்று வரும்பொழுது உனக்கு நிறைய பொருட்கள் வாங்கி வருகிறேன் என்று. செல்லம்மாவும் ஆவலோடு காத்திருந்தார். அரசரோடு சென்ற நம் பாரதிக்கு கிடைத்த வெகுமதி 500 ரூபாய். அன்றைய காலத்தில் ஒரு பவுன் விலையே 34 ரூபாய். செல்லம்மாள் மிகவும் ஆவலோடு காத்திருந்தார் தன் கணவர் தனக்காக நிறைய பொருட்கள் வாங்கி வருவார் என்று. ஆனால் மூட்டை மூட்டையாக வந்து இறங்கியதோ வெறும் புத்தகங்கள். ஆம், அழியும் செல்வத்தில் அல்ல, அழியா இந்த கல்வி செல்வத்தின் மீதுதான் நாம் ஆவல் கொள்ள வேண்டும் என்று அந்த சிறு வயதில் செல்லம்மாவுக்கு அறிமுறை சொன்ன நம் பாரதி எவ்வளவு ஈடுபாடோடு இருந்திருப்பார் நம் தமிழ்மொழியோடு என்று நாம் புரிந்து கொள்ள

தனது 5 வயதில் தாயை இழந்த பாரதி பாட்டி பாகீரதியின் அரவணைப்பிலும் சிற்றன்னை வள்ளியம்மை அன்பிலும் வளர்ந்தார். தமிழ்பற்றோடு நாட்டுப்பற்றும் சேர்ந்து வளர்ந்தது பாலபாரதி.

0: எங்கே சொல்லு?
1: படிப்பு.
0: வடிவேலு
1: டீச்சர், நீ சொல்லு.
0: கணக்கே.
1: கரெக்ட். வருவதை ஒழுங்காய் வைத்துக் கொள்ளும் அறிவை தருவது கணக்கு.
2: அறிவை தருவது கணக்கு.
0: பரிமளம்
1: பூகோளம்.
0: பார்க்கும் உலகை புரிந்து கொள்ள பாதை சொல்வது பூகோளம்.
2: பாதை சொல்வது பூகோளம்.
0: பசுபதி
1: சரித்திரம்.
0: பரம்பரையான முன்னோர் கதையை பாடம் சொல்வது சரித்திரம்.
2: பாடம் சொல்வது சரித்திரம்.
3: எட்டயாபுரம் அரண்மனையில் பணிபுரிந்துவிட்டு பின் அத்தை வீட்டு வாசம் வாரணாசியில். 1898 முதல் 1902 வரை பிரயாகை கல்விச்சாலையில், இன்றைய அலகாபாத். மீண்டும் தேர்வும் தேர்ச்சியும். வாரணாசியே பாரதியை சமஸ்கிருதம், ஹிந்தி, ஆங்கிலம், வங்காளம் என பன்மொழி வித்தகராய் பரிணமிக்க வைத்தது. தலைப்பாகும் முறுக்கு மீசையும் தந்து முண்டாசு கவிஞர் ஆக்கியதும் பல மொழி உணர்ந்து கற்ற பின்னர் பாடினார், ஞாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று.

வீரக்கவி மீண்டும் 1902 எட்டயாபுரம் எகியதும் கவியரசுக்கும் எட்டயாபுரம் நாட்டரசருக்கும் உற்ற தோழமை உண்டாகி விவேகமான பத்திரிகை தனில் தம் கவிதை தனிமை இரக்கத்தை அச்சில் பிரசவித்தது அரச தோழரின் உதவியால். கவிஞர் தன் கவிதை சன்மானத்தை கூட வாங்கி கொள்ளாது கொடுக்கும் பாவனையில் எடுத்து கொள்ளுமாம் கவிஞரின் கரங்கள். இதுவே அவரின் தனி சிறப்பு. 1900

1904 மாமதுரை மீண்டும் வரலாற்றில் மைல்கல் பதித்தது. ஆம், பாரதி நமது சேதுபதி கல்விக்கூட ஆசிரியர் ஆனதால் 1904 மாமதுரை மீண்டும் வரலாற்றில் மைல்கல் பதித்தது. அத்தோடு சுதேசமித்திரன் உதவி ஆசிரியராகி பின் சக்கரவர்த்தினி பத்திரிகையின் ஆசிரியரும் ஆனார். ஆண்டு 1905 அரசியல் பிரவேசம். பாரத தேசம் நலம் நாடிய தேச பக்தர்களோடு நட்பும், நாட்டின் விடுதலை நாடியே பிரச்சாரமும் மக்கள் மனதில் விடுதலை எழுச்சியை தூண்டியது. வாவு சிதம்பரனார் பாரதியாரின் எழுச்சியும் உணர்ச்சியும் ஊட்டிய எழுத்து புரட்சி மிக்க அவரது எழுத்துக்களில் மிகவும் கவர்ந்திருந்தார். அவரை சந்திக்க ஆவல் கொண்டும் இருந்தார். ஒரு சமயம் வாவூசி சென்னை சென்றபோது இந்தியா பத்திரிகை அலுவலகம் சென்றார். வாவூசியை வரவேற்று தம் அறைக்கு திருமாலாச்சாரியார் அழைத்து சென்று அங்கு மிக கம்பீரமாய் அமர்ந்திருந்த பாரதிக்கு அறிமுகப்படுத்த இருவரும் கட்டி அணைத்து நீண்ட நாள் பழகியவரைப் போல் ஒருவருக்கொருவர் அவரவர் தேசப்பணிகளை போற்றி அடுத்த முன்னேற்றங்களை பற்றியும் அளவளாவிடத் தொடங்கினர். நல்ல நட்புக்கு சந்தித்து பழக வேண்டும் என்ற அவசியம் இல்லையே. ஒருமித்த கருத்துமிக்க உள்ளத்து உணர்ச்சியே நட்பை வளர்க்கும் என்பதற்கு வாவூசி பாரதி நட்பே உதாரணம். அதன்பின் இருவரின் நட்பும் வளர்பிறையென வளர்ந்ததில் வியப்பொன்றும் இல்லையே. வாவூசி அவர்களை சந்தித்த சிறிது நாட்களில் சுப்பிரமணிய சிவாவின் சந்திப்பும் நட்பும் கிடைத்தது. பின் பிறந்தது வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்வோம் என ஆங்கிலேயரையும் அச்சப்பட வைத்தது.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திண்டுக்கல் ஸ்ரீ அன்னை சித்தா ஆயுர்வேதா மருத்துவ மையம் வழங்கும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நினைவு தின சிறப்பு நிகழ்ச்சி.
1: திண்டுக்கல் ஸ்ரீ அன்னை சித்தா ஆயுர்வேதா மருத்துவ மையம் நாட்பட்ட நோய்கள் மூட்டுவலி, முதுகுவலி, முழங்கால் வலி, மகளிர் மற்றும் ஆடவர் மருத்துவம், தோல் நோய்கள், சிறுநீரக பித்தப்பை கல் போன்ற நோய்களுடன் யோக முத்திரை பயிற்சிகளும் தரப்படும். தொடர்புக்கு சித்த மருத்துவர் சுந்தரமீனாள். ஸ்ரீ அன்னை சித்தா ஆயுர்வேதா மருத்துவ மையம், தெரசர் தெரு, RS சென்ட்ரல் ரோட், திண்டுக்கல். தொடர்புக்கு 9865606160.
0: கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: திண்டுக்கல் ஸ்ரீ அன்னை சித்தா ஆயுர்வேதா மருத்துவ மையம் நாட்பட்ட நோய்கள் மூட்டுவலி, முதுகுவலி, முழங்கால் வலி, மகளிர் மற்றும்

0: மருத்துவம். தோல் நோய்கள், சிறுநீரக பித்தப்பை, கல் போன்ற நோய்களுடன் யோக முத்திரை பயிற்சிகளும் தரப்படும். தொடர்புக்கு சித்த மருத்துவர் சுந்தரமே நாள், ஸ்ரீ அன்னை சித்தா ஆயுர்வேதா மருத்துவ மையம், தெரசர் தெரு, RS சென்ட்ரல் ரோட், திண்டுக்கல். தொடர்புக்கு 9865606160.
1: சிவா மேடையில் பாரதியின் எழுச்சி கருத்துக்களை, புரட்சி பாடல்களையும் கோடை இடியாக முழங்க, வாவூசி அவர்களோ அதிரடியாய் செயலில் இறங்க, பாரதியோ பாட்டால் எழுத்தால் விடுதலை தாகத்தை வளர்க்க, மூன்று அஞ்சாத சிங்கங்களால் தமிழகத்தின் புகழ் இமயம் வரை பரவியது. தேசப்பணியில் நாட்டின் எந்த பகுதிக்கும் தமிழகம் குறைந்தது அல்ல என்பதை பாரதி, வாவு சிதம்பரம் பிள்ளை, சிவா மூவரும் உலகறிய செய்தனர். இவர்களின் உன்னதமான பணியை அறிந்த லோகமானிய பாலகங்காதர திலகரும் இவர்களை பாராட்டி நெருங்கிய நண்பரானார். இதனால் தேச விடுதலை போரில் வடநாடும் தென்னாடும் கைகோர்த்து செயல்பட்டன. வாவு சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய சிவா போன்றோர்களின் நட்பு கிடைத்தவுடன் பாரத தேச விடுதலை தாகம் இன்னும் அதிகமானது. மும்மூர்த்திகளாய் மூவரும் விடுதலை தாகத்தை எழுப்பினர் மக்கள் மனத்தில் திடமாய். கல்கத்தாவில் நடந்த மகாசபை கூட்டத்தில் கலந்து கொண்டபோது விவேகானந்தரின் சிஷியை நிவேதிதாவை சந்தித்து ஆசி பெற்று தன் ஞான குருவாய் ஏற்று நாட்டு விடுதலையோடு பெண் விடுதலை பற்றியும் சிந்திக்க தொடங்கினார். பின் விடுதலை போராளி திலகரை கண்டு திகைத்து நின்றதை அவர்தம் வார்த்தைகளாலேயே பார்க்கலாமா? பாரதியார் கூறுகிறார், அந்த மாமனிதரின் முன்னே நின்றேன், அவர் கண்களை கண்டேன், அந்த பார்வை உயிர்த்தனலை கக்கும் குண்டுகளாய் என்னுள் ஊடுருவ கண்டேன், வாய்மொழியின்றி அவர் பாதம் சாஷ்டாங்கமாய் பணிந்தேன் எனும்போது பாரதியின் கண்களும் தீவிழிகளானதாம். எழுந்தது கவி, அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன், வெந்து தனிந்தது காடு, தளல் வீரத்திலே குஞ்சென்றும் முப்பென்றும் உண்டோ என்று.

இவ்வாறு விடுதலை தாகம் கொண்டோருடன் தொடர்பையும் நட்பையும் கூட்டினார். விடுதலை தாகத்தை மக்களிடம் விதைத்தார். பாலபாரதம் என்னும் ஆங்கில இதழோடு தன் விடுதலை வேட்கையை தீவிரமாக்கினார். பத்திரிகை இந்தியா மூலமாய் பாரதியின் அனல் பரந்த விடுதலை கீதங்கள், சுதேச கீதங்கள் வெளியானதும் காட்டுத்தீயாய் பரவி படித்த கேட்ட மக்களை விடுதலையை நாடி வீறு கொண்டு எழ செய்தது. பாரத தேச விடுதலை போற்றிய பாரதியின் படைப்புகள் அந்நிய கண்களை உறுத்தியது. பாரத விடுதலைக்கு துடித்த தேசிய வீர மீசை கவியின் மீது கைது நடவடிக்கை கண்டது பிரிட்டிஷ் அரசு. அப்பொழுது சிறையில் இருந்த வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் அறிவுரைப்படி கவி தப்பினார் குவளை கண்ணன் உதவியோடு புதுச்சேரி. 1908 முதல் 1918 வரை புதுவை வாசம் நம் கவிக்கு. புதுவையில் நட்பு கொண்டார். விடுதலை போராட்ட வீரராய், கவிஞராய், ஆன்மீக செம்மலாய் வாழ்ந்த அரவிந்த தம்மோடு தொல்லைகள் தொடர்ந்தாலும் தோய்வில்லை செயலில். கவிதையில் பேனா எனும் ஆயுதத்தில் மை எனும் கூர் வேல் நிரப்பி எழுத்தில் போர் தொடுத்தான் பாரதி எனும் எரிமலை. எழுத்தால் மக்கள் உள்ளத்தில் எழுச்சி எனும் தீ பரவியது. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. சத்தியத்தின் நித்திய

இதை நம்பும் யாரும் சேருவீர். வாழிய செந்தமிழ், வாழிய நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. இன்றமை வருத்தும் இன்னல்கள் மாய்க, நன்மை வந்தெய்துக, தீதெல்லாம் நலிக. புவியில் இனி எவருக்கும் அடிமை செய்யோம் என கவியின் கவிகள் அந்நியர் நெஞ்சத்தில் அச்சத்தீயோடு வஞ்சகத்தீயையும் பற்றி எரிய வைத்தது. இந்தியா பத்திரிகையும் முண்டாசு கவிஞனின் எழுத்தும் தடையானது, கைதும்.

பத்திரிகை தடையானதை தவிர பாரதியின் தமிழ் புலமை குற்றால அருவி என பாய்ந்தது. பாரத மாதா பள்ளி எழுச்சி பாரத மாதாவிற்காகவா பாடப்பட்டது? இல்லை இல்லை, பாரத மக்களின் எழுச்சிக்காக அல்லவா பாடப்பட்டது? 1918 சிறை விடுதலை தந்ததும் செல்ல மனைவி வாழ்ந்த கடையம் ஏகினார். மனைவியை தலைவியாய் ஏற்று கண்ணம்மா காதல் பாட்டும் கண்ணன் பாட்டும் கீதை மொழிபெயர்ப்பும் காளிக்கு தாசனாய் சக்தி போற்றி பாடல்களும் குயில் பாட்டும் ஏழ்மையில் வருந்திய போதும் செல்லம்மா உணவு தயாரிக்க வைத்திருந்த தானியத்தை எடுத்து காக்கைக்கும் குருவிக்கும் தந்து காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாட்டு பாடி பாட்டால் குடும்ப பசி தீர்த்த கவி. அப்பொழுது எழுந்த பாடல் விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவி போல எனும் பாடல் பிறந்தது. பாரதியின் உற்ற நண்பரின் செல்ல மகள் அவளிடம் இந்த பாடல் உருவான பொழுது பாரதியார் கூறிய வார்த்தைகள், பெண்ணே நான் இருக்க மாட்டேன், நீ பார்ப்பாய் பிற்காலத்தில் என் சிறிய பாடல்களும் கூட புகழப்படும் என்று. எதிகிரி அம்மையார் பாரதியின் தீர்க்க தரிசனத்தையும் எதிர்கால ஞானத்தையும் குறிப்பிட்டு மெய்சிலித்துள்ளார் பாரதியின் நினைவுகள் எனும் கட்டுரையில். பறவைகளுக்கு மட்டுமல்ல, வறுமையிலும் மனிதர்களுக்கு உதவி செய்வதிலும் பாரதி வல்லலே. ஆம், தன் வறுமையிலும் மனிதர்களுக்கு உதவி செய்வதில் பாரதி வல்லலே. பாலிய நண்பர் சுத்தானந்த பாரதியோடு ஒரு நிகழ்வு. அவரோடு தாமிரபரணி நதிக்கரையில் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது, என் கையில் சிறிது பணம் இருக்கிறது, அந்த பணத்தை கொண்டு அமுதம் என்னும் தமிழ் பத்திரிகையை ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறேன். அவ்வாறு ஆரம்பித்தால் அந்த பத்திரிகையின் வாயிலாக நமக்கு 200 2000 ஆகும், 2000 20000 ஆகும் என்று தன் எதிர்காலத்தை பற்றி மிகப்பெரிய கனவோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு மெல்லிய குரல், ஒரு பெண்ணின் குரல், ஒரு பழக்குடையை சுமந்து கொண்டு ஒரு வயதான பெண்மணி புலம்பிக் கொண்டிருக்கிறார். இன்று ஒரு வியாபாரமும் நடக்கவில்லையே, நான் பிள்ளைகளுக்கு எப்படி சோறு தருவேன், எப்படி என் பிள்ளைகளையும் பசியை தீர்ப்பேன் என்று. இந்த சொல் நம் கவியின் செவிகளில் விழுகிறது. உடனே அருகில் செல்கிறார். அந்த அம்மாவிடம் கேட்கிறார், என்ன தாயே என்று. அந்த பெண் சொல்கிறார், இன்று என் நேரம் என்னவோ, ஒரு பழம் கூட எனக்கு விற்கவில்லை, வீட்டில் என் பிள்ளைகள் பசியோடு காத்திருப்பார்கள் என்று. உடனே பாரதி தன் கையில் இருக்கின்ற பணத்தை அந்த பெண்ணிடம் கொடுத்துவிட்டு சில பழங்களை எடுத்து தன் நண்பரிடம் கொடுத்துவிட்டு தானும் சில பழங்களை உண்டுவிட்டு சில பழங்களை எடுத்து தன்னுடைய மேலாடையில் கட்டிக்கொண்டு அந்த அம்மாவிடம் விடைபெறுகிறார். பணத்தை பார்த்த அந்த பெண்ணுக்கோ வியப்பு, இந்த பழங்களுக்கு இவ்வளவு பணமா? பெற்றுக்கொள் பெற்றுக்கொள், இன்றல்ல நாளையும் நாளை மறுநாளும் கூட உன் பிள்ளைகளின் பசி தீர்க்கும் இந்த பணம் என்று கூறுகிறார். உடனே அந்த பெண்ணிடம் கேட்கிறார், பிள்ளைகளா எத்தனை? அந்த பெண் கூறுகிறார், பெண் பிள்ளைகள் 2 என்று. நமக்கும் அப்படியே என்று சந்தோஷமாக அந்த பெண்ணிடம் உரையாடிவிட்டு அமுதம் என்ற தமிழ் பத்திரிகையின் கனவை அந்த பழக்குடை பெண்மணியிடமே கொடுத்துவிட்டு செல்லும் பொழுது பாடுகிறார், மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ. வறுமையிலும் தன்னை வள்ளலாய் காட்டிய பாரதி அவர் மனித இனத்திலும் யாவரும் சமமென சமத்துவம் பாடி ஜாதி மத இன பேதமின்றி சமத்துவ கவி

தந்து சமூக நீதி காத்த நீதி அரசர். கேளடா மனிதா, எம்மில் கீழோர் மேலோர் இல்லை, மீள அடிமை இல்லை, எல்லோரும் வேந்தரென திரிவோம் என கவி பிறந்தது.

தான் வறுமையில் வாடிய போதும் ஏழை எளியோருக்கு உதவிட தன் தேவைக்கு போக அல்ல, தனக்கு இல்லாவிட்டாலும் குடும்பம் கஷ்டப்பட்டாலும் பிற துன்பம் கண்டு உதவிய வள்ளல் பாரதி. ஏழ்மையிலும் எளிமையிலும் வாழ்ந்தாலும் கவியின் கவிதைகள் குற்றால அருவியாய் வளமாய் பொங்கிட நன்மக்கள் தங்கம்மாள் சகுந்தலாவுடனே நாட்கள் கவிதைகளோடு கழிந்தாலும் உள்ளத்தில் சுதந்திர தாகம் பொங்கிட நீங்காது நிறைந்திட சுதந்திரம் கிடைத்து விட்டதென கோல் கொட்டிய தீர்க்கதரிசி கவியவர். பாப்பா பாட்டில் வளரும் அழலைக்கும் கவி சொன்னவும் பக்குவம், பிள்ளை வெள்ளை உள்ளம் ஏற்கும் சமத்துவம் வளர்ந்த மனிதம் ஏற்காது என்றோ, பிள்ளைக்காக ஆத்திச்சூடி தந்து ரௌத்ரம் பழுகு என்றாயோ. பாரதம் புது மேன்மை பெற பெண்மையை போற்றினாய், பெண் கல்விக்கும் உரிமைக்கும் கவியால் வழி தந்தாய், புதுமை பெண் பட்டங்கள் ஆளவும் சட்டங்கள்

செய்யவும் புரட்சிக்கவி பாடிய புரட்சிக்கவி வேந்தனை, பெண் விடுதலைக்கு கவி சொன்ன புரட்சிக்கவி, பாஞ்சாலி சபதம் பாடியே சபையில் பெண் உரிமையை எண்ணத்தால் ஏற்றியே பறை சாற்றிய வித்தக கவியவர். பெண் உரிமையை தந்த முதல் ஆண்மகனும் அவரே. பாரதி செல்லம்மாள் புகைப்படம் உரைக்கும். அந்த பழைய புகைப்படம் தன் குடும்பத்தாரோடு எடுத்தது. உற்று நோக்கின் அறிவீர் மனைவியை அமர வைத்து வலது கையை வாஞ்சையோடு இடது தோளில் வைத்து மனைவியின் பின்னின்ற காட்சி பறைசாற்றும் பெண்ணுக்கு முன்னுரிமையும் சம உரிமையும் கொடுத்த முதல் ஆண்மகன் நம் பாரதியே. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இலைப்பிள்ளை காணென்று கும்மியடி. விலகி வீட்டிலோர் பொந்தில் வளர்வதை வீரப்பெண்கள் விரைவில் ஒழிப்பறாம். காதல் ஒருவனை கைப்பிடித்தே காரியம் யாவிலும் கை கொடுத்தே மாதர் அறங்கள் பழமையை காட்டிலும் மாட்சி பெற செய்து வாழ்வோமடி என்றும் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் நிமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். அமிழ்ந்து பேரிருள் அறியாமையில் அவளமெய்தி கலையின்றி வாழ்வதை உமிழ்த்து தள்ளுதல் பெண் அறமாகும் என்று அறம் பாடியவர் நம் புதுமை கவியவர்.

பயிர் செய்வோம் என உழவையும் வந்தனை செய்து போற்றிய இயற்கை உழவு நேசன் நீரல்லவா? தனியொருவருக்கு உணவில்லையெனில் ஜகத்தை அழித்திட துணிந்திட இந்த ஜகத்தினை அழித்திட துணிந்த உயிர் போற்று முன்னர கவியே. ஆயுதம் செய்வோம், காகிதம் செய்வோம், ஆலைகளும் கல்வி சாலைகளும் வைப்போம், ஓய்வும் தலை சாயுதலும் செய்யோம், உண்மைகளை சொல்லியே வன்மைகள் செய்வோம் என பாடிய வன்மை கவியவர்.

செய்வோம், தலை சாயுதல் செய்வோம், உண்மைகள் சொல்வோம், பல பன்மைகள் செய்வோம்.

ஊசி முதல் விண்ணேவும் விண்கலம் வரை சுதேசமாய் தன்னிறைவு பெற பாடிய தேசிய பாவலர். காசி நகர் புலவர் பேசுமுறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என பொறியியல் பாடிய விந்தை கவிஞர் அவர். எமக்கு அச்சமில்லை அச்சமில்லை என அந்நியரை அஞ்ச வைத்த வீரகவியே, எட்டு திக்கும் ஒழித்தவும் கவி எத்தர்களின் செவிப்பறை கிழித்ததே. காணி நிலம் கேட்டு கவி பாடி கண்ணனுக்கும் கண்ணம்மாவுக்கும் காதல் சொன்ன பாசக்கவி. பா வகை பல தந்து தமிழை தன் உயிர் மூச்சாய் கொண்டு தரணி வளம் அந்த கவி. புவி எங்கும் கவி முரசு கொட்டி எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தார், யானும் வந்தேன் ஒரு சித்தரா என பாடிய பாட்டு சித்தனவர். புதுச்சேரியில் வாழ்ந்தபோது மறுநாள் பொங்கல் பண்டிகை. கையிலோ அனாகாசு இல்லை, வறுமை. செல்லம்மாவுக்கோ மனசெல்லாம் வெறுமை. பாரதியிடம் சொல்ல தயங்கி பின் மெதுவாய் நாளை பண்டிகை அரிசி இல்லை என்று மட்டும் சொல்ல, பாரதியோ சிறிதும் தயங்காது செல்லம்மாளை ஏறிட்டு பார்த்து, நீ திருமகள் அம்சமாய் வந்தவள், உன் வாயில் இல்லை என்று சொல்லலாமா? எம்மிடம் அகரம் இகரம் என்று சொன்னாலே யான் புரிந்து கொள்வேனே என்று பதிலுரைத்து விட்டு, மீண்டும் பராசக்தி இருக்க நமக்கு வேண்டியதை அவள் பார்த்து கொள்வாள் என்று உரைக்க, செல்லம்மாளிடமோ மறு பேச்சில்லை, கவலையில் உறைந்தார்கள். ஆனால் அன்று மாலையே பாரதியின் நண்பர் புதுச்சேரி துணிக்கடை உரிமையாளர் கவியின் குடும்பத்தினர் யாவருக்கும் பரிசாக புத்தாடைகளை தன் வேலையாள் மூலமாக தந்தனுப்பினார். செல்லம்மாள் வியக்க, பாரதியோ யான் ஒன்றும் கேட்கவில்லையே என உரைக்க, அந்த வேலையாளோ, எங்கள் முதலாளி எப்பொழுதும் தனக்கு விருப்பமானவர்களுக்கு பண்டிகை தினங்களில் புத்தாடைகளை பரிசாக கொடுத்தனுப்புவது வழக்கம் என்று சொல்லிவிட்டு சென்றுவிட, இன்னொரு நண்பரின் வேலையாள் வருகிறார். பண்டிகைக்கு தேவையான அத்துணை பொருட்களையும் பரிசாக அனுப்பி வைத்திருக்கிறார். வீட்டார்க்கோ மகிழ்ச்சி, பாரதிக்கோ கவலை. பொங்கல் நலமாய் பொங்கியதா என கேட்போரை எப்படி சும்மா அனுப்புவது என உறங்காமல் தவிக்க, நடுநிசியில் கதவை யாரோ தட்ட, பாரதி யார் என வினவ, அவரோ நெசவாளியாம். பராசக்தி கனவில் வந்தால் என்னிடம் இருக்கும் சில்லறையை உம்மிடம் தரச் சொன்னால் என பாரதியை தாழ் பணிந்து பணமூட்டையை தந்து சென்றாராம். பிறகென்ன, கவி பராசக்திக்கு கவித்தர தயாராகிவிட்டார். யாதுமாகி நின்றாய் காளி, எங்கும் நீ நிறைந்தாய் காளி, துன்பம் போக்கிவிட்டாய் காளி, தொல்லை போக்கிவிட்டாய் காளி, இன்பமாக்கிவிட்டாய் காளி, காளி என்னுள் புகுந்தாய் என தன் பாட்டால் காளிக்கு நன்றி கூறுகிறார்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திண்டுக்கல் ஸ்ரீ அன்னை சித்தா ஆயுர்வேதா மருத்துவ மையம் வழங்கும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நினைவு தின சிறப்பு நிகழ்ச்சி.
1: திண்டுக்கல் ஸ்ரீ அன்னை சித்தா ஆயுர்வேதா மருத்துவ மையம் நாட்பட்ட நோய்கள் மூட்டுவலி, முதுகுவலி, முழங்கால் வலி, மகளிர் மற்றும் ஆடவர் மருத்துவம், தோல் நோய்கள், சிறுநீரக பித்தப்பை கல் போன்ற நோய்களுடன் யோக முத்திரை பயிற்சிகளும் தரப்படும். தொடர்புக்கு சித்த மருத்துவர் சுந்தரமீனாள். ஸ்ரீ அன்னை சித்தா ஆயுர்வேதா மருத்துவ மையம், தெரசர் தெரு, RS சென்ட்ரல் ரோட், திண்டுக்கல். தொடர்புக்கு 9865606160.
0: கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: திண்டுக்கல் ஸ்ரீ அன்னை சித்தா ஆயுர்வேதா மருத்துவ மையம் நாட்பட்ட நோய்கள் மூட்டுவலி, முதுகுவலி, முழங்கால் வலி, மகளிர் மற்றும் ஆடவர் மருத்துவம், தோல் நோய்கள், சிறுநீரக பித்தப்பை கல் போன்ற நோய்களுடன் யோக முத்திரை பயிற்சிகளும் தரப்படும். தொடர்புக்கு சித்த மருத்துவர் சுந்தரமீனாள். ஸ்ரீ அன்னை சித்தா ஆயுர்வேதா மருத்துவ மையம், தெரசர் தெரு, RS சென்ட்ரல் ரோட், திண்டுக்கல். தொடர்புக்கு 9865606160.
2: புதுவை தமிழ் வித்வானின் மகனின் சித்த பெருமையை சரி செய்த நிகழ்வும் கோவிந்தஞானி என்ற சித்தர் பாரதி மறைந்த பெற்றோரை பாரதி அமர்ந்திருந்த குளக்கரையில் இருந்து குளத்தில் காட்டியதை தன் கவிவரிகளில் குறிப்பிடுகிறார். கோவிந்த முனி ஒரு நாள் இறந்த எந்தை தன்னுருவம் காட்டி பின்னே என்னை தரணிமிசை பெற்றவளின் வடிவமுற்றான் என குறிப்பிடுகிறார். இன்னும் பல சித்தர்களை சந்தித்ததையும் தம் எழுத்துக்களில் விவரிக்கின்றார், குறிப்பிடுகின்றார். புதுவையிலே குள்ளச்சாமி என்று ஒருவர். அவரை கண்டு ஊரெல்லாம் சிரிக்குமாம், கேலி செய்யுமாம். ஒரு நாள் பாரதி அவரின் கைகளை பிடித்து கொண்டு, ஐயா, உம்மை கண்டு ஊரெல்லாம் சிரிக்குதே, நீர் சீர் சுமக்கும் அழுக்கு முட்டையை கண்டு என வினவ, குள்ளச்சாமியோ, நீங்கள் உள்ளத்தில் சுமக்கும் அழுக்கை விட ஈதொன்றும் சுமையில்லையே என பதிலுரைக்க, வியந்த பாரதி குள்ளச்சாமிக்குள்ளே புது சித்தாந்தம் கற்று, பழுதில்லா கள்ளமில்லா உள்ளத்தில் இன்றே புதிதாய் பிறந்தோம் என்னும் நிலையே ஜீவன் சிவமாகும் வித்தை என எளிதாய் உரைத்த வித்தக கவி பாரதி. எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தார், யானும் வந்தேன் ஒரு சித்தராய் என்ற கவியின் வாய்மொழி உண்மையானது இந்த நிகழ்வுகளால். புதுவையில் அந்நிய கைக்கூலி ஒருவன் பாரதியுடன் நட்பாய் பழகுவது போல் பழகி அவரை ஆங்கிலேயரிடம் காட்டிக் கொடுக்க கடலூர் அழைத்துச் செல்ல செய்தி அறிந்த பாரதிதாசன் விரைந்து வந்து பாரதியை மீட்டாராம். மறுநாள் அந்த கயவன் பாரதியை பார்த்தபோது கோபம் கொள்ளாது அவனுக்கு உணவிட்டாராம். பகைவனுக்கருள்வாய் நன்னஞ்சே, பகைவனுக்கருள்வாய் நன்னஞ்சே என பாடியதை கேட்டு மனம் வருந்தி பாரதியின் காலில் வணங்கி திருந்தினாராம் அந்த கயவன். அஞ்சி அஞ்சி வாழ்ந்த நிலை கெட்டு மானுடம் கண்டு நெஞ்சு பொறுக்காது, நெஞ்சு பொறுக்குதில்லையே, இந்த நிலை கெட்ட மனிதரை நினைத்து விட்டாள் என்று பாடி அவர்களை விழித்து எழச் செய்ய ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் தெளிவு பெற்ற மதியோடு சிறுமை கண்டு பொங்கிட அழைத்தது அச்சத்தை அச்சப்பட வைத்த வீரக்கவி. கல்வியில் சிறந்த தமிழ்நாடென போற்றி கம்பன் முதல் கல்வியில் சிறந்தோரையும் சேவையில் சிறந்த நிவேதிதாவையும் வணங்கி பாரதம் காத்த மாவீரர்களை போற்றிய மாண்புமிகு கவி.

0: தமிழ்நாடு.
1: வீணரை போல் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என வினவி வீறு கொண்டு எழுந்த கவி அவர். நினைப்பதும் தமிழ், பேசுவதும் தமிழ், எழுதுவதும் தமிழ், ஏற்பதும் தமிழ் என்ற உறுதி கொண்ட பாரதி பிஞ்சு உள்ளத்தில் பதிய வேண்டியது தாய்மொழியே, தமிழகத்தில் தமிழ் மொழியே. அந்த மொழியுடன் தாயின் நினைவும்

பிறந்த பொன்னாட்டின் பற்றும் ஒவ்வொருவரின் உணர்விலும் கலந்திட வேண்டும் என்பது பாரதியின் பெரும் விருப்பமாகும். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் மொழி பெயர்த்திடல் வேண்டும், இரவாத புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டுமென மொழியாக்கத்திற்கு வழி சொன்ன தாய்மொழி பாசக்கவியவர். எண்ணிய முடித்தல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும் என நல்லவை யாவற்றையும் வேண்டும் வேண்டும் என்ற பாரதியை இறைவனோ உன் இரவா கவி இனி எனக்கு வேண்டும் என 1921 செப்டம்பர் 11 மதுரமாய் எழுச்சியாய் வீரமாய் புதுமையாய் புரட்சியாய் சுதேசமாய் விவேகமாய் காதலாய் பக்தியாய் புகழ்ச்சியாய் கவி சொன்ன ஞானக்கவி விண்ணகம் ஏகினார். கண்ணீர் அஞ்சலி செலுத்தியது வானும் கூட.

கவிதை எழுதுபவன் கவி என்று, கவிதையே வாழ்க்கையாக உடையோன், வாழ்க்கையே கவிதையாக செய்தோன், அவனே கவி என்றார் சொல்படியே வாழ்ந்தார். பார்ப்போற்றும் கவி படைத்த பாரதியே, நீ சொன்ன அழகு தமிழ் கவியாவும் உன் செந்தமிழும் அகிலம் எங்கும் ஓங்கி ஒளித்திடும், விண்ணும் மண்ணும் நிலைத்திடும் காலமெல்லாம். பாரதியை போற்றி வணங்கி பாரதி கண்ட கனவை பாரதம் சிறப்புற இளைய சமூகம் நாம் உறுதி கொள்வோம். சுதேச தன்னிறைவு கொண்ட பாரதம் ஓங்கி வளர்ந்து செலுத்திட உறுதியோடு முயற்சி கொள்வோம். இந்நன்னாளில் பாரதியின் பொன்மொழிகள் சிலவற்றை காண்போமா? தர்மத்தாலும் கருணையாலும் பெறப்படும் வெற்றியே நிலை பெற்று நிற்கும். அதர்மத்தை தர்மத்தாலும் தீமையை நன்மையாலும் வெல்ல முடியும். மன உறுதி இல்லாதவனுடைய உள்ளம் குழம்பிய கடலுக்கு ஒப்பானது. செய்வதை துணிந்து செய். எந்த சூழ்நிலையிலும் மற்றவருக்கு நீ தாழ்ந்து விடாதே. அவ்வாறு தாழ்வது அவமானத்திற்குரியதாகும். அச்சத்தின் வேட்கைதனை அழித்துவிட்டால் அப்போதே சாவும் அங்கே அழிந்து போகும். நாள்தோறும் ஏதேனும் ஒரு காரியத்தில் உடல் வியர்க்கும்படி உழைக்க வேண்டும். எந்த ஏற்றத்திற்கும் ஒரு இரக்கம் உண்டு, எந்த துன்பத்திற்கும் ஒரு இறுதி உண்டு, எந்த முயற்சிக்கும் ஒரு பலன் உண்டு. கவலையும் பயமும் எனக்கு பகைவர். நான் இப்பகைவரை வென்று தீர்த்தேன், அதனால் மரணத்தை வென்ற நான் அமரன் என்றார். எந்த ஒரு செயலையும் செய்யும் போது அச்சமில்லாது துணிவுடன் செய்யுங்கள். இவ்வுலக வாழ்க்கையில் சம்பாதித்து கொள்ள வேண்டிய குணங்கள் எல்லாவற்றிலும் மிக மிக உயர்ந்தது பொறுமை. வாழ்க்கையில் எப்போதும் சமாதானத்தையும் சகிப்புத்தன்மையையும் தமது லட்சியமாக கொள்ள வேண்டும். பல பதங்களை அடுக்கி ஏடுகளை பெருக்குவது சிறந்த கவிதை என்று கேட்பவர் உள்ளத்தில் கவிதை உணர்வை எழுப்பி விடுவதுதான் சிறந்த கவிதை. இந்த உலகில் நீங்கள் சிலகாலம் தங்கி வந்திருக்கும் விருந்தினர்தான். எனவே விருந்தாளியின் வீட்டில் எப்படி கட்டுப்பாட்டுடனும் அடக்கத்துடனும் நடந்து கொள்வீர்களோ அதுபோலவே நடந்து கொள்ளுங்கள் என்றார். இழிச்செயல்கள் எதுவும் உங்களை பிடித்து தம் வழி இழுத்து கொண்டு செல்லாதபடி சதா காலமும் விழிப்புடன் இருப்பீர்களாக. பயமின்றி உழையுங்கள். சலிப்புக்கு ஒருபோதும் இடம் கொடாதீர்கள். கோவிலுக்கு போனாலும் சரி, போகாவிட்டாலும் சரி, கடவுளை வணங்கினாலும் சரி, வணங்காவிட்டாலும் சரி, தெய்வம் நமக்கு அருள் புரிய தடையேதும் இல்லை. பிறரை ஏமாற்றாமல் இருந்தாலே போதும், தெய்வ அருளுக்கு பாத்திரமாகி விடுவோம். சென்றதை சிந்திப்பதை விட இனிமேல் நடக்க இருப்பதை சிந்திப்பவனே புத்திசாலி. மனிதனுக்கு பகை வெளி உலகத்தில் இல்லை, பயம் என்னும் பெயரில் மனதுக்குள்ளேயே இருக்கிறது. மற்றவர் உள்ளத்தில் உங்களை பற்றிய தவறான மதிப்பு உண்டாவதற்கு ஒருபோதும் இடமளித்து விடாதீர்கள். துன்பம் நேரும் காலத்தில் உறுதி என்னும் கடிவாளத்தால் மனதை இழுத்து பிடியுங்கள். எந்த தொழிலையும் முடியாது என்று கைவிடாதே. திறமை உள்ளவனிடம் பணியாளனாக இருந்தாவது அந்த தொழிலை கற்றுக்கொள். அன்பு எந்த குறையையும் பொறுக்கும். மனம் உற்சாகமாக இருந்தால் உடல்நிலை தீவிரமடையும். உடம்பை தீவிரப்படுத்தினால் மனம் புத்துணர்வு பெறும். அறிவு தேடலை நிறுத்திவிடாதே. ஓயாமல் தொழில் செய்து கொண்டிரு. நீ எது செய்தாலும்

0: அது நன்மையாகவே முடியும். கொள்கை அளவில் அன்பிருந்தாலும் அது பயனளிக்காது. அதை செயலில் வெளிப்படுத்து. உண்மையை உயிராக மதியுங்கள். உண்மையான வாக்கே அருள்வாக்கு என்று சொல்லப்படும். எல்லா விதமான செல்வங்களுக்கும் அறிவே வேறாக இருக்கிறது. அறிவுக்கண் திறந்தால் எதையும் சாதிக்கலாம். பொருள் படைத்தவன் சமத்துவ எண்ணத்தை பெற்றுவிட்டால் உலகமே சீர் பெற்றுவிடும். சோம்பேறியாக வாழ்வது பெரும் குற்றம். பிறரிடம் கையேந்துபவனே சோம்பலுக்கு இடம் கொடுக்கிறான். தனக்கும் பிறருக்கும் துன்பம் விளைவிப்பது பாவம். பிறருக்கு இன்பம் விளைவிப்பதே புண்ணியம். உழைத்து வாழ்வதுதான் சுகம். வறுமை நோய் போன்றவை உழைப்பை கண்டுவிட்டால் ஓடிவிடும். மலர்ந்த முகமும் இனிய சொல்லும் இன்பமாக இருப்பதற்கு வழிவகுக்கும். அச்சம் இருக்கும் வரை அறிவாளியாக முடியாது. அச்சமின்மையே அறிவு. காலம் பணவிலை உடையது. பொழுதை பயனுடையதாக கழித்தால் மட்டுமே அதற்குரிய லாபம் கிடைக்கும். இடைவிடாமல் மனதில் உறுதி செய்யப்படும் தீர்மானம் நிச்சயமாக ஒரு நாள் நிறைவேறும், வெற்றி பெறும். மனதில் பக்தி இருந்தால் உதவும் மனப்பான்மை உண்டாகும். இல்லாவிட்டால் பக்தியே பகல் வேஷமாகிவிடும். சோம்பலை புறக்கணியுங்கள். உழைப்பின்றி உலகில் எதையும் சாதிக்க முடியாது. பிறரிடம் எதற்காகவும் கையேந்தக்கூடாது. பிறரிடம் கையேந்தி வாழ்பவன் தன்னைத்தானே விலைப்படுத்திக் கொள்கிறான். பெற்றோர் தேடிய செல்வத்தில் வாழ்பவனை விட தன் சொந்த உழைப்பில் வாழ்பவனே சிறந்தவன். வேலையின்றி சோம்பி திரிபவன் உலகில் ஏளனத்திற்கு ஆளாவான். பிச்சை ஏற்பவன் மான அவமானத்தை விட்டுவிடுகிறான். உங்கள் மனதை கட்டுப்படுத்த முயலுங்கள், அல்லது அதை வெற்றி கொள்ள உங்கள் ஆசைகளை விட்டுவிடுங்கள். வாழ்வில் நேர்மையை பின்பற்றினால் கால்கள் சரியான பாதையில் நடக்கத் தொடங்கிவிடும். புதிய முயற்சிகளில் தவறு ஏற்படுவது இயற்கையே. பெண்களின் பங்களிப்பு இல்லாமல் வீட்டில் நல்ல வளர்ச்சியோ மாற்றமோ உண்டாகாது. அறிவின் துணையோடு ஓய்வின்றி தொழிலில் பாடுபட்டால் எல்லையற்ற இன்பம் உண்டாகும். மதிப்புடன் வாழ்ந்த மனிதனுக்கு நேரும் அவமானம் மரணத்தை விட கொடுமையானது. முயற்சியோடு அசைக்க முடியாத நம்பிக்கையும் அவசியம். இதை நம்பினோர் கெடுவதில்லை என்று வேதம் சொல்கிறதே என்றார். பயம், சந்தேகம், சோம்பல் ஆகிய குணங்களை அடியோடு விட்டுவிடுங்கள். திருமணமான பெண்ணை கணவர் சுதந்திரமுள்ளவராக நடத்த வேண்டும். அவளின் கருத்திற்கும் மதிப்பளிக்க வேண்டும். கடந்த காலத்தில் நடந்ததை எண்ணி பயனில்லை. இனி நடக்க இருப்பதை சிந்தித்து செயல்படுபவனே புத்திசாலி. துன்பம் நேரும் சமயத்தில் அதைக் கண்டு சிரிக்க பழகுங்கள். அதுவே அத்துன்பத்தை வெட்டும் வாளாகிவிடும். கவலையை வென்றால் மரணத்தை வெல்லலாம். நரகத்திற்கு ஈடான கவலைக்கு இடம் தராதீர்கள். எந்த செயலுக்கும் ஒரு காலம் ஒத்து நின்றால் ஒழிய அது நிறைவேறுவது என்பது சாத்தியமல்ல. உள்ளத்தை பயத்திற்கு இரையாக்க வேண்டாம். தெய்வத்தை நம்பி உழைப்பில் ஈடுபடுங்கள். உங்களை நீங்களே திருத்தி கொள்ள தயங்காதீர்கள். திருந்திவிட்டால் மனத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். பிறரை ஏமாற்றினால் தெய்வத்தின் அருள் கிடைக்காது. கடவுளை நினைத்தால் எதுவும் நடக்கும். உயிர்களிடம் இரக்கம் காட்டு. அதுவே சிறந்த தர்மம். கவலையை வென்றால் மரணத்தை வெல்லலாம். எதையும் தாங்கும் சக்தி அன்பிற்கு உண்டு. நல்ல காலம் இருந்தால்தான் உனது முயற்சி வெற்றி பெறும். மண்ணும் காற்றும் சூரியனும் சந்திரனும் உன்னையும் என்னையும் சூழ்ந்து நிற்கும். உயிர்களும் நீயும் நானும் தெய்வம் என்று வேதங்கள் கூறுகின்றன. இவைதான் தெய்வம். இதைத் தவிர வேறு தெய்வம் உலகில் இல்லை. தன்னை மறந்து தெய்வத்தை நம்புங்கள். உண்மையை பேசி நியாயத்தை எப்பொழுதும் செய்ய தலைப்படுங்கள். எல்லா இன்பங்களும் உங்களை தேடி ஓடி வரும். உண்மையான தெய்வ பக்தி இருந்தால் மனோதைரியம் உண்டாகும். மனோதைரியம் இருந்தால்தான் உண்மையான தெய்வ பக்தி உண்டாகும். இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. ஆ, இறைவனை நம்புவதும் உண்மையாயிருப்பதும் உழைப்பதும் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தும். அன்பும் பண்பும் ஒழுக்கமும் ஒரு மனிதனை அறிவில் மேன்மையாக்கும். இது போன்ற நல்ல செயல்களை வார்த்தைகளில் மட்டும் சொல்லாது தன் செயலிலும் செய்து காட்டிய செல்லக்கவி நம் பாரதி. பாரதியின் நினைவு நாளில் அவரை நினைவில் மட்டும் கொள்ளாது. பாரதி கண்ட கனவை இந்த பாரதம் உலகில் ஓங்கி வளர்ந்து உன்னதமான நிலையை அடைய இளைய சமூகம் நாம் உறுதி கொள்வோம், வெற்றி கொள்வோம். வாழ்க வளர்க மகாகவி புகழ். வாழ்க வளர்க பாரதம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டது திண்டுக்கல் ஸ்ரீ அன்னை சித்தா ஆயுர்வேதா மருத்துவ மையம் வழங்கிய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நினைவு தின சிறப்பு நிகழ்ச்சி.
2: திண்டுக்கல் ஸ்ரீ அன்னை சித்தா ஆயுர்

0: காரியம். நாட்பட்ட நோய்கள், மூட்டுவலி, முதுகுவலி, முழங்கால் வலி, மகளிர் மற்றும் ஆடவர் மருத்துவம், தோல் நோய்கள், சிறுநீரக பித்தப்பை கல் போன்ற நோய்களுடன் யோக முத்திரை பயிற்சிகளும் தரப்படும். தொடர்புக்கு சித்த மருத்துவர் சுந்தரமே நாள், ஸ்ரீ அன்னை சித்தா ஆயுர்வேதா மருத்துவ மையம், தெரசர் தெரு, RS சென்ட்ரல் ரோட், திண்டுக்கல். தொடர்புக்கு 9865606160.
1: இரவா புகழ் பாரதி சிறப்புரை வழங்கினார் சித்த மருத்துவர் சுந்தர மீனாள் அவர்கள். கேட்ட இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர்
0: திண்டுக்கல் ஸ்ரீ அன்னை சித்தா ஆயுர்வேதா மருத்துவ மையம், நாட்பட்ட நோய்கள், மூட்டுவலி, முதுகுவலி, முழங்கால் வலி, மகளிர் மற்றும் ஆடவர் மருத்துவம், தோல் நோய்கள், சிறுநீரக பித்தப்பை கல் போன்ற நோய்களுடன் யோக முத்திரை பயிற்சிகளும் தரப்படும். தொடர்புக்கு சித்த மருத்துவர் சுந்தரமே நாள், ஸ்ரீ அன்னை சித்தா ஆயுர்வேதா மருத்துவ மையம், தெரசர் தெரு, RS சென்ட்ரல் ரோட், திண்டுக்கல். தொடர்புக்கு 9865606160.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சிகாகோவில் உலக மதங்களின் நாடாளுமன்ற மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை இப்போதும் ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இயற்கை பேரிடர்களின் போது உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் முற்றிலும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ரஷ்யாவுடனான வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய விதை சட்டம் கொண்டுவரப்படவுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். திரைப்படத்துறையில் இளம் படைப்பாளர்களை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியா மலேசியா இடையே கூட்டு கடற்படை பயிற்சியில் பங்கேற்பதற்காக இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS மைசூர் மலேசியாவின் லூமட் துறைமுகம் சென்றடைந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1920 ரூபாய் குறைந்து 1,12,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் குடமுழுக்கு நடைபெறவுள்ளதை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாட்டு பணிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா, மாநகர காவல் ஆணையர் திரு ராஜேந்திரன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள மோடியப்பள்ளி ஏரியை தூர்வாதன் மூலம் அப்பகுதியில் நிலத்தடி நீரை சேமிக்க முடியும் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அரசு மாணவர் விடுதிகளின் பராமரிப்புக்கான நிதி 50,000 ரூபாயிலிருந்து 1,00,000 உயர்த்தப்பட்டுள்ளதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். காங்கோவில் உள்ள பள்ளி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 26 மாணவர்கள் உயிரிழந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 40 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பத்து மணி 3 நிமிடம் ஆகக்கூடிய வேலையில நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி விருப்ப கானங்கள்ல என் விருப்பம் மகிழ்விப்போம் மகிழ்ச்சியாயிருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவ்யா. இன்னைக்கு என் விருப்பம் பகுதியில நம்ம எல்லாருக்குமே வந்து மனசுக்குள்ள நிச்சயமா இந்த ஆசை வந்திருக்காத நாளே

கிடையாதுன்னு தாங்க சொல்லணும். நம்மளோட லைஃப்ல நம்ம திரும்பி போகணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னா அது நிச்சயமா நம்முடைய பள்ளி பருவமா இருக்கும் இல்ல. அதே குழந்தை பருவத்திலயே அப்படியே இருந்துட்டோம்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் என்னைக்காச்சும் ஒரு நாளாச்சும் வராமல் இருந்திருக்கான்னு கேட்டா நிச்சயமா கிடையவே கிடையாதுன்னு தான் ஒரு ஒருத்தரும் சொல்லுவோம். எஸ், ஏன்னா அவ்வளோ சந்தோஷமா என்ஜாய் பண்ண அந்த மழலை தருணம் அப்படிங்கிறது மறக்க முடியாத ஒண்ணு. அந்த நினைவுகள் எல்லாமே நம்ம ஸ்கூல் டேஸ்ல எப்படி எல்லாம் இருந்தோம், என்னெல்லாம் பண்ணோங்கிற விஷயத்த அப்படியே கொஞ்சம் ரீகப் பண்ணி பார்ப்போமா இந்த அரை மணி நேரம் இணைந்திருங்கள்.

0: தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRP ஜுவல்லர்ஸ், 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை FM-இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: பத்து மணி 10 நிமிடம் ஆயிட்டு இருக்க வேலையில விருப்ப கானங்கள்ல என் விருப்பம் இன்னைக்கு கேட்டுக்கிட்டே இருக்கோம். மெஸ் நம்மளால மறக்கவே முடியாத ஒரு பருவம் அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய ஸ்கூல் டேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த ஸ்கூல் டேஸ்ல வந்துட்டு நம்ம ஸ்கூலுக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருப்போம் இல்லையா. ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஸ்கூலுக்கு ரீச் ஆகிறதுக்கான அந்த டைம், அந்த ஹரிபரி இதெல்லாம் தாண்டி வீட்டில் வந்து அப்பா கூட அப்பெல்லாம் வந்து பெரும்பாலுமே பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேரோட வீட்டில் இன்னைக்குமே வந்து பொக்கிஷமா ஒரு சைக்கிள் நிறுத்தப்பட்டிருக்கும். நிறைய வீடுகளை நம்ம பார்க்க முடியும். அந்த சைக்கிளில் கம்பி மேலே வந்து ஒரு குட்டியாக ஒரு கூட வச்சு அதில் உட்காந்துட்டு பயணம் பண்ணுறது, பின்னாடி வந்துட்டு அக்கா அண்ணா தம்பின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கூட போகிறது, இல்லை அந்த வீட்டில் ஒரே ஒரு பசங்க பொண்ணுங்களா மட்டும் இருக்காங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸை வந்து கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறது, வா உனக்கு நான் லிஃப்ட் தரேன், சைக்கிள் ஓட்டுறது ஏதோ எங்கள் அப்பா தானே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா நீ பின்னாடி உட்காந்துக்கோ நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அந்த டேஸ் எல்லாம் வந்து இப்போ நினச்சி பார்க்கும்பொழுதுமே நம்மளுக்கு சே செம்மையாக இருக்குல்ல. முழுக்கில் வந்து பட்டர்ஃப்ளை பறக்கும்னே சொல்லலாம். நம்மளை மீறின ஒரு சந்தோஷம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி என்ன தான் வந்துட்டு நம்ம சொகுசாக நிறைய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னாலும் அதிலெல்லாம் பயணம் பண்ணுறோம் அப்படின்னாலுமே கூட அந்த மாதிரி போன தருணம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாலியாகவே வந்துருக்கும். அதே மாதிரி நிறைய நம்ம வந்து பார்த்துருப்போம், ஈவன் நம்ம வந்துட்டு அதை உணர்ந்திருப்போம், அந்த மாதிரி விளையாடிருப்போம்னே சொல்லலாம். ஸ்கூலுக்கு போகும்போதோ இல்லை வரும்போதோ அந்த டைமில் பார்க்கும்போது நிறைய இந்த மாட்டு வண்டிகள்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னா அதில் பிடிச்சி பின்னாடி தொங்கிட்டு போகிறது, அதில் ஏறி உட்கார்றதுக்கு ட்ரை பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய இந்த மாதிரியான சேட்டைகளும் வந்து நமக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்கும்ல. நம்ம சேட்டை பண்ணுறோமோ இல்லையோ ஒரு பக்கம், நம்ம கேங்கில் கண்டிப்பாக ஒரு மாதிரி அந்த மாதிரி பசங்க பொண்ணுங்க வந்து இருக்க தான் செஞ்சிருப்பாங்க, அதையும் நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி நிறைய நம்மளோட ஸ்கூல் டேஸை வந்து பற்றி பேசிக்கிட்டே இருக்கும். இடையில பாடல்களோடு தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி.

10:17 ஆயிட்டிருக்கக்கூடிய வேலையில் நாம் கேட்டுகிட்டே இருக்கோம் விருப்ப கானங்களில் என் விருப்பம். எஸ், இந்த காலையில் அவசர அவசரமாக ஸ்கூலுக்கு கிளம்பி போகிற அந்த நினைவுகள் இதெல்லாமே வந்து நம்ம கண்ணு முன்னாடி போய்கிட்டே தான் இருக்குது. ஸ்கூல் டேஸ் அப்படிங்கிறது ஒன்றும் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லைங்க. காலையில் நம்ம கிளம்பி போயிட்டோம், ஓகே, அதுக்கப்புறமா கிளாஸை கவனித்து இடையில கிடைக்கக்கூடிய பிரேக்கில், பிரேக் டைமில் டீச்சர் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கும் போது உள்ள டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி சாப்பிட்ட கூட்டங்கள்லாம் நிறையா இருப்போம்ல. எக்ஸாக்ட்லி அதில் நானும் ஒருத்தி தான். அங்கே ஒரு பக்கம் பாடம் போயிட்டுருக்குன்னா இங்கே உள்ள ஒரு பக்கம் வந்துட்டு ஃபுட்டு போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக இன்றைக்கும் நம்ம நினைக்கும் போது, நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் கிட்டே சொல்லும் பொழுதெல்லாம் நமக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குற மாதிரி இருக்குல்ல. எஸ், அது மட்டும் இல்லை, ஒரு ஒருத்தங்களுக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு கேங் இருக்கும் கண்டிப்பாக. அப்படி ஸ்கூல் கேங்கில் வந்து ஃபேவரட்டான டீச்சர்ஸும் நமக்கு இருப்பாங்க. அந்த டீச்சர்ஸ் அவங்க என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க எந்த விஷயம் நம்மளை வந்து திட்டுறாங்க அடிக்கிறாங்கனாலுமே கூட, எஸ் நம்ம டீச்சர் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. ஈவன் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சொன்னால் கூட கேட்க மாட்டோம், ஆனால் அந்த டீச்சர் சொன்னால் கேட்போம்னு சொல்லிட்டு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு ஆசிரியர்களோட ரொம்ப அழகாக பயணம் பண்ண நாட்கள் நம்மளுடைய பள்ளிப்பருவ நாட்கள்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: பத்து மணி 25 நிமிடம் ஆகக்கூடிய வேலையில நாம கேட்டுட்டே இருக்கோம் விருப்பகானங்கள்ல என் விருப்பம். ஸோ டைம் போறதே வந்துட்டு தெரியறது இல்ல. அதே மாதிரி தான் அந்த ஸ்கூல் டேஸ் அப்படிங்கிறது எப்படி போச்சு, எப்படி முடிஞ்சது அப்படின்னே தெரியலங்கிற மாதிரி தான் ஓடி இருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் இல்ல. ஸோ ஸ்கூல் படிக்கும் போது கூட என்னடா எப்போ பார்த்தாலும் எக்ஸாம் வைக்கிறாங்க, யார் இது பரீட்சையா எழுதி மார்க் வாங்கிச்ச அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் நிஜமாவே அதோட அருமை நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் இல்ல. என்ன மாதிரியே பேசாம அங்கேயே இருந்திருக்கலாம் போல, எவ்வளவு வந்துட்டு எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்கும். பட் எனிவேஸ் என்ன இருந்தாலுமே இந்த நம்ம பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது நமக்கு பாடங்களை மட்டுமே வந்து கற்றுக் கொடுக்கலங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நட்பு, அதே போல் ஒரு இடத்துல எப்படி இருக்கணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எவ்வளோ பொறுப்பாக இருக்கணுங்கிற ஒழுக்கம், அதை தாண்டி ஷேரிங், எல்லார்கிட்டையும் வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை பகிர்ந்துக்கிறது, எல்லாத்தையும் விட முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா தோல்வியை சந்திக்கிறது அப்படிங்கிறது அது வெற்றிக்கான முதல் படி அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு அடிப்படையிலிருந்தே சொல்லிக் கொடுத்தது பள்ளிக்கூடம் தான். ஸோ என்ன விஷயம் பேசினாலும் எவ்வளவுதான் நம்ம வளர்ந்து போனாலுமே திரும்ப திரும்ப மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, மறுபடியும் ஒரு நாளாவது நம்ம படிச்ச ஸ்கூல்ல அதே டெஸ்க்ல அதே டீச்சர்ஸ் அதே ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துட மாட்டோமாங்கிற அந்த இயக்கம் ஒரு ஒருத்தருக்குள்ளேயே இருக்கதான் செய்யும்ல. ஸோ இந்த இயக்கத்தை நிறைவேற்றக்கூடிய விதமா ஒரு பாடலையும் கேட்டுட்டு நம்ம என் விருப்பம் நிகழ்ச்சியை இன்னைக்கு விருப்பகானங்கள்ல நிறைவு செய்யலாம். மீண்டும் விருப்பகானங்கள் நிகழ்ச்சி நாளைக்கு காலையில 10 மணிக்கு கேட்கலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட நான் நவ்யா.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்ச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: ஆகாஷ்வாணி.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இருபட பாடல்கள். பாடல்கள் நிகழ்ச்சியில் அரண்மனை 4 மற்றும் அயலான் திரைப்படங்கள்ல இருந்து தான் பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். சுந்தர் சியோட இயக்கத்தில் ஹிப்ஹாப் தமிழாவோட இசையில முதல் பாடல் வருகிறது அரண்மனை 4 திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 90.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் இருபட பாடல்கள். 10:35 ரவிக்குமாருடைய இயக்கத்தில் ஏ ரஹ்மானுடைய இசையில வெளிவந்த திரைப்படம் அயலான். இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: இருபட பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. இன்று காலை 11:02 நம்ம கேட்க போறது ஊட்டச்சத்து மாத விழாவை முன்னிட்டு சிஎஸ்ஐ மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவிகளுடன் நேரலை நிகழ்ச்சி தான் காத்துட்டே இருக்கு. அதில் தொடர்ந்து 12:02 தேனி வளர்ப்பு பத்தி நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். நேர்கள் பங்கேற்கலாம். 25:30, 170 மற்றும் 25:30, 171 4542 முன்னிணைப்போடு வரலாம். 12:02 தேனி வளர்ப்பு பத்திய சிறப்பு நேரலை நிகழ்ச்சியாக வளம் வர காத்திருக்கிறது. 10:45:30 நொடியில் அயலான் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில்

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn.chn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ஸ் கேட்டு ரசித்திருக்கும் இருபட பாடல்கள். நேரம் 10:51. வரும் பாடல் அரண்மனை 4 திரைப்படத்திலிருந்து.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

0: 24 மற்றும் அயலான் திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிச்சோம். இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில இருபட பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவடையும் நேரம் இது. கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சிகாகோ மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை இப்போதும் ஊக்கத்தை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இயற்கை பேரிடரின் போது உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் முற்றிலும் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடனான வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சிக் கழகம் பல்கலைக்கழக மானியக்குழுவுடன் இணைந்து நடத்திய தேசிய தகுதி தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். சென்னை காமராஜர் சாலையில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு சரத்குமார், திரு தென்னரசு உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். தியாகி இம்மானுவேல் சேகரனாரின் நினைவு தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மரியாதை செலுத்தியுள்ளார். பரமக்குடியில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் மாநில அரசின் சார்பில் அமைச்சர்கள் திரு அருண்ராஜ், திரு நிர்மல்குமார், திரு மதன் ராஜா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1920 ரூபாய் குறைந்து 112,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் குடமுழுக்கு நடைபெற உள்ளதை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாட்டு பணிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா, மாநகர காவல் ஆணையர் திரு ராஜேந்திரன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள மோலியப்பள்ளி ஏரியை தூர்வாருவதன் மூலம் நிலத்தடி நீரை சீரமைக்க முடியும் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு முதல் காகிதமில்லா பத்திரப்பதிவு நடைமுறைக்கு வரும் என்று மாநில அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். சிறப்பு நேரலை நிகழ்ச்சியாக விளம்பர காத்திட்டிருக்கு. ஊட்டச்சத்து மாத விழாவை முன்னிட்டு சிஎஸ்ஐ மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்களுடனான சிறப்பு நேரலை நிகழ்ச்சி இணைவோம். வணக்கம். வணக்கம்.
2: ஊட்டச்சத்து அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஆரோக்கியத்தை கண்டிப்பா கவனத்துல வச்சிருக்கணும். அதற்கான உணவு முறை என்ன, அந்த உணவு முறையில என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் அடங்கி இருக்கணும் அப்படின்றத மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கிடையே ஒரு விழிப்புணர்வு

0: விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஊட்டச்சத்து மாத விழா குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்னைக்கு கே புதூர் அருகாமையில் இருக்கிற நம்ம சிஎஸ்ஐ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில இந்த விழா இன்னைக்கு நடக்க இருக்கு. இதற்காக நிறைய ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. அதாவது ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்றத விளக்கம் அளிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய ஸ்டால்ஸ் எல்லாமே இங்க போட்டிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ஊட்டச்சத்தும் நம்ம சொல்றோம், அதாவது புரதங்கள் தேவை, விட்டமின்கள் தேவை, மினரல்ஸ் தேவை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஆரோக்கியத்துக்கு தேவை அப்படின்னு சொல்றோம். ஆனா அதுல எதுலலாம் அது இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கும் போது அதற்கான விடை சில பேருக்கு தான் தெரியுது. ஆனா அந்த விடைக்கான ஒரு விளக்கமாகவும் தான் இந்த விழா இன்னைக்கு இங்க அரங்கேறுது. இதை பத்தி இன்னும் சொல்றதுக்காக குழந்தைகள் வளர்ச்சி அலுவலர் இன்னைக்கு நமக்காக காத்துட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம். இந்த ஊட்டச்சத்து மாதம்ங்கிறது வந்து ஒவ்வொரு செப்டம்பர் மாதத்திலையும் ஒவ்வொரு வருஷம் நடத்துறோம். போஷன் அபியான்ங்கிற மத்திய அரசாங்கத்தோட திட்டத்துக்கு கீழே இது நடத்துறோம். இது 9வது வருஷமா இது தொடர்ந்து நடைபெறுது.

0: நமக்காக காத்துட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம். இந்த ஊட்டச்சத்து மாதம்ங்கிறது வந்து ஒவ்வொரு செப்டம்பர் மாதத்திலையும் ஒவ்வொரு வருஷம் நடத்துறோம். போஷன் அபியான்ங்கிற மத்திய அரசாங்கத்தோட திட்டத்துக்கு கீழே இது நடத்துறோம். இது 9வது வருஷமா இது தொடர்ந்து நடைபெறுது. இந்த வருஷத்தோட ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு தீம் இருக்கும். இந்த வருஷத்தோட தீம் என்னன்னு பார்த்தா நமது அங்கன்வாடி நமது பொறுப்பு அப்படிங்கிறதுல. ஏன்னா அங்கன்வாடி குழந்தைகள்ங்கிற அங்கன்வாடியில 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை தான் நாங்க அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களை குரோத் கொண்டு வர்றதுக்கு இருக்கோம். அவங்கள வந்து அந்த குழந்தைகள் தான் நமது நாட்டின் எதிர்காலம். அதனால அந்த 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் 5 வயது குழந்தைகள்ல பொதுவா 5 வயதுலயே எல்லா வளர்ச்சிகளும் மேக்சிமம் 80% முடிஞ்சிருது. அதனால அப்ப நம்ம எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்றோமோ அந்த அளவுக்கு எவ்வளவு நம்ம பொட்டன்ஷியல் கொடுக்குறோமோ அதே அளவு பொட்டன்ஷியல் அவன் வந்து அடல்ட்டா வரும்போது நமக்கு நம்ம நாட்டுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எய்மோட தான் இந்த வந்து செய்யறோம். இது வந்து ஒவ்வொரு இப்ப வளரிளம் பருவத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் இது ஒரு ஊட்டச்சத்து இல்லாத வாழ்க்கை நம்ம வந்து சரியான நடைமுறையா இருக்காது, சரியான எதிர்காலமா இருக்காது, நமது நாடு வந்து நல்ல சிறந்த நாடா வர்றதுக்கு வர முடியாம இருக்கும். அதனால எல்லாமே இளைஞர்களும் குழந்தைகளை நம்பியே நமது எதிர்காலம் நமது நாட்டோட எதிர்காலம் இருக்கிறதுனால ஒரு வல்லரசாவோ ஒரு மிக சிறந்த நாடா வரணும்னா ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத இந்தியாவை ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத தமிழகத்தை உருவாக்கணுங்கிறது தான் இதோட எய்மா இருக்கு. அதுக்காக இன்னைக்கு நாங்க வந்து இந்த மகளிர் கல்லூரியில எல்லாருமே வளரலம் பருவத்துல எதிர்கால தாய்மார்கள், அதனால அவங்களுக்கு வந்து நாங்க ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் இங்க அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இதுல வந்து நாங்க என்ன கொடுக்குறோம்னா அவேர்னஸ் என்ன கொடுக்குறோம்னா ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம், எதுல எல்லாம் எந்தெந்த உணவுகள்ல எல்லாம் என்னென்ன மாதிரியான சத்துக்கள் இருக்கு, அது ஏன் எடுத்துக்கிறனும், அதோட முக்கியத்துவம் என்ன, எதற்காக நம்ம வந்து எடுத்துக்கிறணுங்கிறதெல்லாம் நாங்க அந்த குழந்தைங்களுக்கு கல்லூரி மாணவிகளுக்கு நாங்க விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம். அது மட்டும் இல்லாம உணவு பொருட்கள் நம்ம சிறுதானிய உணவுகள்லாம் இப்ப வந்து இல்லாம போயிடுச்சு நிறைய. அதனால சிறுதானிய உணவுகளை எப்படி செய்யறது அப்படிங்கறது சில உணவுகளை செஞ்சு கூட நாங்க வந்து இங்க கண்காட்சிக்கு வச்சிருக்கோம். அதோட செய்முறை விளக்கத்தையும் வச்சிருக்கோம். அத அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் இப்போதைக்கு நடக்குது. அது போக மாவட்ட திட்டத்துல இருந்து மாவட்ட அளவிலான அலுவலர்கள்லாம் வந்து இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக வந்து வர இருக்கிறாங்க. அது நடந்துட்டு இருக்கு இந்த ப்ரோக்ராம்.
2: இங்க பாக்கும்போது முக்கியமா வந்து இந்த இளம் குழந்தைகள் மாணவிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடாயிருக்கு அப்படின்றீங்க. அப்படி இருக்கும்போது என்னென்ன விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக இருக்கீங்க? என்னென்ன, ஏன்னா நிறைய நீங்க சால்வ் பண்ணும்போது இந்த சத்துக்கள்ல என்னென்ன அடங்கி இருக்கு அப்படின்ற பதாகங்களும் இருந்தது, அதே சமயம் என்னென்ன உணவுல இருக்கு அப்படின்ற அந்த டிஸ்பிளேவும் இருந்தது, இதை பத்தி சொல்லுங்க.
1: அந்த உணவு இப்ப வந்து எல்லாமே ஜங்க் ஃபுட் கலாச்சாரம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால அதுல இருந்து மீட் எடுக்கணுங்கிற ஒரு எய்ம் தான் மெயினா. குழந்தைங்களை இப்ப இருக்கிற வருங்கால சந்ததியினர் வந்து எல்லாமே இப்ப உங்க எல்லாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க வருங்கால தாய்மார்கள் உங்களை நம்பிதான் நம்மளோட ஃபியூச்சர் ஜெனரேஷனே இருக்கு, நம்ம நாட்டோட எதிர்காலம் இருக்குங்கிறதுனால இவங்ககிட்ட இருந்தே நாங்க ஆரம்பிக்கலாங்கிறதுனாலதான் இந்த மாதிரி விழிப்புணர்வை ஏற்படுத்துற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். அதுதான் நாங்க இப்ப எய்ம் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம்.
2: அதாவது ஊட்டச்சத்து அப்படின்றது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, சில சமயம் அதாவது நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல என்ன ஊட்டச்சத்து இருக்கு அப்படின்றதே தெரியாம ஏதோ நம்ம வந்து வயிறு நிறைஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அப்படின்னும் போது என்ன ஊட்டச்சத்து அடங்கிய உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியம் அளிக்கக்கூடிய வகையில இருக்கும்.
1: அதாவது புரதச்சத்து நிறைந்த இந்த வளர்ச்சியான பருவத்துல வந்து புரதச்சத்து நிறைந்த உணவுகள் வேணும். அத இப்ப எல்லாம் ஜங்க் ஃபுட் போறதுனால எதனால போறாங்கன்னா அந்த டேஸ்டுக்காக தான் போறாங்க. அந்த டேஸ்ட் இதுல கொண்டு வர்ற மாதிரியான அவேர்னஸ் தான் நாங்க எப்படி எல்லாம் பண்ணலாம், அந்த ஜங்க் ஃபுட் மாதிரியே நம்ம இந்த சத்தான உணவுகள்ல எப்படி பண்ணலாங்கிறத நாங்க இப்ப சொல்றோம். அவங்க அதிகமா எடுத்துக்கிற வேண்டிய இந்த வளர்ச்சியான பருவங்கள்ல வந்து புரதச்சத்து நிறைந்த சக்தி தரும் உணவுகள், புரதச்சத்து நிறைந்த உணவுகள், அப்புறம் வளர்ச்சி தரும் உணவுகள், அந்த மாதிரி புரதச்சத்து தான் இப்பதைக்கு மெயினா வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். அதெல்லாம் எதில் இருக்கு, இதெல்லாம் எடுத்துக்கிறணும் அப்படிங்கறது தான் இப்ப நாங்க விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம்.
2: நாள்தோறும் இப்போ ஒரு குழந்தையாக இருக்கட்டும் இல்ல ஒரு வளரிளம் பெண்களாக இருக்கட்டும், அவங்க வந்து நாள்தோறும் இந்த சத்துக்களை கண்டிப்பா எடுத்துக்கணும் அப்படின்னா அவங்களோட ஆரோக்கியத்துக்கோ, ஏன்னா இப்ப நிறைய பேர் இந்த ரத்த சோகை அப்படின்ற ஒரு விஷயத்தினால அதிக அளவுல பாதிக்கப்பட்டு இருக்காங்க, அதை தவிர்க்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், நாள்தோறும் நம்ம உணவுல இந்த வகையான சத்துக்களை எடுத்துக்கணும் அப்படின்னா எதை கட்டாயம் எடுத்துக்கணும்?
1: மனித லைஃப் வந்து ஒரு சைக்கிள் மாதிரி, இந்த இப்ப இருக்கிற வளரம் பலங்கள் தான் இப்ப மதரா மாற போறாங்க. அவங்கள்ட்ட இந்த வயசுலதான் அதிகமா அந்த அணி

0: ரத்த சோகை அதிகமா இருக்கு. அதுக்கு காரணம் என்ன, எதனால வருது, அந்த விழிப்புணர்வு எல்லாம் நாங்க வந்து பதாகைகளா வச்சிருக்கோம், விளக்கமும் அளிக்கிறோம். எந்தெந்த பொருளெல்லாம் எடுத்துக்கணும், கீரை வகைகள் டெய்லி கண்டிப்பா எடுத்துக்கிறோங்கிறது, இப்ப அது இல்லாமலே போயிடுச்சு. அதை கொண்டு வரணுங்கிறக்காக என்ன மாதிரியான கீரைகள், கீரை கிட்டத்தட்ட ஒரு 15-20 வகையான கீரைகள் வச்சிருக்கோம் இங்க. இது நிறைய பேருக்கு இது என்ன கீரை, கீரை எப்படி இருக்கும், அதோட பேர் என்னன்னு கூட தெரியாம இருப்பாங்க இந்த குழந்தைங்க. அதனால அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி நாங்க அதை வச்சிருக்கோம் நாங்க இப்போதைக்கு.
1: அதாவது ஊட்டச்சத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத எல்லாருக்குமே சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதம் முழுமைக்குமே வந்து இது கொண்டாடப்படுது. இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றதையும் நம்ம நேயர்களுக்கு சொல்லிடுறோம்.
0: முக்கியத்துவம் ஆரோக்கியமான வாழ்க்கைய வந்து நம்ம கொண்டு வரணுங்கிறதுக்கு தான் நம்மளோட மெயின். நான் முன்னாடி சொன்னதுதான், அந்த வளரிளம் பருவத்தில இருந்தே நம்ம கொண்டு வந்தா அவங்க ஆரோக்கியமான மதர் ஆவாங்க. ஆரோக்கியமான தாயாலதான் ஆரோக்கியமான குழந்தைய பெற முடியும். ஆரோக்கியமான குழந்தை தான் நமக்கு வந்து எதிர்கால நம்ம நாட்டோட எதிர்காலமே. நம்ம நாடே வந்து அந்த குழந்தைங்களோட நம்பிதான் இருக்கிறதுனாலதான் இப்ப நாங்க வளரிளம் பருவத்தில இருந்தே ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா விதமான எல்லா லெவல்லையும் நாங்க இந்த அவேர்னஸ் விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கோம். நாங்க இப்ப நாங்க கல்லூரியில வளரிளம் பருவங்களுக்கு இதை பண்றோம். அது போக அவங்களோ இன்னும் வேற இந்த நம்மளோட தீம் படி வேற என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்கன்வாடி நமது பொறுப்பு அப்படிங்கிறது ஒரு தீமா இருக்கு. அதுல கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் எல்லாம் கொண்டு வரணுங்கிறதுக்கு, கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். அதாவது மக்கள் அங்கன்வாடிஸ்ங்கிறது வந்து மக்களுக்காக நடக்கிறதுங்கிறத மக்கள் மூலமே அவங்களே இருந்து அவங்களும் அதுல கலந்துக்கிறனும், அவங்க பங்கெடுத்து பங்களிப்போட நடத்தணுங்கிறது தான் இந்த இந்த வருஷத்துல ஒரு அது ஒரு பாயிண்ட் தீமாவும் இருக்கு. அதனால அதுபடிதான் இப்ப நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஃபர்ஸ்ட் ஆரம்பமா இந்த மாசம் 9ஆம் தேதி தான் லான்ச் பண்ணிருக்காங்க. அடுத்த மாசம் 8ஆம் தேதி வரைக்கும் இது இருக்கு. ஸோ அதனால இத ஒரு ஆரம்பமா வளரலாம் பருவத்தினர்ல இருந்து ஆரம்பிக்கலாங்கிறது தான் அந்த கல்லூரியில வச்சு நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்.
1: ரொம்ப அருமையான நல்ல தகவல்களை வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க மேடம். ஒவ்வொரு தடவையும் அரசா இருக்கட்டும் இல்ல அது சார்ந்த அதிகாரிகளா இருக்கட்டும், எல்லாரும் நம்ம வந்து முனைப்போட செயல்படுறோம். அந்த ஒரு நாள் மட்டும் அதுல ஆக்டிவா இருந்துட்டு அதுக்கப்புறம் மறந்து போயிடுறாங்களா, இல்ல திரும்ப தொடர்ந்து ஃபாலோ பண்றாங்களா?
0: அங்கன்வாடிஸ்ல இது மாத 2 முறை வந்து தாய்மார்கள் கூட்டம், அந்த பேரண்ட்ஸ் குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் ஒரு கூட்டம், இதெல்லாம் நடத்தி ஒவ்வொரு நிலையிலையும் நாங்க விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு தான் இருக்கோம். இது வந்து மாசா இந்த மாசம் பூரா எல்லா இடங்கள்லயும் கல்லூரி வளாகங்கள் பல பள்ளிகள் அப்புறம் பாத்தீங்கன்னா வெளியில பப்ளிக் கூடுற இடத்துல எல்லா இடத்துலயும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது இந்த மாதத்துல பண்ணுவோம். அது போக ஒவ்வொரு மாதமும் எல்லா மாதத்திலையும் ஒரு தாய்மார் கூட்டம் கம்யூனிட்டி பேஸ்டு ஈவெண்ட்னு சொல்லி சமுதாய நிகழ்வுகள்ங்கிற தலைப்புல நாங்க ரெகுலராவே இது பண்ணிட்டு இருக்கோம். அங்கன்வாடிஸ்ல இது நடக்குது.
1: திட்ட அலுவலர் மேடம் அவங்க ரொம்ப நல்லா தெளிவா ரொம்ப விளக்கமா வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சி வந்து ரொம்ப சீரும் சிறப்புமாக போய்கிட்டு இருக்கு. ஊட்டச்சத்து அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு அவங்க சொல்லும் போது நமக்கே ஒரு அவேர்னஸ், அதாவது இப்ப இருக்க இளம் தலைமுறையினர் வந்து இது அவங்களுடைய இந்த அவேர்னஸ் வந்து அவங்க கிட்ட எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கறது, அதனால பள்ளி கல்லூரி இந்த மாதிரியான இடங்களுக்கு போய் ஒரு தனி மனிதனுடைய ஆரோக்கியம் ஒரு சமுதாயத்தோட ஆரோக்கியம், ஒரு குடும்பத்தோட ஆரோக்கியம் ஒரு சமுதாயத்தோட ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதற்கு எடுத்துக்காட்டாக தான் இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாரும் ரொம்ப அழகா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக நிறைய வண்ணமயமான அழகிய கோலங்கள் கலர் பொடிகள் எல்லாம் வச்சு கோலங்கள் எல்லாம் வந்து அலங்காரம் பண்ணி அதை வந்து அந்த விழிப்புணர்வை தகவலை வந்து எடுத்து சொல்லும் விதமாக நிறைய வரைபடங்கள், அது மட்டும் இல்லாம அது சார்ந்த பதாகைகள் நிறைய பிளெக்ஸ் இதெல்லாமே வந்து வச்சிருக்காங்க. மாணவிகள் எல்லாம் ரொம்ப நல்லா இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னு ஆர்வத்தோட வந்திருக்காங்க. நிறைய திட்ட அலுவலர் அவங்க மேடம் வந்திருக்காங்க, அது அவங்க சார்ந்த நிறைய அந்த அந்த துறையை சார்ந்த அங்கன்வாடி பணியாளர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. ரொம்ப எல்லாரும் எனர்ஜெட்டிக்கா வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இணையலாம் நேயர்களே ஒரு பாடலுக்கு பிறகு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: நேரம் 11:18. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். ஊட்டச்சத்து மாத விழாவை முன்னிட்டு CSI மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவியர்களுடன் நேரலை சிறப்பு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மீண்டும் இணைவோம். வணக்கம்.
2: வணக்கம். ஊட்டச்சத்து மாத நிகழ்ச்சிக்காக மதுரை CSI மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு வந்திருக்கோம். இந்த ஊட்டச்சத்து மாதம் வந்து கொண்டாடுறது ஒரு திருவிழா மாதிரி தான் தெரியுது எங்களுக்கு பார்க்கும் போது. நம்ம ஊட்டச்சத்து உயர் அதிகாரி அலுவலர் அவங்க வந்திருக்காங்க, அதோடய சேர்ந்து அங்கன்வாடி பணியாளர்கள் எல்லாமே வந்திருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல எது இதுல வந்து சாப்பிட எல்லாமே வந்து நம்ம சாப்பிடுறது தான் சாப்பாடு அப்படின்னு சொல்லும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் தான். ஆனா அதுல என்னென்ன சத்துக்கள் இருக்கு, எதை அதெல்லாம் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது அப்படிங்கறத அவங்க எப்ப சொல்ல போறாங்க கேட்டுடலாம். அங்கன்வாடி பணியில இருக்கவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். மக்களாரு
3: பேசிடலாம். பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குது, பயங்கரமா அருமையா அடுக்கி வச்சிருக்காங்க. இதுல வந்து என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய இளைஞர் இளம் பெண்கள் கிட்ட வந்துட்டு இதுல திணை எது, வரகு எது, கேழ்வரகு எது அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது, அப்படிதானே?
4: ஆமா கண்டிப்பா. இப்ப வந்து ஒரு அது கூட உங்க பேர் சொல்லிருங்க. என்னோட பேர் வந்து பிரவீனா. நான் வந்து நீலக்கலந்தரியில வந்து அங்கன்வாடி பணியாளரா ஒர்க் பண்றேன். இப்ப இங்க நிறைய வந்து ஊட்டச்சத்து இரும்பு சத்து எல்லாம் நிறைய இருக்குது. இதுல நீங்க எதை பத்தி சொல்றதுக்காக காத்துட்டு இருக்கீங்க?
5: நான் வந்து இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை பத்தி நான் சொல்ல போறேன்.
3: சொல்லுங்க சொல்லுங்க, நாங்க கேக்குறதுக்கு அவ்வளோட இருக்கும். எங்களுக்கு இரும்பு சத்து எதுல இருக்கு அப்படின்னா எல்லாரும் சொன்னோடனே சொல்லிடுவாங்க, பேரிச்சம்பழத்துல இருக்கு.

0: அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அது போக வேற எதுல எல்லாம் வந்து இரும்பு சத்து இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நம்ம இரும்பு சத்து நல்லா சாப்பிட்டு ஸ்ட்ராங் ஆயிருவோம் அப்படின்றக்காக காத்துட்டு இருக்காங்க நேயர்கள், சொல்லுங்க கேட்கலாம்.
1: கண்டிப்பா இப்ப வந்து ஒரு கர்ப்பிணி வந்து மாசமா இருக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து ரத்தம் வந்து குழந்தை வளர வளர வந்து அவங்களுக்கு வந்து ரத்தம் வந்து உடம்புல வந்து போதாது. அதுக்காண்டி வந்து நம்ம உணவுகளை வந்து போதுமான உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து பேலன்ஸா வந்து நமக்கு ஆயிரும். அதனால வந்து இரும்பு சத்து வந்து எறும்பு சத்து நிறைந்த உணவுகள் வந்து கம்மியான நம்மளோட செலவுக்கு தக்கனை எடுத்துக்கிறோம்னா முருங்கைக்கீரை சாப்பிடலாம். கீரையில வந்து முருங்கைக்கீரை சாப்பிடலாம். அப்புறம் வந்து எலுமிச்சம்பழம், எலுமிச்சம்பழத்துல வந்து புளிப்பு சத்து இருக்கனால அதுலயும் வந்து நம்மளுக்கு வந்து இரும்பு சத்து இருக்கு. அது மாதிரி வந்து கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு வந்து நம்ம வந்து சின்ன அதாவது சிம்பிளா எல்லா கடையிலுமே கிடைக்கும். அந்த கடலைப்பருப்புலையும் நம்மளுக்கு வந்து இரும்பு சத்து கிடைக்குது. அதே மாதிரி கிராமப்புறங்கள்ல வந்து சுண்டைக்காய் இருக்கு, அது வந்து அங்கங்க முளைச்சிருக்கும், அது வந்து மக்களுக்கு தெரியாது. அதையும் சாப்பிட்டா வந்து அதுலயும் வந்து இரும்பு சத்து இருக்கு. நம்மனால வந்து நம்ம காய்கறிகள் வந்து கம்மியான காய்கறினா பீட்ரூட், பீட்ரூட்லயும் நம்மளுக்கு வந்து இரும்பு சத்து நிறைய இருக்கு. அதனால வந்து கர்ப்பிணிகள் வந்து இது நிறைய காசு கொடுத்து நட்ஸ் இதெல்லாம் வாங்கி சாப்பிடுறத விட கம்மியான ரேட்ல இருக்கிறத சாப்பிட்டா ரத்தம் வந்து நல்லா வரும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். நீங்க சொல்றது வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. இப்ப இரும்பு சத்து சொல்லிட்டீங்க, ஆனா இப்ப இருக்க குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. கீரையா அப்படின்னு சொல்லிட்டு எகிரி கூச்சி ஓடிடுவாங்க, சுவரறி கூச்சி ஓடிடுவாங்க. அப்ப அவங்களுக்கு சாப்பிட வைக்கிறதுக்கு எந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா?
2: இது வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து சூப்பு, அந்த மாதிரி வந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டோம்னா அதுகளுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பு, நம்ம கேக் கேக்கு அந்த மாதிரி ஐட்டத்துல வந்து நம்மளுக்கு கலந்து கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து விரும்பி வந்து சாப்பிடுவாங்க.
0: கேக்குல எப்படின்னு முருங்கைக்கீரை
2: அது மேலாப்புல தூவி விட்டு அது அந்த அது எங்க சத்து மாவுல எல்லாம் நாங்க வந்து பிணைஞ்சு அந்த மாதிரி எல்லாம் நாங்க செஞ்சு கொடுத்து எங்க குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க.
0: இது கரெக்ட், நீங்க சொன்ன மாதிரி சத்து மாவுல வந்து பண்ணா தெரியும். இன்னொன்னு சொல்லுவாங்க என்னன்னா, இப்போ வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு அதுல கொஞ்சம் சுவை இருக்கணும்ன்றதுக்காக முருங்கைக்கீரையில நிலக்கடலைய நல்லா வந்து வறுத்து பொடியாக்கி அதோட சேர்த்து நம்ம வந்து மிங்கிள் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வேற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதிகமா நீங்க நான்வெஜ் சாப்பிடறவங்களா இருந்தா அதுல அவிச்ச மீனை வந்து உதுத்து போட்டு அப்படியே அந்த முருங்கைக்கீரையை நீங்க பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அருமையா இருக்கும். அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் குறையும். கசப்புனாலதானே எகிரி குச்சி ஓடுறாங்க. இதேது இனிக்குது அப்படின்னா முருங்கைக்கீரை இனிக்குது அப்படின்னா
2: கண்டிப்பா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. நம்ம அவங்கவுங்களுக்கான விரும்பின டேஸ்ட்ல இப்ப இருக்க நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தோம்னா கண்டிப்பா வந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டுமில்ல மக நம்மளுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே விரும்பி சாப்பிடும் போது எல்லாரும் அதை வந்து சாப்பிட்டுக்கிடுவாங்க.
0: இப்ப மொத்தத்துல வந்துட்டு சமையல் பண்றது அம்மாவினுடைய கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. நல்லா சமைச்சு கொடுங்க, அப்பதான் குழந்தைங்க சாப்பிடுங்க. அதுக்கு சாப்பிடாது முருங்கைக்கீரையா செத்த செத்த கசக்குது அப்படின்னு சொல்ற காலம் போய் நீங்க சமைச்சு கொடுங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேரம் சந்திச்சிடலாமா, இல்ல அடுத்தது வந்துட்டு ஒரு பாடலை கேட்கலாம்? உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பாடலை சொல்லுங்க கேட்கலாம்.
2: வந்து ஜனநாயகம் படத்துல இருந்து போடுங்க பாட்டு போடுங்க.
0: கண்டிப்பா உங்களுக்கு அவங்க கிட்ட இருக்க எல்லா நேயர்களுக்காகவும் பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்கலாம். மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ் கேட்டிருக்கும். 11:27 ஊட்டச்சத்து மாத விழாவை முன்னிட்டு சிஎஸ்ஐ மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்களுடனான சிறப்பு நிரலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.
1: ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். மதுரை சிஎஸ்ஐ மகளிர் அறிவியல் மற்றும் கலைக்கல்லூரிக்கு நம்ம வந்திருக்கோம். நிறைய திட்ட அலுவலர் மேடம் அவங்க வந்திருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நிறைய அங்கன்வாடி பணியாளர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த ஊட்டச்சத்து அப்படிங்கிற விஷயத்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல அவங்களுடைய பணி வந்து ரொம்ப மகத்தானது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில
2: அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நமக்கு ஊட்டச்சத்துக்காண்டி ஒரு முருங்கைக்கீரை சூப் கொடுத்துருக்காங்க. வாசம் நல்லா இருக்குது. கசக்குமா கசக்காதா?
1: ஏய், சும்மா குடிச்சு பாரியா, அடிச்சு பாரியா, அப்பதானே தெரியும்
2: நமக்கு கசக்குதுன்னு. முக்கியம் கிடையாது, நமக்கு இரும்பு சத்து வேணும் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். அப்படிதானே உங்களுக்கு ஒரு டம்ளர் சேர்த்து வாங்கி
1: வைக்கிட்டேன். வாங்கி வைங்க. அதாவது அதுக்கு முன்னாடி நீங்க ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்ப கர்ப்பிணி பெண்கள், அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு, அவங்களையும் தாண்டி அந்த வளர் இளம் பருவம் அப்படிங்கறது மனிதரோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். ஒரு வளர் இளம் பருவத்துல ஒரு பெண்ணை வந்து ஒரு பெண் குழந்தைய நம்ம எப்படி பராமரிக்கோமோ அதை பொறுத்துதான் அவங்களுடைய எதிர்காலம் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த பூ பெய்துறது, அதுக்கப்புறம் அவங்களுடைய திருமணம், அதுக்கப்புறம் அவங்களுடைய குழந்தை பேரு. இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்கணும்னா நிச்சயமா ஆரோக்கியமான குழந்தைகளால மட்டும்தான் முடியும் இல்ல மேம்? அதை பத்தி சொல்லுங்க மேடம்.
3: வணக்கம். என்னோட பேர் வளர்மதி. நான் ஐசிடிஎஸ்ல சூப்பர்வைசரா இருக்கேன். நான் ஒரு கடந்த 32 அங்கன்வாடி பணியாளரா ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த சூப்பர்வைசர் ப்ரமோஷன்ல வந்திருக்கேன். இந்த வேலை அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா, வேலையும் தாண்டி இது ஒரு சமுதாய பங்களிப்போட தான் எங்களோட வேலைகளை நாங்க எங்க பொண்ணுங்க பாத்துட்டு இருக்காங்க. எங்க பொண்ணுங்க பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸிஸ்டன் வச்சிருக்காங்க. சிஎஸ்ஐ மகளிர் கல்லூரியில இதை நடத்திட்டு இருக்கோம். ஏன் மகளிருக்கு மட்டும் இதை சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க, ஒரு ஆரோக்கியமான இந்தியா வளரணும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு உண்டான அடித்தளமா இருக்கிறது வளரில மகளிர் தான். அவங்க வந்து வளரில மகளிர் வந்து ஆரோக்கியமா இருந்தாதான் ஒரு ஆரோக்கியமான குழந்தைய அவங்க வந்து நம்ம நாட்டுக்கு அர்ப்பணிக்க முடியும். ஏன்னா அந்த ஆரோக்கியமான குழந்தை மூலியமா தான் நம்மளோட இந்தியாவோட ஜென்ரேஷனே அடுத்த ஜென்ரேஷனே வளரப்போகுது. அதுக்காக தான் நாங்க இந்த காலேஜ்ல வந்து இந்த ப்ரோக்ராம் பண்றோம். இந்த தேசிய ஊட்டச்சத்து மாசத்துல பாத்தீங்கன்னாக்க நம்ம ஊட்டச்சத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத வந்து ஒவ்வொரு அங்கன்வாடி பணியாளரும் அவங்கவுங்க பகுதிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கிற கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள், 3 வயசுக்குள்ள 6 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க

0: அவங்களோட பேரண்ட்ஸ் வளர்ற பெண்கள் எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மந்த் ஃபுல்லா இந்த மாதிரி ப்ரோக்ராமா பண்ணி இதை வந்து நாங்க வெளியில இருக்கிற எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம். இன்னைக்கு இந்த வளர்ற மகளிர் பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க வந்து ஒரு 12 வயசுக்கு மேல, இப்ப மேரேஜ் ஆகுற வரைக்குமே, அந்த 12 வயசுக்கு மேல இருக்கிற பொண்ணு வந்து பாத்தீங்கன்னாக்கா, அவ டீனேஜ் பருவத்துல அவளோட மனநிலைய எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கறதும் வந்து ரொம்ப முக்கியமானது. அதை பத்தின கிளாஸும் நாங்க அவங்களுக்கு சொல்லித்தரோம். அவங்க ஆரோக்கியம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, அவங்க பீரியட் டைம்ல எந்த மாதிரி சுத்தமா அவங்க குளிச்சுக்கணும், அவங்களோட நாப்கின் எல்லாம் எப்படி எத்தனை மணி நேரத்துக்கு ஒருக்கா மாத்திக்கணும் அப்படிங்கறத கூட நாங்க எடுத்து சொல்றோம். ரெண்டாவது, இந்த அவங்களோட ஆரோக்கியத்தோட சேர்த்து அவங்களோட சத்துக்கள் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து காலேஜ் போற பிள்ளைகளுக்கு கூட அவங்க அம்மாங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ என் பொண்ணு சாப்பிட மாட்டா, தலை சீவி விடுறப்ப நான் ஒரு பிஸ்கட் ஊட்டி விடுவேன், ஒரு தோசை 1 ரூபா போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் வந்து மக்கள் அறியாமையில சொல்றாங்களா, இல்ல ஃபேஷன், இன்னைக்கு இருக்கிற ஃபேஷன் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் கிடையாது. நம்ம குழந்தைங்களை நம்ம வளர்த்துறப்ப அந்த சரிவிகிதமான உணவு நம்ம குழந்தை சாப்பிட்டுருக்காளா, அந்த வளர்ற மகளிர் நீ காலேஜ் போகட்டும், அவ ஒர்க் போகட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும், அந்த பொண்ணுக்கு தேவையான புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இது எல்லாமே கரெக்டா கிடைக்குதா அப்படிங்கறத பாக்குறது ஒவ்வொரு தாயோட கடமையும் கூட. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜங்க் ஃபுட் அப்படிங்கிற காலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க, அந்த ஜங்க் ஃபுட்டை தான் நிறைய விரும்பி சாப்பிடுறாங்க. இன்னைக்கு பீஸா, பர்கர் இந்த மாதிரி ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுட்டு அந்த வர்ற பொருட்களை சாப்பிடறதா ஒரு ஃபேஷனா நினைக்கிறாங்க. ஆனா அதுல என்ன ஹெல்த்தியான ஃபுட் இருக்கு அப்படிங்கறது கண்டிப்பா அந்த பேர குழந்தைகளுக்கே தெரிஞ்சாலும் அதை அவாய்ட் பண்றாங்க. இது எல்லாருமே பேரண்ட்டும் சரி அந்த பொண்ணுங்களுக்கும் சரி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த மாசத்துல நாங்க இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க, வளரிளம் மகளிர் அப்படின்னு சொல்றப்ப பாத்தீங்கன்னாக்க, அவங்களுக்கு புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே தேவை. இதை விட அவங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் வந்து கரெக்டா இருக்கணும். இப்ப வந்து ஒரு லேடிஸ் பாத்தீங்கன்னா ஒரு 12 to 14 points இருக்கணும் ஹீமோகுளோபின் லெவல். ஆனா அந்த அளவுக்கு இருக்கிறது இல்ல. இப்ப அவங்க ஒரு காலேஜ் போறாங்க, ஒர்க் போறாங்க, ஒரு 18 to 20 years ஆகறோடனே மேரேஜ் பண்ணிடுறாங்க. மேரேஜ் ஆனோடனே அவங்க கன்சீவ் ஆயிடுறாங்க. கன்சிடரி வந்தப்ப பாத்தீங்கன்னாக்க, அப்ப பிளட் டெஸ்ட் பண்றப்ப பாத்தீங்கன்னா 9 இருக்கு, 9.5 இருக்கு, 9.58 இருக்கு, 10 தாண்டது இல்ல. இதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த வளரிளம் பருவத்திலேயே அந்த பிள்ளைங்களுக்கு போஷாக்கான உணவுகளை கொடுக்கறதுதான் ஒவ்வொரு தாயோட கடமையும் கூட, அந்த பொண்ணுங்களோட கடமையும் கூட. ஏன்னா அதை சாப்பிடறதுனால பாத்தீங்கன்னாக்க, அவங்க ஹெல்த்தியா இருக்கணும் அப்படிங்கறத முதல்ல அவங்க ஃபீல் பண்ணணும். இங்க நாங்க இரும்பு சத்து பற்றாக்குறையினால என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும், இரும்பு சத்தை தடுக்கிற அந்த பற்றாக்குறையை நிவர்த்தி பண்றதுக்கு எந்த மாதிரி உணவுகள் எல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கறதையும் நாங்க டிஸ்பிளேல வச்சிருக்கோம். இந்த இதை வந்து எல்லாருமே பயன்படுத்திக்கணும். இந்த கேட்டுட்டு இருக்கிறவங்க ஆடியன்ஸ் அத்தனை பேருமே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க, ரிலேட்டிவ்ஸ், எல்லார் வீட்லயும் பொண்ணுங்க இருப்பாங்க. இப்ப எங்க வீட்டுல 2 குழந்தைங்க இருக்காங்க, எங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் டீனேஜ் பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்கன்னு சொன்னாக்க, அந்த பொண்ணுங்க ஏஜ் அட்டன் பண்றப்ப எல்லாம் ஸ்வீட் காரம் வாங்கிட்டு போகணும்னு நினைப்பாங்க. ஆனா நாங்க வந்து இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பேரிச்சம்பளம், இந்த மாதிரி இரும்பு சத்து நிறைஞ்ச ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரிதான் வாங்கிட்டு போய் கொடுத்துருக்கோம். ஏன்னு சொன்னாக்க, இன்னைக்கு நம்ம கிராமங்கள்ல கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ்லயே நிறைய சத்துக்கள் இருக்குது. அதெல்லாம் தெரியாம நான் காஸ்ட்லியான சத்துக்களை வாங்கினா மட்டும்தான் நிறைய சத்து கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இந்த இதை தெரிஞ்சுட்டு நீங்க வந்து இதை ப்ராப்பரா யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுதான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். ரொம்ப அருமையா ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை வந்து கொடுத்தாங்க. அவங்க உண்மையிலேயே அவங்களுடைய பணி வந்து ரொம்ப அளப்பரியது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில வந்து எந்த அளவுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறத அவங்க சொல்லி நம்ம கேட்டோம். அடுத்து தொடரலாம் கிளாரா.
1: எல்லாரும் பேசின அவங்க மேடத்துக்கு ஒரு சூப் ரெடியா கொடுத்துருங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, இந்த சூப் குடிக்கும் போது கசக்கல கொஞ்சமா லைட்டா ஒரு காரம் உள்ள பருப்பு உள்ள முருங்கைக்கீரை ரொம்ப அருமையா தெரியுது. அப்புறம் வேற என்னன்னா பச்சை பசேர நிறைய விஷயங்கள் இருக்குது. தக்காளி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
0: உட்கார்ந்து இருக்காங்க பப்போது
1: அவங்க சொல்லிடுவாங்க. ஆமா ஆமா, என்ன போட்டாங்க, எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு அவங்க செஞ்சவங்க கிட்ட கேட்டுடலாம். அதுக்கு முதல்ல உங்க பேர் சொல்லுங்க.
2: எனது பேர் வந்து
1: சத்தமா சொல்லுங்க. இங்க எல்லாருமே பண்ணிட்டு இருக்க சத்தமா இருந்துட்டே இருக்கும். அப்போ உங்க சத்தம் அவங்கள விட ரொம்ப அதிகமா இருந்தாதான் நாங்க வீட்டுல போய் முருங்கைக்கீரை பண்ண முடியும் மேம். சரிங்களா, அதனால நல்லா சத்தமா பேசுங்க.
2: எனது பெயர் வந்து அழகு சுந்தரி. நான் வந்து மதுரை பிளாக்ல வந்து நிலை மேற்பார்வையில் நிலை 1 இருக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம அந்த வளரிளம் பெண்கள் நம்ம சிஎஸ்ஐ கல்லூரியில வந்து ஒரு பெண் வளரிளம் பெண்களுக்கு ஒரு சத்தான ஒரு சாப்பாடு வந்து எப்படி செய்யணும்ன்றத

0: சொல்லத்துக்காக நாங்க வந்து இங்க வந்திருக்கோம். அதுல வந்து எளிதா கிடைக்கிற அந்த முருங்கைக்கீரையை வந்து நம்ம எப்படி எல்லாம் சாப்பிடலாம், குழந்தைகளுக்கு எப்படி எல்லாம் நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நாங்க வந்து அதன் மூலம் ரொம்ப சீப்பா கிடைக்கிற எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு கிடைக்கிற அந்த முருங்கைக்கீரையை வந்து ஒரு சூப் மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம அன்றாடம் குழந்தைய சாப்பிட்ற டீ காஃபியை விட இதை வந்து அவங்களுக்கு சத்தான உணவா இருக்கும். இந்த முருங்கைக்கீரைக்கு வந்து ஒரு ரெண்டு ஒரு கைப்பிடி கூட இருந்தா போதும். நம்ம கொஞ்சம் பருப்பு ஒரு 100 கிராம் பருப்பு, கொஞ்சம் லேசா பாசிப்பருப்பு வேணா போட்டுக்கலாம், அதோட வெங்காயம் தக்காளி பச்சைமிளகாய் இருப்பையும் கீரையும் வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒரு குக்கர்ல 2 விசில் எடுத்துட்டு அடுத்து வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து சும்மா கடுகு உளுந்து 2 பட்டை மிளகாய் லேசா காரம் வேணும்னா ஒரு மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் போட்டு அதை எடுத்து அந்த பருப்பு கீரை வேக வச்சதை எடுத்துட்டு கொஞ்சம் பெருமையில உணவா இருக்கும், எல்லாரும் சாப்பிடலாம். இந்த விரும்பி வீட்டில் வளரும் வளரல மீன்களுக்கும் தாய்மார்களும் சாப்பிடுற மாதிரி நல்லா சாப்பிடுங்க. இந்த தகவல் வந்து பயனுள்ள தகவலா இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேம். ரொம்ப அருமையா வந்து முருங்கைக்கீரை எப்படி பண்றதுன்றத ரொம்ப சூப்பு வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டுட்டு எல்லாரும் வந்து ரெடியா பண்ணுவாங்க. பருப்பு எல்லாம் போட்டிருக்காங்க, காஞ்சி மிளகாய் எல்லாம் போட்டு ரொம்ப
1: வந்து முருங்கைக்கீரை மட்டும் போடாம அதோட வெஜிடபிள்ஸ் பிளஸ் பருப்பு எல்லாம் போட்டு செய்யும் போது அதுல ஏதோ மிளகு தூள்ல நல்லா தூக்கலாம் போட்டிருக்கீங்க போல இருக்கு. தொண்டைக்கு அவ்வளவு இதமா சூப்பரா இருக்கு.
2: ஆமா, கடைசியா தாளிச்சிருக்கீங்க, ஏன்னா அப்படிதான்
0: சாலதம் பண்ணணும். சாலதம் பண்ணணும் மேடம், தாளிச்சிருக்காங்க.
2: நீங்க செஞ்சு உங்க வீட்டுல இருக்க குழந்தைகளுக்கு கொடுங்க, பெண்களுக்கு நீங்களும் குடிங்க, குழந்தைகளுக்கு மட்டும் குடிக்காம நீங்களும் சேர்த்து அந்த சத்துள்ளத நீங்க சாப்பிட்டாதான் நீங்களும் ரொம்ப ஹெல்த்தியா இருப்பீங்க. சரி, நம்ம ரொம்ப நேரம் பேசியாச்சு. நேர்களுக்கு ஒரு அருமையான பாடலை கொடுத்துடலாமா? ஒரு அருமையான ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் நேர்களை. மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9

0: மாத விழாவை முன்னிட்டு சிஎஸ்ஐ மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்களுடன் சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: இன்னைக்கு நம்ம சிஎஸ்ஐ மகளிர் கல்லூரியில தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கே புதூருக்கு அருகாமையில தான் இந்த கல்லூரி இருக்கு. மாணவிகளுக்கிடையே ஊட்டச்சத்து குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், ஏன்னா இந்த மாதம் முழுமைக்குமே இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத அனைவருக்கும் எடுத்துரைக்கும் வகையில தான் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஏன்னா முக்கியமா குழந்தைகளிடையும் மகளிரிடையும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாத விழா கொண்டாடப்படுது. இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம மாவட்ட அலுவலர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லிருங்க.
2: பேர் பூங்கொடி, மாவட்ட திட்ட அலுவலர், மதுரை மாவட்டம்.
1: இப்ப பாக்கும்போது இங்க நிறைய மாணவிகள் இருக்காங்க, அதாவது எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இங்க என்ன வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்காங்க. இதற்கான முக்கியத்துவம் என்ன, எதற்காக என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக மாணவிகளுக்கிடையே இந்த நிகழ்ச்சி இங்க நடைபெற்று கொண்டிருக்கிறது.
2: அதாவது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் வந்து செப்டம்பர் மாதத்துல வந்து ஊட்டச்சத்து மாத விழா அப்படின்னு கொண்டாடுறோம். இதோட முக்கியமான நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, அந்த முக்கியமா வளரலம் பெண்கள், கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள், குழந்தைகளிடையே காணப்படக்கூடிய அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை அப்படிங்கறத வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியானது வந்து இங்க இந்த கல்லூரியில நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கல்லூரியில இது வந்து நடத்துறதுக்கான முக்கியமான நோக்கம், பெரும்பாலும் இந்த வளரிளம் பருவத்துலதான் வந்து பெண்களுக்கு வந்து அதிகமா இரத்த சோகையால பாதிக்கப்படுறாங்க. இந்த பருவத்துல ஏற்படக்கூடிய அந்த இரத்த சோகையானது அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. ஏன்னா இது வந்து அவர்களுடைய படிப்பு திறமையையும் அவங்களுடைய கல்வியில இருக்கக்கூடிய ஆர்வத்தையும் குறைக்கிறது. அதனால அவங்களுடைய பள்ளியில வந்து இடைநிற்றல் அல்லது இளம் வயது திருமணம் இதெல்லாம் நடக்கிறதுக்கும் முக்கியமான காரணமா இருக்கு. இந்த வளரிளம் பருவத்துல ஏற்படக்கூடிய இந்த இரத்த சோகையானது வந்து அவங்களுக்கு பிற்காலத்துல ஒரு திருமணம் நடைபெற்றதுக்கு அப்புறமா வரக்கூடிய மகப்பேறு காலத்துல எடை குறைவான குழந்தைகள் பிறக்கிறது, இல்ல கர்ப்ப காலத்துல சரிச்சிதைவு ஏற்படுது, குழந்தை வந்து இறந்து பிறக்கிறது, இல்ல பிரசவத்தின் போது பெண்கள் இறந்து போறது, எல்லாத்துக்குமே இந்த இரத்த சோகை ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இதை தடுக்கும் விதமாக அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கோம்.
1: உண்மையாவே மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் சரி, அதாவது ஊட்டச்சத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத இன்னைக்கு விளக்கம் அளிக்கும் வகையில தான் நிறைய, அதாவது சிறுதானியங்களாக இருக்கட்டும், சத்துக்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத ஒரு டிஸ்பிளே மாதிரியே இங்க வச்சிருக்காங்க. ஒரு கண்காட்சி மாதிரி இங்க அமைத்து மாணவர்கள் அதை வந்து பார்க்கும் வகையில இங்க அமைத்து இருக்காங்க. இதை பார்க்கும் போது உங்களுக்கு

0: எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களும் சொல்லிருங்க.
1: இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவ்வளவு பெண்களுக்கு வந்து எங்களால முடிஞ்ச அளவு இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த போறோம் அப்படிங்கறது இவ்வளவு பேர் வந்து பாக்குறதும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: அதாவது மாணவிகள் எல்லாருமே வந்து இங்க என்ன வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க அப்படின்றத பாத்துட்டே இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு காட்சிகளையும் பார்க்கும்போது நமக்கு அவங்களோட ஆர்வம் அப்படின்றது தெரியுது. அதாவது இரும்பு சத்து நிறைந்த உணவு வகைகள் என்ன அப்படின்னு பாக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஆர்வமா இருக்காங்க. அதே சமயம் என்னென்ன சத்துக்கள் இருக்கு, அந்த சத்துக்கள் சிறுதானியங்கள் இது எல்லாமே வந்து முக்கியமா நம்ம கண்டிப்பா கவனத்துல வச்சிருக்கணும். எல்லாருக்குமே சிறுதானியம் அப்படின்றது தெரியும், ஆனா சிறுதானியத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு வழிகாட்டுதலையும் இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இங்க வந்து அவங்களே செஞ்ச முருங்கை சூப்பாக இருக்கட்டும், இல்ல சிறுதானிய கம்புல செஞ்ச கஞ்சியாக இருக்கட்டும், கொழுக்கட்டையாக இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயங்களை மாணவிகளுக்கும் ஆரோக்கியம் அளிக்கும் வகையிலையும் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இதை கண்டிப்பா அவங்க எடுத்துக்கணும். ஏன்னா இது அவங்களுக்கு முதல் முறையாக கூட இருக்கலாம், கம்பு வந்து டேஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதே சமயம் ஆரோக்கியமும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு.
2: நிச்சயமா மேம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது சிறுதானியம், அதுக்கப்புறம் கீரைகள், காய்கறிகள், பழங்கள், இப்படி எல்லா விதமான நிறைய பொருட்களும் வந்து நம்ம கண்ணு முன்னாடி டிஸ்பிளேக்காக அழகா வச்சிருக்காங்க. இப்போ இந்த மாதிரியாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மாநிலமா இருக்கட்டும், மாவட்ட நிர்வாகமா இருக்கட்டும், இன்னும் அதிகாரிகள், அலுவலர்கள் எல்லாரும் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இருக்க யங் ஜென்ரேஷனுக்கு ஊட்டச்சத்துனா என்ன அப்படின்ற மாதிரி ஏதாவது தெரியுதல் கேட்டுடலாமாயா?
3: உண்மை சொல்ல போனா கொஞ்சம் தெரியும், தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் தெரியும். இன்னும் அவங்க வந்து வளர வளர வளர அவங்களுக்கும் ஒரு ஸ்டேஜ் ஆகி கல்யாணம் ஆகி குழந்தை வந்து அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வரும்போது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஊட்டச்சத்து அவங்க கிட்ட கம்மியா இருக்கும். ஆனா இப்ப இருந்தே தெரிஞ்சாதானே நிறைய நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு ஊட்டச்சத்தோட இருக்க முடியும். இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு கல்லூரி மாணவி காத்துட்டு இருக்காங்க. யாரு முதல்ல பேரெல்லாம் கேட்டுடலாம்?
4: என் பேரு ஹரிணி, நான் சிஎஸ்ஐ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருந்து பேசுறேன். எதை பத்தி பேச போறேன்னா ஊட்டச்சத்து பத்தி என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஊட்டச்சத்துனா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சத்தான உணவுகள் எடுத்துக்கிறது, அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸா இருக்கிறதா தான் ஊட்டச்சத்து நான் நினைக்கிறேன்.
3: ஆக்சுவலி ஊட்டச்சத்து என்ன அப்படின்னா நம்ம உடலுக்கு தேவையான புரதம், அதாவது கால்சியம், விட்டமின்ஸ், மினரல்ஸ், இதெல்லாம் நம்மளுடைய உடலுக்கு சரியான விகிதத்துல இருக்கணும். அது அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஊட்டச்சத்து மிக்கவர்களாக இருக்கிறோம். ஊட்டச்சத்து மிக்கவர்களாக இருக்கிறோமோ இல்லையோ, ஊட்டச்சத்து உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்றத நம்ம சொல்லலாம், சரிங்களா? அதெல்லாம் ஏதாவது குறைஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கு. ஒரு புரோட்டீன் கம்மியா இருக்குது அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம சாப்பிடணும். இல்ல நமக்கு அந்த நம்ம உடம்புல வந்து குட் ஃபேட்ஸ்னு இருக்குது, இந்த கொழுப்பு சத்துலயுமே சில வகைகள் நமக்கு விகிதம் இருக்கணும். அதெல்லாம் இல்ல அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும். அதனாலதான் இந்த ஊட்டச்சத்து குறைபாடுகளை அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நம்ம சரி பண்ணுவோம். இதான் ஊட்டச்சத்து, இதான் ஊட்டச்சத்து குறைபாடு. இப்ப இந்த சீட்ல என்ன நடந்துட்டு சொல்லுங்களேன், என்ன நீங்க வந்து கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன நடக்க போகுது அப்படின்றத நீங்க சொன்னீங்கன்னா கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
4: ஊட்டச்சத்தை பத்தி ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. ஊட்டச்சத்து வந்து எந்த வகையான ஊட்டச்சத்துலாம் சாப்பிடலாம் அப்படிங்கறத வந்துட்டு டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. இங்க நிறைய வகைகளான ஊட்டச்சத்து இருக்கு, கம்பு, கேப்பை, திணை, இந்த மாதிரி மில்லட்ஸ் நிறைய வகைகள் வந்து நாங்க இங்க பார்த்தோம். அது ரொம்பவே இந்த மாதிரி உணவுகள்லாம் இன்னும் இருக்கா அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு க்வெஸ்டின் மார்க். நீங்க டிஸ்பிளே பண்ணிக்கிறதுல எந்த அளவு ஃபுட்டு டேஸ்டா இருக்கு அப்படின்னு எடுத்து சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, ஆனா சாப்பிட முடியலையே. நீங்க தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்களே. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆர்கனைசிங் இதெல்லாம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஊட்டச்சத்து பத்தி நீங்க சொல்ல சொல்ல நாங்க எப்படி இருக்க போதே அப்படின்னு வந்து இமேஜினேஷன்ல போகுது. கொஞ்சம் சூப்பரா மட்டும் சொல்லி வேற லெவல் பண்ணிருங்க.
3: நாங்க ஏன் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி அவங்க வச்சிருக்காங்க டிஸ்பிளே பண்றது அப்படின்னா, காலேஜ்ல இத்தனை பேர் இருக்கீங்க, அந்த அட்லீஸ்ட் அந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்குமான அந்த ஊட்டச்சத்து இதுதான், நாங்க கேப்பல் இதுதான் பண்ணிருக்கோம், அப்படி கம்பல் இதுதான் பண்ணிருக்கோம்னு டிஸ்பிளே பண்றதுக்கு இருக்கணும்ல, அதனால அது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா டிஸ்பிளே வந்து ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ எடுத்து சாப்பிடலாம்னு நினைக்கிறேன்.
4: நான் ஆக்சுவலி போன வாரம் வந்து நம்ம காலேஜ்லயே இந்த மாதிரி ஹெல்தி ஃபுட்ஸ் எல்லாமே வந்து காம்படிஷன் வச்சாங்க, ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். நான் வந்து ராகி சிம்லி பண்ணி கொண்டு வந்தேன்.
3: உண்மை சொல்றேன்,
4: நான் தான் பண்ணேன். செய்முறை விளக்கம் கேளுங்க, நான் தரேன். ராகி சிம்லி
3: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ராகி சிம்லி எப்படி பண்ணீங்க?
4: ராகி சிம்லி வந்து ஃபர்ஸ்ட் ராகி மாவை வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். பிசைஞ்சு வச்சுட்டு தோசைக்கல்ல வந்து அடை மாதிரி தட்டணும். தட்டி நல்லா வந்துட்டு மிக்சியில ஆற வச்சு கொஞ்சம் உடைச்சிடணும். மிக்சியில ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்தோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு அந்த பொறு பொறுன்னு நல்லா வந்துடும். அது வந்து அந்த இதை எடுத்துட்டு நம்ம நெய், அதுக்கப்புறம் பீனட், அதுக்கப்புறம் வந்து எள்ளு, இதை வறுத்து தனி

0: சர்க்கரையை வச்சு இதோட சேர்த்து ஆட் பண்ணி நாட்டு சர்க்கரை போட்டு பிசைஞ்சா உருண்டை வரும். அந்த உருண்டை தான் ராகி சிமிலி.
1: இப்ப நம்புறேன் நீங்க தான் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர ராகி சிமிலி. நான் கூட அடதோசை தான் சிமிலின்னு ஒரு இப்படி ஒரு பேரை வச்சு சும்மா ஏமாத்த பாக்குறீங்களோன்னு நினைச்சேன். ஆனா செமையா இருந்தது ரெசிபி, சூப்பரா கேட்டு இருக்க. எல்லாருமே வந்து நம்ம அந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணலாம். இன்னொரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க சும்மா நல்ல ஸ்லிம்மா ட்ரிம்மா இருக்கிறாங்க. அவங்களுடைய இந்த ஸ்லிம் ரகசியத்துக்கு என்னன்னு சொல்லி கேட்டுடலாம். ஆக்சுவலி நீங்க இவங்களை பார்த்தா வந்து வட இந்தியர் மாதிரி தெரியுறாங்க. அந்த உங்க ஊர்ல வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட்னா எதை சொல்வீங்க? இன்னைக்கு ஊட்டச்சத்து மாதம் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நீங்க இப்ப உங்க வீட்டுல பண்ணக்கூடிய உங்க பாட்டி உங்க அம்மா பண்ணக்கூடிய ட்ரெடிஷ்னல் ஃபுட் என்ன?
2: மோஸ்ட்லி நாங்க பருப்பு தான் சாப்பிடுவோம்.
1: பருப்பு சாதம், பருப்பு வந்து நிறைய ரிச் புரோட்டீன் உள்ளது இல்லையா. இப்போ இங்க மில்லட்ஸ் வேற இன்னும் நிறைய கிரெயின்ஸ் இதெல்லாமே வந்து சொல்றாங்க. நீங்க இப்போ உங்க வீட்டுல சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் இங்க என்ன மாதிரியான சாப்பாடு எல்லாம் சாப்பிடுறீங்க?
2: இட்லி, தோசை, சப்பாத்தி, நெய் நெய் ரொம்ப சாப்பிடுவோம். பருப்பு அந்த மாதிரி சாப்பிடுவோம்.
1: நெய் சாப்பிடுற மாதிரி இல்ல, நல்ல ஸ்லிம்மா இருக்கீங்களே.
2: ஆனா எங்க அதுல எப்படின்னா நெய் சாப்பிடுவோம், ரொம்ப சாப்பிடுவோம். எங்க அதுல நிறைய நெய் சாப்பிடுவோம். சப்பாத்தில போட்டு நெய் அதிகமா சாப்பிடுவோம். சப்பாத்தில கோதுமா ரொம்ப சாப்பிடுவோம்.
1: நீங்க சாப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டீங்க, அந்த சாப்பாட்டு டைம் அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுவீங்களா இல்ல தோணும் போது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்களா?
2: இல்ல இல்ல, அதுக்கு டைமிங் எல்லாம் இல்ல, சாப்பிட்டா எப்ப வேணாலும் சாப்பிடுவோம்.
1: சாப்பாடு அப்படிங்கிற விஷயமா ஒரு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச விஷயம் தான். அதை எப்படி சாப்பிட்டேன், ஆனா ஆரோக்கியமா சாப்பிடணும் அப்படின்னு தான் இப்ப இருக்க இளம் தலைமுறையினர் சொல்றாங்க இல்ல கிளாரா?
3: ஆமா, ஆக்சுவலி நெய் சாப்பிட்டா உடம்பு போடாது, ஒரு அளவுக்கு மீறி சாப்பிட்டா மட்டும்தான் வந்து எல்லாமே சொல்லுவாங்கல்ல, இந்த அளவுதான் சாப்பிடணும், அது அளவுக்கு மிஞ்சி அமிர்தம் கூட நெஞ்சு. அதனால நெய் கொஞ்சம் அதிகமா சாப்பிடுறவங்களுக்கு அந்த மாதிரி, ஆனா டெய்லி ஒரு ஸ்பூன் நெய்யாவது சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதுவும் நல்லா மெல்ட் ஆகி பாத்தீங்கன்னா வந்து கட்டி கட்டியா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நல்லா மெல்ட் ஆகி டெய்லி காலையில ஒரு ஸ்பூன் வந்து அப்படியே நெய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் இன்னும் சாப்பிட்டது இல்லை, உண்மையை ஒத்துக்கணும்ல. கிளாரா சொல்றாங்க ஏதோ டெய்லி காலையில ஒரு ஸ்பூன் நெய் சூடு பண்ணி சாப்பிடணும்ன்றாங்க, ட்ரை பண்ணி பாக்கலாம். இன்னும் பண்டிகை காலங்கள்ல ஃபெஸ்டிவல் டைம்ல உங்க ஊர்ல நீங்க பண்ற ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு என்ன?
2: தால் பாட்டி சூர்மா, கடி, அதெல்லாம் இருக்கும்.
1: என்னென்னமெல்லாம் சொல்றாங்க ஆனா ஒண்ணும் புரியல. நல்லா இருக்கு, பேர் கேக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. அதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் சேர்ப்பாங்கன்னு சொல்ல முடியுமா?
2: லைக் கர்ட், கர்ட் வச்சு யூஸ் பண்ணுவாங்க, கர்ட் அண்ட் வாட்டர், கடல் மாவு, ஊசடால் அதுல போட்டு லைக் அந்த பண்ணுவாங்க. வேற சப்பாத்தில
1: விநாயகர் சதுர்த்தியை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். அந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்க ஊர்ல ஆக்சுவலி உங்களோட நேட்டிவ் என்னன்னு சொல்லிட்டு உங்க ஊர்ல பண்ணக்கூடிய அந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட் என்ன?
2: மோதக் சூர்மா, மீன்ஸ் லட்டு, லைக் மோதி சூர் கா லட்டு,
1: நம்ம மதுரையில வந்து சிஎஸ்ஐ மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு நார்த் இந்தியன், அதாவது வட இந்திய மாணவிகள். நம்ம ஊர்ல வந்து ரொம்ப ஆர்வமா படிச்சுட்டு இருக்காங்க. மெயினா இந்த நிகழ்ச்சியில அவ்வளவு இன்ட்ரெஸ்டா வந்து அவங்க பங்கெடுத்திருக்காங்க. இன்னும் நிறைய அந்த ரெசிபியோட நேம் எல்லாம் சொன்னாங்க, பட் அது வந்து தமிழ்ல எப்படின்னு தமிழ் படுத்த தெரியல.
3: ரெசிபி சொல்றாங்களா? நம்ம வந்து சப்பாத்திக்கு வந்துட்டு பருப்பு பண்ணு, நம்ம இப்ப பார்த்தாலும் வந்து கொட்டக்கலை குருமா அது வைக்கிறோம்ல. நான் ஒரு தடவை போகும்போது நார்த்த சைடு போகும்போது சப்பாத்திக்கு வந்து தால் கொடுத்தாங்க, அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, வித்தியாசமா இருந்துச்சு. நானும் வீட்டுல என்னமோ ட்ரை பண்ணேன், பட் ஆனா அதே டேஸ்ட் அந்த மாதிரிலாம் வரல. சோ இவங்க வந்து நார்த் சைடுனால கண்டிப்பா தெரியும் உங்களுக்கு அந்த சப்பாத்தியில தால் நீங்க மேக்சிமம் அதான நீங்க சாப்பிடுவீங்க.
1: தால் வந்து சொல்லிட்டீங்க, அதே மாதிரி அவங்க சப்பாத்திய ரெண்டு விரல பிச்சலாய் அவ்வளவு சாஃப்டா நல்லா வரும், ஆனா ஆயில் ஃப்ரீ சப்பாத்தியா இருக்கும். அதோட சீக்ரெட்டை கொஞ்சம் சொல்லிடுங்க.
4: அது அது நல்லா இது பிசையணும், அதுக்கப்புறம் அது உருண்டி நல்லா இது பண்ணணும். ஆனா ஆயில் போடக்கூடாது, அது சிம்டா குக்கியா போடுச்சு
1: சரி எப்படியோ
4: கேஸ்ல உப்புன்னு வந்துரும், அதனால அது ரெண்டா பிரியும்.
3: இந்த மழையில என தமிழ் ரொம்ப அருமையா இருக்குது கேக்குறதுக்கு. அத பிச்சு போடணும், அத உருட்டி போடணும் அப்படின்னு பண்ற ரொம்ப அருமையா இருக்குது. பேசுங்க பேசுங்க.
4: பருப்பு ரெசிபி, பருப்பு அதை கழுவிட்டு அதுல தண்ணி ஒரு அளவுக்கு தள்ளி தண்ணி போடணும், உப்பு, மஞ்சள் போடணும், அதுக்கப்புறம் ஆனியன், டமேட்டோ வேணும்.

0: வேணும்னா கார்லிக் போடலாம் கட் பண்ணி, அதுக்கப்புறம் மூணு விசில், அதுக்கப்புறம் தாளிக்கிறதா, தாளிக்கணும் அது. அது எப்படின்னா ஆயில் இல்ல, அது போட மாட்டோம். அது ஆயில்ல கார்லிக் அந்த பண்ணி கொஞ்சம் போடணும், சீரகம் போடணும், வேணும்னா அந்த ரெட் சில்லி இருக்கும் ட்ரை ரெட் சில்லி அது போட்டு இது பண்ணணும், தாளிச்சிடணும். அதுக்கு அப்புறம் தான் டேஸ்ட் நல்லா வரும்.
1: வேற எந்த பொடியெல்லாம் போட மாட்டேங்க,
0: போட மாட்டோம், ஒன்லி சால்ட் டர்மரிக் அவ்வளவுதான்.
1: ஓகே, மஞ்சள் தூளும் உப்பு மட்டும் போட்டு அதை பண்ணுவீங்க.
2: பாவட இந்தியர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வெஜிடபிள் சாலட் நிறைய சாப்பிடுவீங்க இல்லையா, அதோடைய
0: கியூக்கம்பர் தான் இருக்கும், கியூக்கம்பர், டொமேட்டோ, அனியன், இல்லனா அந்த ஸ்பினாச்,
3: கீரை, வெள்ளரிக்காய், எல்லாம் பச்சை பச்சை காய்கறியா சாப்பிடுறீங்க.
0: இது அது எல்லாம் அந்த பருப்பு சாதம் இருந்தாலும் அது கூட வச்சுட்டு அது சும்மா சைட் டிஷ்ஷா சாப்பிடுவோம்.
2: நார்த் இந்தியன் சப்ஜி அது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது, எங்க நார்த் இந்தியன் ஹோட்டல் போனாலும் சப்பாத்தி சப்ஜி சொல்லுவாங்க. அந்த சப்ஜி ரெசிபி பத்தி சொல்லலாமா?
1: அப்படியே அந்த பானிபூரிக்கு ஒரு கிரீன் சட்னி பண்ணுவாங்க,
2: அது இல்லாம பானிபூரிக்கு ஒரு கிரீன் சட்னி பண்ணுவாங்க இல்லையா, அது என்ன மின்ட் போட்டு பண்ணுவீங்களா? அது மட்டும் அந்த
0: இது மல்லி போட்டுட்டு மிளகா அண்ட் இஞ்சி இதெல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம்.
2: நிச்சயமா வந்து ட்ரை பண்ணுவாங்க மனைவிகளுக்கு. ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம் நேர்களே. கனகமல்லி.

0: Chapelle de porra. ஊட்டச்சத்து மாத விழாவை முன்னிட்டு சிஎஸ்ஐ மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவிகளுடன் சிறப்பு நிரலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மீண்டும் இணைவோம். வணக்கம். வணக்கம்.
1: மாத விழா அப்படின்னு சொல்லும் போது நம்ம சிஎஸ்ஐ மகளிர் கல்லூரி, இது வந்து கே புதூர்க்கு அருகாமையில தான் இருக்கு. இங்கதான் வந்து ஊட்டச்சத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் சார்பாக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இந்த மாணவிகளுக்கிடையே ஏற்படுத்தப்பட்டு நிறைய மாணவிகள், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 500 மேற்பட்ட மாணவிகள் வந்து இதுல கலந்துகிட்டு இதனால நம்ம பயனடையணும், இவங்களுக்கு கண்டிப்பா இதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இத செஞ்சிட்டு இருக்காங்க. நிறைய, அதாவது இங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய கண்காட்சிகள்ல முக்கியமா, அதாவது சத்துக்களோட முக்கியத்துவம் என்ன, என்னென்ன சத்துக்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில அவசியம் எடுத்துக்கணும், இந்த சத்துக்கள் எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு ஆரோக்கியம் நிறைந்தது அப்படின்றதான் இன்னைக்கு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பா, அதாவது எல்லாரோட பங்களிப்போட ரொம்ப அழகாவே முடிஞ்சது. நிறைய இன்னைக்கு தகவல்களும் கிடைத்தது. இந்த சந்தோஷத்தோட உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பரிமலா தேவி,
2: வயலட் மேரி மற்றும் கேரன்.
0: கே புதூர் அருகாமையில் உள்ள ஊட்டச்சத்து மாத விழாவை முன்னிட்டு சிஎஸ்ஐ மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்களுடன் நேரலை நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். வளாகத்திற்கு சென்று நிகழ்ச்சியினை நெறிப்படுத்தினார்கள் வயலட் மேரி, கிளாரா மற்றும் நிகழ்ச்சி பொறுப்பாளர் அர்பி பரிமலா தேவி அவர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சிகாகோவில் உலக மதங்களின் நாடாளுமன்ற மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை இன்றளவும் ஊக்கத்தை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வர்த்தகத்துறை அமைச்சர்கள் உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. உலகின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 40% வர்த்தகம் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். 20 ஆண்டுகளாக பிரிக்ஸ் அமைப்பு வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இயற்கை பேரிடரின் போது உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் முற்றிலும் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். நினைவு தினத்தையொட்டி சென்னை கடற்கரை காமராஜர் சாலையில் உள்ள பாரதியார் சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு சரத்குமார், திரு தென்னரசு உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். தியாகி இம்மானுவேல் சேகரனாரின் நினைவு தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மரியாதை செலுத்தியுள்ளார். பரமக்குடியில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் மாநில அரசின் சார்பில் அமைச்சர்கள் திரு அருண்ராஜ், திரு நிர்மல்குமார், திரு மதன் ராஜா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1920 ரூபாய் குறைந்து 1,12,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பெரம்பலூர் மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக திரு அப்துல் ராசிக் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா சுஷ்கோவா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய சிநேகிதியே சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில் நம்ம யாரை சந்திக்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனீ வளர்ப்பு அப்படின்னு பார்க்குறத விட நமக்கு அந்த காலகட்டத்தில் தேனீ வந்து எப்படி கிடைச்சது அப்படின்னா, இயற்கையாகவே கிடைக்கும். மலர்கள்லேருந்து தேனீக்கள் கிடைக்கிறது அப்படின்றது நமக்கு வந்து அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு நிலை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேப்பம்பூவிலேருந்து தேனீ கிடைக்கும், நாவற்பூவிலேருந்து தேநீர் கிடைக்கும், மரப்பொந்துகள்லேருந்து தேநீர் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்டுகளில் எங்கேயாவது இடுக்குகளில் வந்து கட்டியிருக்கிறோம் தேன்கோடு, அதிலிருந்து நமக்கு வந்து தேன் கிடைக்கும். இப்படி நம்ம வந்து தேன் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வளர்ப்புல தேனி செய்து நம்ம வந்து சாப்பிட இருக்கிறோம். இப்போ வளர்ப்பு தேனி எப்படி நம்ம வளர்க்கணும் அப்படின்றத பற்றி கேட்குறதுக்காக நம்ம நிலையத்திற்கு வந்து ஹவாவேலி கடவுரை சேர்ந்த பி.ஆர். பீம்சிங் அவர்கள் தான் வந்திருக்கிறாங்க. வணக்கம் சார்.
2: வணக்கம்
1: சார். உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்களேன் சார்.
2: என் பேர் பீம்சிங். நான் வந்து ஒரு முதல்ல வந்து பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி நடத்திட்டு இருந்தேன். பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி நடத்துகிறப்பே வந்து தேனீ வளர்ப்பு வந்து ஒரு ஹாபியாக பண்ணிகிட்ருந்தேன். அது இப்போது அந்த தேனீ வளர்ப்பு பற்றி எனக்கு முழு விவரங்களை வந்து என்னோடய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாகர்கோவில் அந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க. நிறைய பேர் ஏற்கனவே வளர்ப்பு பெரிய லெவலில் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ இதோடைய தொழில்நுட்பம் எல்லாம் வந்து நாங்கள் போகிற டைமில் அவங்களோடையே இருந்து கற்றுக்கிட்டேன். இப்போது வந்து நான் முழு நேரமாக வந்து தேனீ வளர்ப்பு பண்ணுறேன். தேனீ வளர்க்குறவங்களுக்கு வந்து ஆர்வம் உள்ளவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறேன். அதுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸு எல்லாமே கொடுக்குறேன், கைடன்ஸ் கொடுக்குறேன்.
1: சார், இப்போ தேனீ வளர்ப்பு அப்படின்னா என்ன முதல்ல? ஏன்னா தேனீ அப்படின்னா நான் சொன்ன மாதிரி முன்னாடி இயற்கையாக நமக்கு கிடைச்சது. இப்போ தேனீ வளர்ப்பு அப்படின்றப்போ அந்த தேனீ வந்து எப்படி நீங்கள் வந்து முதல்ல கொண்டு வரீங்க, அதுக்கான விளக்கம்?

0: சொல்லணும்.
1: தேனி வளர்ப்புன்றதும் வந்து இது ஒரு இயற்கையான முறையில் தான் வருது. இதில் வந்து எந்த ஒரு இது செயற்கையான இதுவும் நம்ம பண்ணுறது கிடையாது. நம்ம தேர்ந்தெடுக்கிற தேனீக்கள் வந்து இந்த வளர்ப்புன்னு சொல்கிறது வந்து இது வந்து இந்த அடுக்கு தேன்ன்றது. இந்த தேனீக்கள் வந்து பொந்து இந்த மாதிரி இருட்டான இடங்களில் வந்து அதோட ஹைவை கட்டும். இப்போ நம்ம அதை இயற்கையாக இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் செய்வோம். அது வந்து உள்ளே வந்து ஹாலோவாக இருக்கும், உள்ளே ஃப்ரேம்ஸ் இருக்கும். ஸோ அது அந்த தேனீக்கள் வந்து இயற்கையாகவே அதுக்கு ஒரு வாழ்விடம் மாதிரி தெரிகிறனால நம்ம வந்து அந்த தேனீக்களை பிடிச்சி இந்த பாக்ஸில் வச்சிட்டோன்னா அது வந்து இங்கேயே இருக்கும். ஸோ நம்மளுக்கு தேனீக்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற தேனை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃப்ரேம்ஸ்லாம் செட் பண்ணியிருப்போம். ஸோ தேனீக்களை எந்த விதத்துலையும் ஹார்ம் பண்ணாமல் நம்ம அந்த ஃப்ரேம்ஸை மாத்திரம் லிஃப்ட் பண்ணி தேனீக்களை வந்து அதிலேருந்து ஒரு லைட்டாக ஸ்மோக் காமிச்சோன்னா அது நகண்டு கீழே போயிடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ராக்டர்னு ஒரு டிவைஸ் இருக்குது, அதில் வச்சு நம்ம தேனை எடுத்துருவோம். தேனை எடுத்துகிட்டு அந்தந்த ஃப்ரேமை வந்து அந்தந்த பாக்ஸில் வச்சிட்டோன்னா திருப்பி

0: நம்ம அந்த ஃப்ரேம்ஸை மாத்திரம் லிஃப்ட் பண்ணி தேனீக்களை வந்து அதிலேருந்து ஒரு லைட்டாக ஸ்மோக் காமிச்சோன்னா அது நகண்டு கீழே போயிடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ராக்டர்னு ஒரு டிவைஸ் இருக்குது, அதில் வச்சு நம்ம தேன் எடுத்துருவோம். தேன் எடுத்துட்டு அந்தந்த ஃப்ரேமை வந்து அந்தந்த பாக்ஸில் வச்சிட்டோன்னா திருப்பி நெக்ஸ்ட் டேலேருந்து அது சேகரிக்க ஆரம்பிச்சிடும்.
1: ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடர்ந்து பேசலாம்.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
1: சிறப்பு சிநேகிதிய நேரலையில் நம்ம வந்து தேனீ வளர்ப்பு குறித்து பேசிகிட்டு இருக்கிறோம். நேயர்களை நீங்கள் இணைப்பில் வர வேண்டிய 25 30 170, 25 30 171 இணைப்பு எண்ணாக 0452 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சார், இப்போ வந்து நீங்கள் வந்து அடுக்காக எப்படி பிரிக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, தேனீ வளர்ப்பு. ஏன்னா தேனீ அறை அப்படின்றப்போ அது வந்து ஒரு நம்ம வீடு கட்டுறதை விட அழகாக உள்ள கட்டியிருக்கோம் அந்த தேன் அடையில். இப்போ நம்ம அந்த பெட்டிகள்லையும் தேன் அடை வருமா?
0: ஆமாம், பெட்டிகளில் அதே வந்து தேன் அடை கட்டும். இது பெட்டியை வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருப்போம். ஒன்று வந்து ப்ரூட் சாம்பர்ன்றது, ப்ரூட் சாம்பரில் வந்து அந்த ஃப்ரேம்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதில் வந்து ராணி தேனி, அது முட்டையிடுறது, இதெல்லாம் வந்து அந்த கீழே உள்ள ப்ரூட் சாம்பரில் தான் இருக்கும். அந்த ப்ரூட் சாம்பர்லேயும் அது வந்து சாப்பிட்றதுக்குரிய தேனை வந்து ஒரு மேலே வந்து கட்டியிருக்கோம், தேனையும் சேகரித்து வச்சுருக்கோம். அந்த தேனை வந்து நம்ம வந்து எடுக்க மாட்டோம், அது வந்து அதுக்குரிய தேன். அந்த அறையில் வந்து ப்ரூட் சாம்பரில் வந்து தேன் இருக்கும், மகரந்தம் இருக்கும். அதுபோல் ராணி தேனி அதில் தான் வசிக்கும். அதுபோக அந்த ராணி தேனிகள் முட்டையிடுறது, அந்த லார்வா இதெல்லாம் வந்து வேலைக்கார தேனிகள் பராமரிக்கும். அதுபோக எக்ஸஸாக வர்ற தேனியை வந்து அதுக்கு மேலே உள்ள சூப்பர் சாம்பரில் வந்து சேகரிக்கும், அதில் தேன் மாத்திரம்தான் சேகரிக்கும். ஸோ அந்த தேனை தான் நம்ம வந்து எடுப்போம்.
1: இணைப்பில் ஒரு நேயர் காத்திருக்கிறார். வணக்கம்.
5: இனிமையான நண்பர்கள் வணக்கம்மா.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: நகைமதூரிலிருந்து கலைச்செல்விம்மா.
1: கலைச்செல்விம்மா, உங்களுடைய வானொலி ஒளியளவை குறைச்சிங்கன்னா நல்லா இருக்கும்.
5: வானொலி வைக்கவே இல்லைங்கம்மா.
1: அப்படிங்களா, அப்போ உங்களுடைய இணைப்பில் ஏதோ பிரச்சனை. ஆ, சொல்லுங்கம்மா.
5: இப்போ நல்லா கேட்குதாங்கம்மா?
1: ஆ, இனி கொஞ்சம் தள்ளினீங்கன்னா நல்லா இருக்கும்.
5: இப்போ கேட்குதாங்கம்மா?
1: ஆ, கேட்குதுமா, பேசுங்க.
5: வணக்கம்மா.
1: வணக்கம், சொல்லுங்க.
0: இல்ல, இதுக்கு வந்து இடம் அப்படின்றத விட இதுக்கு வந்து ஒரு நிழல் வேணும். உங்களுக்கு வந்து ஒரு மரத்தடி நிழலோ இல்லைன்னா ஒரு நல்ல குளுகுளுப்பான இடமா இருந்ததுன்னா அது கீழே தேனி பெட்டிக்களை வைக்கலாம். தேனீக்கள் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போயிட்டு வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து 2 கிலோமீட்டர் அளவுக்கு உங்களுக்கு சொந்த இடம் இருக்கணும்லாம் தேவையில்லை. உங்களுக்கு வந்து பெட்டியை வைக்கிற அளவுக்கு இடம், ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கணும், நிழல் இருக்கணும். நிழல் வந்து ஒரு மத்தியான வெயிலில் வந்து அதில் வெயில் படாத அளவுக்கு, காலை வெயில் படலாம், சாயந்தரம் வெயில் படலாம், மத்தியான வெயில் படாத அளவுக்கு ஒரு மரத்து ஷேடில் வச்சிட்டிங்கன்னா அது பெட்டிக்கு உகந்த இடம். அது தேனீக்கள் வந்து அது போய் அதோடைய வேலையை பார்த்துட்ருக்கோம்.
1: அப்போ வந்து தேனீக்கள் வந்து வெளியில் போகும், எப்படினாலும் நம்ம வளர்ப்புனாலும் அந்த தேனீக்கள் வெளியில் போய் தான் தேனை எடுத்துக்கணும்.
0: ஆமாம், தேனீக்கள் வந்து அது இயற்கையாக எல்லாமே ஃபங்க்ஷன் பண்ணும். நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அதுக்கு வந்து ஒரு இடம் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், அதாவது இயற்கையிலே அதுக்கு ஒரு ஹாலோவாக இருக்கிற மாதிரி அது மரப்பொந்துகளில் கட்டும் இல்லையா?
1: ஆமாம்,
0: மரப்பொந்து மாதிரி நம்ம வந்து செயற்கையாக ஒரு பாக்ஸ் மரத்தில் செஞ்சிடறோம். அது உள்ள தேனீக்களை தேனை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறக்கு வசதியாக இருக்கிறதுக்காக ஃப்ரேம்ஸ் வச்சுருவோம். அந்த ஃப்ரேம்ஸில் வந்து அழகாக கட்டிடுவோம். ஸோ நம்ம எந்த இதையும் டிஸ்டர்ப் பண்ணாமல், எதையும் டேமேஜ் பண்ணாமல் அந்த ஃப்ரேமை மாத்திரம் எடுத்துகிட்டு தேனை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு திருப்பி அந்த ஃப்ரேமை ஹைவோடு தான் வைப்போம். அந்த ஹைவ் இருக்கும், அதை அப்படியே வச்சிட்டோன்னா நெக்ஸ்ட் மினிட்லேருந்து அது அதில் சேகரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இயற்கையாக வர்றதா, இதில் வந்து செயற்கையானது கிடையாது, எல்லாமே இயற்கையானது. பாக்ஸ் மாத்திரம்தான் செயற்கையானது.
1: இல்லை, இப்போ நம்ம வந்து பாக்ஸ் செயற்கையானது தான், பட் வந்து அது வெளியில் போய் வரணும் அப்படின்றப்போ நம்ம அதை வந்து திறந்தே வைச்சிருக்கணுமா?
0: ஆமாம், அது திறந்தே இருக்கும், அதுக்கு சின்ன ஒரு வாசல் தான் இருக்கும். ஏன்னா அந்த தேன் ஈ மாத்திரம் போயிட்டு வர அளவுக்கு தான் இருக்கும். அது அந்த வாசல் வந்து பெருசாக இருந்ததுன்னா அதோடய எதிரிகள்லாம் நிறையா இருக்காங்க, கதண்டு, பல்லி, இந்த மாதிரி நிறையா பூச்சி வகையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் உள்ளே போயிடக்கூடாதுன்ட்டு இது தேனீ மாத்திரம் போகிற அளவுக்கு சின்ன வாசலாக இருக்கும், அது வழியில் போயிட்டு

0: அதுக்குள்ளே எறும்பு எதுவும் போயிடாதா?
1: எறும்பு எதுவும் போகாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். எப்படின்னா, கீழே வந்து இந்த கிரீஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டாண்டு கம்பியில் வந்து கிரீஸ் அடிக்கலாம், இல்லை கீழே வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிடணும், தூசி குப்பையெல்லாம் இல்லாதபடி. இந்த செடிகள் வந்து பக்கத்தில் இருக்க செடிகள் வந்து பாக்ஸில் படக்கூடாது, பட்டுச்சுன்னா அது வழியில் ஏறி வரும் இன்செக்ட்லாம். ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறணும்,
0: பாதுகாப்பு ஏற்பாடு நம்ம செஞ்சுக்கணும்.
1: ஆமாம், பாதுகாக்கணும். ரெண்டாவது வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரெகுலர் மெயின்டெனன்ஸ் இருக்கணும். அது வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை வந்து அதை வந்து பார்க்கணும். அதில் வந்து அந்த வேக்ஸ் ஈட்டிங் வார்ம்ஸ் வரும், அது ஒரு புழு மாதிரி ஒன்று, அது அந்த மகரந்தத்திலேருந்து வரும். மகரந்தத்தில் போய் அந்த பூச்சி அந்து பூச்சி வந்து முட்டையிட்டுரும். அது மகரந்தத்தை வந்து இது கூட்டு கொண்டு வர டைமில் அந்த முட்டையும் தேனீக்களோட சேர்ந்து வந்துடும். ஸோ அது வந்து பொறிச்சு வர்றப்போ அந்த புழு இல்லாமல் இருக்குதான்னு சொல்லி நம்ம அதை செக் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிடணும். அது போக வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதான்னு நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும்.
0: ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடர்ந்து பேசலாம்.
2: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றிலிருந்து விடுபடலாம்.
3: என்ன உண்மையாவா? உண்மையில் அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
4: 1-800-419-1800 and 1097.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
6: GRT Jewelers in இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers, 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.
0: சிநேதி என்னில் சில சிறப்பு நேரலையாக நம்ம வந்து தேனீ வளர்ப்பு குறித்து பேசிகிட்டு இருக்கோம். நேயர்களை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2531100 2530171, இணைப்பு எண் 0452 என்ற அலைபேசி எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சார், இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க எறும்பு எதுவும் போகாமல் இருக்கணும்னா நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ தேனீ அப்படின்றது நம்ம எங்கே வாங்கணும், எப்படி நான் வந்து இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற தேனீ எது?
1: இப்போது தேனீக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக ஒரு 4 ரகம் இருக்குது, 4 ஸ்பீசிஸ், 4 இனங்கள் இருக்குது. ஒன்று வந்து பெருந்தேனின்னு சொல்லுவாங்க, அது வந்து வைல்டு பீஸ், அது வந்து உயரமான இடங்களில் கட்டும், 30-40 அடி ஹைட்டுக்கு மேலே இருக்கிற பெரிய பில்டிங்ஸ், இல்லை பெரிய மரங்கள், இல்லை பாறைகள், மலைகளில் உள்ள பாறைகள், அதில் வந்து வெளிச்சமான இடத்துல தான் கட்டும். ஸோ அது வந்து வைல்டு, அதை வந்து நம்ம அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வளர்க்க முடியாது. இன்னொரு ரகம் இருக்குது, அது வந்து ஸ்மால் பீஸ், இல்லைன்னா கொம்புத்தேனின்னு சொல்லுவோம். கொம்புத்தேனி வந்து சின்ன பீஸாக இருக்கும் சைஸு, அதுவும் ஓப்பனாக வந்து மரங்களில் கிளைகளில் கட்டும். இது வந்து ரொம்ப உயரமான மரங்களில் கட்டும், அது புஷ் இந்த மாதிரி சின்ன மரங்கள், இந்த மாதிரி கை கட்டுற அளவுக்குலாம் கட்டும். அதில் வந்து தேன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒரு ஹைவுக்கு வந்து மேக்ஸிமம் போச்சுன்னா 400-500 கிராம் அவ்வளோதான் வரும். இதுவும் வைல்டு தான், இதையும் வந்து நம்ம வளர்க்க முடியாது, ஏன்னா இது மரங்களில் ஓப்பனில் கட்டுறதுனால இது பண்ண முடியாது. இன்னொரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிங்லெஸ் பீஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கொசு தேனின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஸ்டிங் இருக்காது. அதுவும் வந்து இந்த இருட்டான இடங்களெல்லாம் பொந்து, சின்ன ஓட்டைகள், அந்த மாதிரி மரப்பொந்து, இல்லைன்னா இடுக்கு, இந்த மாதிரி இதில் கட்டும், இருட்டான இடத்துல கட்டும். அதுவும் வளர்க்கலாம், அதையும் வந்து வளர்க்கலாம். இது நான் சொல்கிற பீஸ் நம்ம வளர்க்குறதுக்குரிய இது வந்து 2 டைப் ஆஃப் பீஸ் இருக்குது. ஒன்று செரேனா அபிஸ் செரேனா இண்டிகான்றது வந்து இந்தியன் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழில் வந்து அதுக்கு நிறையா பேர் இருக்குது, அடுக்குத்தேன், தொடுதேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது அதை எடுக்க அடுக்குத்தேன்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து அடுக்கு அடுக்காக கட்டும். இது இருட்டான இடங்கள், மரப்பொந்துகள், பாறை இடுக்கு, இந்த மாதிரி இருட்டான இடத்துல தான் இது கட்டும். கட்டுறது வந்து ஹைவே வந்து அடுக்கு அடுக்காக கட்டும், 2 ரோ 3 ரோ 6 ரோ அந்த மாதிரி கட்டும்.
0: இணைப்பில் ஒரு நேயர் காத்திருக்கார். வணக்கம்.
7: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
7: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார் பேசுறேன். சிறப்பு விருந்தினர் ஐயாவுக்கும் வணக்கம்.
1: வணக்கம்.
7: அதாவது இந்த தேனி பெட்டி வைக்கும் போதுங்கய்யா, நம்ம வீட்டு பக்கத்திலேயோ ஒரு மரத்திலேயோ இதுலயோ வைக்கிறோம், அந்த வைக்கும் போது அதை வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பா வைக்கணும் அதை பத்தி சொல்லுங்க. அடுத்தது

0: பாத்தீங்கன்னா அந்த சட்டத்தை நம்ம வந்து அடிக்கடி கிளீன் பண்ணும் போது அந்த ராணி தேனீகள் வந்து எப்படி அது வந்து பாதுகாப்பா இருக்குமா, அந்த வெளியில போயிடுமா? அந்த சில நேரத்துல பாத்தீங்கன்னா வெளியில எல்லாம் போயிடுது, போயிட்டு வந்து திரும்ப அந்த பெட்டிக்குள்ளே வந்துருது. இருந்தாலும் அதை நம்ம எப்படிங்கய்யா பராமரிக்கணும், அதை பத்தி கொஞ்சம் ரேடியோவில் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன்.
1: அதாவது நம்ம வந்து ஒரு 10 நாள் இல்லை 9 நாள் 10 நாள் ஒரு தடவை வந்து நம்ம அந்த பாக்ஸை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பாக்ஸ் இருக்கு இல்லையா?
2: இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன்.
1: அது வந்து என்ன பண்ணோன்னா அந்த பாக்ஸை வந்து அடித்தட்டு இருக்கு இல்லையா, அடித்தட்டு ஓரமாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த வேக்ஸ் தின்ற புழு குட்டி குஞ்சு இருக்கும், சின்னதாக இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து ஒரு கத்தி வச்சு சுரண்டி க்ளீன் பண்ணிடணும். அது போக வந்து இந்த ஃப்ரேம்ஸை தூக்கி பார்க்கணும், அதில் எதுவும் புழு உண்டாகுதான்னு பார்க்கணும். ரெண்டாவது வந்து நீங்கள் என்ன இன்ஸ்பெக்ட் பண்ணுறப்ப என்ன பார்க்கணுன்னா, அதுக்கு முதல்ல அதுக்கு சாப்பாடு இருக்குதா, அதுக்கு ஹனி இருக்குதா, அந்த அந்த பீஸுக்குன்றதை செக் பண்ணணும். மகரந்தான் இருக்குதான்னு பார்க்கணும், முட்டை இருக்குதா, அதோடைய லார்வாலாம் இருக்குதான்னு பார்க்கணும். அதெல்லாம் இருந்ததுன்னா ஹெல்த்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். அதை வந்து ரொம்பையும் பழைய ஹைவ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கருப்பாயிரும். கருப்பாயிருச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ராணி தேனி அதில் முட்டை இடுறதெல்லாம் இடாது. ஸோ அதனால் என்ன பண்ணால், ரொட்டீனாக ஒரு ஒரு லாஸ்ட்டு 6th ஃப்ரேமை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து புதுசாக ஹைவ் கட்டும். அதுக்கப்புறம் பை ரொட்டேஷன் வந்து நீங்கள் இந்த அடுத்த இந்த பக்கம் இருக்கிற கருப்பான ஃப்ரேமை வந்து அதையும் அது கட்டி முடித்த பிறகு இந்த பக்கம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற ஃப்ரேமில் கட்டியிருக்க ஹைவ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த ராணியோடைய முட்டையிடுற இது வந்து திறனும் நல்லாயிருக்கும். அதை அது அந்த இது பராமரிக்கிறது அதெல்லாம் நல்லா இருக்கிறனால உங்களுக்கு வந்து பீஸ் வந்து த்ரைவ் ஆகும். அது ஒரு மெயினானது. ரெண்டாவது வந்து நீங்கள் எறும்புகள் ஏறுதா ஏறாமல் பார்க்கணும். கதண்டு இந்த மாதிரி பல்லி இந்த மாதிரி இதெல்லாம் வராமல் பார்க்கணும். எறும்பு வராமல் பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் அந்த ஃப்ரேம் அந்த ஸ்டாண்டில் வந்து கிரீஸ் அடிக்கலாம். கீழே வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கணும், சுற்றி அதை சுற்றி சுத்தமாக இருக்கணும். அந்த செடிகள் அதெல்லாம் வந்து அந்த பாக்ஸ் மேலே படாதபடி கிளைகள் எல்லாம் வெட்டி விட்டுணும். நல்ல நிழல் இருக்கணும், குறிப்பாக வந்து மத்தியான வெயில் வந்து அதில் படக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். மத்தியான வெயில் பட்டுச்சுன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கிறனால பீஸ்க்கு வந்து டிஸ்டர்ப் ஆகும். ரெண்டாவது வந்து ஹீட் தாங்காமல் வந்து இடத்த காலி பண்ணிடும். ரெண்டாவது வந்து அதுக்கு சரியான ஓயாமல் வந்து நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தீங்க, டெய்லி போய் திறந்து பார்க்குறது இது எப்படி இருக்குது அது எப்படி இருக்குது, டெய்லி போய் பார்த்தீங்கனாலும் அது டிஸ்டர்ப் ஆகி பாக்ஸை விட்டு போயிடும். இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க, ஏற்கனவே ராணி தேடி போயிட்டு திருப்பி வந்துடுதுன்னு சொன்னீங்க. திருப்பி வந்ததுன்னா உங்களுக்கு பை லக் தான் வந்திருக்கு. பொதுவாக வந்து போயிடுச்சுன்னா திருப்பி வராது. உங்களுக்கு வந்திருக்குன்னா அது பெரிய விஷயம்தான்.
2: இணைப்பில் ஒரு நேயர் காத்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். சார், இப்போ வந்து ராணி தேனி வந்து எத்தனை முறை முட்டையிடும், அது எவ்வளோ காலம் வந்து இருக்கும்?
1: ராணி தேனியோடைய இது பொதுவாக வந்து நம்ம ஒர்க்கர் பீஸோட லைஃப் வந்து 45 days. அது போல் தான் அந்த ஆண் தேனீக்கள் இருக்கும், அதோடய லைஃப்பும் ஷார்ட் தான். ராணி தேனியோட லைஃப் வந்து 2 வருஷத்துலேருந்து 3 வருஷம் 4 வருஷம் கூட இருக்கும். ஆனால் அதோடைய முட்டையிடுற திறன் வந்து குறைஞ்சிரும். ஃப்ரெஷ்ஷாக 1 இயர் 2 இயர்ஸ்க்குள்ளே தான் அது வந்து அதோடைய முட்டையிடுற திறன் இருக்கும். ஸோ ராணி தேனி எவ்வளோக்கு எவ்வளோ யங்காக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி காலனி வந்து நல்லா டெவலப் ஆகும். பொதுவாக வந்து நம்மளுக்கு ஹனி நிறையா வரணும்னா அந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து தேனீக்கள் கூட்டமாக இருக்கணும். தேனீக்களோட கூட்டம் குறைஞ்சிருச்சுன்னா தேனி தேன் எடுக்கிறது வந்து கம்மியாயிரும்.
2: இணைப்பில் ஒரு நேயர் காத்திருக்கிறார். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
3: இப்போ இந்த இதுல வந்து இந்த நம்ம அந்த ஹனி எடுக்கிறோம் இல்லைங்களா, தேன்.
1: ஆமா.
3: தேன் எடுத்த பின்னாடி அடுத்த ப்ராசஸ் என்ன சார், ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் எதுவும் இருக்கா சார், இல்ல அப்படியே யூஸ் பண்ணிக்கலாமா? அது ஒண்ணு. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பண்ணணும், எவ்வளவு ஸ்பேஸ் வேணும், அதுல எவ்வளவு ஈல்டு கிடைக்கும்?
2: இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து நேருக்கு வந்து வானொலியில சொல்லிக்கலாம்.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: நேயர் ஒருத்தர் கேட்ட கேள்வி இருக்கு சார், அதற்கான பதிலை சொல்லிட்டோம்னா நம்ம அடுத்த நேயரை சந்திச்சுக்கலாம். அவர்
2: இப்போது தேன் வந்து எடுத்துட்டு நம்ம நீங்கள் எக்ஸ்ட்ராக்டர் வச்சு தான் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டு அதை வந்து துணியில் ஃபில்டர் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணலாம். நார்மலாக வந்து இது அப்படியே எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சிங்கன்னா அது வந்து ரா ஹனி. பொதுவாக வந்து சில டைம் வந்து சில ஏரியாவில் எடுக்கிற தேனில் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால என்னென்னா ஃபெர்மெண்டேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அதை இப்போ ஒரு பாட்டிலில் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபெர்மெண்ட் ஆகிறப்ப என்ன ஆகும்னா கேஸ் உள்ளே ஃபார்ம் ஆகும். கேஸ் ஃபார்ம் ஆகிறப்ப நீங்கள் அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படியே நுரையாக வரும். மக்களுக்கு வந்து அது ஏதோ கெட்டு போயிடுச்சு போலேன்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக அது கெட்டு போகிறது கிடையாது, அது பயோட்டினும் அதிகமாக இருக்கும். அது வந்து நல்லது தான் தேன். அது அப்படி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து பாய்ச்சரைஸ் பண்ணும். அதாவது டபுள் பாயில், ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சு அதுக்குள்ளே இன்னொரு பாத்திரத்தை வச்சு அதில் வந்து இந்த தேனை வந்து வச்சு கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணிட்டிங்கன்னா அதாவது டெம்பரேச்சர் வந்து ஒரு 50-60 degrees தான் அதில் இருக்கணும். ரொம்பையும் டைரக்ட் பாயில்லாம் பண்ணக்கூடாது தேனை. அது டைரக்ட் பாயில் பண்ணோன்னா அதில் இருக்க சத்துலாம் போயிடும். ஸோ இந்த மாதிரி இன்டைரெக்டாக ஹீட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த ஃபெர்மெண்டேஷன் வந்து ரொம்ப மினிமமாக இருக்கும். அதனால் வந்து அந்த நுர ஃபார்ம் ஆகிறதுலாம் இருக்காது. பொதுவாக வந்து இப்போ நம்ம ஏரியாஸ் சில ஏரியா ட்ரை ஏரியா தமிழ்நாட்டிலலாம் நிறைய இடத்துல எடுக்கிற தேன் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ட்ரை, அப்போ வந்து அந்த தேனை டைரெக்டாகவே ராவாகவே ஸ்டோரேஜ் பண்ணலாம். இது அந்த மாதிரி ஃபெர்மெண்டேஷன் அதிகமாகாது. சில ஏரியாஸ் மாய்ஸ்சர் கண்டென்ட் நிறைய மழை பெய்கிற இடம் மாய்ஸ்சர் நிறையா இருக்கிற இடங்களில் வந்து அந்த தேனில் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக ரொம்ப அதாவது ரொம்ப தண்ணியெலாம் இருக்காது. ஒரு 0.17 இந்த 0.2% அந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஃபெர்மெண்ட் ஆகிறத வந்து ஊக்குவிக்கும். ஸோ நம்ம ஏரியாவில் எடுக்கிறது வந்து நம்ம அப்படியே கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தேன் வந்து எந்த காலத்துலேயுமே கெட்டு போகாது. எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் தேன் வந்து கெட்டு போகாது. இன்னொரு க்வெஸ்சன் கேட்டிருந்தீங்க, இப்போ தேன் எடுக்கிறப்ப தேன் கொட்டாமல் இருக்கிறதுக்கு, தேனி கொட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா அதுக்கு வந்து நிறைய இது இருக்குது. நம்ம வெயில்னு சொல்லியிருக்கு, அது முகத்தில் ஃபுல்லாக தலையெல்லாம் கழுத்து வரைக்கும் கவர் ஆயிரும். நீங்கள் ஒரு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டுட்டு க்ளவுஸ் போட்டுக்கலாம், க்ளவுஸ் போட்டுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். பொதுவாக வந்து இந்த நம்ம இந்த நம்ம வளர்க்குற தேனி இருக்கு இல்லையா, அது வந்து பாய்சனஸ் கிடையாது. அது கொட்டும், கொட்டுச்சுன்னா வந்து லைட்டாக கடுக்கும். இது அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கொடுக்குது. ரெண்டாவது இப்போ லேட்டஸ்ட் ரிசர்ச்சில் வந்து அந்த பி வெனம் வந்து கேன்சர் செல்ஸை வந்து அழிக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது ரிசர்ச்சில் இருக்குது, அது வந்து இது பண்ணது. அதுபோல் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நாங்கள்லாம் வந்து ப்ரொஃபஷனலாக இந்த பீ கீப்பிங்லே வேலை பார்க்குறது அதெல்லாம் இருக்கவங்க வந்து ஜென்ரலாக இதெல்லாம் வந்து போட்டுக்கிறது கிடையாது. ஏன்னா அது வந்து எங்களுக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும், அந்த ஃபீல் கிடைக்காது கையெல்லாம் க்ளவுஸ் போட்டோன்னா. ஸோ எவ்வளோ கொட்டினாலும் எங்களை ஒன்றும் பண்ணாது, நாங்கள் வந்து கொட்டு வாங்கிட்டே வேலை பார்ப்போம். சந்தோஷமாக பழகிடுச்சு
1: சார். இப்போ வந்து தேன் எடுக்கும்போது வந்து எப்படி அதை எடுக்கணும், அதுக்கு ஒரு முறை வச்சுருப்பீங்களா? தேனிலிருந்து இப்போ பெட்டிகளில் எடுத்து, ஏன்னா தேனீக்கள் வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். ஒன்று வந்து வேலையாட்கள் தேனீக்களோ ராணி தேனீக்களோ இல்லை, அது வந்து பாதிப்பு இல்லாமல் நம்ம வந்து எடுக்கணும். ஏன்னா அதுகளுக்கு தொந்தரவு கொடுத்தோன்னா அது வராது. ஒரு தேன் அடையிலிருந்து நீங்கள் எத்தனை முறை வந்து தேன் எடுக்க முடியும்?
2: தேன் எடுக்கிற டைமில் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே நிறைய பீஸ் இருக்கும். ஒரு பாக்ஸில் வந்து 40,000 to 60,000 கூட இருக்கும், ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் இருக்கிறது. ஸோ பாக்ஸ் ஃபுல்லாக அப்படியே இருக்கும், மூடி வரைக்கும் இருக்கும் பீஸ்.

0: ஒரு ஸ்மோக்கர்னு ஒரு டிவைஸ் இருக்குது, அதில் தேங்காய் நாரை போட்டுட்டு அதில் பற்ற வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டோன்னா அது புகை மாத்திரம் வரும். ஸோ அந்த பெல்லோஸை அமுக்கணுன்னா புகை அப்படியே வரும், அதை வந்து புகையை லைட்டாக காமிப்போம். லைட்டாக காமிச்சோன்னா அது என்ன வேணால் மேலே உள்ள பெட்டி சூப்பர் சாம்பர்லேருந்து அது கொஞ்சம் கீழே போயிடும், அடுத்த சாம்பர் கீழே உள்ள சாம்பருக்கு போயிடும். ஸோ இது ஃப்ரீ ஆயிரும் கொஞ்சம். அந்த ஃப்ரேமை எடுப்போம், அந்த ஃப்ரேம் கட்டியிருக்கோம் இல்லையா, தேன் அடை கட்டியிருக்கிற ஃப்ரேமை எடுத்துட்டு லைட்டாக உதறணுன்னா மிச்சம் இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் ஒட்டியிருக்கிற தேனியும் கீழே போயிடும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ராக்டர்னு டிவைஸ், அது வந்து பொதுவாக வந்து தேன் கட்டி முடித்த பிறகு என்ன பண்ணுவோம், அதை சீல் பண்ணிடும், அந்த அதை வந்து கேப் பண்ணிடும். ஸோ அந்த கேப்பை மாத்திரம் ஒரு ஸ்பெஷலாக ஒரு நைஃப் இருக்குது, அதை வச்சு நம்மளுக்கு வசதியாக இருக்கிறதுக்காக ஒரு வளைஞ்சிருக்கும் அந்த நைஃப், அதை வச்சு கேப்பை மாத்திரம் ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்டர் டிவைஸில் வச்சு சுற்றினோன்னா தேன் மாத்திரம் வெளியே வந்துடும். திருப்பி வந்து அந்த அடையை வந்து அதே பாக்ஸில் வச்சுருவோம். ஏன்னா இந்த ஒரு நிறைய பாக்ஸ் இருக்குன்னு வச்சிங்களேன், நிறைய பாக்ஸ் இந்த பாக்ஸில் இருக்கிற அடையத்துக்கு அடுத்த பாக்ஸில் வச்சோம்னா அது வந்து ஒத்துக்கிறாது, அக்செப்ட் பண்ணாது. ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் யூனிக் ஸ்மெல் இருக்கும், அதுக்கு நான் அந்தந்த பாக்ஸில் இருக்கிறத அந்தந்த இதெல்லாம் வைக்கணும். ஸோ எந்த பாக்ஸில் இருந்து நம்ம எந்த ஃப்ரேம் எடுக்கிறோமோ அந்த பாக்ஸில் ஆர்டர் வேணால் மாறலாம், முன்னால் இருக்கிறது பின்னாடி போகலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் வந்து அந்த பாக்ஸ் மாறிடக்கூடாது, வேறு பாக்ஸில் வைக்கக்கூடாது. அந்த மாதிரி வச்சிட்டோன்னா அடுத்து இதாகும்.
1: இப்போ ஒரு இடத்துல எத்தனை பாக்ஸ் வைக்கலாம் சார்?
0: இது வந்து ஒரு நம்ம அதாவது இது வந்து ஒரு மூணு விதமாக பிரிக்கலாம், தேனீ வளர்ப்பு வந்து மூணு விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஹாபியாக பண்ணுறது, ஹாபியாக பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு மனசு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது வந்து நீங்களே உங்கள் வீட்டில் வச்சு தேன் எடுக்கிறீங்க, அது சாப்பிட்றப்ப அதோடய சந்தோஷமே வேறு. ஸோ நீங்கள் வந்து அந்த ஹாபியாக நீங்கள் போய் அதை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அது மனசுக்கு வந்து ரொம்ப நல்லது, உங்களுக்கு ஒரு ஹாபி என்கேஜாக இருப்பீங்க, ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இதில் வந்து ஒரு பெட்டியோ ரெண்டு பெட்டியோ நீங்கள் வந்து வச்சு பண்ணலாம். இது ஒரு விதம். இன்னொரு விதம் என்னென்னா பாலினேஷனுக்காக வைப்பாங்க. உங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்குது, தோட்டத்தில் வந்து நீங்கள் பயிர் பண்ணுறீங்கன்னா ஒரு தென்னை தோப்பு இருக்குது, இல்லைன்னா நீங்கள் காய்கறி பயிர் பண்ணுறீங்க, பல மரங்கள் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் உங்கள் தோட்டத்தில் வந்து பாலினேஷனுக்காகவே வைக்கலாம். இந்த பீஸ் போய் அந்த பூக்களில் மகரந்த சேர்க்கை எடுக்கிற டைமில் மகரந்த சேர்க்கை ஒரு நிறையா மாறி மாறி போகிறப்ப மகரந்த சேர்க்கை உண்டாகிறனால உங்களோட ஈல்டு வந்து நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா தென்னை மரம் வந்து 100 காய் காய்க்குதுன்னா அது வந்து ஒரு 125-130 காய் ஒரு காய்க்கும். ரெண்டாவது வந்து இது மகரந்த சேர்க்கை நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும், தேங்காயெல்லாம் நல்லா இதாக வரும், உருண்டு திரண்டு வரும். அதுபோல் தான் காய்கறிகளும், காய்கறி பயிரும் உங்களுக்கு காய்கறிகள் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த பாலினேஷன் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து ரெண்டாவது ரகம், அதாவது ஒன்று ஹாபியாக பண்ணுறோம், இன்னொன்று வந்து பாலினேஷனுக்காக தோட்டங்களில் வைக்கிறது. இது வந்து நீங்கள் பாலினேஷன் வந்து ஃபஸ்ட் பர்பஸ்ஸு, செகண்ட் பர்பஸ் வந்து நீங்கள் அதிலேருந்து தேன் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அங்கேயே வச்சுருப்பீங்க, உங்கள் தோட்டத்துலேயே இருக்கும் பாக்ஸு, தேன் இருக்கிற நேரம் நீங்கள் தேனும் எடுத்துக்கிறவங்க, பாலினேஷனுக்கு யூஸ் பண்ணிக்க, ரெண்டு பர்பஸ் ஆயிடுது. மூணாவது ஒரு இது என்னென்னா இது வந்து கமர்ஷியல் பீ கீப்பிங், அது தேனுக்காகவே வளர்க்குறது. தேனுக்காக இப்போ என்ன பண்ணுவோன்னா ஒரு இடத்துல வந்து 25 பாக்ஸ் வைப்போம். 25 பாக்ஸ் ஒரு இடத்துல வச்சோன்னா அடுத்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி தான் அடுத்த 25 பாக்ஸ் வைக்க முடியும். ஸோ அப்போ தான் வந்து தேன் கலெக்ட் ஆகும். ஏன்னா இந்த 25 பாக்ஸில் இருக்க பீஸ் வந்து லட்சக்கணக்காக இருக்கும், கோடிக்கணக்காக இருக்கும், அது பூராமே அந்த 2 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து அதுக்கு கிடைக்கக்கூடிய நெக்டார் வந்து அவ்வளோதான் இருக்கும். நம்ம சைட் செலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம், நல்ல க்ரீனரியாக நல்ல பூக்கள் உள்ள இடம், தோட்டங்கள் அந்த மாதிரி க்ரீனரியாக உள்ள இடத்த செலக்ட் பண்ணும். நாங்கள் ஜென்ரலாக வந்து மலை அடிவாரங்களை தான் செலக்ட் பண்ணுவோம், ஏன்னா இது மலைப்பகுதியில் போய் எடுத்துகிட்டு வரும். ஸோ இதை வந்து 25 பாக்ஸ் ஒரு இடத்துல வச்சோன்னா 2 கிலோமீட்டர் தள்ளி தான் அடுத்து 25 பாக்ஸ் வைக்க முடியும். அப்போ நம்மளுக்கு வந்து அவ்வளோ இடம் இருக்குமா? இருக்காது. எனக்கு ரெண்டு இடம் சொந்த இடம் இருக்குது, மீதி எல்லாமே வந்து அடுத்தவங்க இடங்களில் தான் வைப்போம், இப்போ தோட்டங்களில். இப்போ அவங்க வந்து அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னால் பாலினேஷன்னால் அவங்களுக்கு வந்து ஈல்டு நிறையா கிடைக்கும். ரெண்டாவது வந்து நாங்கள் ஒவ்வொரு தடவையும் தேன் எடுக்கிறப்ப அவங்களுக்கு 1 கிலோ கிஃப்டாக கொடுத்துருவோம். அவங்க பர்பஸ் வந்து அவங்க பாலினேஷன்னா அவங்களுக்கு மெயின், அவங்களுக்கு அதுதான் எதிர்பார்ப்பாங்க. அதுபோக நாங்கள் ஒரு கிஃப்டாக ஒவ்வொரு டைமும் தேன் எடுக்கிற டைமு எங்கே பாக்ஸ் வச்சுருக்கோமோ அந்த லேண்ட் ஓனருக்கு வந்து கொடுப்போம். இதுதான் நடைமுறையில் இருக்கிறது.
1: இப்போ அதுக்கு வந்து ஃபீட் பண்ணணும் அப்படின்னா எப்படி சார்? இப்போ ஃபீடிங் கொடுக்கணும், இப்போ வள தேனீக்கு அந்த தேனீக்களுக்கு ஃபீடிங் கொடுக்கறது, அதுக்கு தண்ணி வைக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்களா?
0: பொதுவாக வந்து நான் உங்களுக்கு வந்து நல்ல ரிச்சாக பீஸ் வந்து நல்ல ரிச்சாக இருக்கணும்னா நல்ல நீரோட்டம் உள்ள இடம், விவசாயத்துக்கு வந்து தண்ணி பாய்ப்பாங்க இல்லையா தோட்டங்களுக்கு, அந்த மாதிரி இடங்களில் வந்து பீஸ் வளர்த்தோம்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து பீஸ் வந்து நல்லா தண்ணி குடிக்கும். ஸோ தண்ணி குடிக்கிறப்ப வந்து இந்த மாதிரி தண்ணி நியராக எங்கேயாவது இருந்ததுன்னா அது வந்து நல்லா த்ரைவ் ஆகும்.

0: சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணி இல்லாத ஏரியா, ட்ரை ஏரியாவாக இருக்குன்னா, நீங்கள் உங்கள் பாக்ஸ் வச்சுருக்கீங்களா அந்த ஏரியாவிலேயே சிமெண்ட் தொட்டியில் தண்ணி வைக்கலாம். சின்ன தொட்டிலாம் கிடைக்குது, இந்த கோழிக்கு தண்ணி வைப்பாங்கல்ல சிமெண்ட் தொட்டி, அந்த மாதிரி ஒரு ரெண்டு இடத்துல தண்ணி டெய்லி மாற்றினோன்னா பீஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ் வாட்டர் தான் குடிக்கும், அழுக்கு தண்ணியெலாம் குடிக்காது. அதனால் வந்து நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அது உள்ளே அந்த சிமெண்ட் தொட்டிக்குள்ளே சின்னது ஒரு 4 இன்ச் 5 இன்ச் உயரம் தான் இருக்கும் டெப்த்து. அதில் நீங்கள் வந்து பெபிள்ஸை போட்டுடணும். பெபிள்ஸை போட்டிங்கன்னா அது பெபிள்ஸில் உட்காந்து தண்ணி குடிச்சுக்கிறோம். இது மாதிரி பண்ணலாம்.
1: இணைப்பில் ஒரு நேயர் காத்திருக்கிறார். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா?
2: பிரியா மதுரை.
1: ம், பிரியா மதுரை, கேளுங்கம்மா உங்கள் கேள்வியை.
2: தேன் கூடலாம் மரத்துல இருக்கும் போது குழந்தைங்க போய் ஆர்வமா அதை பாப்பாங்க. சில சமயம் பாத்தீங்கன்னா அதுல அந்த பூச்சி எதிர்க்காது, எங்கேயோ கீழே விழுந்து கிடக்கும். இருந்தாலும் குழந்தைங்க போய் அதை டச் பண்ணி எடுக்கணும்னு போகும்போது ஒரு சில பூச்சிகள் எல்லாம் இருக்கும்
1: அதுக்குள்ள.
2: அதெல்லாம் கூட குழந்தைய அஃபெக்ட் பண்ணுமா, என்ன மாதிரி அதுக்கு
1: சார்? வேற ஏதாவது பூச்சிகள் அதுல இருந்து அது எதுவும் பிள்ளைங்களை வந்து கொட்டிருமா, அதனால எதுவும் பாதிப்பு இருக்குதா அப்படின்னு?
0: பொதுவா வந்து தேனீக்கள் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது யாரையுமே ஒன்றும் கொட்டாது. அதை டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா தான் அது வந்து கொட்டும். ரெண்டாவது வந்து இப்போ உங்கள் குடியிருப்பு பகுதி, உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து இந்த பெருந்தேனி கட்டியிருக்குன்னா நீங்கள் வந்து அதை வந்து சேஃபாக வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அது பெருந்தேனி திடீர்னு கலைஞ்சிச்சின்னா அது வந்து ரொம்ப வைல்டு, ரொம்ப இதாக இருக்கும், மொத்தமாக வந்து கொட்டும். அது ரொம்ப உயிருக்கு கூட ஆபத்து வரலாம். இந்த பெருந்தேனி மாத்திரம் இல்லாமல் இருக்கணும். மற்றபடி அந்த கொம்பு தேனி அதெல்லாம் வந்து கொட்டிச்சினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெருந்தேனி மாத்திரம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிடுறது நல்லது.
1: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.
3: GRT Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers, 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இன்றைய செய்தி நிகழ்ச்சியில சிறப்பு நேரலையில நம்ம டிஆர் பீம்சிங் சார் அவங்க தான் தொடர்ந்து பேசிகிட்ருக்கோம் தேனீ வளர்ப்பு குறித்து. சார், இப்போ நீங்கள் வந்து அந்த தேனீக்களில் வந்து விசத்தேனி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதாவது பெரும் தேனி அது வந்து கொட்டும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ மரங்களில் கட்டுற தேனீக்கள் வந்து என்ன வகையான தேனி அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது?
0: அது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பெருந்தேனின்றது வந்து அது சைஸே ரொம்ப பெருசாக இருக்கும், உங்களுக்கு சுண்டு விரல் அளவுக்கு, அது பாதி சுண்டு விரல் அளவுக்கு இருக்கும். ஸோ அது ரொம்ப பாய்சனஸ்ஸு. ஜென்ரலாக அது வந்து 30-40 அடி உயரத்தில் உள்ளதெல்லாம் கட்டும். அது டிஸ்டர்ப் ஆச்சுன்னா, இல்லைன்னா ஸ்பாம், அதாவது ஸ்வாம் ஆகிறப்ப வந்து அது பிரிஞ்சு போகும். சில நேரம் வந்து ஒரு கூட்டிலேருந்து ராணி தேனி உருவாகி அது பிரிஞ்சு போகிற நேரம் கூட்டமாக போகும். கூட்டமாக போகிற நேரம் அதுக்கு ஏதாவது தடையாக இருக்குதுன்னா அது வைல்டாகி ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிடும். என் கிராமங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, திடீர்னு அந்த ஏதாவது புகை ஏதாவது போட்டு அது கலைஞ்சி வந்து விவசாயிகள்லாம் கொட்டி நிறைய பேர் அதிலெலாம் இறந்துருக்காங்க. அது ஸ்பாட்லேயே இறந்துருவாங்க. 100 தேனீலாம் கொட்டிச்சுன்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே இறந்துருவாங்க. ஸோ அதுக்கிட்ட மாத்திரம் நம்ம கவனமாக இருக்கணும், அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. மற்றபடி உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு தேனி கொட்டிடுச்சுன்னா நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போகிறது நல்லது. அந்த பெருந்தேனி மாத்திரம்தான் அந்த ரொம்ப பாய்சனஸ்ஸு. மற்றபடி இப்போ நம்ம வளர்க்குறோம் இல்லையா, அந்த செரேனா இண்டிகா அதெல்லாம் வந்து பாய்சன், அது லைட்டு தான், அது ஒன்றும் பாய்சன்னே சொல்ல முடியாது. அது ஆக்சுவலாக வந்து உடம்புல கொட்டிச்சுன்னா நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி தான் வரும், கொஞ்சம் வீங்கும், முதல்ல வீங்கும். ஒரு 3-4 தடவை நம்மளை கொட்டிடுச்சுன்னா நம்ம பாடி வந்து அதுக்கேற்ற மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பில்டப் ஆயிரும். இப்போ எனக்கெல்லாம் எவ்வளோ தேனி கொட்டினாலும் வீங்காது கை காலிலாம். உங்களை கண்ணை ஒட்டி இந்த மாதிரி சாஃப்ட் ஸ்கின்ல கொட்டினா மாத்திரம்தான் வந்து லைட்டாக வீங்கும். இன்னொரு தேனி இருக்கு இல்லையா, அந்த கொம்பு தேனிலாம் வந்து சின்னது, அது ரொம்ப சும்மா எறும்பு கடித்த மாதிரி தான் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னொரு வகை தேனி வந்து ஸ்டிங்லெஸ் பீஸ், அது ஸ்டிங்கே கிடையாது, அது கடிக்கும் லைட்டாக, அது நம்மளுக்கு வலிக்காது. அது ரொம்ப பாவம், அது கைப்பட்டாலே செத்து போயிடும். இப்போ தட்டி விட்றோன்னு சொல்லி இது பண்ணால் கூட இது பண்ணிடும். ஆனால் அந்த ஸ்டிங்லெஸ் பீஸ் வந்து கொஞ்சம் ஒரு 50 கிராம்

0: தேன் ஒரு பெட்டியில் கிடைக்கிறது கஷ்டம், 50-100 கிராம் அவ்வளோதான் கிடைக்கும். அது வந்து ரொம்ப காஸ்ட்லி அந்த தேன்.
1: அதில் சைஸ் வாரியாகவே நம்ம வந்து தேனுடைய
0: அது பார்த்தாலே ஸ்பீசிஸ் தனியாக தெரியும், ரகமே பார்த்தாலே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம் ஈஸியாக என்ன தேனின்னு.
1: சார், இப்போ தேனீக்கு வந்து நோய் வருமா?
0: நோய் வரும். அதில் வந்து சில நேரங்களில் வந்து அதுக்கு நோய் வந்துச்சுன்னா அந்த லார்வாவே அப்படியே செத்துரும், அது உள்ளே அந்த ஹைவ்லேயே புழுவே அதோடைய குஞ்சு, அதாவது அது பொறிச்சி வருது இல்லையா, லார்வாவாக இருக்கும். லார்வாவுக்கு வந்து அது ஃபீட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி வச்சோடனே உள்ளே இருந்து வளர்ந்து ரெக்கையெல்லாம் முளைச்ச உடனே அது அதை பிரேக் பண்ணிட்டு வந்துடும், பிரேக் பண்ணிட்டு வெளியே வரும். பட்டுப்பூச்சி மாதிரி தான் வச்சுங்களேன், அது வேறு மாதிரி. இது வந்து இது உள்ள செல்லில் வச்சு பண்ணிடும். அதில் வந்து நிறைய நோய் வர்றதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது.
1: சார், இணைப்பில் ஒரு நேயர் காத்திருக்கிறார், தொடர்ந்து பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நான் பொற்கொடி, மதுரை பிபிகுளம் ஏரியாவில் இருந்து பேசுகிறேன்.
1: ஆ, சொல்லுங்கம்மா.
2: இந்த தேனி வளர்ப்பில் சார்,
0: ஆ சொல்லுங்கம்மா,
2: நிறைய இந்த கையிலெல்லாம் கடிச்சிருச்சுன்னா அதுக்கு நம்ம எதுவும் இன்ஜெக்ஷன் போடணுமா, இல்லை இந்த முந்தி வந்து விஷம் அப்படின்னு சொல்லுவாங்க,
0: இது அது தேனி பொறுத்து இருக்குமா? நீங்கள் அந்த பெருந்தேனின்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் கொஞ்சம் பாய்சனஸ். மற்றபடி இந்த நம்ம சொல்கிறல இந்த இந்தியன் பீஸு, இந்த கொம்பு தேன், இதெல்லாம் கொட்டிச்சின்னா உங்களுக்கு வந்து அந்த கொடுக்க மாத்திரம் எடுத்துடணும். கொடுக்க மாத்திரம் விரலை வச்சு இப்படி நகத்தை வச்சு எடுத்துடலாம், எடுத்துகிட்டு சும்மாவே விட்டுடலாம், ஒன்றும் பண்ணாது. சில பேர் சுண்ணாம்பு போடுவாங்க. இந்த பீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை, லைட்டாக வீங்கியிருக்கும், ஒரு நாள் அடுத்த நாள் சரியாயிரும்.
1: ஓகே சார், இப்போ வந்து நம்ம நோய் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து இப்போ லார்வாலேருந்து வெளியே வரும்போது அது வந்து
0: இல்லை, லார்வாலேயே வந்து அப்படியே இறந்து போய் ஸ்மெல் அடிக்கும், அந்த மாதிரி அது அந்த மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு. பொதுவாக வந்து இந்த மைக்ரேட்டரி பீக்கீப்பிங் ஒரு இடத்துலேருந்து கொண்டு போய் பாக்ஸை மாற்றி மாற்றி கொண்டு போகிறாங்க, அந்த மாதிரி இதுக்கு நிறையா ஒரு இதுலேருந்து ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு பரவிடும் அந்த நோய். அது என்ன ரொம்ப ரேர் தான். இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வியாதி வந்திருந்தது, இப்போ எல்லாம் நல்லா இருக்குது, ஹைவ்ஸ் எல்லாம் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது, இப்போதைக்கு அந்த பிரச்சனை கிடையாது.
1: அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை
0: ஒன்றும் இல்லை.
1: அப்படி வந்தால் நம்ம என்ன செய்யணும் அதுக்கு?
0: அது அது வந்து அந்த அந்த அஃபெக்டடு இதை வந்து கட் பண்ணி எரிச்சிட வேண்டியதான். அஃபெக்டடு ஹைவ் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி எரிச்சிட்டோன்னா அடுத்ததில் இருக்கிறது ஓரளவு
1: தப்பிச்சிடும்.
0: இன்னொன்று வந்து சில பேர் வந்து அதுக்கு டெட்ராசைக்ளினை மிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. டெட்ராசைக்ளினை வந்து லைட்டாக அதில் ஸ்ப்ரே பண்ணி விட்டாங்கன்னா அதை சாப்பிட்ருது, அதுவும் வந்து சமமாயிருது அந்த மாதிரி இருக்கு.
1: சார், இப்போ வந்து நீங்கள் வந்து இயற்கை சூழலில் தான் வந்து தேனி வளர்ப்பு வந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா மகரந்தம் செயற்கைக்காகவும் அது வந்து தேன் வந்து பூக்கள்லேருந்து எடுத்துகிட்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றதுக்காக. சில பேர் வந்து சொல்லுவாங்க, இப்போ நம்ம வந்து மாடித்தோட்டம் அமைக்கிற மாதிரி வந்து மொட்டை மாடியில் வந்து தேனி வளர்ப்பு வைக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது.
0: மொட்டை மாடியில் வைக்கலாம், ஆனால் அது போதிய நிழல் இருக்கணும். ஏன்னா மொட்டை மாடியில் வந்து வச்சிங்கன்னா வந்து இந்த வெயில் நேரங்களில் வந்து ரேடியேட் ஆகும், அந்த மொட்டை மாடியில் இருக்கிற அந்த தரையிலேருந்து ஹீட் ரேடியேட் ஆகும். ஸோ அது வந்து பாக்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஒரு ஒரு டெம்பரேச்சருக்கு மேலே வந்து இந்த உள்ளே இருக்க ஹைவே வந்து மெல்ட் ஆயிரும். ஸோ அந்த பீஸ் வந்து அதை தாங்காது, அது வந்து வெக்கேட் பண்ணிட்டு போயிடும். அதனால் மாடியில் வந்து உங்களுக்கு ஷேடு நல்லாயிருக்கு. ஒரு வேளைக்கு உங்கள் மாடி இருக்குது, கீழே வந்து ஒரு பெரிய மரம் வந்து கவர் ஆகிருக்கு, மாடி வந்து கவர் ஆகிருக்குன்னா அந்த ஷேடில் வைக்கலாம். மற்றபடி ரொம்ப ஹீட் ரேடியேட் ஆகிற மாதிரி மாடி ஃபுல்லாகவே வெயில் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது ரொம்ப ஹீட் ஆகும், அதனால் வந்து அது வைக்கிற உகந்ததில்லை. மே நிழல் இருக்குது, ஒரு ரூம் மாதிரி இருக்குது, இல்லைனா ஒரு ஷெட்டு மாதிரி இருக்குது மேலேனா நீங்கள் அங்கே வந்து கீழே வைக்கலாம், வச்சா நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடர்ந்து பேசலாம்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: சிநேகிதியை நிகழ்ச்சியில் சிறப்பு நேரலையாக தேனீ வளர்ப்பு பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் சார். இப்போ வந்து நம்ம ஒரு பெட்டியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் அதை எந்த நேரத்தில் நம்ம எடுத்துகிட்டு போகலாம்?
2: ஒரு பெட்டியை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னா நைட்டு தான் எடுத்துகிட்டு போகணும். ஒரு 7 மணி ஆயிரும் பீஸ் எல்லாமே வந்து அடையிறதுக்கு. 7 மணிக்கு வந்து அடைஞ்சிச்சுன்னா 4:30, 4:45 மணி வரைக்கும் வராது, வெளியில் வராது.

0: அந்த டைமில் வந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு நெகட்டிவ் வைக்கலாம். சப்போஸ் இப்போ நீங்கள் உங்கள் இடத்துல பக்கத்தில் வீட்டிலையே வளர்க்குறீங்கன்னு வச்சிங்களேன், அதை வந்து நெகட்டிவ் வைக்கணும் பாக்ஸ்னா, நீங்கள் பக்கத்துலேயே ஒரு இடத்துல வச்சிங்கன்னா பீஸ் வந்து அது கன்ஃபியூஸ் ஆயிடும். ஏன்னா ஒரு 20 அடி 30 அடிக்குள்ளே நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அது வந்து இந்த பாக்ஸ் வந்து 30 அடி தள்ளி இருக்கும், பழைய இடம் வந்து 30 அடி அந்த பக்கம் இருக்கும். ஸோ அது அந்த இடம் அதுக்கு தெரியும், பக்கத்தில் பக்கத்தில் இருக்கப்போ கன்ஃபியூஸ் ஆகி ஏதோ ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், மொத்தத்துக்குமே கிளம்பி எல்லாமே சேர்ந்து வெளியே போயிடும். ஸோ வந்து பாக்ஸை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் வேறு இடத்துக்கு மாற்றணும்னா அட்லீஸ்ட் ஒரு கிலோமீட்டர் தள்ளி தான் மாற்றணும். நாங்கள் பொதுவாக இப்போ வந்து நான் சீசனு, இப்போ வந்து நாங்கள் வந்து பாக்ஸ் எங்களுக்கு வந்து பாக்ஸ் வந்து நிறையா லாஸ் வரும். எப்படின்னா சில பீஸ்லாம் வந்து காலி பண்ணிட்டு போயிடும், பெட்டர் இடம் வேணும்னு சொல்லிட்டு போயிடும். அப்போ எங்களுக்கு நிறையா பாக்ஸ் எம்டி ஆகும் இல்லையா, அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இந்த நான் சீசன் டைமில் டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணுறேன்னா இப்போ ஒரு பாக்ஸில் 6 ஃப்ரேம் இருக்கும், 6 ஃப்ரேமில் வந்து 3 ஃப்ரேமு ஒரு புது பாக்ஸில் வச்சுட்டு குயினையும் பிடிச்சா அந்த புது பாக்ஸில் வச்சு இது ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் வச்சுருவோம். வச்சுட்டோன்னா அந்த பழைய பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து குயின் இருக்காது இல்லையா, அந்த அதை வந்து அது என்ன பண்ணுன்னா அந்த வேலைக்காரிய தேனியெல்லாம் பார்க்கும், பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் அதுக்கு தெரிஞ்சு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் அதுக்கு தெரிஞ்சிடும் ராணி நம்ம இதில் இல்லைன்னு தெரிஞ்சிடும். ஸோ அது என்ன பண்ணுன்னா அந்த 1 டே எக் இருக்கும், அந்த ராணி ஏற்கனவே இருந்த ராணி போட்டிருக்க முட்டையில் வந்து 1 டே எக் இருக்கும், அதை எடுத்து அதை பராமரித்து குயினாக மாற்றிடும். ஸோ ஒரு இதில் வந்து ஒரு 8 குயின் 10 குயின் உருவாகும். அது வந்து நல்லா பெஸ்ட்டு. அதில் வந்து என்னென்னா அது உருவாகி அதில் வந்து பொறிக்குது இல்லையா, பொறித்து ஃபஸ்ட்டு பொறிக்கிற குயின் வந்து என்ன பண்ணுவோம், மற்றதை வந்து கொன்றும், அந்த உள்ளே கட் பண்ணி கொன்றும். இல்லை அப்படியே மற்றது இன்னொரு குயினும் பொறிச்சியே 2 குயின் இருக்குதுன்னா 2 குயினும் ஒன்னோட ஒன்று சண்டை போட்டு எது ஜெயிக்குதோ அதுதான் அந்த இதுக்கு காலனிக்கு குயின். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணலாம். இப்போ டிவைட் பண்ணி நம்ம கொண்டு போகிறோம்னா நைட் டைமில் தான் கொண்டு போகணும்.
1: ஏன்னா இப்போ நாங்கள் வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கா வந்து வாங்குகிறோம், உங்கள்கிட்டே வந்து ஒரு வளர்ப்பு எனக்கு விருப்பப்படுறேன், ஏன்னா வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நான் கூடு வாங்கி அந்த தேனியெல்லாம் வாங்கிட்டு வந்தால் அதை எடுத்துகிட்டு போய் எப்போ வைக்கணும், ஏன்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எவ்வளோ டியூரேஷன் இருக்கணும், எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படின்றது தான் இந்த கேள்வி கேட்டேன்.
0: இப்போ நீங்கள் தேனி பெட்டி வாங்கணும்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஒரு ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக உள்ள என்னென்ன மாதிரி பராமரிக்கணும் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அந்த பாக்ஸை வந்து டிவைட் பண்ணி வச்சுருவோம். வச்சுட்டு நீங்கள் ஒரு 7 மணிக்கு எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே போயிடலாம். நீங்கள் எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போயிடலாம். அதாவது நீங்கள் போகிற டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் லாங் டிஸ்டன்ஸில் வந்திருக்கீங்கன்னா எப்படியும் ஒரு 4 மணிக்கு உள்ளே போய் நீங்கள் எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல போய் பாக்ஸை வச்சிடணும். சப்போஸ் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகிறோம், அதுக்குள்ளே விடிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம என்ன பண்ணோன்னா நடுவில் ஒரு இடத்துல பெட்டியில் இறக்கி வச்சிடணும். இப்போ ஒரு வேனில் கொண்டு போகிறோம், நிறைய பாக்ஸ் கொண்டு போகிறோன்னா ஒரு போகிற வழியில் ஒரு மரத்தடியில் வந்து இறக்கி வச்சுட்டு அன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணி திருப்பி லோட் பண்ணி கொண்டு போகணும். இப்போ இங்கேருந்து கேரளாவில் ஒரு இடம் லாங்காக இருக்குன்னு வச்சிங்களேன், பாலக்காடு தாண்டி ஒரு இடத்துல நாங்கள் வச்சுருக்கிறோம், அந்த இடத்துல இறக்கி வச்சுருவோம். இறக்கி வச்சுட்டு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணேன், நைட் ஆகிற வரைக்கும் அங்கே அப்படியே இருப்பாங்க, இருந்து பொறுமையாக இருந்து எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் திருப்பி லோட் பண்ணுவோம். அது டபுள் வேலை, கொஞ்சம் வேலை ஜாஸ்தி. மேக்ஸிமம் வந்து அந்த டிஸ்டன்ஸ் ஒரு 4 மணிக்குள்ளே போகிற மாதிரி டிஸ்டன்ஸ்னால் கரெக்டாக கொண்டு போய் வச்சிடணும். வச்சிட்டோன்னா எந்த இடத்துல வைக்கிறோமோ திருப்பி அந்த இடத்துலேருந்து மாற்றக்கூடாது. இப்போ காலையில் 4:30 5 மணிக்கு அது வேலை பார்க்குறதுக்கு போயிடும், வந்து வெளியே போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாக்ஸை வந்து மாற்றக்கூடாது. அதனால் முதலே வந்து ப்ரீ பிளான்டாக எங்கெங்கே எந்த பாக்ஸை வைக்கணுன்றலாம் பிளான் பண்ணி வச்சுட்டு தான் ஷிஃப்ட் பண்ணணும்.
1: சார், இப்போ வந்து நாங்கள் ஷிஃப்ட் ரைட்டு, இப்போ ஒரு பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் வேளாண் கல்லூரியில் போய் பயிற்சி எடுத்துக்கணுமா?
0: வேளாண் கல்லூரியில் வந்து பயிற்சி தராங்க, மதுரை தமிழ்நாடு மதுரை கல்லூரியில் பயிற்சி தராங்க, அது போக கேவிஐசியிலையும் பயிற்சி தராங்க. அவங்க எல்லாமே ஃப்ரீ தான் ட்ரைனிங், எனக்கு தெரியல ஒரு வேலைக்கு ஃபீஸ் இருக்கலாம், ஆனால் மேக்ஸிமம் ஃப்ரீயெல்லாம் இருக்குது. இப்போ எங்கள்கிட்ட வந்து பயிற்சி எடுக்கிறனால எடுத்துக்கலாம், நாங்களும் வந்து பயிற்சி தரோம், அது போக அவங்களுக்கு கைடன்ஸும் தருவோம். இப்போ எங்கள்கிட்ட வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அவங்கள அதை வந்து கிளியர் பண்ணி தருவோம். எங்கள்கிட்ட வாங்கிட்டு போய் நிறைய தேன் வருதுன்னா நாங்களே கூட பைபேக் பண்ணிக்கிறோம், அவங்கள்ட்டேருந்து வாங்கிக்கிடுவோம், தேனை வாங்கிக்கிடுவோம், அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்போம். அவங்களுக்கு வந்து சிலதெல்லாம் வந்து அவங்களே ஏதாவது இதாக கேட்டாலும் நாங்கள் வந்து அவங்கள சஜஸ்ட் பண்ணி இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு சரியானது அவங்க சொல்லி கொடுத்துருவோம். ஆர்வத்தில் அவங்க எனக்கு 100 பாக்ஸ் வைக்கணும் 50 பாக்ஸ் வைக்கணும்லாம் வருவாங்க. முதல்ல எல்லாம் பண்ணா எங்கள் ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 4 பாக்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் எக்ஸ்டன் பண்ணுங்கன்னு சொல்லுவோம்.
1: இல்லை இப்போது பாக்ஸ் வைக்கிறது இல்லைன்னா அவங்களுக்கு இப்போ ஒருத்தனை வைக்கணும் அப்படின்னு நானே விரும்பினா கூட இதுக்கு வந்து எங்கேயும் வந்து லோன் தர்றாங்களா, இல்லை வங்கி கடன் எதுவும் வாங்க முடியுமா, அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து எப்படி விற்பனை வாய்ப்புகள் இருக்குது, இதுக்கு என்னென்னா கொண்டு போகணும், எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு.

0: இப்போ தேனீக்கள் வந்து உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. தேனீக்கள் இல்லைன்னா உற்பத்தி கம்மியாயிரும், வேளாண் உற்பத்தி வந்து கம்மியாயிரும். அதனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நிறைய திட்டங்கள் வச்சுருக்குறாங்க. அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கேவிஐசின்ற காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் போர்டு, அவங்க வந்து இதுக்கு நிறைய மானியம்லாம் இருக்குது, மானியம் தர்றாங்க. தேனீ வளர்க்குறதுக்கு, அது எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு, ப்ராசஸிங் பண்ணுற மிஷினரி வாங்குறதுக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மானியம் தர்றாங்க. அது போக வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடில் வந்து ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து விவசாயிகளுக்கு வந்து தேனீ பெட்டியை ஃப்ரீயாகவே தர்றாங்க. தேனீ பெட்டி ஃப்ரீயாக தர்றாங்க, ஆனால் சில விவசாயிகளுக்கு வந்து அதை பராமரிக்க தெரியல. சப்போஸ் ஒரு உங்களுக்கு வந்து ஒரு பெட்டி வந்துருச்சு, கிடச்சிருச்சு, ஒரு 10 பெட்டி வருமா கிடச்சிருக்கு, உங்களுக்கு பராமரிக்க தெரியலைன்னா எங்கள்கிட்ட வாங்க, நாங்கள் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறோம், நாங்கள் ஃப்ரீயாகவே கைடன்ஸ் கொடுப்போம். ஏன்னா அது ஒரு அளவு உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சால் தான் அதை வந்து பராமரிக்க முடியும், இல்லைன்னா எல்லாமே ஓடி போயிடும். அது மாதிரி இது ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. தேனீ வளர்க்குற வந்து கவர்மெண்ட் ரொம்ப என்கரேஜ் பண்ணுது. நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, நிறையா சப்சிடி ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. அதை வந்து அந்த பேங்க்கில் பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க்கில், நேஷ்னலைஸ்ட் பேங்க்லாம் வந்து நிறையா சப்சிடி உள்ள ஸ்கீம்லாம் இருக்குது. அதை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி நம்ம பயன்பெறலாம்.
1: ஒரு பாடலுக்கு பின் நம்ம தொடர்ந்து பேசலாம்.

0: காற்றோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
2: இன்றைய சிநேகிதியே நிகழ்ச்சியில் சிறப்பு நேரலையாக தேனீ வளர்ப்பு குறித்து தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அங்கே டாக்டர் டிஆர் பீம்சிங் அவர்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சார், இப்போது நம்ம வந்து தேனீ வந்து மரப்பெட்டிகளில் வைக்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ மண்பானைகளுக்குள்ளே வந்து தேன் வளர்க்குறது வைக்கலாம், தேனீ வச்சு வளர்க்கலாம்னு சொல்கிறாங்க, அது எப்படி சார்?
3: அதாவது அது அது வந்து பொதுவாக அந்த பொந்து மாதிரி இருக்கிற இடங்களில் வந்து தேனீ
2: வைக்கிறது,
3: இப்போ தேனீ வந்து செலக்ட் பண்ணுவோம் அது ஹைவ் கட்டுறதுக்கு. ஸோ அந்த மண் பானை இருக்கு இல்லையா, பானை வந்து உருண்டையாக இருட்டாக இருக்கு இல்லையா உள்ள, ஸோ அதுக்கு வந்து ஏற்ற இடமா அது தோணும் அதுக்கு. ஸோ அது மண் பானைகளை வந்து கவுத்தி வைக்கிறப்ப தோட்டங்களில் அது வந்து அது அந்த பக்கம் இருக்கிற பீஸ் வந்து அந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா வந்து கட்டும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த மகரந்த சேர்க்கைக்கு அது யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம அதே தேனீ அதுக்கு மண் பானையில் கட்டின பிறகு அதை ஷிஃப்ட் பண்ணலாம், மர பாக்ஸுக்கும் ஷிஃப்ட் பண்ணலாம். பொதுவாக பாலினேஷனுக்காக வைக்கிறவங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை அப்படியே விட்டுடலாம். தேன் எடுக்கணும்னு கூட தேவையில்லை, ஏன்னா தேன் எடுத்தாக்கா அதை ஹைவோட புளிஞ்சு எடுத்தால் தான் எடுக்க முடியும். ஸோ அது ஃபுல்லாக டேமேஜ் ஆயிரும் இல்லையா, அதனால் அதை வந்து அவங்க ஒன்லி மகரந்த சேர்க்கைக்காக அதை மண் பானையில் மரங்களில் அது கட்டி வச்சோன்னா அது வந்து அடையுது கொஞ்சம். ஆனால் எல்லாமே 10 இது வச்சிங்கன்னா 10லையும் வரும்லாம் சொல்ல முடியாது, அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
2: இணைப்பில் ஒரு நேயர் காத்திருக்கிறார். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
4: நாங்க நரிமேட்டில இருந்து வசந்தி பேசுறோம்.
2: சொல்லுங்கம்மா.
4: இந்த தேனி வளர்க்கறதுல வந்து ஒரு தேனி வந்து தேன் சேகரிக்க எவ்வளவு நாட்கள் ஆகும்?
3: அம்மா, அதுல வந்து உங்களுக்கு வந்து ஆயிரக்கணக்கான தேனீக்கள் இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த சீசன் இருக்கு இல்லையா, நல்ல சீசன், நல்ல பூக்கள் எல்லாம் ததும்பி வர்ற டைமில் வந்து அந்த மாதிரி நேரங்களில் வந்து உங்களுக்கு அது பாக்ஸ் வந்து 10 நாள்லேயே ஃபுல்லாயிரும் எங்களுக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த அழகர் மலை பக்கம் வச்சுருக்கிறது வந்து இந்த சூரைன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, சூரை பழம்னு சொல்லுவாங்க, கருப்பாக சின்னதாக இருக்கும், அது பூ வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். அது பூக்கிற டைம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பக்கம் போக முடியாது, அவ்வளோ சவுண்டு கேட்கும், பீஸோட சவுண்டு வந்து, அது பறக்கிற சவுண்டு வந்து, பஸ் சவுண்டு வந்து அவ்வளோ இதாக இருக்கும். அதில் வந்து நிறைய தேன் இருக்கும். இப்போ அதெல்லாம் வந்துச்சுன்னா ஒரே வாரத்தில் எங்களுக்கு பாக்ஸ் ஃபுல்லாயிரும். இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து எந்த பூவுமே இருக்காது, அது அவ்வளோவா இருக்காது. இனி அடுத்து வந்து புளியம்பூ பூக்க ஆரம்பிக்கும். நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுவோன்னா இந்த வாழைத்தோட்டங்கள், முருங்கை தோட்டம், அந்த மாதிரி பூக்கிற ஏரியாக்களில் வந்து பாக்ஸை ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ பொதுவாக வந்து நான் சீசனில் வந்து பாக்ஸை டிவைட் பண்ணுறதும் பராமரிச்சுட்டு இருப்போம் அந்த மாதிரி.
2: இப்போ வந்து ஒரு தேனி வந்து ஒரு வாரத்துலேயும் வந்து தேன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க, பூக்கள் அதிகமாக இருந்தால் இல்லை, குறைஞ்சபட்சம் வந்து எவ்வளவு நாளுக்குள்ளே வந்து தேன் கிடைக்கும் நமக்கு?
3: அதாவது தேன் கிடைக்கிறது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கு, 3 ஃப்ரேம் வாங்கிட்டு போகிறீங்கன்னா அது கட்டுறதுக்கு ஒரு மாதம் ஆயிரும். கட்டி முடித்து மேலெலாம் கட்டணும் இல்லையா, 1 மாதத்துலேருந்து 2 மாதம் ஆயிரும். இது இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பொதுவாக நான் சீசனில் தான் நடக்கும். ஸோ சீசன் ஃபுல் சீசன் இருக்குன்னா நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுற ஏரியா சைட் செலெக்ஷன் தான் அதுக்கு ரொம்ப முக்கியம். அந்த மலை அடிவாரங்கள் இல்லைன்னா நல்ல பயிர், இப்போ முருங்கை தோட்டம் இருக்குன்னா முருங்கை அது சில ஏரியாவில் வந்து 100 கணக்கான ஏக்கர் வந்து முருங்கை பயிர் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2-3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ரேடியஸ் கூட எங்கே போனாலும் முருங்கை மரமாக இருக்கும். அது மாதிரி வாழைத்தோட்டங்களும் சில ஏரியாவில் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்த செலக்ட் பண்ணி வச்சோன்னா உங்களுக்கு தேன் நல்லா கலெக்ட் ஆகும். குறிப்பாக வந்து இந்த ஃபாரஸ்ட் ஏரியா ஒட்டி உள்ள தோட்டங்களில் வைப்போம். ஸோ இது வந்து பீஸ் வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து தேன் வந்து நிறைய கலெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபுல் சீசன் இருக்கிற டைமில் வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை கூட தேன் எடுக்கலாம், தேன் ஃபுல்லாயிரும், பாக்ஸ் ஃபுல்லாயிரும், தூக்க முடியாது, அவ்வளோ வெயிட் இருக்கும்.
2: இல்லை சார், இப்போ வந்து தேன் நல்ல தேன் அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுனா எப்படி கண்டுபிடிக்கலாம்?
3: நல்ல தேனுன்னு கண்டுபிடிக்கணும்னா வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். நீங்கள் ரெகுலராக தேன் சாப்பிட்றதுன்னா உங்களுக்கு டேஸ்ட்லேயே கண்டுபிடிச்சிடலாம், இல்லைனா வந்து நீங்கள் லேபில் தான் கொடுத்து டெஸ்ட் பண்ணணும். நீங்கள் அந்த தண்ணி ஊற்றி பார்க்குறது இந்த இதெல்லாம் வந்து அதெல்லாம் சும்மா மித்து, அது அந்த இதுக்கெலாம் சரியான

0: டெஸ்ட்டு கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல தேன் ஏற்கனவே நல்லா எடுக்கிறாங்கன்னா உங்களை டேஸ்ட்லேயே கண்டுபிடிச்சாங்க, நல்ல தேனாக கலப்படமான தேனாக, இல்லைனா லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணோம். இப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு இதை டைமும் வந்து லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் வாங்கி வச்சுக்கிடுவோம். நாங்கள் வந்து எஃப்எஸ்எஸ்ஐக்கு சப்மிட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஃபுல் டெஸ்ட் எடுத்து நாங்கள் வச்சுருப்போம்.
1: ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடர்ந்து பேசலாம்.
2: GRT Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers, 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.
1: இன்றைய சிநேதிய நிகழ்ச்சியில் சிறப்பு நேரலையாக தேனீ வளர்ப்பு குறித்து தான் நம்ம பேசிகிட்ருக்குறோம். சார், இப்போ வந்து டெஸ்டிங் கொடுத்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லை, சில பேர் வந்து நீங்கள் முதல்ல என்கிட்ட சொன்ன மாதிரி தண்ணி ஊற்றி பார்க்குறது அப்படின்றது ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து தேய்ச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து
0: என்ன பார்க்கலாம்,
1: தேய்ப்பாங்க இப்படி, மெழுகு மெழுகு பதம் இருக்குதா அப்படின்றது வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து பார்த்தா தெரியாதா அப்படின்னு?
0: ஏன்னா அந்த மாதிரி பார்க்குற, இப்போ தண்ணி ஊற்றி பார்க்குறது எந்த ஒரு லிக்விடும் டென்சிட்டி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா தண்ணியில் ஊற்றினா கீழே தான் போகும். டென்சிட்டி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா தேன் வந்து டென்சிட்டி ஜாஸ்தி தான். தேன் மட்டும் இல்லை, நீங்கள் டென்சிட்டி உள்ள ஜாஸ்தியாக உள்ள எந்த லிக்விடை ஊற்றினாலும் தண்ணியில் கீழே தான் போகும். ஸோ அது வந்து ப்ராப்பர் டெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து ப்ராப்பர் டெஸ்ட்டுன்னு பண்ணால் லேப் டெஸ்ட்டு தான் பெஸ்ட்டு. இல்லைன்னா நீங்கள் அனுபவத்தில் வந்து உங்களுக்கு தேனோடைய ரெகுலராக சாப்பிட்றவங்களாக இருந்தால் தேனை வாசத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. சாப்பிட்டு பார்த்தா தெரிஞ்சிடும் தேன் அதோட டேஸ்ட்டை வச்சு கண்டுபிடிச்சி.
1: இப்போ டேஸ்ட் அப்படின்னா ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு டேஸ்ட்
0: வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ இப்போ அழகர் மலை தேன் இருக்குது. நாங்கள் அழகர் மலையில் வச்சு எடுக்கிறோம்ல பாக்ஸ், அதை அந்த ஏரியாவில் இருக்கிறது அழகர் மலை தேன் வைப்போம். சிறுமலையில் எடுக்கிற வந்து சிறுமலை தேன். அது மாதிரி எங்கே எடுக்கிறோமோ அந்த, இப்போ எஸ்டேட்ஸில் வச்சு எடுத்தோம்னா எஸ்டேட் ஹனின்னு வைப்போம். முருங்கை தோட்டங்களில் வச்சோன்னா முருங்கை ஹனின்னு வைப்போம். ஸோ நாங்கள் ஏரியா வைஸ் எந்த சோர்ஸ்லேருந்து வருதோ அதே வந்து ஹனியோட நேம் வந்து வச்சுருவோம் ஸ்பெசிஃபிக்காக. இப்போ கேரளா எஸ்டேட்னா கேரளா எஸ்டேட்னு வச்சுருவோம். ஃபாரஸ்ட் கேரளா ஃபாரஸ்ட்னா கேரளா ஃபாரஸ்ட்டு. ஸோ அதனால் ஒவ்வொரு இதுக்குமே வந்து டேஸ்ட்டு டென்சிட்டி கலரு எல்லாமே மாறும். ஆனால் வந்து நீங்கள் நல்லா கண்டுபிடிக்கலாம் இது நல்ல ஹனின்னு சொல்லி உங்களுக்கு ரெகுலராக சாப்பிட்றவங்கள வந்து அழகாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ எங்கள்கிட்ட ஒரு தடவை கஸ்டமர் தேன் வாங்கினாங்கன்னா எங்களை விட்டு போகவே மாட்டாங்க.
1: இல்லை சார், இப்போ வந்து சில இது வந்து ஒரு மாதிரி லைட் எல்லோ மாதிரி இருக்கும், சில இது வந்து ஒரு ஒரு இந்த மரக்கலரில் இருக்கும், நம்ம அதை சொல்லுவாங்க தேன் கலர்னு கூட சொல்லுவாங்க. சில இது வந்து டார்க்காக இருக்கும், அதாவது பிளாக்காக இருக்கும். சில இது வந்து கொஞ்சம் மெரூனாக இருக்கும். இந்த மாதிரிலாம் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இது இந்த கலரில் வந்து இந்த தேன் அப்படின்னு சொல்ல முடியும்?
0: இல்லை தெரியும், கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா நாவல் தேன் இருக்கு இல்லையா, நாவல் பூ வந்து ஒயிட்டாக தான் இருக்கும். நாவல் தேன் வந்து என்னென்னா கொஞ்சம் ஒரு 6 மாதம் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே நவாப்பில் கலர்லேயே ஆயிரும். ஸோ இப்போ அன்னைக்கு நான் வந்து சில பேர் கன்சல்டன்சி கொடுத்துட்ருக்கேன். அப்போ ஒரு இடத்துல வந்து மாந்தோட்டத்தில் ஒருத்தவங்களுக்கு வந்து தேன் பெட்டி இருக்குது. தேன் எடுத்தோன்னா எல்லோயிஷ் கலராக இருக்குது, மாம்பழ டேஸ்ட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போது நீங்கள் வாழைத்தோட்டத்தில் வச்சிங்கன்னா வாழைத்தண்டு மாதிரி இருக்கும். அந்த தேன் சாப்பிட்டிங்கன்னா வாழைத்தண்டு டேஸ்ட்டு அப்படியே தெரியும், முருங்கையிலையும் தெரியும். ஸோ இப்போ ஃபாரஸ்ட் ஏரியாவில் வச்சு எடுக்கணும்னா அதோடைய அந்த வாசனையே வேறு மாதிரி இருக்கும். அந்த டேஸ்ட்டே அந்த மகரந்தத்தோடு இருக்கிற மாதிரி அது ஒரு வாசனமே பூ வாசனையாக இருக்கும். அது மாதிரி டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொரு தேனுக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும்.
1: நம்ம வந்து இன்றைக்கி சிநேதியல் நிகழ்ச்சியில் சிறப்பு நேரலையில் தேனீ வளர்ப்பு குறித்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதில் பல சந்தேகங்களை வந்து டிஆர் பீம்சிங் சார் வந்து நேயர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இது நேயர்கள் சார்பிலும் நிலையத்தின் சார்பிலும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார்.
0: நன்றி, வணக்கம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகா ஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸில் வசந்த கானங்கள். காலத்தை வென்ற காவிய கானங்களாக இன்றும் ரசிக்கும் அன்றைய ராகங்களாக இன்றும் மனதை தொட்டு செல்லும் இனிய பாடல்களாக வசந்த கானங்கள். வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் வணக்கத்துடன் கோகுலரசி.

மேகா பாடல்களோடு இணைந்திருக்கிறோம் வசந்த காணங்கள். இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். வரும் பாடல் பாதகாணிக்கை திரைப்படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ். ஜானகி குரல்களில்.

மனமயங்கும் பாடல்களோடு நம்ம எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் வசந்த கானங்கள். வரும் பாடல் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில், வாளியின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் குரலில். பூவா தலையா திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: நினைவிட்டு நீங்க பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். வசந்த கானங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. வரும் பாடல் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து.

0: கானங்களோடு இணைந்திருக்கிறோம். வசந்த கானங்கள், இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். வரும் பாடல் கண்ணதாசன் வரிகளில், ஏ எம் ராஜா குரலில், தேன் நிலவு திரைப்படத்திலிருந்து.
1: பாட்டு பாடவா, பாட்டு கேட்டவா.

பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போ.

பூமி போல வாழலாகுமா? பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா? பால்லிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா? பாட்டு பாட

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

கேட்க திகட்டாத பாடல்களோடு இருந்திருக்கிறோம் வசந்த கானங்கள். இது ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். வரும் பாடல் எம் எஸ் விசுவநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், பி வி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா குரல்களில். ராமு திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் வசந்த கானங்கள். வசந்த கானங்கள் தரும் அடுத்த பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், பிபி ஸ்ரீனிவாஸ் குரலில். சுமைதாங்கி திரைப்படத்திலிருந்து 1:27:27.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

முகநூல் பக்கத்துல நேற்றைய தினம் வந்து மூன்று கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. அந்த கேள்விகளுக்கான விடைகளை வந்து நம்ம நேயர்கள் வந்து பதிவிட்டிருந்தாங்க முகநூல் பக்கத்துல.

0: அதுக்கான விடை பேர் எழுதினவங்களும் வாசிச்சிடலாமா? முதல் கேள்வி, உலகின் ஆழமான கடல் பகுதி எது? இதுதான் கேட்கப்பட்ட முதல் கேள்வி. நமது மதுரை பண்பலையின் முகநூல் பக்கத்தில் நேற்றைய தினம் கேட்கப்பட்ட முதல் கேள்வி, உலகின் ஆழமான கடல் பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா மரீனா ஸ்ட்ரெஞ்ச். இதுதான் இதுக்கான சரியான விடை. இது எங்கே இருக்குது அப்படின்னா பசிபிக் கடல், பசிபிக் பெருங்கடலில். இந்த மரீனா ஸ்ட்ரெஞ்ச் வந்து மேற்கு பசிபிக் கடலில் குவாம் அருகே உள்ள மரியானா தீவுகளுக்கு கிழக்கே சுமார் 200 கிலோமீட்டர், அதாவது 124 மைல்கள் தொலைவில் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ இதுக்கு வந்து மரீனா ட்ரெஞ்ச் அப்படின்னு சரியான விடையை எழுதின நேயர்களுடைய பெயர்கள் நம்ம வாசிடலாமா?
1: கட்டாயமா, அதுக்காக தானே காத்துட்டு இருப்பாங்க எல்லாருமே. நேயர்கள் எழுதினவங்க எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. நம்மளுமே யாரெல்லாம் எழுதியிருக்கா அப்படின்றத
0: வாசிடுவோம்.
1: வாசிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கோம்.
0: திருமூலஸ்தானத்திலிருந்து வீரசுந்தரி, அப்புறம் மகாதேவ், என்எம் சுமதி யமனீஸ்வரத்துலேருந்து, கைத்தறி நகர்லேருந்து கே எஸ் சூரியகுமார், மதுரை சண்முக சுந்தரம்,
1: அப்புறம் பார்த்தீங்கன்னா மகாதேவன் அள்ளி நகரத்தில் இருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து நல்ல பெருமாள் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க, கடம்போடு வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து யாருன்னா என்எம் சுமதி யமனேஸ்வரம், தேவனூர் ஜோதிலக்ஷ்மி, சூரியகுமார் கைத்தறி நகரில் இருந்து,
0: உஷா முத்துராமன் திருநகர்லேருந்து, பி எஸ் ஜனார்த்தனன் திருநகர்லேருந்து, முல்லக்காடுலேருந்து பாபு, நாமக்கல்லேருந்து செல்வராஜ், சென்னையிலேருந்து அன்புராணி, மதுரையிலேருந்து ஜீவநாதன், வீரத்துறை அரியலூர்லேருந்து, யமுனேஸ்வரத்துலேருந்து சூரி விஜயராகவன்,
1: ஸ்ரீதேவி குமரன் அவங்களும் சொல்லியிருக்காங்க கைத்தறி நகர்லேருந்து. அடுத்தது யாருன்னாக்க புவனகிரி சுமதி பாபு அப்படின்னா அஸ்வின்குமார் அவன்யாபுரம் அதுலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா செல்வராஜ் நாமக்கல்லேருந்து சொல்லியிருக்காங்க, ஜீவநாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவநாதன் மதுரையிலேருந்து சொல்லியிருக்காங்க,
0: பிரமிளா தமிழ்ச்செல்வன் சென்னையிலேருந்து, அந்தோனிராஜ் நன்னிலத்திலேருந்து, ராமன் அரியலூர்லேருந்து, சரவணன்
1: ஐயாவாடியிலேருந்து, அசோக் ராஜ் அப்படின்னு நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. சரியான பதில்களா அப்படின்னு சொல்லிடலாம். சிவபாண்டி, அடுத்து சூரிய விஜயராகவன் அப்படிங்கிறவங்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. இதுல சிலர் என்னன்னா ரொம்பவே பெருசா எல்லாத்தையுமே ஆரம்பத்துல அந்தது அளந்தது முதற்கொண்டு எங்க இருந்து அழைக்கப்பட்டது
0: எல்லா தகவல்களும் விரிவா சொல்லியிருக்காங்க,
1: விரிவா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். அனைவருக்குமே வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம
0: வசந்த கானுகள் நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து ஒரு பாடல் கேட்கலாம். பாவமணிப்பு திரைப்படம் வந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில, கண்ணதாசன் வரிகள்ல, பி வி ஸ்ரீனிவாஸ் குரலில் பாடல் வருகிறது. 1:34 நிமிடம் 27 நொடியில்

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங், ஜிஆர்டி

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் வசந்த கானங்கள். வசந்த கானங்களில் இப்போ வந்து நம்ம முகநூல் பக்கத்தில், மதுரை பண்பலோட முகநூல் பக்கத்தில் நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான நம்ம பதில்களை வந்து நேர்கள் சொல்லியிருக்கிறாங்க, அதான் நம்ம வாசிச்சுருக்கோம். இப்போ அதே போல் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல்களில் உங்கள் மனதை விட்டு நீங்காத பாடல் எது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன் வச்சுருந்தோம். நேர்கள் எல்லாருமே நிறைய
1: விடுவாங்களா, அதான்
0: ஒரு பாடலா ரெண்டு பாடலா எவ்வளவோ பாடல் அவர் பாடியிருக்காரே, நமக்கு எல்லாமே பிடித்த பாடல்னு சொல்ல மாதிரி பட்டியல் கொடுத்துட்டே இருக்காங்க. நிறைய ஒரு நேரம் நிறைய பாடல்களும் சொல்லியிருக்காங்க, அந்த வரிசையில வாசிச்சிடலாமா?
1: வாசிச்சிடலாம். 44 லைக்ஸ் விழுந்திருக்கு, அதே மாதிரி 49 பதிவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். யார் எல்லாம் சொல்லியிருக்காங்க, என்ன பாடல்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால், வேட்டைக்காரன் திரைப்படத்திலேருந்து சொல்லியிருக்காங்க. ஆர்எஸ் துவாரகன் கைத்தறி நகர்லேருந்து. அடுத்ததாக அதோ அந்த பறவை போல் 1000 ஒருவன் பாடலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கனகராஜ் கூடுவாஞ்சேரியிலேருந்து. அடுத்ததாக உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே அப்படின்னு சுமதி யமனேஸ்வரத்துலேருந்து சொல்லியிருக்காங்க.
0: வெங்கடேஷ் பாபு அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆண்டவன் கட்டளை படத்தில் இடம்பெற்ற 6 மனமே 6 அப்படிங்கிற பாடலை குறிப்பிட்டிருக்காங்க. தேவனூர்லேருந்து ஜோதிலட்சுமி அவங்க தாயின் மடியில் தலை வைத்து படுத்திருந்தாள் அப்படிங்கிற பாடலை சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்ததா எங்க வீட்டு பிள்ளையிலிருந்து நான் ஆணையிட்டால் பாடல உபேந்திரன் அவர்கள் கூறியிருக்காங்க.
0: அடுத்ததா தேனி சிலமலையிலிருந்து வி பிச்சைமணி இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, போதுமா அப்படிங்கிற படத்துல நான் கவிஞனும் இல்லை அப்படிங்கிற பாடல சொல்லியிருக்காங்க.
1: அந்தோனிராஜ் வந்து நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்துல இருந்து சென்னையிலிருந்து இவங்க சொல்லியிருக்காங்க.
0: அனந்தநாயகி சகனை
1: தூவி அப்படிங்கிற பாடல்.
0: அனந்தநாயகி சகனை இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாசமலர் படத்துல மலர்ந்தும் மலராத அப்படிங்கிற பாடலை சொல்லியிருக்கிறாங்க.
1: ரொம்ப பாசக்காரங்க போல இருக்கு. அடுத்ததா 1000 உண்டு அப்படின்ற, அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சு நிறைய பாடல் இருக்கு அப்படின்றதுல, எங்கே நான் வாழ்ந்தாலும் என்ன உயிரே அப்படிங்கிற பாடல் கல்லும் கனியாகும்ன்ற திரைப்படத்துல இருந்து கிறிஸ்டி ரேவால் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க.
0: திருநகர்லேருந்து உஷா முத்துராமன் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய பாடல்கள் இருக்குது, அதில் அது அந்த பறவை போல் வாழ வேண்டுங்கிற பாடலை சொல்லியிருக்காங்க.
1: சங்கரஜி அப்படின்றவர் வந்து சத்தியம் நீயே தர்மதாயே அந்த பாடல் சொல்லியிருக்காங்க. மாட்டுக்கார வேலன் திரைப்படத்துலேருந்து ஜனார்த்தன் வல்லவனுக்கு வல்லவன்ல 1000 பார்வையிலே பாடல். அடுத்ததா
0: மதுரை சந்தைப்பேட்டையிலேருந்து ஓகே சிவா வந்து படகோட்டி படத்துலேருந்து தரைமேல் பிறக்க வைத்தான் அப்படிங்கிற பாடலை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா வல்லவனுக்கு வல்லவன் படத்தில்
1: அவளுக்கு என்ன அழகிய முகம் வந்து மதுரை சு சண்முக சுந்தரம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, சர்வ சுந்தரம் படத்துல இருந்து.
0: அதுக்கடுத்து திருமூலஸ்தானத்துலேருந்து வீர சுந்தரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பரமசிவன் கழுத்தில் இருந்து அப்படிங்கிற பாட்டு சூரியகாந்தி படத்துலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் இருந்துங்கிற பாட்டை புவனகிரியிலேருந்து சுமதி பாபு சொல்லியிருக்கிறாங்க.
1: ஒளிமயமான எதிர்காலம் அன்புராணி சென்னையிலேருந்து.
0: அதுக்கடுத்து கௌரி கல்யாணம் அப்படிங்கிறதுல

0: ஒருவர் மனதை ஒருவராகி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. கைத்தறி நகர்ல இருந்து சூரிய நாராயணன்.
1: எந்த பாடல சொல்வது எல்லாமே பிடிக்குங்க அப்படின்னு முடிச்சிட்டாப்புல நல்ல பெருமாள். அடுத்த அகர முதல எழுத்தெல்லாம் அப்படிங்கிற பாடலை வந்து பிரமிழா தமிழ்ச்செல்வன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக டிஎம்எஸ் பாடினதில் எங்க ஊர் ராஜா திரைப்படத்தில் வந்து யாரை நம்பி நான் பிறந்தேன் அப்படின்ற பாடலை சொல்லியிருக்காங்க ராமன்.
0: பிரமிழா தமிழ்ச்செல்வன் தான் நிறையா பட்டியல் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து அஸ்வின் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நீங்காதவை பக்தி பாடல்கள் அப்படின்னா கச்சேரி பாடல்கள் எல்லாமே அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: நிறைய அழகர் அப்படிங்கிறவர் வந்து அரச கட்டளை பணத்தோட்டம் நிறைய படம் பெயரை சொல்லியிருக்காரு. இந்த படத்துகளில் இருக்க டிஎம்எஸ் பாடல்கள் எல்லாமே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
0: மன்னார்குடியிலேருந்து சசிகலா வந்து பாழும் பழமும் படத்தில் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அப்படிங்கிற பாடலாம் சொல்லியிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் தேனி மாவட்ட பண்ணைபுரத்துலேருந்து இவங்க வந்து தூங்காதே தம்பி தூங்காதே அப்படிங்கிற பாடலாம் சொல்லியிருக்காங்க.
1: உலகம் பிறந்தது எனக்காக பாடல கலைத்துறை ராஜன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க.
0: கலைமணி பால்பான் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அப்படிங்கிற பாடலாம் சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததாக வந்து சுகுனா அப்படிங்கிறவங்க பரமசிவன் கழுத்தில் ஏற்கனவே ஒருத்தவங்க மென்ஷன் பண்ணியிருந்த இந்த பாடலில் தான் சொல்லியிருக்காங்க.
0: புஷ்பலதா இவங்க வந்து செல்லக்கிளியெல்லாம் பள்ளியிலே அப்படிங்கிற பாடல் எங்கள் அம்மா திரைப்படம்.
1: நாகராஜன் வந்து ஆகாய பந்தலிலே பொன்னூஞ்சல் அந்த பாடல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
0: உள்ளம் உருகுதையா முருகா அப்படிங்கிற பாடலை சொல்லியிருக்கிறாங்க. ஹரிஹரன் ஹரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: இது ஒரு புதுவிதமான பாடலாக தெய்வத்தின் தேரெடுத்து அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி ஞான குரு அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க.
0: அடுத்ததாக நாகராஜ் என வந்து ஆகாயப்பந்தல்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிவராமன் துவரிமான்லேருந்து இவங்க வந்து 1000 பார்வையிலே அப்படிங்கிற பாடலாக சொல்லியிருக்காங்க.
1: எந்தன் பொன் வண்ணமே அப்படின்றத வீரதுரை அப்படின்றவர் வந்து நான் வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
0: சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து சோமசுந்தரம் இவங்க வந்து 1001 படத்தில் அதுவும் அந்த பறவை போல் வாழ வேண்டும்ங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ரத்தினகுமார் நெஞ்சிலூர் ஆலயம் படத்தில் ஒருவர் ஆளும் ஆலயம் பாடலை சொல்லியிருக்கிறாங்க.
1: அரியலூர் வாரியங்காவல் அதிலிருந்து வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க. பதிலை சொல்லியிருந்திருக்கலாம். வாழ்த்துக்கள் மட்டும் அப்படி ரெண்டு மூணு பேர் அப்படி தான் வாழ்த்துக்கள் மட்டுமே சொல்லியிருக்கீங்க.
0: மதுரையிலேருந்து அடுத்து ஜீவநாதன் வந்து அடிமை பெண் படத்தில் தாய் இல்லாமல் நான் இல்லைங்கிற பாடலை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று அப்படிங்கிற பாடல் வந்து அமிர்தராயன் கோட்டையிலேருந்து பாரிவல்லல் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க.
1: யமுனேஸ்வரத்துலேருந்து சூரி விஜய் ராகவன் வந்து உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து சிரித்து வாழ வேண்டும் அப்படின்ற பாடல் சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகான பாடல் தெரிவுகள். இன்னும் நிறைய பாடல்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். டிஎம் சௌந்தரராஜன் பாடல்களை
0: முடிவு பெறாது அப்படியே போயிட்டே இருக்கும். அவ்வளோக்கு எல்லாருக்குமே விருப்பமான பாடல்களாக பட்டியலிட்டிருக்காங்க. சரி, நம்ம வசந்த காலங்களையும் கூட ஒரு பாடலை கேட்டலாம். பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீலா குரல்களில், விஸ்வநாத ராமமூர்த்தி இசை, இலக்கணதாசன் வரிகளில், பாசமலர் திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: வசந்த கணங்கள் கேட்டு வச்சிருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. நேற்றைய தினம் மதுரை பண்பலையில் கேட்கப்பட்ட மற்றும் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் திரைப்படம் எடுத்தால் வைக்கும் தலைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வச்சிருக்கோம். வாசலாம அதுக்கு நிறைய பேர் வந்து அவர் தலைப்பு வச்சிருக்காங்க. நம்ம ஒரு திரைப்படம் எடுத்தா அது
2: வித்தியாசமா வச்சிருக்காங்க. ஆமா, மாதிரி பல தலைப்புகள். அது முதல் தலைப்பை நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லவா?
1: கேள்விகளை நீங்கள் கேட்கிறீங்களா? நானே எனக்கு கேட்க மாட்டேதான் தெரியும். அப்படியே தொடங்கிடலாம். திருமூலஸ்தானத்துல இருந்து வீரசுந்தரி அவங்க தான் அனுப்பிச்சிருக்காங்க. எனக்கு இன்னும் சோதனையா அப்படின்னு ஒரு தலைப்பை வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: கஷ்டப்பட்டு
1: அதுக்கடுத்து நல்ல பெருமாள் பெருமாள் வந்து தற்கால அரசியல் அப்படின்னு ஒரு தலைப்பு. அதுக்கடுத்து உஷா முத்துராமன் இவங்க வந்து மதுரை பண்பலை அப்படின்னு வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் என்ன சொல்லியிருக்காங்க?
2: வீரதுரை அரியலூர்ல இருந்து கோமா அப்படின்னு ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இதுன்னா ஷார்ட் ஃபார்ம் தாங்க. விரிவாக்கம் என்ன தெரியுமா?
1: சரி,
2: கோலங்கள் மாறலாம் அப்படிங்கறதான்.
1: ஆனந்த நாயகி சகானா இவங்க வந்து சிங்கப்பெண் அப்படிங்கிற ஒரு தலைப்பு பெண் இருக்காங்க. சுரேந்திர நவநீதன் இவங்க வந்து நேயர் விருப்பம் அப்படின்னு வச்சிருவேன் அப்படின்னு
2: சொல்லியிருக்காங்க. சண்முக சுந்தரம் வந்து கீப் ஆன் மூவ் அப்படின்னு இங்கிலீஷ்ல வைப்பாங்களா, மீண்டும் எழுவாயின்னு புவனகிரி சுமதி பாபு சொல்லியிருக்காங்க.
1: இலங்கையில இருந்து கிறிஸ்டி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மண்ணே உனக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் யார் அப்படின்னா, ரவி ராமேஸ்வரத்துல இருந்து இவங்க வந்து கச்சத்தீவு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, கதை ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பேரை அனுப்பிச்சிருக்காங்க.
2: பாட்டை டைட்டில் கொடுக்கறது ஒரு ட்ரெண்ட் இல்லை, அது அம்மா என்றால் அன்பு அப்படின்னு அன்புராணி சொல்லியிருக்காங்க. இந்த டைட்டில் வைப்பேன் அப்படின்னு மண்ணே உனக்காக அப்படிங்கிறது. அடுத்து செல்வராஜ் அப்படிங்கிறவங்க நான் அப்படின்னே வைப்பாங்களாம்.
1: புவனகிரியில இருந்து சுமதி பாபு, மீண்டும் எழுவாய் அப்படின்னு சொல்லி வைப்பேன் அப்படின்னு
2: சொல்லி அறிவாயான ஆர் எஸ் துவாரகன் கைத்தறி நகர்ல இருந்து சொல்லியிருக்காங்க.
1: திருநகர்ல இருந்து பி எஸ் ஜனார்த்தன் வந்து ஆகாஷவாணி அப்படின்னு வைப்பேன் அப்படின்னு
2: சொல்லியிருக்காரு. விதி போகும் பாதைன்னு தேவனூர் ஜோதி லட்சுமி சொல்லியிருக்காங்க.
1: நாமக்கல்ல இருந்து செல்வராஜ் வந்து நான் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
2: மணிகண்டன் நம்பியும் நான் அப்படின்னே வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: பாபு முள்ளக்காடுல இருந்து இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு மன்னார்குடியில இருந்து சசிகலா தியாகராஜன்.
2: இதுவும் கடந்து போகும் தான். இன்னொரு தலைப்பாக ஐயாவாடி அசோக் ராஜ் சொல்லியிருக்காங்க. எதிர்நீச்சல் அப்படின்னு பொன்னியம்மன் மேடு கணேசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சாதிக்கவா பெண்ணே அப்படின்னு பிரமிளா தமிழ் செல்வன் சொல்லியிருக்காங்க.
1: சூரி விஜயராகவன் இவங்க வந்து யமனேஸ்வரத்துல இருந்து சொல்லியிருக்காங்க. நெசவாளி அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: நெசவாளி,
1: ஆமா. வாசன்கிறவங்க வந்து பண்பலை அப்படின்னு இருக்காங்க. சாதிக்கவா பெண்ணே அப்படின்னு பிரமிளா தமிழ் செல்வன் சொல்லியிருக்காங்க.
2: பாடம் அப்படின்னு அந்தோனி ராஜ் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க.
1: ஏழையின் மனமாளிகை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சிவராமன். துவரிமான்ல இருந்து சொல்லியிருக்கிறாங்க.
2: ராமேஸ்வரம் எஸ் சுகுமார் வந்து என் வாழ்க்கை அப்படின்னு சுயசதி எழுதுற மாதிரி ஒரு படம் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க.
1: எல்லாருமே வந்து தலைப்புகள் நிறைய கொடுத்துருக்காங்க. அது போல இன்னைக்கும் கூட 3 கேள்விகள் நம்ம மதுரை பண்பலையுடைய பக்கத்துல வந்து நம்ம கேட்டிருக்கோம். அந்த கேள்விகள் என்ன அப்படின்னு நம்ம இப்ப சொல்லிடலாமா?
2: ஆமா, அப்பதானே நாளைக்கு பதிவிட அவங்களுக்கு

0: இதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த கேள்விகள் எல்லாம் எங்க பதிவிடுறன்றதையும்
1: சொல்லுங்களேன்.
0: கேட்கக்கூடிய நேயர்களுக்கு சொல்லிடலாமா?
1: சொல்லுங்களேன்.
0: நம்மளுடைய முகநூல் பக்கத்தில், அதாவது உங்களுடைய ஃபேஸ்புக் எடுத்தீங்கன்னா, நம்ம முகநூல் பக்கத்துடைய ஐடி என்னென்னா மதுரை பண்பலை. அவ்வளோதாங்க, ரொம்பவே எளிதாக நீங்கள் வந்து டைப் பண்ணால் போதும். நம்மளுடைய பேஜில் தான் நம்மளுடைய கேள்விகள் எல்லாமே என்னென்னாக்கா பதிவாயிட்ருக்கு. அதுக்கான பதில்களை டக்கு டக்கு டக்கு அப்படின்னு என்ட்ரு பண்ணிங்கன்னா, நாங்களும் நாளைக்கு உங்களோட பேர்களை அப்படியே
1: வசனங்களிலிருந்து
0: வாச்சிருவோம்.
1: இப்போ இன்னைக்கான கேள்வி, முதல் கேள்வி வந்து, மகாகவி பாரதியார் பிறந்த ஊர் எது? இதுதான் முதல் கேள்வி.
0: அடுத்த கேள்வி, மதுரையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படங்களில் ஒன்று, ஒன்றா இரண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க எவ்வளவு பதில் மட்டும் வருது அப்படின்னு.
1: மூன்றாவது என்ன அப்படின்னா, நல்லவர் வல்லவர் யார் சிறந்தவர் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வச்சாச்சு முன்னாடி. இந்த மூணு கேள்விகளுக்கான நம்ம நேர்கள் பதிவிட்டாங்க.
0: வருதா நல்லவர் வல்லவர் அப்படின்னு, இல்லை மூன்றாவதாக ஒரு பதிலும் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்றத நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நேர்களே.
1: இப்போ வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில் களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்தில் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. 1:52:37

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில்

0: ₹350 கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRP Jewelers, 80 feet road, Old Gocha Complex, அண்ணா நகர், மதுரை.
1: ஆகாஷ்வாணி மதுரை FM 9.3 மெகாஹெர்ட்ஸ் ரமேஸ்வரம் FM 100.9 மெகாஹெர்ட்ஸில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் காவிய கானங்களோடு வசந்த கானங்கள். வரும் பாடல் வாழ்க்கை படகு திரைப்படத்திலிருந்து.

பாடல்களாக என்றும் மனதை விட்டு நீங்க இனிய ராகங்களாக நம் உள்ளம் தொட்டு நெஞ்சம் நிறுத்தி சென்றது வசந்த கானங்கள். கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி.

0: நேரம் 2:01:30. இனிய பிற்பகல் வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz-ல நீங்கள் கேட்க இருப்பது தெம்மாங்கு பாடல்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: தெம்மாங்கு பாடல்கள் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் தென்காசி பட்டணம் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம் நேர்லே.

நேரம் 2:18 29 நொடிகள் ஆயிற்று. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-ல தெம்மாங்கு பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. அடுத்ததாக நம்ம கேட்க போறோம் ராஜா திரைப்படத்திலிருந்து பாடலை.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCE

0: வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: நேரம் 2:32, 29 நொடிகள் ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தெம்மாங்கு பாடல்கள். தெம்மாங்கல் பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக கண்ணுப்பட போகுது. யாத்திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங், ஜிஆர்டிஜி.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRTG.

நேரம் 2:44:27 நொடிகளாகிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெட்ஸில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தெம்மாங்கு பாடல்கள். நிகழ்ச்சியில் பிரியண்ணா திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம் பாடலை.

ரெண்டு மணி 49 நிமிடம் 45 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. தெம்மாங்கு பாடல்கள் தான் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். நிறைவா கேட்டுடலாம். என்ன பாடல் அப்படின்னாக்க வீரநடை திரைப்படத்துல இருந்து வருகிறது பாடல்.

0: கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது தெம்மாங்கு பாடல்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: உயிர் வாழ காற்று தேவை, சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை

ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் சென்னை ICF 6 சென்டிமீட்டர், அயப்பாக்கம், புதுக்கோட்டை மாவட்டம் இல்லுப்பூர், அண்ணாநகர் மேற்கு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம், மூரார்பாளையம், பெரம்பலூர் மாவட்டம் வி களத்தூர், சென்னை கொரட்டூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர், புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி, ஐஸ் ஹவுஸ், அறந்தாங்கி, செம்பரம்பாக்கம், காரையூர், அமைந்தகரை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. அயனாபுரம் வட்டாட்சியர் அலுவலகம், பூவிருந்தவல்லி, வில்லிவாக்கம், தாமிரப்பாக்கம், கும்மிடிப்பூண்டி, பெரம்பூர், திருவேற்காடு, சென்னை திருநின்றவூர், ஆலந்தூர், மணப்பாறை, மீனம்பாக்கம், கள்ளக்குறிச்சி, சென்னை காவல்துறை இயக்குநர் அலுவலகம், மடிப்பாக்கம், சத்தியமங்கலம், ரிஷிவந்தியம், நெற்குன்றம், அம்பத்தூர், லப்பைக்குடிக்காடி, கொளப்பாக்கம், சென்னை பேசின் பாலம், தொழுதூர், மாதவரம், கள்ளக்குறிச்சி, செய்யாறு, பள்ளிக்கரணை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. அகரம் சீகூர், மேடவாக்கம், சோழிங்கநல்லூர், எறையூர், வேப்பந்தட்டை, திருவாடானை, கொடிவேரி, ஈஞ்சம்பாக்கம், மதுராந்தகம், மணிமுத்தாரணை, வெட்டிக்காடு, கவுந்தப்பாடி, வடசரபாக்கம், திருமன்னூர், கொடநாடு, கொளத்தூர், ஷாலிகிராமம், மடிப்பாக்கம், புழல், நகுடி, குன்றத்தூர், ஒக்கியம் துறைப்பாக்கம், மேடவாக்கம், வடபழனி, கோவில்பட்டி, முகலிவாக்கம், சென்னை ராஜா அண்ணாமலைபுரம், சிவகங்கை, கீழ்ப்பாடி, குடுமியான்மலை, அம்பத்தூர், ஆனைமடுவு அணை, அடையாறு, பள்ளிக்கரணை, ஸ்ரீபெரும்புதூர், புதுவேட்டக்குடி, கீழச்செருவாய், கண்ணகி நகர், பெருங்குடி, உதகமண்டலம், உத்தரமேரூர், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் வட்டானம், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், தீர்த்தாண்டநத்தம், செய்யூர், சென்னை MGR நகர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகளவு

0: நிலை குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிக வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கரூர் பரமத்தியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான குறைந்தபட்ச வெப்பநிலை 12.7 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை சென்னை, கடலூர், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர், ஈரோடு, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. கோயம்புத்தூர் விமான நிலையம், நீலகிரி, தருமபுரி, கன்னியாகுமரி, மதுரை, சேலம், திருப்பத்தூர், திருவள்ளூர், வேலூர், காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். இன்று கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், சிவகங்கை, நாமக்கல், விழுப்புரம், செங்கல்பட்டு, கரூர், கள்ளக்குறிச்சி, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளையும் நாளை மறுநாளும் மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், சேலம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், தென்கடலோர தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிகளவு மாறுதல் இல்லாமல் சற்றே அதிக வெப்பநிலை உயர்ந்திருக்கக்கூடும். கடலூர், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழைப்பொழிவு இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக வெப்பநிலை 33.6.
1: சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாடு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலக வர்த்தக அமைப்பின் நெறிமுறைகளுக்கு எதிராக சில நாடுகள் தன்னிச்சையாக வரிவிதிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது குறித்து பிரிக்ஸ் அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது. சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மின்னணு வர்த்தகம் தொடர்பான நெறிமுறைகளில் நுகர்வோர் நலனை பாதுகாக்கும் வகையிலும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தும் வகையிலும் திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 80 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. முதுபெரும் தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா மதுரையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 90. அன்னாரது மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மின்வெட்டு நிலவுவதாக தவறான தகவல் பரப்பப்படுவதாக சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர் கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்துள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த ஆசிரியருக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் அதிகபட்ச தண்டனை கிடைப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று தேமுதிக கோரியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா தற்போது மலேசியாவை எதிர்த்து ஆடி வருகிறது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கடம், உமேஷ் விக்ரம் குமார், பிரமோத் பகத், அபிஜித் சகுஜா ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீ அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கொரியாவில் நடைபெற்று வரும் உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:02:54.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேரம் 3:33. நேர்கள் இருந்திருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெல்ல வரும் பாட்டு. உதிரிம் பூவின் சத்தம் போல, உறங்கும் நதியின் அலைகள் போல, நிசப்த மொழியில் பேசும் கீதம் நினைவின் நரம்பை மீட்டது போல, சுகமாய் மனதை தாளாட்டுது மெல்ல.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: Yeah, Akashvani, that's lit.

0: ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். GRP ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 3:45.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது

0: ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRP Jewelers, 80 feet road, Old Golcha Complex, Anna Nagar, Madurai.
1: Yeah, Akashvani, that's lit.

0: வணக்கம். நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்கா அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டு ரசித்தது மெல்ல வரும் பாட்டு. தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி, ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் இடையேயான பேச்சுக்கள் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகின்றன. பிரிக்ஸ் உச்சி மாநாடு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உலக வர்த்தக அமைப்பின் நெறிமுறைகளுக்கு எதிராக சில நாடுகள் தன்னிச்சையாக வரிவிதிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது குறித்து பிரிக்ஸ் அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது. சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மின்னணு வர்த்தகம் தொடர்பான நெறிமுறைகளில் நுகர்வோர் நலனை பாதுகாக்கும் வகையிலும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தும் வகையிலும் திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 80 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. முதுபெரும் தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா மதுரையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 90. அன்னாரது மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மின்வெட்டு நிலவுவதாக தவறான தகவல் பரப்பப்படுவதாக சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர் கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக்கா அரசு உறுதி செய்துள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த ஆசிரியருக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் அதிகபட்ச தண்டனை கிடைப்பதை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று தேமுதிக கோரியுள்ளது. கொரியாவில் நடைபெற்று வரும் உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் பெற்றது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்று இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கடம், உமேஷ் விக்ரம்குமார், பிரமோத் பகத், அபிஜித் சகுஜா ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீ அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆராத்யா ஷிதிஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 4:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேர்கள் கேட்க இருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர்.

0: வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. போடித்திரையின் எல்இடி டிவி 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 மட்டுமே. டேரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே. நேரம் 4:59 ஆயிட்டிருக்கு. நீங்க இப்போ கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி அது ரெடியான ஆட்டக்களம்.
2: இன்னைக்கு ஆட்டக்களத்துல உங்களோட இணைந்திருக்கிறது நான் சிவசங்கரி மற்றும்
1: லாவண்யா.
2: தொழில்நுட்ப இணைப்பில் நம்மளோட இணைந்து இருக்கிறாங்க கோகுல அரசி.
1: ஆமா, அழைப்புகள் ஒருங்கிணைப்பு வந்து கோகுல் அரசி அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ என்னன்னாக்க என்ன விளையாட்டு விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேர்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலாக காத்துட்ருப்பாங்க. எண்களை சொல்ல முன்னாடி என்ன விளையாட்டு என்ன விதிமுறைகள் அப்படின்றதையும் சொல்லிடலாம்.
3: ஆரம்பிச்சுட்டாங்க
1: அமோகமாக
2: ஆரம்பிச்சாச்சு.
3: ஆஹா,
1: இப்பவே ஆஹா சொல்லக்கூடாது, ஆஹா ஹா அப்படின்னு சொல்லிட்டு நினைவில் சொல்லிக்கலாம். இப்போ என்னன்னாக்க ஜோடி பாடல்கள். ஏன்னா நம்ம நேயர்களுக்கு எப்பயுமே பாட்டு பாட ரொம்பவே இஷ்டம் அப்படிங்கிறதுனாலயே ஜோடி பாடல்கள் ஒரு தடவை இல்லைங்க ரெண்டு தடவை நீங்க இப்ப பாட போறீங்க அப்படிங்கிறத சந்தோஷமா சொல்லிட்டு நம்ம
2: வேலையே அதுதான ஆட்டக்களத்தில். அதாவது ஜோடி பாடல்கள்னா எப்படி, நம்ம அப்படி டூயட் பாட்டா பாட போறோமா இல்ல என்ன விதிமுறை, என்ன மாதிரி பாடல்கள் அமைய போகுது?
1: ஜோடினோடனே அப்படித்தான் நினைச்சிருப்பாங்க.
2: ஆமா
1: சரியா, அது கிடையாது. இப்ப நம்ம ஒரு பாட்டு கொடுப்போம், அதோட முதல் எழுத்து இருக்கு பாத்தீங்களா, அந்த எழுத்து வச்சு இரண்டு பாடல்கள் அவங்க பாடணும், அதுதான் ஜோடி பாடல்கள்.
2: ஓ, நீங்க சொல்றது அந்த ஜோடி. ஓகே ஓகே ஓகே.
1: ரெண்டு பாட்டு பாடுறதுனால அது ஜோடி பாடல்கள். விதிமுறை என்னன்னு பார்த்தா ஒரு நேயருக்கு இரண்டு முறை அதிகபட்சமா புரியல அப்படின்னு சொன்னா கொடுப்போம். ஏன்னா நம்மளே சொல்லிடுவோம் இந்த வார்த்தை அப்படிங்கிறது, அந்த இரண்டு பட்சமே ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 10 செகண்ட் தாங்க, அதுக்குள்ள நீங்க ரெண்டு பாட்டை டக்கு டக்கு டக்குன்னு பாடிடணும், இல்லைன்னா அடுத்த நேயருக்கு அப்படியே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்க வேண்டிய எண்களை
3: சொல்லுங்க.
2: கிடையாது, அதில் யாரும் கூப்பிடாதீங்க. நீங்கள் ஆட்டக்களத்தில் பங்கு பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா 04-5-2 அப்படின்ற மதுரையோட முன்னிணைப்போட 25-30-170 மற்றும் 25-30-171 அப்படின்ற எண்களில் ஃபோன் பண்ணி பாடலாம், சிரிக்கலாம், கலகலப்பா விளையாடலாம்.
1: ஆமா, சம வைப்ல வச்சிருக்க போறோம் இன்றைக்கு. அதிரடியான ஆட்டக்களத்தை கேட்டு முதனேர் வந்திருக்காங்க, யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வருக, வணக்கம். என்ன பேர்ல இருக்கீங்க?
4: வணக்கம்.
1: வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து எக்கோ ஓட வர்றீங்க?
4: பாலசுப்ரமணியம்.
1: சரிங்க பாலசுப்ரமணியம், சொல்லுங்க உங்களுக்கான பாடல் கேட்டலாமா?
4: சொல்லுங்க.

0: அப்படியே வந்துருச்சு. நீங்களும் அன்று அப்படிங்கிற வார்த்தையில இரண்டு பாடல்களை டக்குன்னு பாடிருங்க.
1: அன்று ஊமை பெண்ணல்லோ, இன்று பேசும் பெண்ணல்லோ, ஐயா உன்னை கண்டு.
2: அடுத்த அடுத்த பாடல்.
1: அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.
0: இப்ப எங்க போயிட்டாரு?
2: இல்ல, க்வெஸ்சன் பேப்பர் வந்து அவுட் பண்ணிட்டீங்களா? நம்ம எழுதி வச்சிருக்க அதே பாட்ட கரெக்டா பாடிட்டீங்களே,
0: ரொம்ப அருமை. வெற்றி பெற்றீங்கன்னு சொல்லிட்டு இழப்பில் வந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து ஒரு விளம்பர இடைவேளை, அதற்கு பிறகு நேர்களை சந்திக்கலாம்.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் 9 பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: 4:08 ஆயிட்டு இருக்கு. ஆட்டக்களம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கு ஜோடி பாடல்கள் தான் நம்ம விளையாடிட்டு இருக்கோம்.
1: நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கங்கம்மா.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? உங்களுக்கான பாடல் போட்டலாமா? கேட்கலாம் அவர்களுக்கான பாடல்.
3: நீ பாதி நான் பாதி கண்ணே,
1: கேட்டீங்களா
0: வார்த்தை? நீ அப்படிங்கிற வார்த்தையில ரெண்டு பாடல் அப்படியே பாடிருக்கேன்.

0: அறிவே.
1: ஒண்ணு இன்னொன்னு
0: நீலக்குயில் நீதானம்மா?
2: ஆமா
3: நீலேதான்.
0: நீலக்குயில்
3: என்ன நீலம் வந்துருச்சு?
1: நீர் வேற நீலம் வேற இல்லையா?
3: முயற்சி செய்ததற்கு நன்றி. ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து சந்திக்கலாம்.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் 9 பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
5: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நான்கு மணி 10:36 நொடிகள். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றலைகளோடு ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் கடல் அலைகளோடு ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz தாங்க. அதுல ஆட்டக்காலத்துல இப்ப வரக்கூடிய நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? முத்துராஜ் சார், நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? கேட்டு இருக்கீங்களா? சரி, உங்களுக்கான பாடல் ஒளிபரப்பலாமா? உங்களுக்கான பாடல் இது.
6: பழைய பாட்டா போடுங்கப்பா.
1: சரி போட்டுருவோம்.
7: பெற்ற மகனோ நீ யார்? பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும் குலசாமி.
3: யார் அப்படின்ற பாட்டுல நீங்க உங்க விருப்பமா பழைய பாட்டு பாடலாம், இடைக்கால பாட்டு பாடலாம், என்ன வேணாலும் பாடலாம். யாருங்கிறத உங்களுக்கான வார்த்தை.
1: யார்?
6: யாருக்கு மகன் யார் யாருக்காக?
3: யாருக்காக? உங்களுக்காக தான் இது. அடுத்த பாட்டு.
6: மாளிகை யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க.
3: வெற்றி பெற்றீங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் பழைய பாட்டு கிட்ட நம்ம புது பாட்டு கொடுத்தோம். அதான் ரொம்ப சோகமா இரண்டு பழைய பாடல்களை பாடிட்டு போயிட்டாங்க.
1: நிகழ்ச்சி வந்தமைக்கு நன்றி.
3: அடுத்ததாக நம்மோடு பேச காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
8: அனைவருக்கும் வணக்கம். மொத்த கடையில இருந்து புஷ்பலதா பேசுறேன்.
1: புஷ்பலதா மேம், நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான ஜோடி குரல் கேக்கலாமா?
7: வெள்ளி வெள்ளி நிலாவே போகும் வீடும் எல்லாமே கூட கூட வந்தா.
1: நீங்க பாட வேண்டிய பாடல் வெண்ணிலவு அப்படின்ற பாடலை பாடலாம். ஜோடி குரலா ரெண்டு பாடல் பாடணும்.
8: வெண்ணிலவா?
1: ஆமா.
8: வெண்ணிலவானில் வரும் வேளையில் நான் விழித்திருந்தேன்.
9: தயாராக இருக்கிறீர்களா?
1: நம்ம நேயர்கள் எப்பவுமே ஆட்டகலத்துக்கு மட்டும் அவ்வளவு தயாரா இருக்கிறாங்க. அப்படி பாத்தீங்கன்னா பாட்டு போட்டோன்னு டக்கு டக்கு டக்குன்னு எல்லா பாட்டுமே வந்துட்டு இருக்கு. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
3: வெற்றி பெற்றீங்கன்னு சொல்லிட்டு அடுத்ததாக வரக்கூடிய நேயர்
1: வருக. வணக்கம்.
10: இனிய மாலை வணக்கம்மா.
1: மாலை வணக்கம்.
3: வணக்கம் சொல்வது யார், எங்க இருந்து பேசுறீங்க?
10: திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திரவியமலர்.
3: வேலாயுதம். சரிங்க. இதோ உங்களுக்கான இசை கீற்று கேட்டுருங்க.
10: ஜோடி
7: போடலி எங்க மல்லிப்பூ கண்ணோ.
3: மதுரை. மதுரையை வச்சு ரெண்டு பாட்டு பாடிருங்க.
10: மதுரை மாதிரி கொழுந்து வாசம் அது இருக்கு.
3: அப்புறம் இனி இவ்வளவு யோசிக்கிறீங்க. சரிங்கய்யா, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ரொம்ப யோசிச்சுட்டாங்க. மதுரையை அடிக்கடி நம்ம பண்பலையிலேயே குழுங்க விட்டுட்டு இருப்போம். அந்த பாட்டை மறந்துட்டாங்க. அந்த பதட்டத்திலேயே மறந்துட்டாங்க.
1: பதட்டத்தில் மறந்துட்டாங்க.
3: தொடர்ந்து ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு பாடலுக்கு பிறகு சந்திப்போம்.
1: சந்திக்கலாம்.
11: நேரம் மாலை 4:14.

0: ஐந்து நிமிடம் நேர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ, விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. கோடித்திரியின் எல்இடி டிவி 19,990 மட்டுமே. டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 மட்டுமே. டேரக்ட் கூல் ரெஃப்ரிஜிரேட்டர் 12,990 மட்டுமே. வாங்கும் மொபைல்களுக்கு ஆக்சசரிஸ் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
2: 8-300-37-27-57

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது.

0: செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRP ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரடியான அட்டகாசமான ஆட்டக்கலம் நிகழ்ச்சி தாங்க. இன்னைக்கு ஆட்டக்காலத்தில் நம்ம என்ன விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா ஜோடி பாடல்கள் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். ரொம்ப அருமையாகவே நம்மளுடைய நேயர்கள்லாம் பாடல்கள் பாடி அசத்திட்டு இருக்காங்க. இணைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார்? வருக வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: எங்க இவ்வளவு தூரம்?
1: உக்ரபாண்டியன் சார், உங்களுக்கான பாடல் கேட்டலாமா? உங்களுக்கான வார்த்தை வானம்பாடி. வானம்பாடி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடல்கள் பாடலாம்.
2: வானம்பாடி வானம்பாடி அப்படின்னு ஒரு பாட்டு எஸ்எஸ்ஆர் படத்துல இருக்கு.
4: உங்கள் முயற்சியை நாங்கள் பாராட்டுகிறோம்.
1: வானம்பாடின்றது வரவே இல்லையே.
4: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நல்லாவே முயற்சி பண்ணாங்க. என்னன்னா ஊன பாட்டு எழுதலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. நல்லா அடுத்த முறை எழுதிட்டு வாங்க. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வருக வணக்கம்.
5: தஞ்சாவூர்ல
4: இருந்து இசைக்கீற்று இதோ

0: வெள்ளை அப்படிங்கறத உங்களுக்கான வார்த்தை, அதுல இரண்டு பாடல்கள்.
1: இப்ப வந்து நீ நீல ஒரு பாட்டு இருக்கு, வேற என்ன வந்துட்டு வெள்ளைக்காரன்டா சொல்லிட்டு சாங் எனக்கு இப்ப வந்து ஓடு சாங்
2: பாடுங்க.
0: பாடாம நீங்க வார்த்தைகளா சொல்றீங்க, ஆனா நீங்க சொல்றதுல பாட்டு இல்லையே. நன்றிங்க, நல்லாவே முயற்சி பண்ணீங்க, இருந்தாலும் உங்களுக்கு சட்டுன்னு ஞாபகம் வரல அப்படிங்கறதுனால இன்னொரு நாளைக்கு தொடர்ந்து நம்ம விளையாடலாம், அன்னைக்கு வெற்றி பெறுவீங்க அப்படின்ற வார்த்தையோடு. இப்போது அடுத்ததாக நம்மோடு பேச காத்திருக்கும் நேயர்
2: வருக. வணக்கம்.
3: வணக்கம்
2: மேடம்.
3: வணக்கம்,
2: யார் எங்க
3: இருந்து
0: பேசுறீங்க? நம்ம ஆட்டக்கல நிகழ்ச்சி அவங்களை அப்படி கட்டி இழுக்குது அப்படின்றதுனால வர்றாங்க, அவங்களுக்கான இசை கிட்ட குடுத்துடலாம். ஆயிரம் அப்படின்ற வார்த்தையில பாடலாம்.
3: ஆயிரம் நிலவேவா, ஓராயிரம் நிலவேவா.
0: அடுத்த பாடல்,
2: அடுத்த பாடல்,
3: பாடல் விழி பாட பாட. மேடம்,
2: ஆயிரம்
3: தாமரை முத்துக்களே வந்து ஆனந்த கும்பிகள் கொட்டுங்களே.
0: அருமை அருமை, இரண்டு பாடல்களை பாடி வெற்றி பெற்றீங்கன்னு சொல்லிட்டு அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வருக. வணக்கம். இணைப்பில் இருந்து விடுபட்டாங்க, ரொம்ப ஆசாசியா வந்திருப்பாங்க.
2: இப்ப அடுத்த ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, யாருன்னு கேட்கலாம். வருக. வணக்கம். பழனியாயி, உங்களுக்கான இசை கீற்று கேட்டலாமா? கேக்கலாம். ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்காங்களே.
4: ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா,
2: நீங்க பாட வேண்டிய எழுத்து ரோஜா.
0: எத்தனை தடவை ஞாபகப்படுத்திருக்காங்க பாருங்க, ரோஜான்னு.

0: அதாவது நம்ம நேயர்கள் அப்படியே ஆரம்பிச்சா பல்லவிய முடிச்சிட்டு தாங்க அடுத்த பாட்டுக்கு போவே அடம் பிடிக்கிறாங்க. அடுத்த பாடல்,
1: அடுத்த பாடல்.
0: ஆஹா,
1: நிகழ்ச்சியில் பங்கு கொண்டமைக்கு நன்றி. நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வருக, வணக்கம்.
0: அமைதியா இருக்கீங்க, வணக்கம், வாங்க பேசுங்க.
2: மாலை வணக்கம் மேடம், இருவருக்கும் நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கோங்க.
0: பண்பலைய அனைவரும் நலவங்கயா. சொல்லுங்கயா, உங்க எங்க இருந்து பேசுறீங்க? யார் அது? உங்க பேர்?
2: திண்டுக்கல் மாவட்டம் மடமதுரை கோபால
0: கிருஷ்ணன். உங்களுக்கான இசைக்கீற்று இதோ.
3: அம்மா அம்மா, நீ எங்க அம்மா? உன்ன விட்டா எனக்காரு அம்மா.
0: அம்மா அப்படின்னு அழகா உச்சரிச்சு வந்திருக்கு பாடல். அம்மால ரெண்டு பாடல்கள் மட்டும் பாடிருங்கயா.
2: அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே.
0: அடுத்த பாடல்.
4: பயங்கரமான ஆளா இருக்கீங்களா?
0: ஆமா, எல்லாருமே ரொம்ப
2: பயங்கரமானவங்க.
0: இருக்கே அழகா, அவ இப்ப ரஜினி பாட்டு தான் இன்னொரு பாட்டு கூட இருக்கு.
2: அம்மா
4: பயங்கரமான
2: என்று நம்பி
0: அடுத்ததாக பேச காத்திருக்கும் நேயர்,
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்?
5: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு.
1: இணைப்புல வந்தமைக்கு நன்றி. கேட்கலாமா உங்களுக்கான ஒலிக்கிற்று?
6: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே.
7: பிரமாதம்
0: பூ அப்படிங்கிற வார்த்தையில இரண்டு பாடல்கள்.
1: பூ பூ
0: பூ
5: பூ பூ.
0: அடுத்த பாடல்.
5: பூ போட்ட
0: அடுத்த பாடல் பாடுங்க.
1: வெற்றி பெற்றீங்க, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
0: டக்குன்னு ரெண்டு பாட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. விளம்பர இடைவேளை தொடர்ந்து பாடலுக்கு பிறகு சந்திக்கலாம்.
8: GRT Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers, 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.

0: நேரம் மாலை 4:29 நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்மனோன் டீலர் வசந்தன் கோ. விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5050 மட்டுமே. வெட் கிரைண்டர் 9 பாக்ஸ் 5050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: நேரம் 4:31, 8 நொடிகள். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz ஆட்டக்கலம். இன்றைக்கு என்ன விளையாடிட்டு இருக்கோம்?
2: ஜோடி பாடல்கள்.
1: ஆமா, ஜோடி பாடல்கள் விளையாடிட்டு இருக்கோம். விளையாட காத்திருக்கும் நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வருக, வணக்கம். சொல்லுங்கய்யா, உங்களுக்கான இசைக்கீற்று இதோ கேட்டுட்டு கரெக்டான பாட்டு ரெண்டை மட்டும் பாடிடுங்க. இசைக்கீற்று வந்துட்டே இருக்கு.
2: நெஞ்சம் அல்லது நெஞ்சல் அப்படின்ற வார்த்தை வரக்கூடிய பாடல்களை நீங்க பாடலாம்.
3: நெஞ்சம் மறப்பதில்லை.
1: அடுத்த பாடல். இன்னொன்னு அடுத்ததாகும் நேயர்
2: வருக, வணக்கம்.
1: இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
2: வருக, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: உங்களுக்கான
2: இசைக்கீற்று கேட்டலாமா?
5: மேடம், காண்பதும்
1: நேற்று அப்படிங்கறதுதான் உங்களுக்கான வார்த்தை.
4: நேற்று.
1: ஆமா, நேற்றுன்ற வார்த்தை.
4: மாற்றம் என்னது? காற்று என்னோடு காதில் சொன்னது.
2: அடுத்த பாடல்.
4: நேற்று நீ சின்ன பாப்பா, இன்று நீ அப்பாப்பா.
2: ரொம்ப அருமையா பாடுனீங்க நிகழ்ச்சியில், வந்தமைக்கு நன்றி.
1: அடுத்ததாக வரக்கூடிய நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: வருக, வணக்கம்.
6: வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
6: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிற மேடம்.
2: உங்களுக்கான இசைக்கீற்று கேட்டலாமா?
6: குடுங்க குடுங்க.
2: ஆர்வமா இருக்காங்க, குடுங்க.
1: கருப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதனால அந்த பிட்டடா இருக்குமா? சரி, கருப்பு உங்களுக்கான வார்த்தை.
2: வார்த்தை
6: கருப்பா?
2: ஆ,
6: கருப்புனா என்ன பாட்டு மேம் இருக்கு? கருப்பு
1: எவ்வளவு
2: பாட்டு இருக்கு.
6: இந்த பாட்டு கருப்பு பேரழக கண்ணுக்குள்ள சிறிய தோழா எழு

0: புட்ட நாளா.
1: அடுத்து
0: இன்னும் ரெண்டு பாட்டு,
1: இன்னும் ஒரு பாட்டு,
0: இன்னும் ஒரு பாட்டா? கருப்பு
2: கட்டாயமா நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நன்றி. அடுத்ததாக வரக்கூடிய நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம், கொஞ்சம் சத்தமா பேசுங்க. யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: எல்லாருக்கும் மாலை வணக்கம். மதுரை காமராஜபுரத்துல இருந்து முனீஸ்வரி பேசுறேன்.
2: சரிங்க முனீஸ்வரி, உங்களுக்கான இசை கீற்றை கேட்டலாம்.

0: அதற்கான வார்த்தை மழை. சூப்பர். அடுத்த பாடல்
1: அருமை. இரண்டு பாடல் அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒரு பாடலுக்கு பிறகு சந்திப்போம்.
2: என் நெஞ்சில் குடியிருக்கும்

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: நேரம் 4:40, 2 நொடிகள் ஆயிற்றுக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நீங்க கேட்டுட்ருக்கீங்க. அதிரடியான
2: ஆட்டக்களம் நிகழ்ச்சி தான் நம்ம விளையாண்டுட்ருக்கோம். இன்னைக்கு ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன விளையாண்டுட்ருக்கோம் அப்படின்னா ஜோடி பாடல்கள்.
1: நேர்கள் அருமையாக வந்து விளையாடிட்டே இருக்காங்க. சிலர் மட்டும்தான் என்னென்னா அந்த தடுமாற்றம் இருக்குது, அதுவுமே முதன்முறையாக இரண்டாவது முறையாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த தடுமாற்றம். அடுத்ததாக பேச காத்திருக்கக்கூடிய நேயர்
2: வருக. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: மதுரை காமராசபுரத்துலேருந்து இந்திராணி பேசுகிறேன் மேடம்.
4: நான் யார்?
1: எவ்வளவுதான் தைரியமா என்ன யாருன்னு கேப்பீங்க. இதோ இந்திராணி அவர்களுக்காக ஒரு பாடல்.

0: அந்தி அப்படிங்கறத உங்களுக்கான வார்த்தை.
1: அந்தி வரும் நேரம்
2: அடுத்த பாடல்
1: அந்தி மலை
0: நன்றி. அடுத்ததாக பேச வரக்கூடிய நேயர் யாரு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வருக வணக்கம்.
3: வணக்கம்
2: மேம். வணக்கம். யார் எங்க இருந்து?
0: ஓடி அப்படின்றது உங்களுக்கான வார்த்தை. வந்துருவா
2: அடுத்த பாடல்
0: பாரதியார் பாடலே இருக்கு. பயப்படாம பாடுங்க பாரதியார் பாடலே இருக்கு. பயப்படாம பாடுங்க. ஓடி விளையாடு பாப்பான் பாரதியார் பாடாது. அதுலயே இருக்கு அது படத்திலயும் இருக்கு. இனப்பில் வந்தமைக்கு நன்றி. அழகா முயற்சி பண்ணாங்க. ஒரு ஓடிதாக ஓட முடியுது இந்த வயசுக்கு. ரெண்டாவது ஓடி ஓட முடியல அப்படின்ட்டாங்க. அடுத்ததாக வரக்கூடிய நேயர்
2: வருக வணக்கம்.
4: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சொல்வது ராமசந்திர.
2: மாலை வணக்கம் சார்.
0: இது உங்களுக்கான இசை
2: கீற்று. உங்களுக்கான வார்த்தை வேலை.
5: வேலை வேலை இல்லாதவண்டா வேலை தெரிஞ்சவண்டா வீரமான வேலைக்காரே.
2: ஆஹா. இரண்டாவது பாடல்
0: இன்னும் இவ்வளவு யோசிச்சுட்டீங்க அடுத்த பாடலுக்கு. சரி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ஏன்னா ரொம்ப நேரம் கொடுக்க முடியாது ஒரு நேயருக்கு அப்படிங்கிறதுனால. ஆனா அருமையான முயற்சி. அடுத்ததாக நம்மோடு பேச காத்திருக்கும் நேயர்
2: பருக வணக்கம்.
6: வணக்கம்.
2: யார் எங்க இருந்து?
6: நான் திண்டுக்கல் மாவட்டம்.
2: எல்லாரும் நல்லா இருக்கும் பண்பலையில. உங்களுக்கான பாடல் கேட்டலாமா?
6: கேட்கலாமுங்க.
7: உன்னை தொட்ட தென்றல் இன்று என்னை தொட்டு சொன்னதொரு சேதி.
0: உன்னை அப்படிங்கறத உங்களுக்கான வார்த்தை.
6: பாட்டு பாடிச்சேன் தங்கமே.
0: அடுத்த பாடல்.
6: அடுத்த பாடல்

0: அருமையா பாண்டீங்க. நீங்க இப்ப வந்தமைக்கு நன்றி. இப்போ நிகழ்ச்சியில விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணையலாம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரியில், அண்ணா நகர், மதுரை.

0: பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க விளையாண்டுட்டு இருக்கீங்க ஆட்டக்களம் நிகழ்ச்சி தான். இன்னைக்கு ஆட்டக்களத்துல நம்ம என்ன விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா ஜோடி பாடல்கள் நிகழ்ச்சி தாங்க போயிட்டு இருக்குது. நம்மளுடைய நேயர்கள் உற்சாகமா அழகா வந்து பாடி ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம், செல்லூர்ல இருந்து காட்டி பேசுறேன்.
1: வணக்கம் சார், நிகழ்ச்சி கேட்டுட்டு
2: இருக்கீங்களா?
1: உங்களுக்கான இசை கீற்று இதோ.
3: செம்பருத்தி பூவு சித்திரத்த போல அம்பலத்தில் ஆடுதிங்கே.
1: உங்களுக்கான வார்த்தை செம்பருத்தி.
2: செம்பருத்தி.
4: என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க? செம்பருத்தில எவ்வளவு பாடல்?
2: செம்பருத்தில இருக்கு, நிறைய பாடல் இருக்கு.
1: பாடுங்க.
2: செம்பருத்தி செம்பருத்தி பூவு போல அந்த பாட்டு ஒண்ணு.
1: அடுத்த பாடல்.
2: அடுத்த பாடல்
4: வரமாட்டேங்குது. நேயர் வருக, வணக்கம். நம்மள ஹோல்ல போட்டாங்க. அடுத்த நேயர் யாருன்னு கேட்டு
1: வணக்கம்.
5: இருவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள் தெரிந்து கொண்டு நிகழ்ச்சியில் இணைவது கேகேஆர் நகர்ல இருந்து மணிகண்டன்.
1: மணிகண்டன் சார், உங்களுக்கான ஒலிக்கிற்று கேட்டலாமா?
5: கேட்டலாம், ரெடியா இருக்கேன்.
1: ரெடியா இருக்க.
4: ராஜா என்பது உங்களுக்கான வார்த்தை.
5: ராஜா கைய வச்சா அது ராங்கா போனது.
4: அடுத்த பாடல். என்ன அவ்வளவுதானா? ராஜா ராசா எவ்வளவு இருக்கு, அப்படியே ஓடிட்டு இருப்பது இருக்கு.
1: சத்தத்தையே காணும். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வருக, வணக்கம்.
4: இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். இணைப்பில் இருக்கீங்க, யாரு உங்க பேரு?
1: அவங்க அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க.
4: வானொலியை கேட்காதீங்கம்மா, வானொலியை கேட்காம இங்க கைபேசியில கவனமா இருங்க. வணக்கம்.
6: வணக்கம் மேம், சொல்லுங்க மேம்.
4: யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: நீங்க தான் சொல்லணும்.
4: பிரியா, இதோ உங்களுக்கான இசை கீற்று.
3: மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு.
4: சூப்பர். உங்களுக்கான வார்த்தை மல்லிகை.
6: மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா?
4: பார்த்தேன். அடுத்த பாடல். எல்லாரும் என்ன ஒரு பாட்டு பாடிட்டு ரெண்டாவது பாடலுக்கு எவ்வளவு திணறீங்க?
6: மல்லிகை பூவுக்கு கொண்டாட்டம்,
4: மல்லிகை பூவுக்கு கல்யாணம். அருமையா பாடிட்டீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி, வெற்றி பெற்றீங்கன்னு சொல்லிட்டு அடுத்ததாக நம்ம ஓடி பேச காத்திருக்கோம். நேயர் வருக, வணக்கம்.
7: வணக்கம்.
1: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
7: மதுரையில இருந்து சாந்தி பேசுறேன்.
1: உங்களுக்கான ஒலி கீற்று கேட்டலாமா?
7: போடுங்க.
4: வண்ண அப்படிங்கிற வார்த்தையில நீங்க இரண்டு பாடல்கள் பாடணும்.
1: வண்ணம்.
4: இன்ன எவ்வளவு யோசிக்கிறீங்க?
7: இனி வரும் வண்ணம். வண்ணம் கொண்ட வெண்ணில வானம் விட்டு வாராயோ.
4: இது வந்துட்டே அடுத்த பாடல்.
1: நீங்க எங்க போறீங்க?
4: நம்மளதான் அப்படி சொன்னாங்கன்னு நினைச்சேன்.
1: தெரியும் அதனாலதான் அப்படி இல்ல. நம்ம நேயர்கள் பாடட்டுமே அப்படின்னு அமைதியா இருந்தேன். நினைப்பு வந்த அடுத்த

0: நேயர் யாருன்னு பார்க்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: உங்களுக்கான இசை கேட்ட கேட்டலாம்.
0: உங்களுக்கான வார்த்தை சின்ன குயில்.
2: சின்ன அப்படிங்கிற வார்த்தையை கூட எடுத்துக்கலாம். அடுத்த பாடல். சூப்பர், இரண்டு பாடலையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பேசலாம்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
2: நேரம் 4:55, 42 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில தான் ஆட்டக்கலம் கேட்டுட்டு இருக்கீங்க. நிறைவான நேரத்துல பேசணும் அப்படின்னு ஆவலாக வரக்கூடிய நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் சொல்லுது யார், எங்க இருந்து பேசுறீங்க? பாலமுருகன். சரிங்க, ஏதோ உங்களுக்கான இசை.
4: வண்ணச்சேலைக்காரி
0: உங்களுக்கான வார்த்தை பட்டு, பட்டு வண்ணம், இந்த மாதிரியான பாடல்கள் நீங்க பாடலாம்.
2: பட்டு பூவே அப்படின்னு அழகா ஆரம்பிச்சாங்க, நிச்சயம் வெற்றி பெற்றிருப்பாங்க. ஆனா இணைப்பு டக்குன்னு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இது வரைக்கும் சூப்பரா போய்கிட்டு இருந்துச்சு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நிறைவான நேயர் யாருன்னு மட்டும் கேட்டலாம்.
0: வணக்கம்.
2: சரிங்க, இதோ உங்களுக்கான இசை கீற்று.
4: கவிதையே தெரியுமா என் கனவு நீதானடி, இதயமே தெரியுமா உனக்காக.
0: உங்களுக்கான வார்த்தை கவிதை.
2: அடுத்த பாடல். நன்றி, இது வரைக்கும் சூப்பரா போச்சு. 26 நேயர்கள் வரைக்கும் நம்ம சந்திச்சோம் இன்றைய ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில. அதுல 1-2 பேர் மட்டும்தான் என்னன்னா
0: ஒரு பாடலோட
2: அப்படி போனாங்க. அடுத்த முறை கட்டாயம் அவங்களுமே வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்த, பங்கு பெற்ற, பங்கு பெற முயற்சித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெறக்கூடியது
0: நான் சிவசங்கரி.
2: லாவண்யா. அழைப்புகள் ஒருங்கிணைப்பு கோகுல அரசி. நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் தொழில்நுட்ப உதவி நாகராஜன். நன்றி நேர்களே.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்லா. பிரதமர் திரு நரேந்திர மோடி, ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் இடையேயான பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெற்றன. பிரிக்ஸ் உச்சி மாநாடு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உலக வர்த்தக அமைப்பின் நெறிமுறைகளுக்கு எதிராக சில நாடுகள் தன்னிச்சையாக வரிவிதிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது குறித்து பிரிக்ஸ் அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது. சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மின்னணு வர்த்தகம் தொடர்பான நெறிமுறைகளில் நுகர்வோர் நலனை பாதுகாக்கும் வகையிலும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தும் வகையிலும் திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 80 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. முதுபெரும் தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா மதுரையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 90. அன்னாரது மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மின்வெட்டு நிலவுவதாக தவறான தகவல் பரப்பப்படுவதாக சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர் கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்துள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த ஆசிரியருக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் அதிகபட்ச தண்டனை கிடைப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று தேமுதிக கோரியுள்ளது. கொரியாவில் நடைபெற்று வரும் உலக பாரா துப்பாக்கிச்சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கடம், உமேஷ் விக்ரம் குமார், பிரமோத் பகத், அபிஜித் சக்கூஜா ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீ அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆராத்யா ஷிதிஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷைனா மணிமுத்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது. ஆகாஷ்வாணி இசைத்து

நேரம் 5:03. இசையோடு இன்பமாய் உலாவரும் இசைவாணி. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது மனதை மயக்கும் பாடல்களின் தொகுப்பாய் மாலை தென்றல். எப்படி சூரியன் உதிக்கும் நேரம் நம் மனதிற்கு புத்துணர்ச்சியை தருமோ, அது மாதிரி தாங்க இந்த மாலை நேரமும். தன் மேனி எங்கும் மஞ்சள் அள்ளி பூசிக்கொண்டது போன்ற இந்த மாலை பொழுது தேகத்தை குளிர்விக்கும் சென்றலும் நம் மனதில் இனம் புரியாத மகிழ்ச்சியை தரத்தானே செய்கிறது. அதே மகிழ்ச்சியோடு கேட்கலாம் நிகழ்ச்சியில் முதல் பாடலை, நிழல்கள் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 5:08 ஆயிட்டுருக்குங்க. இந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம வீட்டு சுவர் கடிகாரத்தில் இருந்து நம்ம கை மணிக்கட்டுக்கு வந்து இப்போ நம்ம உள்ளங்கைக்கு கூட வந்தாச்சுங்க. ஆனால் அந்த காலத்தில் எப்படி நேரத்தை கணக்கிச்சிருப்பாங்கன்னு இன்றைக்கே யோசிச்சுருக்கீங்களா? எக்ஸாக்ட்லி, நீங்கள் நினைக்கிறது உண்மைதாங்க. அந்த காலத்தில் இயற்கை நகர்வுகளை வச்சு தான் இந்த நேரத்தை கணக்கிட்டுருக்காங்க. அதில் இந்த பூக்களுக்கு ரொம்ப பெரிய பங்கு இருக்குங்க. எப்படி காலை நேரம் பூக்கள் மலர்றதை வச்சு நேரம் கணக்கிட்டாங்களோ அதே மாதிரி தான் மாலை நேரத்துலையும் சில பூக்கள் மலர்றதை வச்சு இந்த நேரத்தை கணக்கிட்டுருக்காங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் ஒரு பாடல், முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மனதை மயக்கும் பாடல்களின் தொகுப்பாய் மாலை தென்றல். நாம் பூக்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? எப்படி சூரியன் உதயமாகும்போது தாமரை போன்ற சில பூக்கள் மலருதோ அதே மாதிரி தான் இந்த அந்தி சாயும் பொழுதுலையும் சில பூக்கள் வந்து மலரும். உதாரணமாக இந்த அஞ்சுமணி பூன்னு சொல்கிறோம் இல்லையா, அது அஞ்சுமணி பூ இல்லைங்க, இந்த அந்தி மாலையில் மட்டும் மலரும் அந்தி மாலை பூ அப்படி தான் அந்த பூவோடைய பெயர் இருக்குதுங்க. பூ மலரும் போது எப்படி நம்மளுடைய மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கோ அப்படித்தான் சில பாடல்கள் கேட்கும்போதும் நம்ம மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படியான பாடல் கேட்கலாம் கல்யாணராமன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக கற்றளைகளில்.

அன்போடு இன்பமாய் உலா வரும் இசைவாணி. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் மனதை தொட்ட பாடல்களின் தொகுப்பாய் மாலை தென்றல். பூக்களின் காலமும் நம்மளுடைய இளமை காலமும் கிட்டத்தட்ட ஒன்று தாங்க. பூக்கள் எப்படி வந்து கொஞ்ச காலம்னாலுமே வளர்ச்சியில்

அட்ராக்ட் பண்ணுமோ, அப்படித்தான் நம்ம இளமை காலமும். மொட்டு பூவாகி எல்லோரையும் அட்ராக்ட் பண்ணுங்க. நம்ம இளமை காலம் எப்படி இருக்கும்னா, கொஞ்ச காலம்னாலுமே நமக்கு ரொம்ப அதிசயமாகவும் வியப்பாகவும் இருக்கும். அப்படியான ஒரு பாடலை கேட்கலாம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காற்றலைகளில்.

என்னென்ன தொடர்புகள்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் பெண்மையோ பூக்களோ மாலை தென்றலை கண்டால் மனம் மகிழத்தானே செய்யும். எப்படி இந்த ஆகாஷ்வாணியில் ஒழிக்கும் மாலை தென்றலை கண்டு நேயர்களாகிய உங்களது மனமும் மகிழ்வதை போல. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். 16 வயது நிலை திரைப்படத்திலிருந்து.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக.

இன்பமாய் உலா வரும் இசைவாணி. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க உங்களது மனதை மயக்கும் பாடல்களின் தொகுப்பாய் மாலை தென்றல். நம்ம இந்த பூக்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த பூக்களை என்னைக்காவது தோட்டத்துலேயோ இல்லை ஏதாவது வெளியிடங்கள்லேயோ பார்த்துருக்கீங்களா? காத்தடிக்கும் போது அழகாக அந்த காத்தோட நயத்திற்கு ஏத்தாப்புல தலையசைக்கும். இந்த பூக்கள் தலையசைக்கும் போது அதை பார்த்தா அந்த காத்தோடு ஏதோ பேசிக்கிறது மாதிரி நமக்கு தோணும் இல்லையா? அப்படி என்னதான் பேசும், காதலா இல்லை கவிதைகளா அப்படின்ற விஷயத்தை இந்த பாடல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மௌன கீதங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக காற்றலைகளில்.

அம்மா சமைச்சிட்டு வெளியே வரும்போது ஒரு குழந்தை ஓடி போய் அம்மாவோட காலை கட்டிக்கும். அம்மா உடம்புலேருந்து வரக்கூடிய அந்த வேர்வை ஸ்மெல்லு கூட அந்த குழந்தைக்கு நறுமணம் மாதிரி தாங்க தெரியும். அப்படித்தான் ஒவ்வொரு பூவும் பூக்கும் போது வருகின்ற வாசனையும் நம்ம மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும் இல்லையா? அந்த பூக்கள் மலர்றத நம்ம யாரும் பார்க்காட்டியும் அந்த மனம் நமக்கு என்றைக்குமே ஒரு சுகந்தத்தை, ஒரு உற்சாகத்தை, ஒரு புத்துணர்ச்சியை என்றைக்குமே தரும்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கேட்கலாம். நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காற்றலைகளில்

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா. என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1 லட்ச ரூபா பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 1 லட்ச ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமா தாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1 லட்ச ரூபா இப்பயே கொடுப்பீங்களா, பெட்டியில கொடுப்பீங்களா, எப்படி பேங்க்ல போடுவீங்களா, இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிரலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபா மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 லட்ச ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகத்தா?
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி? பாட்டி
0: ஆத்தடியாத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க, யாருக்கிட்ட?
2: பாட்டி
1: தேவையற்ற ஸ்பாம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

இசையோடு இன்பமாய் உலாவரும் இசைவாணி. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க மனதை மயக்கும் பாடல்களின் தொகுப்பாய் மாலை தென்றல். இந்த பெண்கள் சிலருக்கு தன்னுடைய தலையில் கூந்தலில் வந்து பூக்களை சூடிக்கொள்வது வந்து ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் அதை பார்க்கக்கூடிய காதலனுக்கோ தலைவனுக்கோ ஒரு சந்தேகம் வருமா. என்ன அப்படின்னா, தன் தலைவி கூந்தலை விட அதிக மனமுள்ள பூ ஏதாவது இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வண்ண தூது அனுப்புனதா ஒரு சங்க இலக்கிய பாடல் சொல்லுதுங்க. இன்னைக்கு காலகட்டமாக இருந்தால் மெசேஜ் அனுப்பி நீ என்ன ஷாம்பு போடுறேன்னு கேட்டிருப்பாங்க இல்லையா. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். ஊமை விழிகள் திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக காற்றலைகளில்.

பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்னா

வண்டி வருகுதுல வடை வளைஞ்சி வளவில் தந்தி வந்து வேசுதுல வானொலி ஸ்டேஷனில் வந்தாலும் வாங்க மதுரை சின்னாம்புந்தாங்க. நான் வடவழிஞ்சி

நேயர்களே, எப்படி பூக்கள் தானும் வளர்ந்து பார்ப்பவரையும் முகம் மலரச் செய்யுதோ, அப்படித்தாங்க நம்ம வாழ்க்கை இருக்கணும். நாமும் மகிழ்ச்சியாக இருந்து நம்மை சார்ந்தவர்களையும் மகிழ்ச்சியாக பார்த்துக்கணுங்க. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நீங்க இதுவரை கேட்டு ரசித்தது மாலை தென்றல். உங்களோடு இணைந்திருந்தது சிவசங்கரி. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை கேட்கலாம். அழகை ஆராதிக்கிறேன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காற்றலைகளில். நன்றி.

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை FM.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி, ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் இடையேயான பேச்சுகள் இன்று புதுதில்லியில் நடைபெற்றன. பிரிக்ஸ் உச்சி மாநாடு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உலக வர்த்தக அமைப்பின் நெறிமுறைகளுக்கு எதிராக சில நாடுகள் தன்னிச்சையாக வரி விதிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது குறித்து பிரிக்ஸ் அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது. புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான உரிமங்களை பாதுகாப்பதற்கான நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். திருக்குறளின் பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகெங்கும் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 80 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. முதுபெரும் தமிழ் அறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா மதுரையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 90. அன்னாரது மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மின்வெட்டு நிலவுவதாக தவறான தகவல் பரப்பப்படுவதாக சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர் கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தவேக அரசு உறுதி செய்துள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். தனியார் பேருந்துகளின் கட்டண உயர்வை தடுக்க தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெறும் கூட்டணிதான் வலிமை பெறும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் அருகே உள்ள மதுரமங்கலம் கிராமத்தில் செமி கண்டக்டர் பூங்கா அமைப்பதற்காக விளைநிலங்களை கையகப்படுத்தும் பணிகளை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கம் நீலாங்கரை கடற்கரை பகுதிகளில் விநாயகர் சிலைகளை கரைக்க அனுமதிக்க முடியாது என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. கொரியாவில் நடைபெற்று வரும் உலக பாரா துப்பாக்கிச்சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீ அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆராத்யா ஷிட்டிஜ் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷைனா மணிமுத்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:03, தொடர்ந்து கேட்கலாம் சேவை செய்திகள்.
2: காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் பொன்னுமாந்துறை அஞ்சல் பள்ளப்பட்டி கிராமம் கிழக்கு தெருவை சேர்ந்த சிறுநாச்சியம்மாள் அவர்களின் பேரன் மும்மூர்த்தி அவர்களின் மகனுமான சிறுவன் ரித்தீஷ்குமார் என்பவரை கடந்த ஏப்ரல் மாதம் 15 முதல் காணவில்லை என்ற அறிவிப்பு வந்துள்ளது. ரித்தீஷ்குமார் வயது 14. அவரது அங்க அடையாளங்கள் நடுமார்பில் கருப்பு மச்சமும் இடது முழங்காலில் காயத்தழும்பும் இருக்கும். சிறுவன் ரித்தீஷ்குமார் பற்றிய விவரங்கள் தெரிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சார்பு ஆய்வாளர் தாலுகா காவல் நிலையம் திண்டுக்கல் மாவட்டம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7358167968 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9962422200. காவல் ஆய்வாளர் தாலுகா காவல் நிலையம் திண்டுக்கல் மாவட்டம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9498101534. காணாமல் போன சிறுவனை பற்றிய தகவல் தெரிந்தால் மேற்சொன்ன முகவரியிலோ அல்லது தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என அறிவிப்பு வந்துள்ளது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது சேவை செய்திகள்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ்.

0: நேரம் 6:12. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz தெய்வீக ராகங்களை கேட்கும் நேரமாய் விலக்கேற்றும் வேலை.
1: ஓம் அஸ்ய ஸ்ரீ மஹாலக்ஷ்மி சஹஸ்ரநாம ஸ்தோத்ர மஹாமந்திரஸ்ய ஸ்ரீ மஹாவிஷ்ணுர் பகவான் ரிஷிஹி அனுஷ்டுப் சந்தஹ மஹாலக்ஷ்மிஹி தேவதா ஸ்ரீம் பீஜம் ஹ்ரீம் சக்திஹி ஹ்ரைம் கீலகம் மம சர்வ பீடா பரிஹாரார்த்தம் சர்வ துக்க துரித தாரித்ர்ய விநாசார்த்தம் சர்வாபீஷ்ட சித்யர்த்தஞ்ச ஸ்ரீ மஹாலக்ஷ்மி பிரசாத சித்யர்த்தே.

தான்நித்யம் குரு மே சித்தே விஷ்ணு பக்ஷஸ்தலஸ்திதே பகவத் தக்ஷிணே பார்ஷ்வே ஸ்ரீயம் தேவிம் அவஸ்திதாம் ஈஸ்வரீம் சர்வபூதானாம் ஜன

ிம் ரத்தங்கனஸ்தனீம் அலகாகிரைரலினிபை அலங்கிருத்தமுகாம்புஜாம் லசத்கனகசங்காஷபீனசுந்தரகந்தராம் நிஷ்கண்டீம் ஸ்தனாலம்பி முக்தாஹாரவிராஜிதாம் நீலகுந்தலமத்யஸ்தமாணிக்கமகுடோஜ்வலாம் சுக்ரமால்யாம்பரதராம் தப்தஹாடகவர்ணினீம் அனன்யசுலபைஸ்தை

பஞ்சகிருத்யகரி பஞ்சசக்தி மய்யாத்மவல்லபா பாவா பாவானுகா சர்வ சம்மதா ஆத்மோபகூஹினி அபிருதக்சாரிணி சௌம்யா சௌம்ய ரூபா வ்யவஸ்திதா ஆத்யந்தரஹிதா தேவி பவபாவ்யஸ்வரூபிணி மகாவிபூதி சமதாம் கதா ஜோதிர்கணேஸ்வரி சர்வகார்யகரி தர்மஸ்வபாவாத்மா க்ரதஸ்திதா ஆக்ஞா.

பஞ்சவ்யோமபதி ரக்ஷ வியாவிருத்தி பிராப்ய பூரிணி ஆனந்த ரூபா சர்வாப்திசாலினி சக்தி நாயிகா ஹிரண்யவர்ணா ஹைரண்ய பிராகாரா ஹேமமாலினி பிரஸ்புரஸ்தா பத்ரஹோமா வேஷினி ரஜதஸ்ரஜா ஸ்வாஜ்ஞா கார்யமரா நித்ய சுரபிர் வ்யோமசாரிணி யோகக்ஷேம மகா சர்வ சுலபேச்சா க்ரியாத்மிகா மகாசமூகா நிகில பிரரோஹா வேதகோச்சரா விஸ்மயாதாயினி ப்ரஹ்ம சம்ஹிதா சுகுணோத்தரா ப்ரஜ்ஞா பரிமிதாத்மானுரூபா சத்யோபாயார்ஜிதா மனோஜ்ஞேயா ஜ்ஞானகம்யா நித்ய முக்தாத்மசேவினி கர்த்ருசக்தி சுகஹனா போக்த்ருசக்தி குணப்ரியா ஜ்ஞானசக்திரநௌபம்யா பரசக்திர்நிராமயா அகளங்கா மகாசக்திர்நிராதி

கூட்டஸ்தா குலநந்தினி அவிகீதா தந்திர சித்தா யோக சித்தாமரேஸ்வரி விஸ்வசூதி தற்பயந்தி நித்ய திருப்தா மகௌஷதி சப்தாஹ்வயா சப்தசா கிருதஜ்ஞா கிருதலக்ஷணா த்ரிவர்த்தினி த்ரிலோகஸ்தா பூர்புவஸ்வரயோ நிஜா அக்ராஹ்யாக்ராஹிகானந்தாஹ்வயா சர்வாதிசாயினி வ்யோம பத்மாக்ருது.

சப்தசஹ கிருதஜ்ஞா கிருதலக்ஷணா த்ரிவர்த்தினி த்ரிலோகஸ்தா பூர்புவஸ்வரயோ நிஜா அக்ராஹ்யாக்ராஹிகானந்தா ஹ்வயா சர்வாதிசாயினி வ்யோம பத்மா க்ருதுதுரா பூர்ண காமா மகேஸ்வரி சுவாச்யா வாசிகா சத்ய கதனா சர்வபாவனி.

ஜஸ்தா ஹ்ருதப்ஜஸ்தா மஹாக்ரமா பரமத்யௌஹு ப்ரதமஜா பரமாப்தா ஜகன்னிதிஹி ஆத்மானபாயினி துல்யஸ்வரூபா சமலக்ஷணா துல்யவ்ருத்தா சமவயாஹ மோதமாதா கககத்வஜா துல்யசேஷ்டா துல்யசீலா வரதா காமரூபிணி சமக்ரலக்ஷணானந்தா துல்யபூதி சநாதனா மஹர்திஹி சத்யசங்கல்பா பூமிஜா பரமேஸ்வரி ஜகன்மாதா சூத்ரவதி பூததாத்ரி யசஸ்வினி மகாபிலாஷா சாவித்ரி பிரதானா சர்வபாசினி நானாவபுர்பஹுவிதா சர்வஜ்ஞா புண்யகீர்த்தனா பூதாஸ்ரியா ஹ்ருஷிகேஷா அசோகா ஸ்வாங்கிவாஹிகா ப்ரஹ்மாத்மிகா புண்ணிய

சம்ஹதிர் நிர்மிதா ஜோதிர் நியதிர் விவிதோத்சவா ருத்ரவந்த்யா சிந்துமதி வேத மாதா மதுவிரதா விஸ்வம்பரா ஹைமவதி சமுத்ரேச்சா விஹாரிணி அனுகூலாய ஜ்ஞபதி சதகோடி சுபேஷலா தர்மோதயா தர்மசேவா சுகுமாரி சபா.

கமலேக்ஷணா பத்மப்ரியாசு பிரசன்னா பிரமோதா பிரியபார்ஷ்வகா விஸ்வபூஷா காந்திமதி கிருஷ்ணா வீணாரவோத்சுகா ரோச்சிஷ்கரீஸ்வ பிரகாஷா சோபமானா விஹங்கமா தேவாங்கஸ்தா பரிணதிஹி காமவத்சா மகாமதிஹி இல்வலோத்பலநாபா அதிசமனி வரவர்ணி.

பிரதிஸ்னுஷா பத்மதரா பூஜ்யா த்ரைலோக்ய மோகினி நித்யகன்யா பிந்து மாலினி அக்ஷயா சர்வகந்தினி கந்தாத்மிகா சுரசிகா தீப்தமூர்த்தி சுமத்யமா பிரதிஸ்ரோணி சௌமியமுகி சுபகா விஷ்டரஸ்ருதி ஸ்மிதானநாச்சாருகதி நிம்னநாபிர்மஹாஸ்தனி ஸ்னிக்தவேணி பகவதி சுகாந்தா வாமலோசனா பல்லவாங்கிரி பத்மமனாஹ பத்மபோதா மஹாப்சராஹ சரஸ்வதீச்சாருஹாசா சுபதிருஷ்டி.

காமப்ரியா நவமிருகி சர்வசேவ்யா வராங்கனா கந்தத்வாரா துராதர்ஷா நித்ய புஷ்டா கரீஷிணி தேவஜுஷ்டா திவ்யவர்ணா திவ்யகந்தா ஸ்வ

ஸ்வைரவிருத்திஹி ருக்மிணி சர்வசாட்சிணி காந்தாரிணி பரகதிஹி தத்வகர்பா பவா பவா அந்தர்வர்த்திர் மகாமுத்ரா விஷ்ணு துர்கா மகாபலா மதயந்தி லோகதாரிண்யத்ருஷ்யா சர்வநிஷ்கிருதிஹி தேவசேனா ஆத்மஃலதா வசுதா முக்கியமாத்ரிகா க்ஷீரதாரா க்ருதமயி ஜுஹ்வதி யஜ்ஞதக்ஷிணா யோகநித்ரா யோகரதா.

துல்ல சத்கதா நாராயணி ஜகத்பூரின் யுர்வரா திருஹிண பிரசூஹு யஜ்ஞகாமாலே திஹானா தீர்த்தகர் உக்ர விக்ரமா கருத்மதுதயா.

நரசிம்ஹி ஜீமூத சுபதேக்ஷணா தீக்ஷா விதா விஸ்வசக்தி நிஜசக்தி சுதர்ஷினி பிரதிதீர்ஜகதி வன்யதாரிணி கலிநாசினி அயோத்யா.

யக்வரா வாரணவதி அனசூயா துராசதா அருந்ததி குண்டலினி பவ்யா துர்கதி நாசினி மிருத்யுஞ்சயாத்ரா சஹரா நிர்பயா சத்ருசூதினி ஏகாட்சராசு புரந்தரி சுரபக்ஷாவராதுலா சகிருத்விபாசா பிரத்யும்னா ஹரிபத்ரா துரந்தரா பில்வப்ரியா அவனி சக்ரஹ்ருதயா கம்புதீர்த்தகா சர்வமந்த்ராத்மிகா வித்யுத் யசோதா சர்வரஞ்சினி த்வஜச்சத்ராஶ்ரயா பூமிஹி வைஷ்ணவி சத்குணோஜ்வலா சுஷேனாலோக விதிதா காம சூர்ஜகதாதிபூஹு வேதாந்தயோ நிர்ஜிஜ்ஞாசா மனிஷா சமதர்ஷினி சஹஸ்ரசக்திரா வ்ருத்திஹி சுஸ்திரஶ்ரேயசாம் நிதிஹி ரோஹிணி ரேவதி சந்திர சோதரி.

ஜோனிர்வோமலக்ஷ்மி சுதுர்லபா பாஸ்கரீ புண்ணியகேகஸ்தா மனோஜ்ஞா விபவப்ரதா லோகஸ்வாமீன்யச்சுதார்த்தா புஷ்கலா ஜகதாக்ருதிஹி விசித்திரஹாரிணீ காந்தா வாஹினி பூதபாவனி பிராணினீ பிராணதா விஸ்வா விஸ்வப்ரஹ்மாண்டவாசினி சம்பூர்ணா பரமோத்ஸாஹா ஸ்ரீபதி ஸ்ரீமதி ஸ்ருதிஹி ஶ்ரயந்தி ஶ்ரயமாணாக்ஷ்மா விஸ்வரூபா ப்ரஸாதினி ஹர்ஷிணி பிரதமா ஷர்வா விஷாலா காமவர்ஷிணி சுப்ரதீகா ப்ரிஸ்ரீமதி நிவிர்த்திர் விவிதா பரா சுயஜ்ஞா மதுரா ஸ்ரீதா தேவராதிர் மகாமனாஹ ஸ்தூலா சர்வா க்ருதிஹி சூக்ஷ்மா நிம்ன கர்பா தமோனுதா துஷ்டிர்வாகீஸ்வரி புஷ்டிஹி சர்வாத்யா சர்வசோஷிணி சக்தியாத்மிகா சப்த சக்திஹி விசிஷ்டா வாயுமதி உமா ஆன்வீக்ஷிகீத்ரயீ வார்த்தா தண்ட நீதிர்நியாமிகா வியாழி சங்கர்ஷணி த்யோதா மகாதேவ்ய பராஜிதா கபிலா பிங்களா ஸ்வஸ்தா பலாகி கோஷநந்தினி அஜிதாகர்ஷணி க்ஷாந்தி.

சந்திரகாந்தோதித சூர்யா சதுரஸ்ராமனோஜவா பாலாகுமாரி யுவதிஹி கருணா பக்தவத்சலா மேதின்யுபநிஷத்மிஸ்ரா சுமவீருர்தனேஸ்வரி துர்மர்ஷிணி சுசரிதா போத.

குணகஹ்வரா அமோகா சாந்திதா சத்யா ஜானதோத்கர்ஷிணி சிவா பிரகிருதிர்பாமினி லோலா கமலா காமதுக்விதிஹி பிரஜாராமா பராசந்தியா சுபத்ரா சர்வமங்களா நந்தா பத்ரா ஜயா ரிக்தா திதி பூர்ணா ருதம்பரா காஷ்டா காமேஸ்வரி நிஷ்டா காம்யா ரம்யா சுதா ஸ்மிருதிஹி சங்கினி சக்ரிணி ஷ்யாமா சமாகோத்ரா ரமாத்யுதிஹி சாந்திர்தாந்தி ஸ்ருதி ஸ்திதிஹி விராஜா அத்யுஜ்வலாவ்யயா வாணி கௌரீந்திரா லக்ஷ்மி மேதா ஸ்ரத்தா பிரமாத்யுதிஹி ஸ்வதாஸ்வாங்காரதி ருஷா வசுர் வித்யா த்ருதி சபா சிஷ்டா இஷ்டா சுசிர்தாத்ரி சுதா ரக்ஷோக்ஞஜாமிருதா ரமண்யேகா சாரதாம்பா சமேதாத்யா சுபாக்ஷரா ரத்னாவலி பாரதீடா தீரதி கேவலாத்மதா யாசா சுத்தி சோஸ்மிதாகா நீலா ராதாமிருதோத்பவா விபூதிர் நிஷ்கலா ரம்யா ரக்ஷாசு விமலாக்ஷமா ப்ராப்திர் வாசந்தி காலேகா பூரி பீஜா மகாங்கதா வரதுர்யா ஸ்வதாஹ்ரீர் பூஹ் காமினி சோகநாசினி மாயா பிரீதிரசஹனா

0: இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: நேரம் 6:27. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இல் இனி வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் 6:30 அந்திப்பூக்கள், 7 பாட்டு இது ஹிட்டு. 7:30 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் 2026 ஆண்டிற்கான மகளிர் T20 ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி ஸ்ரீலங்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது அரையிறுதி போட்டியின் நேர்முக வர்ணனையை இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் கேட்கலாம். டெல்லி அஞ்சலாக எமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்டு மகிழலாம். 7:30 பாட்டு இது ஹிட்டு, 8 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 இலக்கிய உலா. இதில் கலிங்கத்து பரணியில் கற்பனை வளம் பேருரை வழங்குபவர் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் ஏ சிந்தியா தேவி அவர்கள். 9:00 காற்றில் விரியும் கடிதம் அலைகள், 10:00 பட்டு சிறகு தொகுத்து வழங்குகிறார் சுமையா. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:45 வரை விவித் பாரதி தமிழ் FM 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: Yeah, Akashvani, that's lit.

நேரம் 6:30 27 நொடிகள். மலர்மொட்டுகளோடு இசை மெட்டுகளும் காற்றில் கலந்து மகிழ்விக்கும் நேரமாய் இது அந்திப்பூக்கள். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: நிமிடம் 56 நொடிகள்ல அடுத்ததான் நம்ம கேட்க போறோம் திமிரு திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் பாடலை.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: GRT Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers, 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.
4: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைய.

நேரம் 6:50. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல அந்திப்பூக்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. அதிரடியான மெட்டுக்களோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததா தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் உனக்கும் எனக்கும் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் பாடலை.

நேரம் 7:01. இசையோடு இன்பமாய் உலாவரும் இசைவாணி, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்க கேட்டு ரசிக்க இருக்கீங்க மனதை தொட்ட பாடல்களின் தொகுப்பாய் பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்டலாம். சவுந்தரராஜன் வருகையில் ஜிப்ரான் மியூசிக்ல ராஜன் சில்லையா பாடிய பாடல் சென்னை டு சிங்கப்பூர் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக கற்றளைகளில்

இசையோடு இன்பமாய் உலாவரும் இசைவாணி. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. மனதை தொட்ட பாடல்களின் தொகுப்பாய் பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில்.

பாடல் கேட்கலாம். கார்த்திக் நேதா எழுதி ஸ்ரீ சத்யா மியூசிக்கில் ஹரிஹரன் சத்யன் பாடிய பாடலை பொன்மாலை பொழுது திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காற்றலைகளில்

நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மனதை தொட்ட பாடல்களின் தொகுப்பாய் பாட்டு. இது ஹிட். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். வைரமுத்து எழுதி, ஹரிஹரன்.

நேரம் 7:15. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இசையோடு இன்பமாய் உலாவரும் இசைவாணி. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மனதை தொட்ட பாடல்களின் தொகுப்பாய் பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். கார்த்திக் நேதா அவர்கள் எழுதி ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக்ல ஸ்ரீ ஸ்ரீராம் பாடிய பாடல் மான்ஸ்டர் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காற்றுலைகளில்

நேர்களே, நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மனதை தொட்ட பாடல்களின் தொகுப்பாய் பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம்.

நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்த பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியை இனி தொடர்ந்து கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிள் இனி எஃப்எம்எல் இனி தொடர்ந்து வருவது துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விமன்ஸ் ஏசியன் கப் T20 கிரிக்கெட் டோர்னமெண்ட் 2026 இன்றைய போட்டியான ஸ்ரீலங்கா அண்ட் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான செமிஃபைனல்ஸ் 2 போட்டிக்கான நேரடி வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் இனி தொடர்ந்து நம்முடைய ஆகாஷ்வாணி 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் கேட்டு மகிழலாம். வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிள் கேட்டு ரசிக்கலாம்.

ஆஷ்வானின் நியூஸ் ஆன் ஏ ஆப்பிள். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாட்டு, இது ஹிட். இனி கேட்கலாம் டார்லிங் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல் உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிள் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பாட்டு, இது ஹிட். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்கள் கேட்கலாம். கார்த்திக் நேதா எழுதி சத்யா இசையமைத்து பாடிய பாடலை நெடுஞ்சாலை திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக இது.

மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவிலுள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.

ஆன் ஏர் ஆப்பிள் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கேட்கலாம். நிரஞ்சன் பாரதி எழுதி யுவன் சங்கர் ராஜா இசையில் சித் ஸ்ரீராம் பாடிய பாடலை பியார் பிரேமா காதல் திரைப்படத்திலிருந்து.

நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க உங்கள் மனதை தொட்ட பாடல்களின் தொகுப்பாய் பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். அனிருத் ரவிச்சந்திரன் இசையில் ஆனந்த கிருஷ்ணன் பாடிய பாடல் டாக்டர் திரைப்படத்திற்காக.

0: சொடக்கு பாடுதே.
1: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம். நிறைய நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3.

நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கேட்கலாம் கார்கி வரிகளில் எஸ் எஸ் தமன் இசையில் பூஜா பாடிய பாடல் மீகாமன் திரைப்படத்திலிருந்து. இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது சிவசங்கரி. நன்றி.

முடிவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிரிக்ஸ் வர்த்தக அமைப்பின் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். உலக அளவில் வர்த்தகம் எவ்வித தடையுமின்றி நடைபெற வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். வர்த்தக தடைகளை களைய வேண்டும் என்ற நோக்கில் இந்தியா செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 2014 பின்னர் 40 மேற்பட்ட நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். முன்னதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் பிரதமர் பேச்சு நடத்தினார். பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சார துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பேச்சுகளின் போது ரஷ்யாவுக்கு வருமாறு அந்நாட்டு அதிபர் அழைப்பு விடுத்ததாகவும் இந்த அழைப்பினை பிரதமர் ஏற்றுக்கொண்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் உச்சிமாநாடு உலகிற்கு நன்மை பயக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த உச்சிமாநாடு நாளை புதுதில்லியில் தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இது உதவிடும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள பல்வேறு நாடுகளின் தலைவர்களை வரவேற்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். திருக்குறளின் பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகெங்கும் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த முயற்சிக்கு

0: மேலும் ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுக்கு திருக்குறளின் ரஷ்ய மொழிபெயர்ப்பு நூலை பிரதமர் பரிசளித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தமிழர்களுக்கு பெருமிதம் அளிக்கும் தருணம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தமிழரின் உயரிய பண்பாட்டு சிந்தனையைப் போலவே திருக்குறளின் அறம் பொருள் இன்பம் குறித்த வாழ்வியல் நெறிகள் உலக மக்கள் அனைவரையும் சென்றடையட்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தியையொட்டி சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளத்தில் மாணவர்களுக்கு சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை வழங்கி அவர் பேசினார். உள்ளூர் கைவினை கலைஞர்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் அவர்களிடமிருந்து விநாயகர் சிலைகள் பெறப்படுவதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். சென்னை பட்டினப்பாக்கம் நீலாங்கரை கடற்கரை பகுதிகளில் விநாயகர் சிலைகளை கரைக்க அனுமதிக்க முடியாது என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. இதுதொடர்பான வழக்கினை விசாரணை செய்த தீர்ப்பாயம் இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. விநாயகர் சிலைகளை பிற இடங்களில் கரைப்பது தொடர்பாக வரும் 16ஆம் தேதி தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதுபெரும் தமிழ் அறிஞரும் பட்டிமன்ற நடுவருமான பேராசிரியர் சாலமன் பாப்பையா இன்று மதுரையில் காலமானார். அவருக்கு வயது 90. அன்னாரது மறைவுக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் பட்டிமன்ற பேச்சாளர்களும் தமிழ் அறிஞர்களும் திரையுலக பிரபலங்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கலைமாமணி, பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள சாலமன் பாப்பையா 12,000-க்கும் மேற்பட்ட பட்டிமன்றங்களை நடத்தியுள்ளதோடு பாய்ஸ், சிவாஜி உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டு நிலவுவதாக எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் உற்பத்தியை மேலும் அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். போதைப்பொருள் பயன்பாட்டை தடுக்கவும் உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு ரவிசங்கர் கூறினார். தனியார் பேருந்து கட்டண உயர்வை தடுக்க தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அக்கட்சி, விநாயகர் சதுர்த்தி விடுமுறையையொட்டி சொந்த ஊருக்கு செல்ல விரும்பும் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் தனியார் பேருந்துகளின் கட்டணங்கள் உயர்ந்துள்ளதாக கூறியுள்ளது. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. கொரியாவின் சாங்வனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 10 மீட்டர் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கடம், உமேஷ் விக்ரம்குமார், பிரமோத் பகத், அபிஜித் ஷஹுஜா ஆகியோர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீ அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. பட்டாம்பூச்சிகள் கேட்டுட்டு இருக்கோம். முதல் பாடலா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் ஒரு அழகான பாடலை.

0: நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இலக்கிய உலா. இன்றைய இலக்கிய உலா நிகழ்ச்சியில் கலிங்கத்து பரணியில் கற்பனை வளம் பேருரை வழங்குகிறார் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் ஏ. சிந்தியாதேவி அவர்கள்.
2: பண்டைய தமிழ் இலக்கியத்தை அகம் புறம் என பிரிப்பர். தமிழரின் காதல் வாழ்க்கையை பாடுவது அக இலக்கியம் என்றால் வீரம் கொடை போர் பற்றி பாடுவது புற இலக்கியமாகும். அதன் பிறகு தோன்றிய இலக்கியங்களில் ஒன்றே சிற்றிலக்கியம். அச்சிற்றிலக்கியம் 96 வகைகளுள் ஒன்று. பரணி இலக்கியம் புற இலக்கியமாகும். இதில் பாட்டுடை தலைவனின் வீரமே இந்த இலக்கியத்தின் மையக்கரு. பரணி என்னும் சொல்லிற்கு காடு கிளவோன் பூதம் அடுப்பு தாளி பெருஞ்சோறு தருமன்னால் பூதம் என்று பொருள் என திவாகர நிகண்டு கூறுகிறது. ஆனை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்று இலக்கண விளக்க பாட்டியல் பரணி நூலுக்கு இலக்கணம் வகுக்கிறது. இதற்கு மேல் போரில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரர்கள் மேல் பாடப்பட்டது பரணி என்பது பொருள். தோற்ற நாட்டின் பெயரால் பாடப்படுவது மரபு. வஞ்சி மலைந்த உளிங்கை முற்றி தும்பயிர் சென்ற தோடு கழல் மன்னனை வெம்பு சின மாற்றான் தானை வெங்களத்தில் குருதி பேராறு பெருகும் செங்களத்து ஒரு தனி ஏத்தும் பரணியது பண்பே என்று பன்னிரு பாட்டியல் கூறுகிறது. அதாவது பாடலானது தொல்காப்பியம் கூறும் புறத்தினைக்குரிய இலக்கணத்தை கூறும் விதம்

மாக அமைந்துள்ளது. மன்னன் பகைவனது நாட்டை வெல்வதற்காக வஞ்சி பூமாலை அணிந்து போர்க்களம் சென்றான். உளிங்கை பூமாலை அணிந்து பகைவனது மதிலை முற்றுகையிட்டான். தும்பை மாலையை சூடி பகைவனுடன் போர் செய்தான். பகை வீரர்கள் மடிந்தனர். குருதியாறு பெருக்கெடுத்து ஓடியது. பகைவனை வென்றான். இவ்வாறு படையெடுத்து சென்று பாகை மாலை சூடிய மன்னனின் வீரத்தை புகழ்வதே பரணி இலக்கியமாகும். இந்நூல் களி தாளிசையால் பாடுவர். கடவுள் வாழ்த்து, காடு, காளி, பாலை போன்ற கொடுமையான சூழலை பேசினாலும் கடைத்திறப்பு என்னும் காதல் இலக்கிய மரபையும் தன்னகத்தை கொண்டுள்ளது. யானை சாய்த்த அடுகளத்து அல்லது யாவரும் பெறாகர் பரணி பாட்டே, அதாவது யானையை கொன்ற போர்க்களம் அல்லாத பிற போர்க்களத்தை பரணி பாடுவதற்கு தகுதி உடையன அல்ல என்று போர்க்களத்தின் தகுதியை பன்னிரு பாட்டியலும், மூண்ட அமர்களத்து மூறி களிருகட்ட ஆண்ட கையை பரவி ஆய்ந்துரைக்க, பகைவர் யானைகளை அழித்தல் வேண்டும், போரில் வெற்றிவாகை சூட வேண்டும், இவ்வாறு திகழ்பவனே பரணியின் தலைவன் ஆவான் என்று பாட்டுடை தலைவனுடைய தகுதியை வெண்பா பாட்டியலும் எடுத்துரைக்கிறது. பரணி பொதுவாக 10 உறுப்புகளை பெற்று விளங்க வேண்டும். கடவுள் வாழ்த்து, கடை திறப்பு, காடு பாடியது, கோயில் பாடியது, தேவியை பாடியது, பேய்களை பாடியது, பேய் முறைப்பாடு, காளிக்கு கூலி கூறியது, களம் பாடியது, கூழ் அழுதல், மேலும் இந்திரசாலம் என்னும் பேயின் மாயாசாலம், இராச பாரம்பரியம் என்னும் சோழர் பரம்பரை பற்றிய செய்திகள், அவதாரம் என்னும் பாட்டுத் தலைவனின் பிறப்பு போன்றவை கலிங்கத்து பரணியில் கூடுதலாக காணப்படுகின்றன. இவையன்றி ஒட்டக்கூத்தர் இயற்றிய தக்கையாக்க பரணி, தத்துவராய சுவாமிகள் இயற்றிய அஞ்ஞவதை பரணி, சீனி புலவர் இயற்றிய திருச்செந்தூர் பரணி போன்ற நூல்களும் காணப்படுகின்றன. ஆனால் பரணியின் உறுப்புகளான கடவுள் வாழ்த்து முதலாக ஒரே அமைப்பாக எல்லா பரணி நூல்களும் காணப்படுவதில்லை என்று குறிப்பிடத்தக்கது. தமிழில் முதன் முதலில் எழுந்த பரணி இலக்கியம் கலிங்கத்து பரணி. இந்நூல் சுருங்கச் சொல்லல், சொல் நயம், பொருள் நயம், நடைநயம், இறைச்சி, உள்ளுரை போன்ற சிறப்புகளோடு படைக்கப்பட்டது. சமயத்திற்கேற்ற சொற்கள் கற்பனை போன்றன திகைக்க வைக்கின்றன. வீரம், வெகுளி, அவலம், அச்சம், காமம் முதலிய சுவைகள் காணப்படுகின்றன. இந்நூலின் ஆசிரியர் கவிவேந்தர் செயகொண்டார். முதலாம் குலோத்துங்க சோழனிடம் அவைகள புலவராக இருந்தவர். இவரின் ஊர், பிறப்பு, இயற்பெயர், வளர்ப்பு, வாழ்க்கை முதலிய செய்திகள் தெரியவில்லை. தீபங்குடி என்னும் நூலை கொண்டே இவரின் ஊர் தீபங்குடிதான் என்று கூறுவர். வடகலிங்க மன்னன் அனந்தவர்மன் திரை செலுத்தாமல் இருந்த பிழையின் காரணமாக முதலாம் குலோத்துங்கன் சினம் கொண்டான். அவனுடைய சினத்தை கண்டு ஏனைய மன்னர்கள் அஞ்சினர். வடகலிங்க மன்னனின் அரண்கள் என்னும் மதில்கள் வலிமையுடையனவாம், அவற்றை அழித்து வாருங்கள், அவனுடைய யானைகளை வென்று வாருங்கள் என்று கூறினான். அப்போது குலோத்துங்கன் அவையிலிருந்து எழுந்த ஒருவன் நானே சென்று கலிங்கனை அடக்குவேன் என்று சபதமிடுகிறான். அவனே குலோத்துங்க படைத்தலைவர்கள் ஒருவரான கருணாகர தொண்டைமான். அரசனின் ஆணைப்படி கலிங்கம் மீது படையெடுத்து சென்று அந்நாட்டை வென்று சோழர்களை வெற்றி வாகையடைய செய்கிறான். இவர் பல்லவர் குலோத்தில் தோன்றிய சிற்றரசர்களுள் பெருஞ்சிறப்புடையவன். கருணாகரனை செயங்கொண்டார் கலிங்கத்து பரணியில் திருமாலின் சக்கரம் போன்றவன் என்று சிறப்பித்துள்ளார். திருவரங்கன் என்ற பெயரை கொண்ட கருணாகர தொண்டைமானுக்கு வேல் தொண்டைமான் எனும் பட்டங்களை குலோத்துங்கன் வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார். கலிங்க போரினால் குலோத்துங்கனுக்கு புகழ் தேடி தந்தவன் கருணாகரன். கருணாகரனுக்கு பரணியில் வாயிலாக புகழ் தேடி தந்தவர் செயங்கொண்டார். எட்டு திக்கும் வெற்றி கொடி நாட்டி வீருடை பதமிழர்கள் பவனி வந்தனர். அந்த வண்ணத்தை கவிதை காட்சிகளாக்கி போரின் நிலையை கண்ணெதிரே தந்துள்ளார் செயங்கொண்டார். செயங்கொண்டார் பரணியை பாடி முடித்த பின்னர் அதனை குலோத்துங்கன் அவையில் அரங்கேற்றம் செய்கிறார். அந்த காலத்தில் நூல்கள் ஒருவரால் படைக்க பெற்றால் அதனை பலர் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்ய வேண்டும். அரங்கேற்றம் செய்யும் காலத்தில் அரசர்கள் புரவலர்களுக்கு பரிசினை வழங்குவர். செயங்கொண்டார் படைத்ததோ குலோத்துங்கனின் வரலாற்று பெருமை. ஒவ்வொரு பாடலையும் ரசிக்கிறார். ஒவ்வொரு பாடல் பாடி முடியும் பொழுதும் ஒரு பொன்னால் ஆன தேங்காயை உருட்டி பரிசாக வழங்குகிறார். இதன் மூலம் அந்நூலின் சிறப்பையும் ஆசிரியரின் சிறப்பையும் அறிய முடிகிறது. கற்பனையோடு கருத்து செறிவும் வரலாற்றோடு வளஞ்சலித்த தமிழ்நலமும் வற்றாத இன்பச் சுரங்கமாக திகழ்வது கலிங்கத்து பரணி. படிப்பவரையெல்லாம் வீருடைய தமிழினத்தார் என விரைந்தளவைக்கும் அரிய சக்தியாக திகழ்கிறது. அதனால்தான் பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று பல பட்டடை சொக்கநாதர் இவரை புகழ்கிறார். மேலும் குலோத்துங்க சோழனின் பெருமையையும் கருணாகர தொண்டைமானின் சிறப்பையும் தம்முடைய படைப்பின் வழி விளக்கியதால் இரண்டாம் குலோத்துங்கனுடைய அவைகள புலவரும் தக்கையாக பரணியை பாடிய ஒட்டக்கூத்தர் ஜெயங்கொண்டார் பாடிய கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்கிறார்.
கலிங்கத்து பரணியை தவிர

புகார் நகர வணிகர் பெருமக்களை சிறப்பித்து இசையோரம் என்ற நூல் பாடியுள்ளார் என்பதை தமிழ் நாவலர் சரிதை என்னும் நூலினை கொண்டு அறியலாம். விழுப்பறையர் என்ற தலைவர் மீது உலா பாடல் என்ற மற்றொரு நூலும் பாடியுள்ளார். பாண்டுடை தலைவனான முதற் குலோத்துங்க சோழன் சோழ நாட்டை ஆண்ட தலை சிறந்த மன்னவர்களுள் ஒருவன். ராசேந்திர சோழன் மகளான சோழ இளவரசி அம்மங்கைக்கும் சாளுக்கியர் குல ராசராச நரேந்திரனுக்கும் பிறந்தவன். இவனுடைய பாட்டி முதலாம் ராசேந்திரனின் பட்டத்தரசியார். இவனுடைய மாமன் வீர ராசேந்திர சோழன் இறந்த பின்பு அவனுடைய மகன் அதிராசேந்திரன் பட்டம் ஏற்கிறான். இவனும் சில மாதங்களிலே இறந்து போகிறான். சோழ நாடு வாரிசில்லாமல் குழப்பத்தில் ஆழ்கிறது. அக்குழப்பத்தை நீக்கி சாளுக்கியர் குலத்தை சேர்ந்த குலோத்துங்கன் பட்டம் ஏற்றான். அன்று முதல் ராசேந்திரன் என்று அழைக்கப்பட்டவன் குலோத்துங்கன் என்று அழைக்கப்பட்டான். அத்தகைய குலோத்துங்க சோழனின் பெருமையை கூறும் இந்நூலின் சிறப்பை கற்பனை கலந்த பாடல்களோடு பேய்களின் செயல்களையும் போர் நிகழ்ச்சிகளையும் பற்றி பாடும் புலவரின் கற்பனை மெய்சிலிருக்க வைக்கிறது. இந்நூலில் முதலாவதாக அமைவது கடவுள் வாழ்த்து. இதில் கலிங்க வெற்றிக்குரிய குலோத்துங்க சோழன் நீண்ட நாள் வாழ வேண்டுமென்று கடவுளை வணங்குவதோடு இறைவனோடு ஒப்பிட்டு சோழனை புகழ்ந்துள்ளார் செயங்கொண்டார். நல்ல ஒழுக்கங்களை மக்களுக்கு தெரிவிப்பதற்காக நடுக்காவல் புரியும் நான்முகன் நிலமகளை படைத்தான். அந்நிலமகளை குலோத்துங்க சோழன் கரம் பிடிக்கிறான். முறையே திருமால் தாரை நீர் வார்க்க நான்முகன் சடங்குகளை செய்கிறார். சோழர் குலம், சாளுக்கிய குலம் எனும் இருவகை குலங்களையும் சேர்ந்த சோழன் வாழ வேண்டும் என்று சிவபெருமானை வணங்கி துதிப்போம் என்று வணங்குகிறார் புலவர். மேலும் கண்ணன் உலகங்களையெல்லாம் தன் வயிற்றில் அடக்கி கொண்டு காப்பது போல் குலோத்துங்கன் இவ்வுலகங்கள் அனைத்தையும் தன் கொடையின் கீழ் அடக்கி காட்கிறான் என்று திருமாலோடு ஒப்பிடுகிறார். பல வெற்றிகளை உடையவன் குலோத்துங்கன். அதனால் திருமகளும் வெற்றி மகளும் அவனிடத்தை குடிக்கொண்டுள்ளனர். பாலை நிலத்தின் தெய்வமான கொற்றவியை வணங்கி சோழன் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்றும், மேலும் முருகன் 12 கைகளும் கண்களும் உடையவன் போல் சோழன் 4 கடல்களையும் 8 திக்குகளையும் தனக்குள் உடைமையாக்கி ஆள்கிறான். ஞாயிறு என்னும் சூரியன் தன் ஒற்றை சக்கரம் போன்ற அமைப்பினால் இவ்வுலகை இருந்து காப்பது போல குலோத்துங்கன் தன்னுடைய ஒற்றை குடையின் கீழ் ஒப்பற்ற ஆட்சியினை நடத்தி நாட்டின் வறுமையையும் அமைதியின்மையாகிய இருளை போக்குகிறான் என்று சூரியனோடும் ஒப்பிடும் செய்தியை பனி ஆழி உலகு அனைத்தும் பரந்தகழி இருள் நீக்கி தனியாளிதனை நடத்தும் சதுங்கன் வாழ்க என்றே தன் பாடன் வழி விளக்குகிறார். இவ்வாறாக நான்முகன் ஐங்கரத்தான் என பல இறைவன்களோடு குலோத்துங்க சோழன் ஒப்பிடப்படுகிறார். கலிங்கத்து பரணி என்பது சோழன் வெற்றியையும் பாலை நிலத்தின் தன்மையையும் போர் பற்றிய செய்திகளையும் கூறிய போதிலும் காதலின் கற்பனை வளத்தை இனிக்க களிப்பூற்றுகின்ற வகையில் சேர்த்து பாடி இனிமையாக்கியுள்ளார். கலிங்கத்து பரணியை வெற்றி கொண்ட வீரர்கள் மிடுக்கோடும் புகழோடும் வருகிறார்கள். அவர்களுடைய செயலை நாடே வியந்து போற்றுகின்றது. அவர்களை மக்கள் வரவேற்பு அளித்து வாழ்த்துகின்றனர். புலவர்கள் போற்றுகின்றனர். ஆயினும் வீரர்களுடைய காதலர் மட்டும் ஊழல் கொண்டு சினந்து ஒதுங்கி நிற்கின்றனர். பிரிவெனும் கொடிய வேதனை தீயிலே விரும்பி வாடிய அவர்களின் உள்ளத்திலே சினம் ஏற்படுவதால் தங்கள் வீட்டு கதவுகளை அடைத்து தாளிட்டுக் கொள்கின்றனர். அவர்களின் அந்த ஊழலை தீர்க்கும்படியாக தாமே அவர்களிடம் வேண்டிக் கொண்டு அடைத்த தாழ்வுகளை திறக்குமாறும் பெண்கள் மகிழுமாறும் ஊழல் நீங்கி கதவை திறக்க தம் வெற்றி பெற்ற கலிங்கப்பொரு பற்றி கூறுவது போலவும் அமைவதே கடைதிறப்பு என்னும் பகுதியாகும். இக்கடைதிறப்பு பகுதியில் பெண்களின் பொய்கோபம், பொய் தூக்கம், பெண்களை பற்றிய வர்ணிப்பு போன்றவை காணப்படுகின்றன. மேலும் காவிரி ஆறும் பெண்களும் ஒப்புமைப்படுத்தி பேசப்பட்டுள்ளனர். மலர்ந்த பூவில் உள்ள தேனை வண்டுகள் பருகுவது போல பெண்கள் கூந்தலில் சூடிய மலர்களில் உள்ள தேனை வண்டு பருகும். போர் செய்யும் கெண்டை மீன்கள் 2 கரைகளிலும் புரளுவதைப் போல ஒன்றோடு ஒன்று போர் நிகழ்த்தும் கெண்டை மீன்கள் போன்ற கண்களையுடைய பெண்களே. வீர கடல் அணிந்த முதல் குலோத்துங்க சோழன் காஞ்சிபுரத்தில் தங்கியிருக்கையில் அவன் ஆணையால் கலிங்க நாடு அழிந்து போயிற்று. அவ்வாறு அழிந்து போகும் அளவுக்கு கலிங்க போர்க்களத்தில் நடந்த போரை சிறப்பித்து யான் கூறப்போகிறேன். அதனை கேட்டு மகிழ்ந்து கதவை திறப்பாயாக என்று கலிங்கப்போர் பற்றிய செய்திகளை கூறும் விதமாக இப்பகுதி அமைகிறது. இதனை கலர் சென்னி காஞ்சி இருக்க கலிங்கம் குலைந்த களப்போர் பாட கடைத்திறமின் என்று கூறுகின்றனர். கணவர்மார் குறித்து சென்ற காலம் வந்தது, ஆனால் அவர்கள் வரவில்லை என்று எதிர்பார்த்து வாசலில் வந்து கதவை திறந்து வழிமேல் விழிவைத்து நின்றிருப்பீர்கள். அவர்கள் வரவில்லை என்ற ஏமாற்றம் இருந்த காரணத்தினால் கதவை படார் என்று சாத்துவீர்கள். இவ்வாறாக காத்திருக்கும் பெண்களே கதவை திறங்கள் என்று கலிங்கப்போர் பற்றிய செய்திகளை கூற தொடங்குகின்றனர் போர் வீரர்கள். களப்போர் விளைந்த கலிங்கத்து கலிங்கர் நினக்குள் களப்பேயின் உழப்போர் 2 நிறைவித்தால் உறையும் காடுபாடுவோம் என்ற பாடலானது பாலை நிலத்தையும் அதன் வெம்மை மிகுதியால் விளங்கும் இயல்பையும் அவ்விடத்தின் தெய்வமான கொற்றவி பற்றிய செய்திகளையும் கூறும் விதமாக அமைகிறது. அதாவது போரில் இறந்த
கலிங்க வீரர்களுடைய தசை நினைத்தால் ஆகிய உணவை தந்து ஒப்பற்ற கலிங்க போர்க்களத்தில் உள்ள பேய்களிடையே வயிற்றினை இரண்டு பங்காக நிரப்பி செய்தாள் காளிதேவி. அவள் வாழும் இடம் பாலை நிலத்தை சேர்ந்த காடு. அங்கு செடிகள் கருகி போயின, சூறை மரங்கள் எரிந்து போயின, வீரை மரங்கள், தீப்பற்றி எரிந்த மூங்கில் மரங்கள், வாகை மரங்கள், நீர்வற்றி போன கூகை கொடிகள் என மரங்கள், செடிகள், கொடிகள் என வரிசையாய் நின்றிருந்தன. அத்தகைய நிலத்தில் வெயிலின் வெப்பத்தால் ஏற்பட்ட வெடிப்புகள், அவற்றில் சூரியனுடைய ஒலி கதிர்கள் இயற்கையாகவே படுகின்றன. அவை எப்படி இருக்கிறது என்றால், தனது மனைவியாகிய சாயை என்பவள் ஒளிந்து கொண்ட இடம் எது என்று சூரிய தேவன் தன் ஒலி கதிர்களை கொண்டு தடவி இடவிடாது திகைத்து தேடுவதைப் போல இருக்கிறது என்ற செய்தியை கூறுகிறார். அப்பாலை நிலத்தின் நிழல் இல்லாத செயலானது இறை தேடும் பொருட்டு வானத்தில் வட்டமிட்டு அசையும் பருந்துகளின் நிழல் கூட பாலை நிலத்தின் வெப்பத்திற்கு பயந்து அதனை தாங்க முடியாமல் அக்காட்டை விட்டு பயந்து ஓடுகின்றது. அவ்வாறு ஓடும் நிழலை தவிர வேறு எங்கும் நிழல்கள் காணப்படவில்லை. அதோடு மட்டுமன்றி மரத்தின் அடிநிழலானது வெளியே தலை காட்டினால் வெயில் உட்கொண்டு விடுமோ என்ற பயத்தில் நீரின்றி வாழும் மரங்கள் தங்கள் நிழலை தாமே உட்கொள்ளும் விதமாக இருக்கிறது. மேலும் தேவர்கள் பற்றிய செய்திகள் காணப்படுகிறது. தேவர்கள் வானத்து உச்சியில் குளிர்ந்த கார்மேகத்தை திரைசீலைகளாக அமைத்து கொண்டு சந்திரனை விசிறியாக பிடித்து கொண்டிருக்கிறார்கள். எதனால் தெரியுமா? பாலைவனத்தின் கொடிய வெப்பத்தை பொறுக்க முடியாமல் சிறிதேனும் தனித்துக் கொள்வோம் என்ற எண்ணத்தினாலே. அவர்களின் திருவடிகள் நிலத்தில் பதியாமல் இருப்பதற்கு காரணம் பாலை நிலத்தின் வெப்ப கொடுமையை தாங்க முடியாமை கருதியேயாகும். நிலப்பகுதியில் நீர் காணப்படுவதில்லை. அதற்காக ஒரு ஓமையாய் கூறும் ஆசிரியர், கற்பனை திறன் இங்கு வியக்க வைக்கும் விதமாய் அமைகிறது. மானிற்கு மிகுதியான தாகம், நெருப்பிலிருந்து நீர் கிடைத்தால் கூட குடித்து விடுவோம் என்பது போல அதற்கு ஒரு எண்ணம். அப்போது சென்னாயின் வாயிலிருந்து வடியும் அருந்த தகாத எச்சில் நீரை கூட அருந்த தகும் நீர் என்று கருதி மகிழ்ந்து நாவினால் நக்கி விக்கி நிற்பதாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை கொண்டு பாலை நிலமானது எத்தகைய கொடுமையானது என்பதை அறியலாம். அது மட்டுமல்லாமல் கார்மேகமும் வெண்ணிலவும் கூட பாலை நிலத்தை கடந்து செல்வோம் என்று எண்ணுகின்றனர். ஆனால் அந்நிலமெங்கும் கொடிய வெப்பம் இருப்பதனால் அவற்றை பொறுக்க முடியாமல் விரைந்து ஓடுகின்றனர். அப்படி ஓடும்போது அவற்றின் உடலில் இருந்து வியர்வை சுரக்கிறது. அதைதான் கார்மேகம் மழையாகவும் வெண்ணிலவு பனியாகவும் பொழிகிறது என்ற செய்திகளும் காணப்படுகின்றன. பாலை நிலத்தில் பேய்கள் காணப்படுகின்றனர். அதற்கு காரணம் இவ்வுலகம் இடம் விட்டு இடம்பெயர்ந்து ஓடிவிடாமல் இருக்கவே காவல் காக்கும் பொருட்டு காளி தெய்வத்தால் பேய்கள் நியமிக்கப்பட்டது என்கின்ற கூற்றாகும். அவையெல்லாம் தனித்தனியாக நின்று பெருமூச்சு விட்டால் எப்படி இருக்குமோ அதுபோல பாலை நிலத்தில் இருக்கும். மரங்கள் எல்லாம் எரிந்து கரிந்து புகை வீசுகின்றது. மேலும் நீண்ட மரங்களின் பொந்துகளில் இருந்து பெரிய பாம்புகள் வெளிப்படுவது பசியால் உடல் மெலிந்த பேய்கள் தாகவிடாய் பொறுக்க முடியாமல் வாயிலுள்ள ஈரமற்றி வறண்ட நாக்குகளை வெளியே நீட்டினால் எப்படி இருக்குமோ அதனை போன்று காணப்படுகிறது. பாலை நிலத்தின் கொற்றவை கோயிலை பற்றியும் அங்கே வீர மறவர்கள் வழிபடும் கோயிலின் அமைப்பு பற்றியும் கூறக்கூடிய பகுதியாக கோயில் பாடியது அமைகிறது. பாலை நிலத்தின் கோயில் கொண்டிருப்பவள் காளிதேவி. அவளுக்கு பிரம்மனால் படைக்கப்பட்ட இந்த உலகமே கோயிலாக இருந்த போதிலும் அவை பழைய கோயிலாக கருதப்படுகிறது. புதிய கோயில் என்று அவளுக்கு ஒன்று இருக்கிறது. அந்த கோயிலை பற்றிய செய்தியை கூறக்கூடிய பகுதியாக கோயில் பாடியது என்ற பகுதி காணப்படுகிறது. முதலாம் குலோத்துங்க சோழன் வெண்கொற்ற கொடையின் கீழ் ஆட்சி புரிகிறான். போர்க்களத்தில் அவன் வாளினால் இறந்த மன்னர்கள் பல. அத்தகைய மன்னர்களது பட்டத்தரசிகளுடைய நகைகளிலிருந்து அழகிய பெரிய இரத்தின கற்கள் வைத்த புதிய கோயிலுக்கான கடைக்கால்கள் போடப்படுகின்றன. சேர மன்னர்கள் செந்நிற புள்ளிகளை உடைய யானைப்படையை பெற்றிருந்தனர். அந்த யானைப்படைகளையும் தன்னை எதிர்த்த சேர வீரர்களையும் முதற் குலோத்துங்கன் கொன்று குவிக்கிறான். அவ்வீரர்களின் கொழுப்பாகிய சேற்றை இரத்தமாகிய நீரால் குழைத்து வீரர்களின் பெரிய தலைகளாகிய கற்களை கொண்டு கோயிலுக்கு சுவர் எழுப்புகிறார். சோழனின் யானைகள் பகை அரசர்களுடன் காவற்காடுகளை முற்றும் தன் கொம்புகளால் பிடுங்கி எரிகின்றனர். அப்படி எரியப்பட்ட மரங்களை கொண்டு புதிய கோயிலுக்கு தூண்களும் உத்திரங்களும் அமைக்கின்றான். மிதிலை நகரில் இருக்கக்கூடிய யானைகளை விரைவாக கொன்று குவித்ததனால் அந்த யானையின் கொம்புகளை கோயிலுக்கு கைமரமாக இடுகிறான். அவற்றின் விழா எலும்புகளை பரப்பி பரப்பு மரங்களாக அடுக்குகிறான். குந்தலம் என்னும் நாட்டை ஆறாம் விக்ரமாதித்தனும் அவன் தம்பி சயசிங்கனும் ஆட்சி செய்கின்றான். அவர்களை வென்று துங்கபத்திரை என்னும் ஆற்றுக்கு அப்பால் துரத்தினான். அப்போது பல யானைகள் அவர்களிடத்தில் கவரப்பட்டன. கவர்ந்த யானைகளின் முகப்போர்வைகளை எடுத்து காளி கோயிலின் வெற்றிடம் மறையும்படி மேலே மூடினான். காளி கோயிலின் கோபுரங்களும் பெரிய மதில்களும் வெள்ளியால் கட்டி முடித்ததை போல் இறந்த வீரர்களுடைய எள்ளிய எலும்புகளால் கட்டி முடிக்க பெற்றது. அக்கோபுரங்களையும் மதில்களையும் கொல்லிவாய்ப்பேய்கள் காவல் காத்தனர். இதனை கொல்லிவாய்ப்பேய் காக்கும் கோபுரமும் நெடுமதிலும் வெள்ளியால் சமைத்ததென வெள்ளெலும்பினால் சமைத்ததே என்ற பாடல் எடுத்துரைக்கிறது. காளிதேவி கோயிலின் மதில்களில் வீரர்கள் காளிதேவிக்கு மலர்ந்த முகத்தோடு கழுத்தை அரைத்து வைத்த முகமானது
தாமரை மலர் போன்று இருக்கின்றது எனவும், மதில்களில் பதிக்கும் கொழுப்புகளாகிய கொடி சீலைகளும் பச்சிளம் குழந்தைகளின் இளந்தலைகளும் கோயிலில் எல்லா இடங்களிலும் தொங்கவிடப்பட்டன. காளி கோயில்கள் சுடலையின் நடுவில் அமைந்திருந்தமையால் சுற்றிலும் பிணங்களை சுடுவதால் எரியும் விறகு காடாகிய விளக்கை எல்லா பக்கங்களிலும் ஏற்றி வைத்தனர். காளி தேவியை பாடுவோர் சொல்வதற்கு அருமையான அக்கினி பூசைக்கு தகுதியாக நெருப்பை ஏற்றினர். அதனால் தங்கள் விழா இளம்பை பிடுங்கி வழுங்கிய நெருப்பில் தொடர்ந்து எரியும்படி விறகாக வைத்தனர். உடம்பிலிருந்து பெருகி வழியும் இரத்தத்தை நெய்யாக ஊற்றினர். வீரர்கள் தங்களுடைய பெரிய தலையை காளி தேவிக்கு வேண்டி பலிகடனாக அறிந்து அறுத்த தலையை காளி தேவியின் கையில் கொடுத்தனர். கொடுத்த தலைகள் தேவியை போற்றும், தலையில்லாத உடலோ தேவியை கும்பிட்டு நிற்கும். அவ்வாறு செய்கையில் அவர்கள் கடமை நிறைவேறிவிட்டது என்று இனிய நன்மை செய்ய வேண்டியவை எவையும் இல்லை என்ற கழிப்பினால் குறையுடல்கள் கூத்தாடுகின்றனர். பெரும் பசியுடைய பேய்களோ அவற்றை உண்ண ஆசைப்படுகின்றனர். எனினும் கீழே விழுந்தவுடன் உண்ணலாம் என்று கருதி உடலை கண்டு அஞ்சி பின்னாலே அலைகின்றனர். அத்தகைய தலைகள் இரத்த வெள்ளத்தில் மூழ்கி காற்றில் அசையும் மூங்கில்களில் மாட்டிக்கொண்டதை காண்பதற்கு யமன் பெரிய தூண்டிலை போட்டு பிடிப்பது போல் இருக்கிறது. அதனை காணும்போது அச்சம் உண்டாக்கும் பேய்கள் கூட அஞ்சுகின்றனர். காளி தேவி வாழும் சுடலையில் இருக்கும் கொல்லிவாய்ப் பேய்கள் தங்கள் குட்டிகளின் வாய்க்கு ஏற்ற இனிய சிவந்த இறைச்சிகளை தேடி அலைகின்றனர். அப்போது நரிகளின் வாய்களில் நல்ல இறை இருப்பதை பார்த்து அதை பிடுங்கி கொண்டு போய்கின்றனர். இத்தகைய தன்மையுடையதாய் காளி தேவியின் கோயில்கள் காணப்படுகிறது. காளி தேவியின் தோற்றத்தை பற்றியும் செயலை பற்றியும் பல செய்திகள் காணப்படுகிறது. வாசுகி ஆதிசேடன் என்னும் இரண்டு கொடிய பாம்புகளை கயிறாக கொண்டு பெரிய முத்துக்களை உள்ளிட்டு கற்களாக அமைத்து நட்சத்திரங்களாகிய இரத்தினங்களை பதித்து விளங்குகின்ற இரண்டு சிலம்பங்களை அணிந்த திருவடிகளை உடையவள் காளி தேவி என்னும் செய்தியை ஒரு மலை மத்து வளர்த்து உளவு கயிற்றானாயினும் என்ற பாடல் விளக்குகிறது. நெருப்பை போல் நஞ்சை கக்கும் பாம்பினையும் மேலாடையாக அணிந்தவள் அணிகலன்களாக இரண்டு காதுகளிலும் பெரிய மலைகளை அணிந்திருந்தாள். அவை காதோலைகள் எனப்பட்டன என்ற செய்தியும் கூறப்படுகிறது. மலை கற்று மேன்மை பெற்ற பிரம்மனையும் கருமேகம் போன்ற நிறமுடைய திருமாலையும் யானை முகத்தையும் பொன் நிறத்தையும் உடைய விநாயகரையும் அசுரர் கூட்டம் அழியும்படி வில்லை வளைத்து அம்பு செலுத்திய முருகனை பெற்ற அழகிய வயிற்றையும் உடையவள். அவளுடைய கைகளோ வீரர்கள் பலியாக தந்த கழுத்திலிருந்து வரும் இரத்தம் குமிழித்து வீசி ததும்பி செல்வதை தன் கைகளால் சரியாக பிடித்து அந்த குருதியை அள்ளி குடிப்பதால் சிவந்திருந்தன. ஆதி பராசக்தியே அனைத்துக்கும் ஆதியாகவும் அந்தமாகவும் காக்கும் தெய்வமாகவும் திகழ்பவள். அதே சமயம் உலகங்களையும் கடந்து எங்கும் பறந்து நிறைந்து உயர்ந்த பேருருவமாக திகழ்கின்றாள். பேய்களை பாடியது என்ற பகுதியானது காளி தேவியை விட்டு அகலாமல் இருக்கக்கூடிய பேய்கள் எவ்வாறு இருக்கின்றனர் என்று பேய்களின் தன்மைகளை பற்றி கூறும் பகுதியாக இருக்கிறது. காளி தேவியின் திருவடிகளை தெய்வ பெண்கள் எல்லோரும் வணங்குகின்றனர். ஆனால் காளி எவரையும் வணங்காதவள். அவளது பெருமையுடைய காளி தேவியை விட்டு பிரியாமல் இருக்கும் பேய்களின் தோற்றம் பற்றி கூறுவதாக இப்பகுதி அமைக்கிறார் ஜெயங்கொண்டார். தனது கற்பனை வளத்தை பெரிதும் வியக்கும் வகையில் படைத்துள்ளார் கவிஞன். தன் கற்பனை திறனோல் புதியதொரு உலகை படைத்து காட்டுகிறான். பேய்கள் மிக பெரிய பசியை அடைத்து வைத்த ஒரு பாத்திரம் போல காணப்படுகின்றன. கருமையும் நெடுமையும் உடைய பழங்காடுகளையெல்லாம் தமக்குரிய கைகளும் கால்களுமாக கொண்டவைகளாக இருக்கின்றனர். வலிய குகைகளோடு பேய்கள் வழக்காடுகின்றனர். குகைகளின் வாயை விட பேய்களின் வாய்களே பெரியனவாம். வாயை போலவே எல்லா உணவு வகைகளையும் அதன் வாயின் வழியை போட்டாலும் நிரம்பாத வயிற்றை உடையன. உட்கார்ந்திருந்தால் முகத்திற்கு மேலே மூன்று முழம் நீளம் போகும் முழங்கால்களையும் பெற்றிருந்தன. பேய்களின் தாடைகள் இரண்டும் குழி விழுந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டிருந்தன. கண்கள் கொல்லிக்கட்டைகளைப் போல் சிவப்பாக இருந்தன. பேய்களின் முதுகுகள் வற்றல் போல் காய்ந்து திருப்பி வைத்த படைவியின் பின்புறம் போல் விளங்கின. மூக்கின் துவாரங்களில் பழமையான பாசி படித்திருந்தது. காதுகளின் இரண்டு துளைகளிலும் ஆந்தைகள் குடிபோயின. அவற்றின் பற்கள் மண்வெட்டியும் களைப்பைகளையும் ஒன்றுக்கு ஒன்று அடுத்தது கோர்த்து வைத்தது போன்று இருந்தன. பாம்பாகிய தாலி கயிற்றில் ஓணான்களை தாலியாக கோர்த்திருந்தன. வானை தொட்டு பார்த்து வீசும் தலைகளையும் மார்பு அளவு தொங்கி மோதி கொள்ளும் முதடுகளையும் பெற்றிருந்தன. பேய்கள் முறையே தாய் பெய் பிள்ளை பெய் என்று இருந்தன. பேய்களின் பிள்ளைகள் பக்கத்தில் மூங்கில்களை கண்டால் என் அம்மா என் அம்மா என்று கூச்சலிடுமாம். பேய்களோ ஒட்டலான உடலுடைய ஒட்டகங்கள் அருகில் வர கண்டால் என் பிள்ளையை போல் இருக்கின்றது என்று சொல்லி இடுப்பில் தூக்கி வைத்துக் கொள்ளுமாம். அத்தகைய பேய்கள் எங்கும் உணவு கிடைக்கவில்லை என்று உயிர் விடுவதற்குரிய காலம் நெருங்கிவிட்டது என்று அஞ்சி காளி தேவியை விட்டு சிறிதும் நீங்காமல் அவள் பக்கத்தில் இருந்தன. உணர்ச்சிகளின் நிலைக்களன்களாக எழுத பெறும் எல்லா வகையான இலக்கியங்களுமே கற்பனையால் மிக மிக இன்றியமையாதவையாகும். பாலை நிலத்தில் பல வகையான பேய்கள் காளியோடு இருந்தனர். முதற் குலோத்துங்க சோழன் பகைவர்களை கோபித்து அளிக்கும் யானைப்படையை பெற்றிருந்தார். அவனை எதிர்த்து போரிட்ட அரசர்களின் மூளைகள் போர்க்களத்தில் சிதறின. அம்மூளைகளாகிய சேற்றில் வலுக்கி விழுந்த சில பேய்கள் தம் கணுக்கால்கள் பிறழ்ந்து ஒரு கால் முடமாகியது. போர் நடக்கக்கூடிய அந்நாளில் பேய்கள் கூழ் சமைக்க தொடங்கினர். இறந்துபட்ட வீரர்களின் வெண்மையான பற்களை அரிசியாக கொண்டு உலையிலிட நாம் அரிசியை தீட்டுவது போலவே பேய்களும் பற்களாகிய அரிசியை உரலிலிட்டு யானை கொம்பாகிய உலக்கையை கொண்டு தள்ளி தள்ளி குத்தினர்.
அப்போது உலக்கை பட்டு சில பேய்களின் வலக்கைகள் முடமாயின. சில பேய்களோ அப்போர்க்களத்தில் உள்ள இரத்தத்தையும் கொழுப்புகளையும் உடைய குடலையும் சேர்த்து சமைத்து சூடான கூழ் செய்கின்றனர். அந்த சூடான கூழ் தெரித்து சில பேய்களுக்கு ஒரு கண் குருடாயின. வண்டல் மண்ணை வயல்களில் சேர்க்கும் காவிரி ஆற்றையுடைய

சோழ நாட்டை ஆண்ட முதல் குலோத்துங்க சோழன் போர் புரிந்த கொடிய போரில் பேய்கள் அவனை வாழ்த்தினர். சுவையான நினக்கூளை சமைத்த பேய்கள் கடுமையான பசியினால் கொதிக்கும் கூளை ஆவலோடு குடித்தனர். சூடு பொறுக்காமல் சில பேய்களின் நாக்கு சுருண்டு அதனால் அவை முற்றிலும் ஊமையாகினர். குலோத்துங்க சோழன் போரிட்டு பாண்டியரை அழித்தான். பாண்டிய நாட்டில் உள்ள பெண் பூதங்களை எல்லாம் சோழ நாட்டு ஆண் பேய்கள் தூக்கி கொண்டு வந்து தன் மனைவியராக்கி கொண்டனர். இளம் பருவமுடைய அந்த பூதங்களுக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாம் குறுகிய உருவங்களுடைய குட்டை பேய்களாயின. பார்த்தவர் வியப்புறும் வழியாக செய்யும் ஒரு வகை மாய வித்தையை கற்ற பேயானது காளி தேவிக்கு முன் தன் மாய வித்தைகளை காட்டும் விதமாக அமையும் பகுதியாக இந்திரஜாலம் காணப்படுகிறது. இதில் மனித எலும்பு குவியலாலும் குடல் இரத்தம் கொழுப்பால் செய்யப்பட்ட ஐந்து வகை படுக்கை என்னும் பிணமெத்தையின் மீது காளி தேவி அமர்ந்திருக்கிறாள். அப்போது இறந்தவரின் கொழுப்பை சட்டையாக அணிந்த அவர்களின் குடலை மாலையாய் போட்டு கொண்டு வந்த ஒரு பேய் காளி தேவியை வணங்கி, சுரகுரு என்னும் சோழன் காலத்தில் அஞ்சி ஓடி சென்று ஒளிந்து கொண்ட ஒரு முது பேய் உன்னை காண வந்திருக்கிறது என்று கூறியவுடன், சரி அழைத்து வருக என்று காளி அப்பேயை வர கட்டளையிடுகிறாள். அப்போது காளி தேவியிடம் அந்த முதுபேயானது மன்னிக்க வேண்டுகிறது. மேலும் காளி தேவி மகிழ்விக்கும் விதமாக இந்திரஜால வித்தைகள் உள்ளன, அவற்றை நான் செய்து காட்ட நீ அமர்ந்து காண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறது. இந்திரஜால வித்தைகளை எங்கு கற்றாய் என்று காளி முதுபேயிடம் கேட்க, அப்பேயோ உன்னுடைய கோபத்திற்கு அஞ்சு இமயமலை சாரலுக்கு சென்றிருந்தேன். அங்கு உருத்திரயோகினி என்னும் தெய்வ பெண்ணை அடைந்தேன். அவள் எனக்கு மந்திரங்களையும் பல வித்தைகளையும் கற்றுக் கொடுத்தாள். அங்கு அவளோடு சில காலம் தங்கியிருக்கும் போது நாரதர் கரிகாலனிடம் சோழர் பரம்பரை வரலாற்றை இமயத்தில் எழுதுமாறு கூறியது முழுவதையும் கேட்டு வந்து கூறுகின்றேன் கேள் என்று சோழன் வரலாற்றை கூறும் செய்தியை முதுபேய் சோழ வரலாற்றை கூறும் செய்தியாக கற்பனை திறனை காட்டியுள்ளார் செயங்கொண்டார். முதுபேய் நாரதர் கூறியதாக கூறிய சோழர்கால வரலாற்றை கூறி முடித்த பின் காளி முதுபேயினை கண்டு வியக்கிறாள். இவ்வளவு சிறப்புடைய குலத்தில் தோன்றிய முதல் குலோத்துங்க சோழனின் தனது அருமை மகனாகவே கருதுகின்றாள் காளி. இனி உலகங்களையெல்லாம் குலோத்துங்கன் காப்பாற்றுவான் என்று கூறி புகழ்கிறாள். அந்த நேரத்தில் பேய்கள் எல்லாம் காளி தேவியிடம் முறையிடுகின்றனர். எங்களுடைய பசி கொடுமையை அறிந்து அருள் புரிந்து காப்பாற்றவில்லை என்றால் வேறு யார் எங்களை காப்பாற்றுவார்கள்? இப்படியே சென்றால் எங்கள் உடலை கைவிட்டு இறந்து விடுவோம் போல. நாங்கள் முன்னாலே செய்த பாவத்தின் காரணமாக பிரம்மன் எங்கள் வயிற்றினில் பசி தீயை பற்ற வைத்து விட்டான். இச்சாபம் எப்போது தீருமோ? எங்களுடைய மூக்குகளுக்கு அருகே நனன் நாற்றமும் புலால் நாற்றமும் வீசுகின்றன. இத்தகைய நல்ல தருணங்களாலேயே நாங்கள் பிழைத்திருக்கிறோம். இல்லாவிட்டால் எப்பொழுதோ இறந்து போயிருப்போம் என்று காளி தேவியிடம் பேய்கள் முறையீடு செய்து கொண்டிருக்கையில் முதுபேய் இமயமலையிலிருந்து வரும் பொழுது வடகலிங்கத்தில் சில சகுனங்கள் தோன்றினர் என சில தீய சகுனங்களை கூறுகிறது. அதற்கு காரணம் என்னவென்று வினாவுகையில் காளி தேவி, இவை நல்ல சகுனங்கள், வடகலிங்க நாட்டில் நிகழ்ந்துள்ள குறிகளும் நன்மை பயக்கக்கூடியவை என்று கூறுகிறாள். உறுதியாக ஒரு பரணி போர் உண்டு என்று சோதிட பேய்கள் என்னிடம் கூறின என்று கூறுகிறது. இதனை கேட்டு மகிழ்வடைந்த பேய்கள் அனைத்தும் கலிங்க போரில் கிடைக்கக்கூடியவற்றை நாங்கள் உட்கொண்டால் எங்களுக்கு வயிறு நிரம்பிவிடுமா என்று கேட்கையில் காளியோ, போதுமா போதாதா என்று யோசிக்காதீர்கள். இப்போது நடைபெற இருக்கிற கலிங்க போரானது முன்பு இலங்கையில் நடந்த ராம ராவண போரை விட ஒன்றுக்கு இரண்டு மடங்காக மிகுதியாகும் என்று கூறுகிறாள். இதன் மூலம் குலோத்துங்க சோழனின் பெருமையை நிலைநிறுத்துகிறது கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பேய் காளிக்கு சோழ படைக்கும் கலிங்க படைக்கும் நடந்த போர் நிகழ்ச்சியை கூறுகிறது. அவற்றில் நால்வகை படைகளை பற்றிய செய்திகள் பெரிதும் இடம்பெறுகின்றன. அதில் யானைப்படையில் இருக்கும் யானைகளின் தலைகளை வெட்டும் போது உதிரும் முத்துக்கள் சிறந்த வீரர்களுக்கு திருமண சடங்கில் மங்களம் வாழ்த்துவதாய் அமைகிறது என்னும் உவமையானது பெருங்கயிற்றின் மதகத்தின் வீழு முத்து வீரமா மங்கையருக்கு மங்கள பொறி சொரிந்து ஒக்குமே பாடல் வழி விளக்குகிறது. அவர்கள் போர் புரிந்த களமானது தேவாசுரம் இராமாயணம் மா பாரதமுல என்று ஓவா உரை ஓயும்படி உளது அப்பெருங்களமே என்று 18 ஆண்டுகள் நடைபெற்ற தேவர் அசுரர் போர், 18 மாதம் நடைபெற்ற ராம ராமாயணம் போர், 18 நாட்கள் நடைபெற்ற மகாபாரத போர் ஆகியவைதான் சிறப்பானவை என்பதை நீக்கும் விதமாக சோழனுடைய கலிங்க போர் களமானது சிறந்து விளங்குகிறது. அத்தகைய போர்க்களத்தில் சிறப்புடைய பெண்கள் தான் உயிர் விடுவதற்கு முன்பு வீரசாவு அடைந்த தன் கணவனின் முகத்தை ஒரு முறையேனும் காண வேண்டும் என்னும் வேட்கையால் களம் புகுகின்றனர். எம் கணவர் எந்த இடத்தில் கிடக்கின்றார் என்று காளியின் மெய்காப்பாளரான சாதகரை கேட்டனர். அவர்கள் எதுவும் சொல்லாத காரணத்தால் தங்கள் கைகளால் களம் முழுவதும் தேடி திரிகின்றனர். சுடலைக்கு எடுத்து சென்றிருப்பார்களோ என்று எண்ணி அங்கு சென்று பிணங்களை தின்னும் பேயாகிய இடாகினியிடம் என் கணவனை பார்த்தீர்களா என்று வினாவுகின்றனர். மற்றொரு செய்தியாக களத்தில் கணவனை தேடி வந்த மனைவிக்கு அவனது தலை மட்டுமே கிடைக்கிறது. ஏனைய உறுப்புகளை காணாததால் நாய் நரி இழுத்து சென்று விட்டனவா என அஞ்சி அங்குள்ள யோகினியிடம் என் கணவரின் போர் புரிந்த கைகள் எங்கே, கைகள் பிடித்திருந்த வீர வாள் எங்கே, அழகிய மார்பெங்கே, எத்தகைய வீரர்கள் எதிர்த்து வந்தாலும் முதுகு காட்டாத வல்லமை பொருந்திய தோள்கள் எங்கே என கேட்கிறாள். இதிலிருந்து ஆண்கள் மட்டுமன்றி பெண்களின் வலிமையும் அறிய முடிகிறது. போர்க்களம் முழுவதும் உள்ள வீரர்களின் இரத்தமும் யானைகளின் இரத்தமும் கலந்திருக்கின்றது.
அதனை கொண்டு நினக்குள் சமைத்து

0: பார்த்து காளிக்கு படைப்பதை கூறுவதே கூழ் அடுதலினும் இறுதி பகுதியாகும். இதில் யானை கொம்புகளை பற்குச்சிகளாகவும் விழா எலும்புகளை நாக்கு வலிக்கவும் யானையின் மதநீரை எண்ணெயாகவும் கொண்டு பேய்கள் தன்னை சுத்தப்படுத்தும்படி காளி பணிகிறாள். மேலும் வெண் மூளையாகிய களிமனை கொண்டு கூந்தலை தேய்க்கவும் மிகவும் ஆழமான இரத்த வெள்ளத்தில் கிடைக்கும் அம்பு வேல் ஈட்டி முதலிய போர்க்கருவிகளில் அகப்பட்டு கொள்ளாமல் கரையிலே குளிக்கும்படி அறிவுறுத்துகிறாள். கற்பனை என்பது காணாத உலகை காண செய்யும் கண்கள், கனவுகளுக்கு வண்ணம் தீட்டும் தூரிகை. அவை சாத்தியமற்றவையை சாத்தியமாக்குகின்றனர். இத்தகைய கற்பனைக்கு எல்லை இல்லை என்பதனை கூறும் விதமாக கலிங்கத்து பரணி அமைந்துள்ளது என்பதில் ஐயமில்லை.
1: இலக்கிய உள்ள நிகழ்ச்சியில் இதுவரை கலிங்கத்து பரணியில் கற்பனை வளம் பேருரை வழங்கினார் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் ஏ. சிந்தியாதேவி அவர்கள்.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேனா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். நிகழ்ச்சியில நாம முதல்ல பார்க்க இருக்கிறது ஒரு விருப்ப பாடல் கடிதம் தாங்க. இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க கர்நாடகா சின்ன திருப்பதி பகுதியிலிருந்து பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ஆனந்த் ஆகியோர். அவங்க விரும்பி கேட்டிருக்க பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் உன்னை நினைத்து. திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம் அனைவருக்காகவும்.

நேயர்களின் எண்ணங்கள் எழுத்துக்களாக விரியும் காற்றல் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நேயர்களே, உங்களுக்கும் இது போன்று கடிதம் எழுதணும், எங்களுடைய விருப்ப பாடல்களை பண்பலையில் கேட்கணும், இல்லை நிகழ்ச்சியை பற்றின விமர்சனங்களை எங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா, நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடித மலர்கள், ஆகாஷ்வாணி, சின்ன சுக்கி குளம், மதுரை 2 அப்படின்ற முகவரிக்கு எழுதி அனுப்பலாம். நிகழ்ச்சியில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு விருப்ப பாடல் கடிதம் தாங்க. எழுதியிருக்காங்க அழகர் சாமி, பாலவனத்தம், விருதுநகர் மாவட்டத்திலிருந்து. அவங்க கேட்டிருக்க பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் சந்திரமுகி. அவருக்காக இந்த பாடல் கேட்டலாம்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

ஆகாஷ்வாணி நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிள் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நேயர்களின் எண்ணங்கள் எழுத்துக்களாக விரியும் காற்றல் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில நாம் அடுத்து கேட்கவிருப்பது பார்க்கவிருப்பது ஒரு விருப்ப பாடல் கடிதம் தாங்க. கடிதத்தை அனுப்பியிருக்காங்க தேனி மாவட்டம் ஆண்டி

பட்டி பகுதியைச் சார்ந்த செந்தில் குமரன். அவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராசா மகன். பாடல் கேட்கலாம் அனைவருக்காகவும்.

கவிஞர்களின் எண்ணங்கள் எழுத்துக்களாக விரியும் காற்றல் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் அனுப்பியிருக்காங்க தேனி மாவட்டம் பகுதியைச் சேர்ந்த எல்வி மணி திலகவதி ஆகியோர். இவங்க கேட்டிருக்கக்கூடிய திரைப்படம் தழுவாத கைகள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க, பாடல் கேட்கலாம்.

நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி. உங்களுக்கும் இது மாதிரி கடிதம் எழுதணும், நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்களை எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி, அகில இந்திய வானொலி நிலையம், சின்ன சக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்களது எண்ணங்களை எழுத்துக்களாக்கி அனுப்பலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ஒரு

பாடல் கடிதம் தாங்க. கடிதத்தை எழுதியிருக்காங்க இ நாகலட்சுமி, பெரியகுளம் பகுதியை சார்ந்தவங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல், இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் மெல்ல திறந்தது கதவு. பாடல் கேட்டலாம் நாகலட்சுமிக்காக.

கடித மலர்கள் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் கடிதம் அமைச்சிருக்காங்க வில்லிவாக்கம் பகுதியைச் சார்ந்த குபேந்திரன் அழகர்சாமி அவர்கள். இவங்க கேட்ட பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் புதிய பறவை. பாடல் கேட்கலாம் அவர்களுக்காகவும் அந்நிலையத்தின் அனைத்து நேயர்களுக்காகவும்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸ்.

0: தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேயர்களின் எண்ணங்கள் எழுத்துக்களாக விரியும் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் கடிதத்தை அனுப்பியிருக்காங்க சென்னை குன்றத்தூர் பகுதியிலிருந்து சௌத்ரி பிரகாஷ். அவர் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் சின்ன தம்பி பெரிய தம்பி. பாடல் கேட்கலாம் அவருக்காகவும் நிலையத்தின் அனைத்து நேயர்களுக்காகவும்.
4: போதும் போதும் போதும் காதல் கொடி தன்னால் ஏறும் ஏறும் ஏறும்.

மேலே சிறு இதயம் அடிக்கடி துடிக்கிறது, துடிக்கிறது கழுதைய போல அவனப்பு மனசில உதக்கிறது, உதக்கிறது காதலில் தானே சிறு இதயம் அடிக்கடி துடிக்கிறது.

கடித மலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்க இருப்பது ஒரு விருப்ப பாடல் கடிதம் தாங்க. கடிதத்தை அனுப்பியிருக்காங்க அழகர் சாமி அவர்கள் பாலவனத்தம் பகுதியிலிருந்து. அவர்கள் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் புதுப்பாட்டு. பாடல் கேட்கலாம் அழகர் சாமி அவர்களுக்காகவும் நிலையத்தின் அனைத்து நேயர்களுக்காகவும்.

நேயர்களின் எண்ணங்கள் எழுத்துக்களாக விரியும் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த கடிதத்தை எழுதி அனுப்பியிருக்காங்க. காரைக்குடி பகுதியைச் சார்ந்த நிலானி, வெண்பா, ஆதிரா, இனியா ஆகியோர். இவங்க கேட்டிருக்கக்கூடிய விருப்ப பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் சிவாஜி. திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம் அவர்களுக்காக.

மக்களின் எண்ணங்கள் எழுத்துக்களாக விரியும் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் என்ன அப்படின்னா விருப்ப பாடல் கடிதம் தாங்க. கடிதத்தை அனுப்பியிருக்காங்க ராமேஸ்வரம் பகுதியை சார்ந்த ரஃபிகாட் மெக்னா அப்படின்றவங்க அனுப்பிச்சிருக்காங்க. இவங்க கேட்ட விருப்ப பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் சின்ன பசங்க நாங்கள் பாடல் கேட்கலாம் அவர்களுக்காகவும் நிலையத்தின் அனைத்து நேயர்களுக்காகவும்.

நேயர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது நேயர்களின் எண்ணங்கள் எழுத்துக்களாக விரியும் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி. உங்களுக்கும் உங்களுடைய விருப்ப பாடலை பண்பலையில் கேட்கணும், இல்லை நிகழ்ச்சிகள் குறித்த விமர்சனங்களை எழுதி அனுப்பணும்னு ஆசை இருந்தால் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் காற்றில் விரியும் கடித மலர்கள், அகில இந்திய வானொலி நிலையம், சின்ன சுக்கி குளம், மதுரை 2 அப்படின்ற முகவரிக்கு உங்களுடைய விமர்சனங்கள், உங்களுடைய விருப்ப பாடல்களை எங்களோடு பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சியில் நாம் நிறைவாக கேட்கவிருப்பது ஒரு விருப்ப பாடல் கடிதம்தான். கடிதத்தை எழுதி அனுப்பியிருக்காங்க மாரீஸ்வரி பாலவனத்தம் பகுதியிலிருந்து. அவங்க கேட்டிருக்கக்கூடிய விருப்ப பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் தங்க மனசுக்காரன். பாடல் கேட்கலாம் அனைவருக்காகவும். நன்றி.

0: பத்து மணி.
1: வணக்கம் நேர்களே, இதமான நேரத்தில் இன்னிசை கீதங்களை வழங்க வந்திருப்பது பட்டுச்சிறகு. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸில் இனிதே ஆரம்பமாவது பட்டுச்சிறகு. இன்றைய பட்டுச்சிறகில் உங்களுடன் சுமையா.

0: get the hair right choice, baby. Aha.
1: Right choice, baby. Aha.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் இன்னிசை ராகங்களுடன் இனிதே வளம் வந்து கொண்டிருப்பது பட்டுச்சு.

என்றும் என்றென்றும் இசை சாரலாக மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் இது பட்டுச்சிறகு.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் இது பட்டுச்சிறகு.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் இது பட்டுச் சிறகு.

இதுவரை இன்னிசை மெட்டுக்களுடன் இதமாக வலம் வந்தது பட்டுச்சிறகு. இன்றைய பட்டுச்சிறையில் இருந்து விடைபெறுவது சுமையா. நன்றி நேர்களே.

நேயர்களே, இதுவரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்டு ரசிக்கிறோம். ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு 10:59 மணிக்கு நிறைவு பெறுகிற நேயர்களே, மீண்டும் நாளை காலை 4:45 மணிக்கு ஆரம்பமாகும்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலையில் இப்போ நியூஸ் ஆன் ஏர் செயல் வழியாக நாளை ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். நாளை மதுரை பண்பலை 103.3 MHz ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியும் நேரமும். நாளை சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 21 நாள், பராபவ வருடம் ஆவணி மாதம் 26 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 12 தேதி சனிக்கிழமை. நாலொரு குரல் எண் 383 உடன் ஆரம்பமாகும். காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 புதிய காலையில் சேவை செய்திகள். ஆறு 10 இணையதளம் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள். 6:15 புதிய காலையில் இந்நாளின் சிறப்பு நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர் உமாதேவி அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள். கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி எம் மணிவண்ணன் அவர்கள் வரும் தகவல்கள். 6:45 தன்னம்பிக்கை பாடல்கள். 6:55 பூந்தளிர் பங்கு பெறும் குழந்தை பிடி ரக்ஷன் கிருஷ்ணா. காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் சூழ பொய்கை பூக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோரம் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். தஞ்சாவூர் ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் கோயில் சிறப்புகள் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 8 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 8:02 பாட்டு வேணுமா தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. காலை 9 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 10:02 விருப்ப கானங்கள் நேயர் விருப்பம் மதுரை சண்முக சுந்தரம் என்ற நேயரின் விருப்ப பாடல்கள். காலை 10:30 இருபட பாடல்கள் கேப்டன் மில்லர் படத்திலிருந்து ப்ளூ ஸ்டார் படங்களிலிருந்து பாடல் கேட்கலாம். 11 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 11:02 கண்ணாடி மாளிகை தலைப்பு மறந்துட்டேன். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லி அஞ்சலாக. 11:47 திரை இசை. 12 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 12:02 உயிர்காக்கும் முதல் உதவி. உலக முதல் உதவி தின சிறப்பு நேரலை பங்கேற்கிறார் அவசர மருத்துவ சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி ஜீட் வினோத் அவர்கள். உடன் உரையாடுகிறார் விக்னேஷ் அர்ஜுனர்.

பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள், 2 மணிக்கு கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. பிற்பகல் 3 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்களம். மாலை 5 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 5:02 மாலை தென்றல். மாலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள். 7 மணிக்கு பாட்டு இது ஹிட்டு, 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 சக்கரவியூகம் பகுதி 18 எழுத்தும் இயக்கும் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். இரவு 8:30 பட்டாம்பூச்சிகள், கள்ளழகர் வித்யா மந்திர் மாணவர்களின் பல் சுவை நிகழ்ச்சி. 9 மணிக்கு காற்றில் விரியும் கடிதமலர்கள். 10 மணிக்கு பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒளிபரப்பு நிறைவு. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் காலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸின் நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சலாக கேட்டு இணைந்திருக்கலாம். இவை யாவுமே நாளை ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியும் நேரமுமே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலையில் நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக நாம் இனி சுவைக்கலாம் தேனும் பாலும். காற்று வாங்கிய போதே கவிதை வாங்கிய கற்பனை, கற்பனையிலும் ஒப்பனையாக இனிக்கின்றது தேனும் பாலும் நிகழ்ச்சியில். இதோ கலங்கரை விளக்கம் படத்திலிருந்து வாலியின் வரிகளை எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல்.

இயற்கையோடு பிறந்த கவிதையாக வெளியிலே கதை எழுதுகின்றார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். உரிமை குரல் படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன் அண்ட் பி சுசிலா அவங்க பாடிய பாடலை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

0: இதோ அடுத்ததாக பொய்யிலே மெய்யாக சுவைக்கும் பாடல், ஆனந்த ஜோதி படத்திலிருந்து கணதாசன் வரிகளில் எம்என்எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா அவங்க பாடிய பாடலை கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.
1: பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெ

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலையில் நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக நாம் தேனும் பாலும் சுவைக்கிறோம் நேர்களே. நினைவாலே அந்தமான் காதலியை சிலை செய்யும் வரிகளாக கண்ணதாசன் பாடியிருக்காரு. அந்தமான் காதலி படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் அவங்க பாடிய பாடலை கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலையில் நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக நாம் தேனும் பாலும் சுவைக்கிறோம் நேர்களே. வருக வருகவென கொஞ்சம் தமிழை வரவேற்பது போல மஞ்சள் முக விளக்கை வரவேற்கிறாரு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். வேட்டைக்காரன் படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா அவங்க பாடிய பாடலை கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

நினைத்தேன் வந்தாய் என காதல் கவிதையை எண்ணங்களில் வரவேற்கிறார் கவிஞர் வாலி அவர்கள். காவல்காரன் படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா அவங்க பாடிய பாடலை கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலையில் நியூஸ் ஆனியர் செயலி வழியாக நாம் தேனும் பாலும் நிகழ்ச்சி ரசிக்கிறோம் நேர்களே. பார்க்காமலே சுவைக்கும் தமிழ் இதழ் கனிகளாக அரச கட்டளை படத்திலிருந்து முத்தக்கூத்தன் வரிகளில் கே வி மகாதேவன் இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா அவங்க பாடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

கொஞ்சம் கிளிகளை கொஞ்சம் கொஞ்சமாக பேசி கவிதை கனிகள் ருசிக்கின்றதே. பணத்தோட்டம் படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளை டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா அவங்க பாடிய பாடலை இனிமையாக கேட்கலாம் நேயர்களே.

நேரம் இரவு 11:45. நேயர்களே, இதுவரை நாம் நிகழ்ச்சிகள் அனைத்தும் நியூஸ் ஆன் ஏர் செயலில் கேட்டு ரசித்தோம். இனி மதுரை பண்பலை 103.3 MHz தேனும் பாலும் ரசிக்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசிக்கிறவர்களே, இது தேனும் பாலும். ஆகாய பந்தலிலே பொன்னூஞ்சல் ஆடிய நிலவாக, பொன்னூஞ்சல் படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளை எம் எஸ் விஸ்வநாதன் இசையம்பிள்ளை, டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா அவங்க பாடிய பாடலை கேட்டு ரசிப்போம் நேர்களே.

தேனும் பாலும் நிகழ்ச்சி இனிதாக நிறைவு பெறுகிறது. நேயர்களே, இனிவரும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னையிலிருந்து விவித் பாரதி தமிழ் 102.3 மெகாஹிட்ஸில் அஞ்சல் செய்ய இரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 மணி வரை கேட்கலாம். நன்றி நேயர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் சரியா 12:01. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோவில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை. நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மொழி.

0: சமத்தா நீங்க அசடா, சமத்தா இருந்தா கொடுத்தேளா, அசடா இருந்தா மறுப்பேளா.
1: ஏண்டி புதுசா கேக்குற

0: வந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வே?
0: சொன்னத்தை செய்வேன்.
1: வேற என்ன செய்வே?
0: அடக்கி வைப்பேன்.
1: அதுக்குமே

ஜம் ஜம் பதனி பத பஜம் தஜம் பமதனகு ஜம் ஜம் தகிட நிதம ஜம் தரித சனித குக்கும் தகிட கரிணி தஜம் பதனி சதஜம் தரிகம தகிட ஜம் கரிணி ததரி தஜம் ரிகம ப பத தஜம் தணம் சகரி நிதி தன தாப ஜனும் தரிகம பதனி சாரி கதி நீதம் சரி காம

புலவனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவன்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொதிக்கும் நேத்து.

மேட்டை தோட்டமாக்கி நாட்டு மக்கள் மாட்டம் போக்கி அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடல் கேஜே யேசுதாஸ், ஸ்ரீனிவாஸ் மற்றும் வாணி ஜெயராம் இணைந்து பாடுறாங்க. வாலியோட வரிகளில், இளையராஜாவோட இசையில், ஸ்ரீ ராகவேந்திரன் திரைப்படத்திலிருந்து பாடல் நமக்காக ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கண்ணதாசன் வரிகளில், கே பி மகாதேவன் இசையில், டி எம் சவுந்தரராஜனின் குரலில் ஒலிக்க இருக்கிறது. திருமால் பெருமை திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 4:10. பொங்குமங்கலம் நிகழ்ச்சி கேட்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் அல்லூர் ஏகே ராகவன் அவர்களின் நாதஸ்வரம், கீழமங்கலம் கே சி சந்திரசேகர் அவர்களின் தவில் ஒலிக்க இருக்கிறது. முதல் மங்களநாத இசையாக முத்துசுவாமி தீட்சிதர் இயற்றிய பாடலிலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. ராகம் சக்கரவாகம், தாளம் ஆதி தாளம்.

நேரம் 4:19:50. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தியாகராஜர் இயற்றிய பாடல் நளினகாந்தி ராகம் ஆதித்தாளம் மண்வயல கிஞ்சரே எனத் தொடங்கும் பாடலின் மங்கள இசை ஒலிக்கிறது.

நேரம் 4:28. பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றிய பாடல் ராகம் பிலஹாரி, தாளம் கண்டசாபு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று சக ஆண்டு 1948, பாத்ரபத மாதம் 21ஆம் தேதி, பராபவ வருடம் ஆவணி மாதம் 26ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 12ஆம் நாள் சனிக்கிழமை.

இனிய காலை வணக்கம் அன்பான மனதினிய நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் எமது காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் காலை 4:52. இனி கேட்கலாம் நேர்களே இனிமையான காலை பொழுதின் மங்கள இசை.

வான்புகழ் வள்ளுவன் தந்த பொருள்களில் 383 குறள் கேட்டு தங்கள் வாழ்வு வளமாகவே

0: வேண்டும். குறள் எண் 383 அதிகாரம் இறை மாட்சி.
1: தூங்காமை கல்வி துணி உடைமை இம்மூன்றும் நீங்க நிலநாள்பவர்க்கு.
0: விரைந்து செயல்படுதல், கல்வி, துணி உடைமை ஆகிய இந்த மூன்று குணங்களும் நிலத்தை ஆளும் அரசனுக்கு நீங்காமல் இருக்க வேண்டும். குறள் எண் 383 அதிகாரம் இறை மாட்சி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்று ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம் நேயர்களே. காலை 5 மணிக்கு பக்தி மாலை பாடல்கள், 5:30 இசையமுதம், காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 புதிய காலையில் சேவை செய்திகள். ஆறு 10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள். 6:15 புதிய காலையில் இந்நாளின் சிறப்பு நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர் உமாதேவி அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி. கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி எம் மணிவண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 தன்னம்பிக்கை பாடல்கள். 6:55 பூந்தளிர், பங்குபெறும் குழந்தை பி டி ரக்ஷன் கிருஷ்ணா, நிகழ்ச்சியை தொகுத்தவர் எம் வைஷ்ணவி. காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். தஞ்சாவூர் ஸ்ரீ நவநீத கிருஷ்ணர் திருக்கோயில் சிறப்புகள் வழங்குபவர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். காலை 8 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுவா, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல் நேரலையாக கேட்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. காலை 9 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 10:02 விருப்ப கானங்கள், நேயர் விருப்பம் மதுரை சண்முகம் சுந்தரம் என்ற நேயரின் விருப்ப பாடல்கள் கேட்கலாம் நேயர்களே. காலை 10:30 இருபட பாடல்கள், கேப்டன் மில்லர் படத்திலிருந்தும் ப்ளூ ஸ்டார் படங்களிலிருந்தும் பாடல் கேட்டு மகிழலாம். முற்பகல் 11 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 11:02 கண்ணாடி மாளிகை தலைப்பு மறந்துட்டேன், 11:30 ஸ்டாம்ப்டு சீசன் 7 டெல்லி அஞ்சலாக. முற்பகல் 11:47 திரை இசை. 12 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. நண்பகல் 12:02 உயிருக்காக்கும் முதல் உதவி, உலக முதல் உதவி தின சிறப்பு நேரலை பங்கேற்கிறார் அவசர மருத்துவ சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி ஜூட் வினோத் அவர்கள். உடன் உரையாடுகிறார் விக்னேஷ் அர்ஜுனர் அவர்கள். பகல் 1 வசந்த கானங்கள், 2 கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. பிற்பகல் 3 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்கலம், 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்கலம். மாலை 5 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 5:02 மாலை தென்றல். மாலை 6 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள்,

ஐந்துக்கு விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், 7:00 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 சக்கரவியூகம் பகுதி 18 எழுத்தும் இயக்கும் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். இரவு 8:30 பட்டாம்பூச்சிகள், கள்ளழகர் வித்யா மந்திர் பள்ளி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி, 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு நிகழ்ச்சி தொகுப்பு கிளாரா அவர்கள், 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz ஒளிபரப்பு நிறைவு, முன் 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும், நள்ளிரவு 12:00 முதல் காலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz நிகழ்ச்சிகள் அஞ்சல் செய்ய கேட்டு மகிழலாம் நேயர்களே. இவை யாவுமே இன்று நமது பண்பலையில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியும் நேரமுமே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் பக்தி மாலை நிகழ்ச்சியில் நாம் பக்தி மாடல் பாடல்களை தான் கேட்டு ரசிக்க இருக்கோம் நேர்களே. நேரம் காலை 5:01. இது பக்தி மாலை பாடல்களில் முதல் பாடலாக கீதா கோவிந்தம் பாடலை ஆர். வேதவல்லி அண்ட் கிருஷ்ணமூர்த்தி அவங்களுடைய குரல்களில் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளை நாம் பக்தி மாலை பாடல்கள் கேட்டு ரசிக்கிறோம் நேயர்களே. இதோ அடுத்த பாடலாக தென்னகத்தின் திருவிளக்கு அப்படிங்கிற பாடலை ஏ எம் தலீப் அவர்களோட குரலோசையில் கேட்டு மகிழலாம் நேயர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் பக்தி மாலை நிகழ்ச்சிகளை நாம் பக்தி மாலை பாடல்கள் தான் ரசிக்கிறோம் நேயர்களே. இதோ அடுத்த பாடலாக ஆரோக்கிய தாய் அப்படிங்கிற பாடலை வின்சென்ட் அண்ட் லிஸ்லி ஜோஸ் அவர்களுடைய குரலோசியில் கேட்டு மகிழலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் நாம் பக்தி மாலை பாடல்கள் தான் கேட்டு ரசிக்கிறோம் நேயர்களே. பக்தி மாலையின் நிறைவு பாடலாக அமர ஜீவிதம் அப்படிங்கிற பாடலை MSV சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய குரலோசையில் கேட்டு மகிழலாம் நேயர்களே.